0: உடன்படிக்கை என்றால் என்ன என்ற தலைப்பில் ஊழியர் ஜூபிலின் ஜோசப் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளிலும் கூட உடன்படிக்கைனா என்ன என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். பொதுவா இந்த உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு தெரியலைன்னு சொன்னா பழைய ஏற்பாடும் வழங்காது, புதிய ஏற்பாடும் வழங்காது. அதான் உண்மை. உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு தெரியலேனா, அதாவது யூதர்கள் இஸ்ரவேலர்கள் செய்கிற அந்த உடன்படிக்கையின் முறைமைகள் தெரியல அப்படின்னு சொன்னா நமக்கு பழைய ஏற்பாடு என்ன செய்யாது, விளங்காது. புதிய ஏற்பாடும் என்ன செய்யாது, விளங்காது. சரியா? வேதத்தினுடைய மையம் என்னவென்று சொன்னால் உடன்படிக்கை தான். நம்ம சொல்றோம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க பைபிளை. எப்படி பிரிச்சிருக்காங்க? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆக்சுவலா ஏற்பாடு அப்படின்னா அதை இன்னும் கரெக்டா சொன்னா கவனன்ட்னு தான் சொல்லணும். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. சில பைபிள் இருக்கு, சில பைபிள்ல OTNT போட மாட்டாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட்னு போட மாட்டாங்க, OCNC போட்டிருப்பாங்க, ஓல்ட் கவனன்ட் நியூ கவனன்ட். சரியா? சில நல்ல ஸ்காலர்லி டிரான்ஸ்லேஷன்லாம் தாம்சன் பைபிள் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் தாம்சன், அவருடைய டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓல்ட் கவனன்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் போட மாட்டாங்க. என்னன்னு போட்டிருப்பாரு? ஓல்டு கவனன்ட் அல்லது நியூ டெஸ்டமெண்ட் கிடையாது, என்னது? நியூ கவனன்ட். இந்த உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு சொன்னா பொதுவா ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 7 உடன்படிக்கைகள் இருக்கிறது. எத்தனை உடன்படிக்கைகள் இருக்கிறது? 7 உடன்படிக்கைகள் இருக்கிறது. ஆக்சுவலா அது 8, ஆனா 7ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஒன்றாவது ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை, அதை ஆடமிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நோவாவோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, அதை நோவாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. NOAIC, நோவாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து மூன்றாவது ஆப்ரஹாமிக் கவனன்ட், ஆப்ரஹாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை ஆப்ரஹாமிக் கவனன்ட் என்று சொல்லுவார்கள். அடுத்தது நான்காவது உடன்படிக்கை மொசாயிக் கவனன்ட், MOSAIC, மொசாயிக் கவனன்ட், மோசேயோடு தேவன் செய்த உடன்படிக்கை. சரியா? நான்காவது, ரைட். ஐந்தாவது டேவிடிக் கவனன்ட், தாவீதோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆறாவது புது உடன்படிக்கை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உண்டாகிய புது உடன்படிக்கை. ஏழாவது ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, எட்டர்னல் கவனன்ட் என்று சொல்லுவார்கள், நித்திய உடன்படிக்கை அல்லது மனவாட்டி உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆறு வந்துருச்சு, ஏழாவது இருக்கிறது இனிமே என்ன செய்ய போகுது, வரப்போது. சபையாகிய மனவாட்டி இயேசு கிறிஸ்துவை விவாகம் பண்ணுகிற, பரலோகத்திலே நடக்க போகிற அந்த விவாக உடன்படிக்கை, எட்டர்னலா நித்திய நித்தியமாய் நாம் அவரோடு என்ன செய்ய போகிறோம், வாழ போகிறோம். பாருங்க, அந்த நித்திய உடன்படிக்கை. ஆனா இந்த எந்த உடன்படிக்கையும் இப்ப நம்ம பார்க்க போறது இல்ல. சரியா? இது எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது ஆதியிலே செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்பாக முன் குறிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை, பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடந்த ஒரு உடன்படிக்கை. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:17. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:17 வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு, நல்ல கவனிங்க, யாரை முன்னிட்டா? இது இந்த 7 உடன்படிக்கையில சேராது, இந்த 7 உடன்படிக்கையில இது என்ன செய்யாது, சேராது. கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை போதும். இது எப்ப முன் உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், பூமியானது உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய குமாரனை கொண்டுதான் சகலமும் உருவாக்கப்படும், தம்முடைய குமாரனை வைத்துதான் சகலமும் இருக்கிறது, தன்னுடைய குமாரனுக்குள்ளதான் எல்லா மீட்பும் இருக்கிறது என்று சொல்லி முன் நிச்சயித்தார். பாருங்க, 1 பேதுரு 1:20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, உலக தோற்றத்திற்கு முன்னே என்ன செய்யப்பட்டவராய் இருந்தா, குறிக்கப்பட்டவராயிருந்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 1 கொரிந்தியர் 8:6, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் என்ன செய்கிறோமா, அவர் மூலமாய் நாம் என்ன செய்திருக்கிறோமா, உண்டாயிருக்கிறோம். யூதர்கள் உடன்படிக்கை செய்யறாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, முதல்ல ஒரு 9 காரியங்கள் செய்வாங்க, ஒரு 9 விதமான காரியங்களை என்ன செய்வாங்க, செய்வாங்க. அதுல வரிசையா நான் சொல்றேன். முதல்ல என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய ஆட்டுக்குட்டிய அல்லது தன் மேல் இருக்கிற தன்னுடைய மேல் அங்கிய அதாவது சால்வைய எடுத்து இன்னொருத்தருக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. தன்னுடைய சால்வையை எடுத்து, தன் மேல் வஸ்திரத்தை எடுத்து, அல்லது தன்னுடைய ஆட்டுக்குட்டியை எடுத்து இன்னொருத்தருக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா, எனக்கு உரியதெல்லாம் யாருக்குரியது, உனக்குரியது அப்படின்னு அர்த்தம். உடனே அவரும் என்ன செய்வார்னா, அவருடைய சால்வைய அல்லது அவருடைய ஆட்டுக்குட்டியை இவருக்கு என்ன செய்வாரு, கொடுப்பார். கொடுத்தா அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்னுடைய இதெல்லாம் உம்முடையது அப்படின்னு என்ன செய்யறார், சொல்றார். இதைத்தான் முதல்ல செய்வாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க செய்கிறது இதைத்தான் செய்வாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, தன்னுடைய இடைக்கச்சை இருக்குல்ல, பெல்ட் இருக்குல்ல, வார் கட்டுப்புல கட்டியிருப்பாங்கல்ல, அந்த இடைக்கச்சையை எடுத்து, அந்த வாரை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த பட்டயத்தோட அதுல கத்தி வச்சிருப்பாங்க, அந்த பட்டயத்தோட எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, அந்த நபர் கையில கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய பலம் எல்லாம் யாருக்குரியது, உனக்குரியது. நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்த, நான் இந்த பட்டயத்தை எடுத்து எவ்வளவு போராட முடியும்னு உனக்கு தெரியும். என்னுடைய ஸ்ட்ரென்த்லாம் யாருக்கு உரியதாக இருக்கிறது, உன்னுடையதாக இருக்கிறது. உனக்கு வருகிற யுத்தம் என்னுடைய யுத்தம் போல, உனக்கு வருகிற உன்னுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகளை போல, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் என்னுடைய காரியங்கள் போல. அதனால நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு இல்லை, நீ பட்டயம் எடுத்து பணிபுரிய வேண்டிய இடத்துல உனக்காக நான் என்ன செய்வேன், நிப்பேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா எதை எடுத்து கொடுத்துருவாங்க, இந்த பட்டய பெல்ட்டோட சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க, எடுத்து கலட்டி கொடுத்துருவாங்க. இது ஒரு முறை, இது ஒரு முறை. மூன்றாவது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மிருகத்தை என்ன செய்வாங்கன்னா, வெட்டுவாங்க, ரெண்டா வெட்டுவாங்க. ஒரு மிருகத்தை ரெண்டா வெட்டுவாங்க, வெட்டி இந்த பக்கம் ஒரு பீஸ், இந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த மிருகத்தினுடைய நடுவ என்ன செய்வாங்க, கடந்து போய் சொல்லுவாங்க, நான் இனிமே உனக்கு இப்படி பாதுகாப்பா இருப்பேன், இதை தர்றேன், அல்லது இந்த மாதிரி காரியங்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இவர் அவர்கிட்ட சொல்லுவார், அவர் என்ன செய்வாரு, இவர்கிட்ட சொல்லுவார். இப்படி செஞ்சு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, இதை மீறக்கூடாது. கடைசியா சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாம ரெண்டு பேரும் இந்த உடன்படிக்கை பண்ணிட்டோம், இந்த பிண்டங்களின் நடுவே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கடந்து போயிருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை மீறினா இந்த துண்டங்களை போல, இந்த மிருகம் எப்படி ரெண்டா வெட்டப்பட்டு கிடக்கோ அதை போல தேவனும் நம்ம என்ன செய்யட்டும், வெட்டி போடட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உத்தரவாதம் கொடுத்து கொள்வாங்க. இது ஒரு முறைமை, இது ஒரு முறைமை. அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமானது, தன்னுடைய உள்ளங்கையில என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு தொலை போடுவாங்க, ஏதாவது கத்திய வச்சு குத்துவாங்க, குத்திட்டு கையை உயர்த்தி காட்டுவாங்க, என்னுடைய உள்ளங்கையில என்ன இருக்கு, ரத்தம் வடியுதுன்னு. அவரும் என்ன செய்வார்னா, அவருடைய உள்ளங்கையில இன்னொருத்தர் என்ன செய்வாரு, குத்தி கொள்ளுவார். குத்திட்டு அந்த ரெண்டு கையையும் பிடிப்பாங்க, சேர்த்து கை கோர்த்துக்குருவாங்க. கோர்த்த உடனே ரெண்டு பேருடைய ரத்தம் என்ன செய்யுது, ஒன்னா கலக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, இனிமே நானும் நீனும் என்ன ஆயிட்டோம், ஒன்னாயிட்டோம். நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது. நம்முடைய சொத்துக்கள் இனிமே ஒண்ணு, நம்முடைய பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளை போல, உன்னுடைய காரியங்கள் என்னுடைய காரியங்களை போல, எல்லாமே நமக்கு என்னதான் இனி சமம் அப்படிங்கிற அர்த்தத்துல ரெண்டு பேரும் என்ன செய்து கொள்வார்கள், அந்த கையை பிடிச்சுக்குருவாங்க. சில நேரங்கள என்ன செய்வாங்கன்னா, அந்த ரத்தம் வடியுது இல்லையா, அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்கன்னா, ஒரு திராட்சை ரசத்துல, ஒரு டம்ளர் திராட்சை ரசத்துல ஒன்னு ரெண்டு சொட்டுகளை விட்டுட்டு இவர் அவருக்கு கொடுப்பாரு, அவர் என்ன செய்வாரு, இவருக்கு கொடுப்பார். ஆனா யூதர்கள் இந்த கையை கோர்க்கதோட நிறுத்திக்கிடுவாங்க, இந்த ரத்தத்தை கலக்க மாட்டாங்க. ஏன்னா நியாய பிரமாணத்தின்படி ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு வச்சிட்டார் ஆண்டவர். அதனால பழைய ஏற்பாட்டில் இதை மட்டும் அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனா கயிறாங்களை என்ன செய்வாங்க, கோர்த்துக் கொள்வாங்க. இது ஒரு முறைமை. அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, நான்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பெயர்களை மாற்றிக்கொள்வாங்க. இவருடைய பேர்ல பாதிய அவர் எடுத்துக்கிடுவாரு, அவருடைய பேர்ல பாதிய என்ன செய்வாங்க, இவங்க எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி பெயர்களை என்ன செய்து கொள்வார்கள், மாற்றிக்கொள்வாங்க. நமக்கு என்னன்னு பேரு, கிறிஸ்தவர்கள்னு பேரு. ஏன், யாரோட உடன்படிக்கை செய்திருக்கிறோம், கிறிஸ்துவோட. வெரி குட், கிறிஸ்துவோட உடன்படிக்கை செய்ததுனாலதான் என்னன்னு பேரு, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர். அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏதாவது சரீரத்துல ஒரு இடத்துல தழும்புகளை உண்டு பண்ணி கொள்வாங்க, மேக் எ ஸ்கேர்னு சொல்லுவாங்க. ஒரு தழும்ப, ஏதாவது ஒரு தழும்ப என்ன செய்து கொள்வாங்க, உருவாக்கி கொள்வது அவர்களுடைய வழக்கம். ஏன்னா அந்த தழும்பை பார்க்கிற போதெல்லாம் நான் இவர்களோடு என்ன செய்திருக்கிறேன்னு அர்த்தம், உடன்படிக்கை செய்திருக்கேன்னு அர்த்தம். அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு சாட்சியை வைத்து கொண்டு டிக்ளேர் பண்ணுவாங்க, நான் இப்படி இவங்களுக்கு இதை செய்வேன், அவங்களுக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சாட்சியை முன்னிறுத்தி டிக்ளேர் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோசேயின் உடன்படிக்கை பெட்டிக்கு சாட்சியின் பெட்டின்னு பேரு. என்ன பெட்டி, ஏன்னா தேவன் சார்பாக அந்த பெட்டி இருக்கு. தேவன் தன்னுடைய பிரமாணங்களை இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுவார், இஸ்ரவேலர்கள் அந்த சாட்சி பெட்டிக்கு முன்னாடி நின்று நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பிரமாணங்களை என்ன செய்கிறோம், கடைபிடிக்கிறோம்னு சொல்லி ரெண்டு தரப்பினரும் தேவனும் தேவ ஜனங்களும் என்ன செய்து கொள்ளுகிறார்கள், உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் அந்த பிரமாணத்துக்கு என்ன பிரமாணம்னு பேரு, சாட்சியின் பிரமாணம். அதை உள்ள வைக்கிறதுனால அந்த பெட்டிக்கு என்னன்னு பேரு, சாட்சி பெட்டின்னு சொன்னாங்க. இப்ப இது இது ஒரு முறைமை. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் சில நேரங்கள்ல ஒரு மெமோரியல் மீல் ரெடி பண்ணுவாங்க, நினைவு கூறும்படிக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துவாங்க. அந்த விருந்துல அப்பமும் ரசமும் தாராளமா என்ன செய்யப்படும், பரிமாறப்படும். அப்பமும் ரசமும் என்ன செய்யப்படும், தாராளமாய் பரிமாறப்படும். அந்த விருந்திலே ஒரு மிருகம் அடிக்கப்படும், மிருகத்தினுடைய மாம்சம் என்ன செய்யப்படும், புசிக்கப்படும். மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கணும், ஆனா யூதர்கள் என்ன செய்யக்கூடாது, மாம்சத்தோட எதை புசிக்க கூடாது, ரத்தத்தை புசிக்க கூடாதுங்கிறதுனால ஆதியா 49:11 வாசிங்க. ஆதியா 49:11,
2: தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான், திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே.
1: திராட்சை பழங்களின் எதுலயா,
2: ரத்தத்திலே.
1: சொல்லுங்க, திராட்சை பழங்களின்
2: ரத்தத்திலே.
1: அப்ப யூதர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடன்படிக்கையில பிரமாணத்தின்படி என்ன செய்வாங்கன்னா, மாம்சத்தையும் மிருகத்தின் மாம்சத்தையும் அதனுடைய எதையும் புசிக்கணும், ரத்தத்தையும் புசிக்கணும். அதான் உடன்படிக்கை. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்க பார்த்தாங்க ரத்தத்துக்கு அடையாளமா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை ரசம்ங்கிறதுனால இவங்க எதை எதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, திராட்சை ரசத்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்ப ஒரு மெமோரியல் மீல் ரெடி பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு மெமோரியல் மீல் என்ன செய்வாங்க, ரெடி பண்ணுவாங்க. கடைசியா என்ன செய்வாங்கன்னா, ஒரு மெமோரியல் பிளான்ட் ஏதாவது வைப்பாங்க, மெமோரியல் ஏதாவது ஒரு காரியத்தை வைப்பாங்க. அந்த நாட்கள்ல கற்களை நாட்டுவாங்க, மரத்தை நாட்டுவாங்க, பலிபீடத்தை கட்டுவாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மரத்தை நட்டு என்ன செய்வாங்க, ஒரு மரத்தை நட்டுருவாங்க. நட்டுட்டு தன்னுடைய உள்ளங்கையில ரத்தம் வரும்படி அப்படி லேசா கீறிட்டு இந்த ரத்தத்தை எதுல தெளிச்சு விடுவாங்க, மரத்துல என்ன செஞ்சு விடுவாங்க, தெளிச்சு விடுவாங்க. அது அவர்களுக்கு காலங்காலமாய் நினைவார்த்தமாய் என்ன செய்யப்படும். இப்படி எல்லாம் உடன்படிக்கை செய்வாங்க. இந்த உடன்படிக்கை செய்யறதுல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு உடன்படிக்கைக்குள்ள ஒருத்தர் வருகிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அந்த உடன்படிக்கைக்குள் இருப்பதாக அர்த்தம். அவர் எந்த விதமான உடன்படிக்கை, இந்த 9 காரியத்தில் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். இந்த 9 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னா இந்த 9 சிலுவையிலும் நிறைவேறி இருக்கிறது. இந்த 9 எதுல நிறைவேறி இருக்கிறதா, சிலுவையிலும் என்ன செய்திருக்கிறது, இந்த 9 நிறைவேறி இருக்கு இல்லையா. வரிசையை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன செய்வாங்க, ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும் அல்லது எதை கலட்டி கொடுக்கணும், ஆண்டவர் தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி கொடுத்தாரா கொடுக்கலையா, அவருடைய இடைக்கச்சியை எடுத்து பட்டயத்தை எடுத்து யார் கையில கொடுக்கணும், அந்த அனதர் பர்சன் கையில என்ன செய்யணும், கொடுக்கணும் தன்னுடைய. அதாவது என்ன அர்த்தம்னா, அவருடைய யுத்தம் யாருடைய யுத்தம், இவருடைய யுத்தம். இந்த பட்டயத்தை கொடுக்கறதுக்கு அடையாளம் என்னன்னா, தன்னுடைய பலத்தையே என்ன செய்யறதுன்னு அர்த்தம், அவர் கொடுக்கறதுன்னு அர்த்தம். சிலுவையில நம்முடைய யுத்தம் யாருடைய யுத்தமாக மாற்றப்பட்டது, கிறிஸ்து இயேசுவினுடைய யுத்தமாக என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. சரி, அடுத்து என்ன செய்வாங்க, மிருகத்தை வெட்டி அது நடுவில் என்ன செய்வாங்க, கடந்து போவாங்க. இது கொஞ்சம் கருகலானதா இருந்தாலும் சொல்றேன். ஆபிரகாமோடு இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் ஆனபடியினாலே அவரை விசுவாசிக்கிற நாமும் அவரோடு கூட அந்த உடன்படிக்கைக்குள்ள என்ன செய்திருக்கிறோம், பிரபங்கு பெற்றிருக்கிறோம். அடுத்து உள்ளங்கையில காயம் ஏற்படுத்தி அந்த கரம் என்ன செய்யப்படணும், உயர்த்தப்படணும். சிலுவையில அவருடைய உள்ளங்கைகள்ல காயம் ஏற்பட்டு அந்த கை உயர்த்தப்பட்ட நிலைமையிலே இருந்தது இல்லையா. அடுத்தது பெயர்களை என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளணும். அவர் தேவகுமாரன், ஆனா நம்ம மனுஷன் இல்லையா. அவர் யாருடைய குமாரன், தேவகுமாரன். நாம யாரு, மனுஷன். இப்ப தேவகுமாரன்ல இருக்கிற குமாரனும் மனுஷன்ல இருக்கிற மனுஷனும் சேர்ந்து அவர் என்ன குமாரன் ஆனாராம், அவர் மனுஷகுமாரன் ஆனார். அவருடைய நேம் என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. அதே போல நாமும் என்ன ஆனோம், தேவனுடைய பிள்ளைகளா என்ன ஆனோம், கிறிஸ்தவர்கள். என்ன என்ன ஆனோமா, கிறிஸ்துவை உடையவர்களாய் நம்முடைய பேரும் என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. சரி, அடுத்து தழும்புகளாலதான் நம்ம என்ன ஆகுறோமா, இப்ப அவருடைய சரீரத்தில தழும்புகளும் போடப்பட்டது. அடுத்து ஒரு சாட்சியை முன்னிறுத்தி என்ன செய்து கொள்ள வேண்டும், டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க இல்லையா. சிலுவையில அத்தனை ஜனங்கள் முன்னாடியும் ஏராளமாய் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து பிரதான ஆசாரியர் முன்னாடி வைத்து பல வாக்கு தத்தங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அடுத்து ஆண்டவர் கடைசி இரவுல ஒரு ராப்போஜனத்தை ஒரு விருந்தை என்ன செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தியிருக்கார். ஒரு மெமோரியல் மீல் அவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். அப்ப நமக்கும் ஒரு மெமோரியல் மீல் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை என்ன செய்யணும், மெமோரியலா என்ன செய்யணும், நினைவுபடுத்தணும். பொதுவா என்ன செய்வாங்க, ஒரு மரத்தை நட்டு அதன் மேல என்ன தெளிக்கப்பட வேண்டும், அதே போலதான் சிலுவை மரம் நடப்பட்டு அதன் மேல என்ன தெளிக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சிலுவையிலே நடந்தது. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒருவர் உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்கும், யாருக்கா அவருடைய பிள்ளைகளுக்கும் கூட, பிள்ளைகளுக்கும் கூட அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் போகும். எப்படின்னு சொன்னா, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் யாருக்கு வருது, ஈசாக்கோடு. ஈசா அந்த அதே ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் ஈசாக்கோட நிக்கல, யாருக்கு வருது, அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் யாக்கோபோடு நிக்கல, யாருக்கு வருகிறது, 12 கோத்திரங்களுக்கும். யோசேப்புக்கு மட்டுமா இருந்துச்சு, 12 கோத்திர தலைவர்களோடைய நின்னுச்சு. அதுக்கு பின்னாடி வந்த அத்தனை சந்ததிக்கும் இஸ்ரவேலருக்கு சொல்லும் போது சொன்னார், 1000 தலைமுறையுடைய உடன்படிக்கை பண்ணாரு. யாரோட தான் உடன்படிக்கை பண்ணாரு, ஆபிரகாமோட தானே உடன்படிக்கை பண்ணாரு. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய தலைமுறையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க ஒருவரோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ள போறீங்கன்னு சொன்னா உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. இன்னும் இதுல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, உங்களுக்கு பிள்ளைகளே பெறவாம இருந்தா கூட, இன்னும் சொன்னா இனிமே பிறக்க போகிற பிள்ளைகள், இனிமே பிறக்க போகிற பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கூட அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதா. பேர பிள்ளைகள கூட சொல்லல, உங்க பிள்ளைங்களே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு இப்ப உதாரணத்துக்கு, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்த போது யாரு பிறக்கவே இல்லை, ஆனா ஆசீர்வாதம் யாருக்கு வருது, மெல்கிசேதேக் காரியத்துல ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், பவுல் அதை எழுதும் போது என்ன சொல்றார், ஆபிரகாமுடைய அறையில் இருக்கிற லேவி என்ன செய்தானா, தசமபாகம் கொடுத்தான். எபிரேயர் புத்தகம் 7:4 வாசிங்க பார்க்கலாம்.
2: இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள்,
1: இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள்,
2: கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய்,
1: கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய்
2: கொள்ளையிடப்பட்ட பொருட்களில்,
1: கொள்ளையிடப்பட்ட பொருட்களில்
2: இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான்,
1: இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான்.
2: லேவியின் புத்திரரில்,
1: லேவியின் புத்திரரில்
2: ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும்,
1: ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும்
2: ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே,
1: தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே
2: நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய்
1: லேவி இன்னும் பிறக்கவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளைதான் யாரு,
2: லேவி.
1: இன்னும் ஈசாக்கே பிறக்கல, ஆனா ஈசாக்கே இன்னும் பிறக்கல, ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளை யாரு, லேவி. தசமபாகம் ஆபிரகாம் கொடுத்த தசமபாகம் யாரு கொடுத்த தசமபாகம் மாதிரியா, லேவி கொடுத்த தசமபாகம் மாதிரியா. அப்ப தேவனுடைய பார்வை என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்கிற போது, ஒரு உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கிற போது தான் சொல்றது, இந்த சந்ததியா ஆசீர்வாதமும் வரும், எதுவும் வரும், சாபமும் வரும்னு சொல்றோம். நமக்கு சாபம் கிடையாது, நீங்க உடனே சாபம் சொல்லிடாதீங்க, சரியா. என்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையோடு உங்களுடைய சாபம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, இப்ப நீங்க உங்க மூதாதையருடைய பிள்ளைகள் அல்ல, நீங்க கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, சரியா. அதை நீங்க மறந்துடக்கூடாது. நான் பொதுவா சொல்றேன், ஒருவர் நன்மை செய்தால் அந்த நன்மை அவருடைய சந்ததி சந்ததியார் எல்லாரும் செய்தது போல பார்க்கப்படுகிறது. ஒருவர் தீமை செய்தால் அந்த தீமை அவருடைய நான்கு தலைமுறை வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது, கணக்கில் எடுக்கப்படுகிறது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இதை இதை நல்லா நினைவில் வச்சுக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் எதை அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ண வர்றேன்னா, ஒருவர் உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளும் அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். ஒருத்த அந்த உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதம் அவர்கள் சந்ததி சந்ததியாக என்ன செய்கிறது, தொடர்கிறது. இன்னைக்கு நீங்க யூதர்களை போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் வம்சத்தார்னு சொல்றாங்க. நாங்க யாருடைய வம்சத்தார், ஆபிரகாமுடைய வம்சத்தார் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் யாருக்கு உரித்ததாக இருக்கிறது, யூதர்களுக்கு உரித்ததாக இருக்கிறது. இன்னைக்கும் இன்னைக்கும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்ப நல்லா நினைவுல வைத்துக் கொள்ளுங்க, ஒரு நீங்க கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ள போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம் யாருக்கும் வருகிறதாக இருக்கிறது, உங்களுடைய சந்ததிக்கு, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வருகிறது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் வேதத்தினுடைய பார்வை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இது உங்களுக்கு விளங்கிட்டா? இப்ப ஒரு சம்பவத்தை வைத்து நான் உங்களுக்கு இந்த காரியத்தை விளக்கி காட்டுகிறேன். 1 Samuel 18:1 வசனம் பார்க்கலாம்.
2: தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி,
1: எதை கலற்றியா,
2: போர்த்து கொண்டிருந்த சால்வை.
1: கவனிங்க, நீங்க நல்ல நினைவில் வச்சுக்கோங்க, 9 காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த காரியங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல உடன்படிக்கை நடக்கிறதுன்னு அர்த்தம். என்ன பிரதர், உடன்படிக்கை எல்லாம் எழுதல பிரதர் அப்படிலாம் சொல்லப்படாது, சரியா? இந்த உடன்படிக்கையின் ஷரத்துகள் நமக்கு வேணா புதுசா இருக்கலாம், யூதர்களுக்கு அது ரொம்ப என்னது, பழசு. ஆகையினால எல்லாவற்றையும் வேதம் விரிவா இங்க உடன்படிக்கை நடக்கிறது அப்படின்லாம் என்ன செய்யாது, எழுதாது. ஆபிரகாம் ஆட்டுக்குட்டியை கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நடந்துருச்சுன்னு அர்த்தம்,
2: உடன்படிக்கை பண்ணிருக்காங்க,
1: சரியா? கைகளை உயர்த்தி, நான் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, கையை உயர்த்தி ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை பார்த்து என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்,
2: உடன்படிக்கை பண்றாங்க,
1: சரியா? இந்த ஸ்லாங்கை நீங்க வழங்கிக்கிறோம், இந்த லிங்கோன்னு சொல்லுவாங்க, இது ஒரு வேதாகம ஸ்லாங், சரியா? இந்த 9 காரியங்களும் எங்கே நடந்தாலும் வேதத்துல நீங்க எங்க வாசிச்சாலும் அங்க என்ன நடக்குதுன்னு அர்த்தம், அதை விளங்கிக்கரணும். இப்ப சால்வையை கலற்றி,
2: அதையும் தன் வஸ்திரத்தையும்,
1: தன் வஸ்திரத்தையும்,
2: தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான்.
1: தாவீதுக்கு கொடுத்தான்.
2: தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான்.
1: திருப்பி வாசிங்க.
2: சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள்.
1: உடன்படிக்கை அடையாளமா என்ன செய்றாங்க,
2: போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி,
1: போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி,
2: அதையும்
1: அதையும்
2: தன் வஸ்திரத்தையும்,
1: தன் வஸ்திரத்தையும்,
2: தன் பட்டயத்தையும்,
1: தன் பட்டயத்தையும்,
2: தன் வில்லையும்,
1: தன் வில்லையும்,
2: தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான்.
1: தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு என்ன செய்தானா,
2: கொடுத்தான்.
1: இப்ப நல்லா கவனிங்க, சவுல், சவுல்னா என்ன அர்த்தம்னா மரணம்னு அர்த்தம். என்ன அர்த்தம், சவுல்னா டெத், மரணம்னு அர்த்தம். யோனத்தான் அப்படின்னா தேவனாலே கொடுக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். தேவனாலே கொடுக்கப்பட்டவர் அப்படி எழுதிக்கிறீங்க, தேவனாலே கொடுக்கப்பட்டவர். The one who gave by God. The one who gave by God. தேவனாலே கொடுக்கப்பட்டவன். இப்ப மரணத்தின் வசமாய் யாரு கொடுக்கப்பட்டிருக்கிறது, யோனத்தான். மரணத்தின் வசமாய் யாரு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆனா இவன் ரொம்ப தவறான ஆளா, இவன் எப்படிப்பட்ட ஆளு, இவன் ரொம்ப எப்படிப்பட்ட மனுஷன், ரொம்ப நல்லவன், யார அதிகமா நேசிக்கிறான், தாவீதை நேசிக்கிறான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள். யார் யார் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள், தாவீதும் யோனத்தான். உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிற போது மேவி போசேத், யோனத்தானின் மகன் மேவி போசேத் பிறக்கவே இல்லை. உடன்படிக்கை பண்ணுகிறாங்க, நாட்கள் ஆகிறது, யோனத்தானுக்கு திருமணம் ஆகிறது. உடன்படிக்கை பண்ணின பிறகுதான் திருமணம் ஆகிறது. திருமணமான பிறகு குழந்தை பிறக்கிறது, மேவி போசேத். இப்ப சவுலும் யோனத்தானும் மரித்து போகிறார்கள். மேவி போசேத்துக்கு 5 வயது. இப்ப இவங்க மரிச்சு போனாங்கன்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே மேவி போசேத்துடைய அந்த வேலைக்காரி என்ன செய்கிறா, கண்டிப்பா தாவீது வந்து தங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவான்,
3: கொன்னுருவான்னு பயந்து இந்த மேவி போஷேத்தை தூக்கி கொண்டு என்ன செய்கிறார், ஓடுகிறார். ஓடுகிற போது தவறி இந்த மேவி போஷேத் என்ன செஞ்சான், விழுந்துறான். ரெண்டு கால்களும் என்ன ஆயிருது, முடமாயிரு. சரியா? அப்ப இவங்க யாருக்கு பயப்படுறாங்க சொல்லுங்க, யாருக்கு பயப்படுறாங்க? தாவீதுக்கு பயப்படுறான். ஆனா உண்மையில நிதர்சனம் என்னன்னா, தாவீது இவர்களை மிகவும் என்ன செய்கிறான், நீங்க அதை வழங்கிக்கணும். தாவீது உண்மையா இவர்களை மிகவும் நேசிக்கிறான். ஆனால் இவர்கள் தான், இந்த சவுல் வீட்டார் தான் தாவீதை பகைத்தார்கள். இப்ப தாவீதுக்கு என்னவும் செய்யறாங்க, பயப்படவும் செய்கிறாங்க. பகைக்கிறதும் பயப்படுறதும் யாருதான், சவுலின் வீட்டார் தான். சரியா? ஆனால் தாவீது இவர்கள் மேல எப்படிதான் இருக்கிறான், நேசமா இருக்கிறான். இப்ப தாவீது ஒவ்வொரு ஆளா கேக்குறான், நான் சவுளுடைய வீட்டார்ல யாராவது இருக்காங்களா? ஏன்னா ஏன் கேக்குறான்னா, இவன் யாரோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறான், வெரி குட், யாரோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறான். அந்த குடும்பம் இவனுக்கு ஏராளமாய் துரோகம் செய்திருக்கிறது. ஏராளமான புரை சவுளும் அவனை சேர்ந்தவரும் இவனை கொலை செய்வதற்கு என்ன செய்திருக்கிறார்கள், பல ஆண்டு காலம் தேடி இருக்கிறாங்க. ஆனா இந்த தாவீது அதையெல்லாம் நினைவு கூறல. எதை நினைவு கூறுகிறானா, யோனத்தானோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறான். இப்ப கடைசியா ஒவ்வொரு வேலைக்காரனா கேட்கிறான், யாராவது இருக்காங்களா இருக்காங்களா, ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான் சொல்லல. கடைசியா ஒருத்தன் சொல்றான், யோனத்தான் என்ன செய்திருக்கிறான் செய்யப்படுகிறது, சத்தமா சொல்லுங்க, இரக்கம் அல்ல, யார் நிமித்தம் தான் இரக்கம் செய்யப்படுகிறது. இன்னும் சொன்னா யோனத்தான் நிமித்தம் கூட இல்ல, யோனத்தானோடு என்ன செய்திருக்கிறான் தாவீது. இதேதான் நம்முடைய வாழ்க்கையில, யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ண என்னெல்லாம் செஞ்சான், எதையெல்லாம் கலட்டி கொடுத்தான், சால்வைய கச்சைய எல்லாவற்றையும் என்ன செய்தான், பட்டயத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சான், கொடுத்தானா. இதேதான் நாம இத்தனை உடன்படிக்கை பண்ணோம் இல்ல, ஆதாமோடு உடன்படிக்கை, நோவாவோடு உடன்படிக்கை, மோசையோடு, இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை, தேவன் இவர்களோட எல்லாம் உடன்படிக்கை பண்ணார்ல, தாவீதோடு உடன்படிக்கை, அப்புறம் கிறிஸ்துவினால வந்த புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை, இனிமே வர இந்த உடன்படிக்கைக்கெல்லாம் முன்பாக கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நடந்த ஒரு உடன்படிக்கை, த கவனன் பிட்வீன் த காட் அண்ட் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட், தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்குள்ளாக நடந்த உடன்படிக்கை. அவங்க ரெண்டு பேர் தான், டூ பார்ட்டிஸ் யாருன்னு கேட்டா, ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் யாரு, இயேசு கிறிஸ்து. ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன், இன்னொரு பக்கம் யாரு, சிலுவையில, சிலுவையில அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்வதற்கு முன்பாக சிலுவையில பிதாவாகிய தேவனோடு இயேசு உடன்படிக்கை செய்தார். தன்னிடத்துல என்னவெல்லாம் இருந்துச்சோ அத்தனையும் அவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். கடைசி வரைக்கும் தன்னிடத்துல சீஷர்கள் இருந்த போது அவர் சொன்னார், சீஷர்கள் ஆண்டவர் சொன்னார், நீர் எனக்கு தந்த இவர்களை நான் உம்மிடத்தில் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக என்ன செய்தாரா, ஒப்பு கொடுத்தார். அவர்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ, என்னெல்லாம் இருந்துச்சோ, சரியா, அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கொடுத்தார். இறுதியில கடைசியில எதையும் உங்களுடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன்னு சொன்னாரு. தன்னுடைய அத்தனையையும் பிதாவினிடத்திலே ஒப்புவிக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம், இவரிடத்தில் இருக்கிற சகலத்தையும் அவர் தேவனிடத்திலே கொடுக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம், இயேசு தேவனோடு என்ன செய்கிறார் அர்த்தம். இயேசு நம்மோடு செய்த உடன்படிக்கை என்பது வேறு, அது வேற. ஆனா இப்ப யார் யாருக்குள்ள உடன்படிக்கை நடக்கிறதுனா, இயேசுவுக்கும் யாருக்கும் உடன்படிக்கை நடக்கிறது, பிதாவாகிய தேவனுக்கும் உடன்படிக்கை நடக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, யோனத்தான் அவரை இயேசுவுக்கு அடையாளமா வச்சுக்கலாம். அவர் யாருடைய மகன், சவுளுடைய மகன். யோனத்தான் யாரால கொடுக்கப்பட்டவன், சவுல்னா என்ன அர்த்தம், இப்ப மரணத்தின் வசமாய் ஒரு யோனத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறான், மரணத்தின் வசமாய் ஒரு குமாரன் வந்திருக்கிறான் அவருக்கு. அது அப்படியே ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஒப்பிடுங்க, தேவ குமாரனாக இருந்த அவர் மரணமடையும்படிக்கு மனுஷகுமாரனா என்ன செய்திருக்கிறார், சத்தமா சொல்லுங்க, மனுஷகுமாரனா என்ன செய்திருக்கிறார், மாறி இருக்கிறார், மனுஷகுமாரனாய் மாறி இருக்கிறார். தாவீத தேவனோடு ஒப்பிடுங்க, தாவீத யாரோடு ஒப்பிடுங்க, தேவனோடு ஒப்பிட்டுக் கொள்ளுங்க. தாவீது தேவனுக்கு அடையாளம், இஸ் தி பிக்சர் ஆஃப் அவர் காட், ஃபாதர் காட். இப்ப தாவீது தேவனுக்கு அடையாளம், இப்ப சவுலும் அவன் வீட்டாரும், அதாவது மரணத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிற அந்த சந்ததி யாரை பகைக்கிறது, தாவீத யாருக்கு அடையாளமா பாக்குறோம். அப்ப மனுக்குலம் மரணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு பெற்றிருக்கிற மனுக்குலம் தேவனை பகைத்தோம், தேவனின் முன்னிட்டு பயந்தோம். உண்மைதானா? ஆனா கடைசி வரைக்கும் இன்றைக்குமே அநேகர் எப்படி தேவனை பாக்குறாங்க தெரியுமா? அவர் பட்சிக்கிறவரை போல, அவர் ரொம்ப கோபக்காரரை போல, எப்போதுமே நம்மளை தள்ளி விடுகிறவர் போல, தண்டனைக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அப்படியே எந்நேரமும் காத்திருக்கிறது மாதிரியே யார பாக்குறது. ஆனா உண்மையில அவர் அப்படி அல்ல. அவர் நம்ம மீது என்னதான் வைத்திருக்கிறார்? தாவீது இந்த சவுலின் வீட்டார் மேல என்னதான் வச்சிருந்தா? சத்திரமா சொல்லுங்க, அன்புதான் வச்சிருந்தா. உண்மைதானா? உண்மைதானா? இதேதான் நமக்கும் நடந்தது. நாமும் தேவனை பகைத்தோம், தேவன் ஏதோ நம்ம மேல கோபமாவே இருக்கிற மாதிரி, எந்நேரமும் நம்ம தண்டிக்கிறதுக்கு காத்திருக்கிற மாதிரி, எந்த தருணத்துல இவன் மேல சாபத்தை வரப்பண்ணலாம் அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே நம்முடைய பார்வை இருக்கிறது. ஆனால் உண்மை அது அல்ல. அவர் நம்மை என்ன செய்கிறவராக இருக்கிறாரா சொல்லுங்க? யானை செய்கிறவராக இருக்கிறாரா? அன்பு செய்கிறவர். இப்ப நான் கேக்குறேன், யோனத்தானுடைய குமாரன் யாரு? யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொண்ட போது மேவிபோசேத் பிறந்திருந்தானா? பிறக்கல. அப்ப ஆனா பிறக்கல, பிறக்காம இருந்த போதிலும் தாவீது மேவிபோசேத்துக்கு இரக்கம் காட்டுகிறார். யார் நிமித்தம்? யாரோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம். அப்ப தாவீது மேவிபோசேத்தை யாருக்குள்ள பாக்குறாரு? அவன் பிறவாமல் இருக்கிற போதே, அவன் தாயின் கற்பத்துல உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே அவன் அந்த யாருக்குள்ள இருக்கிறதாய் பார்க்கப்படுகிறது. சத்தமா சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறதாய் பார்க்கப்படுகிறது. இதேதான் பிரதர், நீங்களும் நானும் தாயின் கற்பத்துல உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே ஆதி முதலாய் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு உள்ள கிறிஸ்துவுக்கு உள்ள பிதா நம்மை பார்க்கிறபடியினாலதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதத்தான் பவுல் திருப்பி திருப்பி சொல்றாரு. நீங்க இப்ப பிறந்தோன்னு நினைக்காதீங்க, நீங்க 1970 பிறந்தேன், 80 பிறந்தேன்னு நினைக்காதீங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள் பார்க்கப்படுகிறீர்கள். பழைய ஏற்பாட்டுல தாவீது ஒரு மனுஷன், நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு செய்த உடன்படிக்கைக்கு இவ்வளவு உண்மையா இருந்திருப்பானே ஆனால் அந்த உடன்படிக்கை அவனால மாற்ற முடிஞ்சுச்சா? மீற முடியுமா? ஏன்னா உடன்படிக்கை செய்யப்பட்டு விட்டால் அது எந்த நேரமும் என்ன செய்யப்பட முடியாது, மீறப்பட மாற்றப்பட. அப்ப நல்ல கவனிங்க, யோனத்தானுக்குள்ள தாவீது, ஒரு யோனத்தானுக்குள்ள மேவிபோசேத்தை பார்க்க முடியும்னா ஆதி காலம் முதல் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள பிதாவால உங்களையும் என்னையும் பார்க்க முடியுமா? முடியாதா? நான் கேக்குறேன், யோனத்தான் மேவிபோசேத் யாரால உண்டானவன்? நீங்களும் நானும் யாரால உண்டானவன்? இப்ப வாசிக்கிறோம், 8:6 வாசிங்க. 1 Corinthians 8 வாசிங்க. நாம் யாரால உண்டானவர்கள்? அப்ப மேவிபோசேத் யோனத்தானுக்குள் இருக்கிறவனாய் பார்க்கப்பட்டால் நீங்களும் நானும் யாருக்குள்ள இருக்கிறவர்களாக பார்க்கப்படுகிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களா? இப்ப பிதாவாகிய தேவனோடு கிறிஸ்து செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் யாருக்கு உண்டாயிருக்கிறது? நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த அறிவு, இந்த தெளிவு உள்ள வரணும். இத லிட்டரலா நீங்க அப்படியே உங்களை பார்க்கணும். எஸ் நான் கிறிஸ்துவுக்கு உள்ள பார்க்கப்படுகிறேன். இன்னைக்கு நேத்து இல்லைங்க, அதத்தான் வேதம் சொல்லுது. தாயின் கற்பத்துல உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே உங்களை என்ன செய்திருக்கிறாரா? அப்ப ஆதியிலேயே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பார்க்கப்பட்டபடினால கிறிஸ்துவுக்கு உள்ள உண்டான உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு உரித்ததாக இருக்கிறது. மேவிபோசேத் எப்படி தைரியமாய் தாவீதினுடைய போக முடியுமா? இத்தனை வருஷம் எப்படி இருந்தவன்? சத்ருவா இருந்தவன். என்னெல்லாம் மேவி போசே திட்டி இருப்பான். இந்த தாவீதாலதான் என் கால் போச்சு, இந்த தாவீதாலதான் என் குடும்பம் போச்சு, இந்த தாவீத. ஆனா ஆக்சுவலா இவன் அது அவன் தாவீது இது எதுக்குமே காரணம் இல்ல. ஆனா அவ்வளவு பகைச்சிருப்பான், அவ்வளவு திட்டி. மேவி போசேத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? தன் வாயை திறந்து தூஷிக்கிறவன் அர்த்தம், சிலைகளை உடைக்கிறவன் அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தன் வாயை திறந்து என்ன செய்கிறவன்? தூஷிக்கிறவன். எவ்வளவு தூஷிச்சிருப்ப தாவீத, இவனாலதான் என் குடும்பம் இப்படி போச்சு, இப்படி போச்சு, இப்படி போச்சுன்னு எவ்வளவு தூஷிச்சிருப்பான். அதனாலதான் போனவன்னு சொல்றான், உமக்கு முன்னாடி நான் எதுக்கு சமம் சொல்றான், ஒரு செத்த நாய்க்கு சமம்ங்கிறான். இல்ல அவன் தாவீது பாராட்டுகிற இரக்கத்தை பாருங்க. இதேதான் பிரதர், திஷ்டாந்தமா உத்தரவாதப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பிதாவால தனியாக பார்க்கப்படுகிறவர்கள் அல்ல, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கப்படுகிறவர்கள். கிறிஸ்து தேவனோடு செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு உண்டா இருக்கிறதா உண்டா இருக்கலையா? நீங்க தைரியமாய் பிதாவினுடைய பந்தியில் அமர்ந்து சாப்பிட முடியுமா முடியாதா? பிதாவாகிய தேவன் உங்களுக்கு வேலைக்காரிகளை ஏற்படுத்த முடியுமா முடியாதா? உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவரால் முடியுமா முடியாதா? இது எதுவும் உங்க நிமித்தம் அல்ல, உங்களால் அல்ல, யாரு நிமித்தம் உண்டா இருக்கிறது? யாரு உங்களுக்காக செய்த உடன்படிக்கை நிமித்தம் இருக்கிறது? பிதாவாகிய தேவனோடு அந்த இரத்த உடன்படிக்கைக்குள்ள தன்னை முழுவதும் ஒப்புவித்து யாரு பிரவேசித்திருக்கிறது அந்த உடன்படிக்கைக்குள்ள? இந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட முடியாது? மாற்றப்படவோ மீறப்படவோ முடியாது. எஸ், ஆமாங்க, உண்மைதாங்க. ஒரு மனுஷன் ஒரு மேவி போசேத்தை யோனத்தானுக்குள்ள தாவீதால பார்க்க முடியும்னா என்னையும் கிறிஸ்துவுக்குள்ள தேவனால பார்க்க அப்படின்னு நம்புனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க சரசில இறங்கும். அப்படியான்னு தலைய சொரிஞ்சிங்கன்னு வைங்க, காலம் புள்ள எதை சொரிய வேண்டியதுதான். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. தூஷிக்கிறவனா நான் கேக்குறேன், தாவீது மேவி போசேத்தை கூட்டிட்டு வரதுக்கு ஆள் அனுப்புனான்ல? இவன் லோதேபார்ல இருந்தான், ஒரு வனாந்தரமான இடத்துல இருந்தான். கூட்டிட்டு போறதுக்கு ரதங்களும் குதிரைகளும் வருது. அவன் என்ன அந்த சத்தத்தை கேட்கிற போதெல்லாம் என்ன ஆயிருந்திருப்பான்? அவன் அடங்கியிருப்பானா? நடக்க உண்மைதானா? ஆனா மேவி போசேத்தை தாவீது அழைத்தது பழி வாங்குகிறதற்கல்ல, உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை சிரசின் மேல இறங்க பண்ணுவதற்கு. கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருப்பது பழி வாங்குவதற்கு அல்ல, உங்க மேல உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை இறங்க பண்ணுவதற்கு. நான் தேவனை பகைத்தவர்கள் தான் பிரதர், நான் தேவனை ஒரு காலத்துல தூஷித்தவர்கள் தான். நம்முடைய சொந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்தான் காரணம் என்று நினைத்தோம். நம்முடைய சொந்த காரியங்களுக்கெல்லாம் தேவன் என்னை தண்டிக்கிறார் என்று நினைத்தோம். இல்ல, மேவி போசத்தை போல. ஆனா திஷ்டாந்தமாய் சொல்லுகிறேன், தாவீது மேவி போசத்தை அழைத்தது பழி வாங்குவதற்கல்ல, ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ண. நான் கேக்குறேன், தாவீது மேவி போசத்துக்கு யோனத்தானுடைய நிலங்களை மட்டும் கொடுக்கல, யாருடைய நிலங்களை எல்லாம் கொடுத்தாரா? நான் கேக்குறேன், இத்தனை தலைமுறைகளுக்கு பின்னாடி போய் அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் தாவீதால இந்த மேவி போசேத்துக்கு திரும்பி வரப்பண்ண முடியும்னா, தாவீதுக்கே அவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் இருந்தா, உங்களையும் என்னையும் படைத்த தேவன் எத்தனை தலைமுறை ஆசீர்வாதங்களை நமக்கு திரும்ப பண்ண முடியும்? அல்லேலூயா. ஒரு தாவீதுக்கே இவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் இருந்தா, நம்மை படைத்த தேவனுக்கு எவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும்? அல்லேலூயா. உத்தரவாதம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள உங்களை பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இந்த உடன்படிக்கையை யாராலும் மாற்ற முடியாது. அதை இந்த உணர்வு வந்தா தான் நீங்க தைரியமாய் அவருடைய பந்தியில இருக்கிறவர்களாகவே மாற முடியும். ஆமா, எங்க அப்பாவோட இந்த இந்த தாவீது என்ன பண்ணிருக்கிறாரு, இதை யாராலும் இனி என்ன செய்ய முடியாது. இந்த தாவீதே நினைச்சாலும் இதை என்ன செய்ய முடியாது, மாற்ற அப்படின்னு நினைச்சு அந்த அந்த

தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆனா மேவிபோசேத்துக்கு ரெண்டு உரிமையும் இருக்கு. அதெல்லாம் கிடையாது, எனக்கு வேணாம், நீ என்ன எங்க அப்பாவுக்கு உடன்படிக்கை பண்ணி எனக்கு என்ன ஆசீர்வாதம் தர்றது, அதெல்லாம் வேண்டாம், உன்னாலதான் என் குடும்பம் கெட்டுச்சு, போ நான் வர முடியாது அப்படின்னு சொல்வதனால் என்ன செய்யலாம்? இல்ல நான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்வதனால் என்ன செய்யலாம்? இந்த ரெண்டும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளதான் நான் பார்க்கப்படுகிறேன், நான் தனியாளாக தேவனால பார்க்கப்படுவதில்ல. எங்க அப்பா கிறிஸ்து, அவருடைய பிள்ளை நானே, எனக்காக அவர் உடன்படிக்கைக்குள்ள என்ன செய்திருக்கிறாரு, பிரவேசித்திருக்கிறார். He was entered into the covenant with God. அவர் தேவனோடு உடன்படிக்கைக்குள்ள என்ன செய்திருக்கிறாரு, பிரவேசித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு அப்படின்னு பிலீவ் பண்ணீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம், சுதந்திரிக்கலாம். அதை விசுவாசியாத பட்சத்துல நாம் என்னதான் போராடினாலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. மேவி போஷத்துக்கு ஒரு தைரியம் இருக்குமா இல்லையா? இந்த தாவீதே நினைச்சாலும் இதை என்ன செய்ய முடியாது, அதான் உண்மை. இவனா வேணா தள்ளி விட்டுட்டு போகலாம், ஆனா தாவீது அந்த உடன்படிக்கை உண்மைதானா? கடைசி வரைக்கும், அவன் உயிரோட இருக்கிற நாள் வரைக்கும் யாருடைய பந்தியில புசித்தானா? தாவீதின் பந்தியிலே புசித்தான். நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களை கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க. இதத்தான் பவுல் திருப்பி திருப்பி சொல்றார், நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்கு வெளியில இல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ள உங்க பாடுகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு உள்ள உங்கள் சாபங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பிதாவாகிய தேவனோடு நீங்களும், என்ன இயேசு உடன்படிக்கை செய்கிற போது அவரோடு சேர்ந்து, அப்படித்தானே வேதம் சொல்லுது, அவர் சிலுவையிலே மரித்த போது நாமும் அவரோடு சேர்ந்து என்ன செய்தமா, மரித்தமா? அவர் உயிர் தெழுந்த போது நாமும் என்ன செய்தமா? அப்புறம் என்ன? அப்ப பிதாவாகிய தேவன் உங்களை தனியா பார்க்கல, உங்களை யாருக்குள்ள பாக்குறாரு? அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் மறிக்கிற போது யாரும் மறிச்சோன்னு இருக்கு, அவர் உயிர் தெழுந்த போது யாரும் உயிர் தெழுந்தோன்னு இருக்கு. அப்ப நம்ம யாருக்குள்ள பார்க்கப்படுகிறோம்? நாம கிறிஸ்துவுக்கு வெளியே அல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ள. அல்லேலூயா. இப்ப இந்த ஸ்லாங் உங்களுக்கு வழங்குதா? கர்த்தர் நம்மை அழைக்கிறது. எப்படி தாவீது மேவிபோசேத்தை அழைத்தது? பழிவாங்குவதற்கல்ல, எந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு. நான் கேக்குறேன், மேவிபோசேத்துக்கு தெரியுமா உடன்படிக்கை பண்ணினாரு எங்க அப்பான்னு? தெரியுமா மேவிபோசேத்துக்கு உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னு? தெரியுமா? அதை யாரு நினைவு கூர்ந்தது சொல்லுங்க, யாரு நினைவு கூர்ந்தது? நமக்கு தெரியுமா, ஆதியிலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில மறிச்சாரே, அவர் மறித்த போது இப்படி இப்படி சிலுவையில மறித்தாருன்னு நமக்கு தெரியுமா சொல்லுங்க? தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? தெரியாது. பார்க்கவும் இல்ல, அது நமக்கு என்ன செய்யாது, தெரியவும் செய்யாது. அல்லது அவர் இப்படி எல்லாம் உடன்படிக்கை பண்ணாருன்னு நமக்கு தெரியுமா? இப்ப இந்த உடன்படிக்கை பண்ணினத மேவி போஷத் காரியத்துல சொல்லுங்க. மேவி போஷத்துக்கு எதுவும் தெரியாது, ஆனா யாரு நினைவு கூர்ந்து அழைத்தது சொல்லுங்க? யாரு நினைவு கூர்ந்து மேவி போஷத்தை அழைத்தது? அப்ப நமக்கும் கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணினார் தேவனோடு நமக்காகங்கிறது நமக்கும் தெரியாது, ஆனா உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நம்மை அழைத்திருக்கிறது யாரு? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இதுக்கு அவரால் உண்டாயிருக்கு பிரதர், இது அவரால் உண்டாயிருக்கு. உங்களை அழைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அநேகருக்கு வழங்க மாட்டேங்குது பாருங்க. நான் நல்லா இருந்தா தேவன் ஆசீர்வதிப்பார், இந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவனுக்கு அடிப்படை சத்தியமே தெரியலன்னு அர்த்தம். நான் நல்லா ஆகி தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்க போறது இல்லைங்க, அவர் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறபடினாலதான் நான் நல்லவனாய் நடக்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், மேவி போஸ்டேட் இத்தனை வருஷம் தாவீதை திட்டி இருப்பான், இத்தனை வருஷம் தாவீதை இகழ்ந்திருப்பான், ஆனா இனிமே இகழ மாட்டான், இனிமே சரியா நடப்பான். ஏன்னா மேவி போஸ்டேத்துக்கு உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை இப்ப யாரு வரிசிக்க பண்ணி இருக்கிறது? மேவி போஸ்டேத் நல்லவனாக நடந்தபடியினால உடன்படிக்கையின் ஆசீர்வாதமா, இல்ல உடன்படிக்கையின் நினைவு கூர்ந்ததுனால உடன்படிக்கையின் ஆசீர்வாதமா? விளங்குதா உங்களுக்கு? மேவி போஷத் நல்லவனா நடந்ததுனால உடன்படிக்கை நினைவு கூறப்பட்டது? உடன்படிக்கை நினைவு கூறப்பட்டதுனாலதான் யாரு நல்லவனா நடக்கிறது? இந்த புரிதல் இருக்கணும். நாம் இப்ப இல்ல, ஆதியிலேயே கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.

நாம் இணைந்து கத்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கத்தர் இந்த ஆராதனை வேளையிலே பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாம இருக்கிற உங்களுக்கு கத்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாடப்போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாயிருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறார், நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் கொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த வார்த்தையை? அறிக்கை செய்யுங்க, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க, எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க, எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும், இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களிலே பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுடன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார், அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது, அந்த ரத்தத்தினால் மீண்டும் கொள்ளப்பட்டிருக்கிறாய், அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு, ஆவியானவர் நமக்குள் உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர், அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார், அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன அணுகாது? ஆமென், என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை அணுகாது, உங்களை ஒண்ணும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் பலர் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடியினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்களே, எஸ் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது கல்வாரியிலே, எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமையின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்கே விடுதலை உண்டு, அங்கே அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை

கால தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

எங்களை பாதுகாத்து வருகிற பரிசுத்தர், எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தர், நடத்தி வருகிற பரிசுத்தரே உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்குறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். வா, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

எப்பொழுதும் விரித்த கரங்களோடு இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கரம், தேவ வரம், ஆம்ஸ், டு கிவ் ஆம்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்றார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். He who has pity on the poor lends to the Lord. He will pay him back what he has given. இன்றைக்கு தியானத்திலே நமது கரங்களை ஆண்டவர் பிறருக்கு ஆசீர்வாதமாக்கும்படி ஒரு வேண்டலை, ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, என் கரங்களை விரித்தருளும், உமது கரங்கள் எப்பொழுதும் விரிந்திருக்கின்றனவே, அவை வரவேற்கும் ஆசீர்வதிக்கும் கரங்கள். உமது குமாரன் விரிந்த கரங்களோடு சிலுவையில் தொங்கினதால் நீர் அதை தெள்ள தெளிவாக்கினீர். அதை போல் என் கரங்களையும் மாற்றும், தாராளமாய் கொடுக்கும்படி என் கரங்களை திறந்தரலும். ஆண்டவரே, விரல்களை இறுக மூடிக்கொண்டால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நான் கொடுப்பது எப்படி? வாங்குகிறதை விட கொடுப்பதே பேருடைமை என்ற ஆண்டவராகிய இயேசுவின் பொன்மொழிகள் என் மனதில் பொன்னால் பொறிக்கப்படட்டும். உமது சொந்த குமாரனையும் நித்திய ஆவியையும் எங்களுக்கு கொடுத்து விட்டீரே. நன்மையான எதையும் நீர் எங்களுக்கு விலக்கி வைக்கவில்லை. என் கரங்கள் கொடுக்க துரிதமாயும் எடுக்க தாமதமாயும் இருப்பதாக, இங்கல்ல விண்ணுலகில் நான் செல்வத்தை சேர்த்து வைக்கட்டும். ஆண்டவரே, பலமில்லாதோரை தாங்கும்படி என் கரங்களை விரித்தருளும், பலவீனரும் தொய்ந்தவருமான சகோதரரை தாங்கி பிடிக்க ஊரும் ஆரோனும் இருந்தது போல் நான் இருப்பேனாக. என் கரங்களை முடக்கிக் கொண்டு வெறுமனே ஆலோசனையும் புத்தியும் சொல்லி பயனென்ன? நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியெறிகிற திரியை அணையாமலும் இருப்பேனாக. வலியிலும் வேதனையிலும் துடிப்போரை அணைத்து கொள்ள என் கரங்களை விரித்தருளும். இன்று உலகில் இயேசுவின் உடலின் ஓர் உறுப்பாக நான் இருக்கிறபடியால்
அவரது கரங்களாக நான் செயல்படுவேனாக. அன்றைய நாளின் பாரம்பரியத்திற்கு மாறாக தம் கையை நீட்டி தொழுநோயாளியை தொடுவதற்கு அவர் தயங்கவில்லையே. தெருவில் தவிக்கும் ஒருவனை தொடுவதற்கு தடையாயிருக்கும் என் அந்தஸ்திற்கு நான் சாகட்டும். ஏழைகளுக்கும் தேவையில் உள்ளோருக்கும் உதவும்படி என் கரங்களை விரித்தருளும். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீரும் முகம் கோணாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். அப்படி இருக்க அடிக்கடி தொந்தரவு செய்கிறான் என்று எளியவனை நான் மட்டும் திட்டுவது எப்படி? உம்மை ஏற்றுக்கொள்ளும் முன் என் கரங்கள் எவ்வளவோ பாவ காரியங்களை செய்தனவே, அதற்கு ஈடாய் இனிமேல் நன்மையான காரியங்களையே செய்யட்டும். இயேசுவின் பெயரில், இயேசுவின் திருப்பெயரில் நான் கேட்ட இந்த விண்ணப்பம் எனக்கு அருளப்படட்டும் என்று உம்மை நோக்கி வேண்டுகிறேன் என் பரமபிதாவே, ஆமேன். நமது கரங்களை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைத்து விடுவோம். அவரால் அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் தினமும் அவருக்கு முன்னால் அர்ப்பணிப்போடு அறிக்கையிடுவோம். ஒருவரது முதுகுக்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அவரை தட்டி கொடுப்பதே. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். The only good thing we can do behind one's back is to pat him. He who has pity on the poor lends to the Lord. He will pay him back what he has given. எங்கள் மகாபரிய தேவனே, இந்த நாள் தியானத்திலே எங்களுடைய கரங்கள் விரிக்கப்படுவதற்காக, நீட்டப்படுவதற்காக, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்கள் கரங்களை நீர் தொட வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டலை உமக்கு முன்பாக நாங்கள் சமர்ப்பிக்க எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை போல் எங்களுடைய கரங்கள் எப்பொழுதும் விரிந்த கரங்களாக, கொடுக்கும் கரங்களாக, உதவும் கரங்களாக, அணைக்கும் கரங்களாக, ஆசீர்வதிக்கும் கரங்களாக மட்டும் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய கரங்கள் எடுக்க வேண்டாம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய கரங்கள் தொட வேண்டாம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய கரங்கள் செய்ய வேண்டாம். நீர் எங்களுக்கு அருமையாய் கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு கரங்களையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாசரேத்தின் எளிய தச்சராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒரே குழப்பம், அட்டர் கன்ஃபியூஷன். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 40 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவிற்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர் வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, பின்னும் கூப்பிட்டு சொல் என் ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும், அப்பொழுது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே, புல் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சியோன் என்னும் சுவிசேஷகியே,
நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 4:4-5 சத்தியத்துக்கு செவிசாய்க்க மறுத்து கட்டுக்கதைகளை நாடி செல்லும் காலம் வரும், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. They will turn their ears away from the truth and turn aside to myths, but keep your head in all situations. நான் யோவான் ஸ்நானகனின் ரசிகன், அவரை ரசிப்பதில் ஆபத்தே கிடையாது. ஏனெனில் அவர் எவரையும் தன்னிடமாய் கவராமல் இயேசுவிடம் திருப்பி விடுவார். யோவானது ரசிகர் அனைவரும் இயேசுவின் ருசிகராகி விடுவர். நமது நவீன ஊழியர் பலரை அவரோடு ஒப்பிடுகையில் வேறுபாடுகளையும் தரக்குறைவையும் கண்டு தலை கவிழ்ந்து துக்கிக்கிறேன். இதோ ஒரு சில ஒப்புமைகளில் காண்கிற வேறுபாடுகள். விசித்திர மனிதனான யோவான் ஸ்நானன் அற்புதம் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்தினார்.

சிந்திப்போம், செயல்படுவோம். மனைவி ஒரு நாள் தன்னுடைய கணவனுக்கு பிடிச்ச மீன் குழம்பு சமைச்சா. அன்னைக்கு ரொம்ப ருசியா வந்திருந்துச்சு. எப்படியாவது கணவன் கிட்ட பாராட்டு வாங்கிடணும்னு ஆசையோட காத்திருந்தா. அந்த தெரு முழுசு மீன் குழம்பு வாசனை. கணவன் பசியோட வந்தான். அவனை உட்கார சொல்லி சாப்பாடு பரிமாறினான். அவன் அமைதியா சாப்பிட்டான். இவளுக்கு பொறுக்கல. மெதுவா அவன் கிட்ட, என்னங்க குழம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டான். அதுக்கு அவன், நல்லா இருக்குது, ஆனாலும் எங்க அம்மா கைப்பக்குவம் உனக்கு இல்ல. எங்க அம்மா வைப்பாங்க பாரு மீன் குழம்பு, தெருவே மணக்கும். அப்பப்பா என்ன ருசி, அந்த ருசியே தனிதான்னு அம்மாவோட குழம்பு ருசிய பாராட்டிட்டு அவன் எழும்பி போனான். அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கணவன் தன்னைய பாராட்டலையேன்னு நினைச்சு எங்கனான். எப்ப பாரு அம்மா அம்மான்னு அவர் அம்மாவைத்தான் தூக்கி வச்சு ஆடுவாருன்னு முணுமுணுத்தா. அப்போ அவளுடைய மகன் சாப்பிட வந்தான். மகன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அம்மாவை பாராட்ட ஆரம்பிச்சான். சூப்பர்மா, எப்படிமா இப்படி சமைக்கிறீங்க, தெருவே மணக்குது, உங்க அளவுக்கு யாராலையும் மீன் குழம்பு வைக்க முடியாதுமா அப்படின்னு அம்மாவை மனசார பாராட்டிட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான். அவ யோசிக்க ஆரம்பிச்சா, ஒரு மகன் யார் கையில சாப்பிட்டாலும் தன் தாயின் சமையலைத்தான் பாராட்டுவான்னு அவளுக்கு புரிஞ்சது. நம்முடைய மகனும் அம்மா அம்மானு தானே உயர்த்தி பேசுறான். மகன் பேசுறது தவறில்லைன்னா கணவன் பேசியதும் தவறில்லதான்னு புரிஞ்சுக்கிட்டான். நமக்கும் இந்த புரிதல் இருந்தா நம்ம குடும்பத்துல உறவு சிக்கலே வராது. எப்பவுமே அடுத்தவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும், அல்லது நம்ம இடத்துல அடுத்தவங்களை வச்சு பார்க்கணும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுத்தருது. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேல்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அடுத்தவங்களை நம்மளை விட மேலானவங்களா நினைச்சு அவங்க கண்ணோட்டத்துல எந்த விஷயத்தையும் அணுக படிச்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள கருத்து வேறுபாடோ மனஸ்தாபமோ ஏற்பட வாய்ப்பே இல்லை. இனிமேல் இந்த அணுகுமுறையோட வாழ பழகிக்கிடுவோமா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் செழித்தோங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. எரேமியா 48:30 அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மோவாப் தலை தூக்கி பெருமை பாராட்டி இஸ்ரவேலை நிந்தித்து பேசுவதை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன், அப்படி ஆகாது, எப்படி ஆகாது. மோவாப் உனக்கு விரோதமாய் நினைத்திருக்கிறானே, இப்படி இப்படி இவனுக்கு செய்யணும், இதை இதை இவனுக்கு பண்ணணும், இவனை வாழ விடக்கூடாது, இவனை வளர விடக்கூடாது, இவனை பெருக விடக்கூடாது, இவனை முன்னேற விடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்துக்கு மேலே ஒரு சிங்காசனம் கிடையாது. இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் எல்லாம் அவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு கீழாக தான் இருக்கிறதே தவிர அவருக்கு மேலே கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலானவரை நாம் ஆராதிக்கிறோம். தேவன் செய்ய நினைத்ததை யாருக்கும் தடுக்க முடியாது. சத்துரு செய்ய நினைத்ததை எல்லாவற்றையும் தடுக்க தேவனால் கூடும். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான், சத்துரு உங்களுக்கு விரோதமாய் மூர்க்கம் கொண்டு உங்களை வீழ்த்த, உங்களை விழத்தள்ள, உங்களை தாழ்த்த, உங்களை தடுக்க பல திட்டங்களை போடுவதை குறித்து, பல காரியங்களை பேசுகிறதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றுக்கும் மேலே உன்னதமான தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அப்படி ஆகாது, அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது. ஏன் தெரியுமா? காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வருமா. ஒரு காரியம் நடக்கணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறது எதிராளி அல்ல, ஒரு காரியத்தை நடக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சத்துரு மூர்க்கம் கொண்டு திட்டம் போடலாம், ஆனால் திட்டம் வாய்க்காது. எதிரான ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், ஆனால் அந்த ஆயுதங்கள் வாய்க்காது. கர்த்தருடைய மறைவிலே இத்தனை நாள் வைத்து பாதுகாத்தவர் இனி விட்டு விடுவாரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன், எனவே எப்ராஹிம் என அவனை எப்படி கைவிடுவேன்? கர்த்தரை நம்புங்கள் வாழ்க்கையில. ஆமென். பாதுகாப்பற்ற நிலையை போல நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் சத்ருவின் கை உங்க மேல ஓங்குவதை போல நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா கர்த்தரை நோக்கி பாருங்கள். யோசபாத் அப்படிதானே செய்தான். மோவாப் உட்பட அநேகர் சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாக, யூத ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தபோது யோசபாத் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரையும் வரவழைத்து கண்களை ஏறெடுத்து சொல்லுகிறான், எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி சொல்லுகிறார், ஆமென், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. மோவாபுக்கு விரோதமான சத்ருவின் வீம்பு செல்லாமலே போய்விட்டது. சத்ரு என்ன நினைச்சிட்டு வந்தானோ அதற்கு மாறாக தான் நடந்தது. சத்ரு வீழ்ந்தான், யோசபா துதித்தான், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். சத்ருவின் எதிரான எண்ணங்களை குறித்து, திட்டங்களை குறித்து, விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. அது செல்லணுமா வேண்டாமா, அது வாய்க்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் பெரியவர். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் எங்களை தப்புவித்து காக்கிறவரே, சத்ருவின் எல்லா திட்டங்களையும் நீர் எங்களுக்காக அவமாக்கி செல்லாமல் போக பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆவியினாலே ஆகும் என்கிற தலைப்பிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சக்கரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவருடைய ஒத்தாசையும் துணையும் இருந்தால்தான் உங்களால் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். குமாரனாகிய இயேசு உலகத்திற்கு வந்து இரத்தம் சிந்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ வழிமுறைகளை ஏற்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி உங்களை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஜீவியம் செய்வதும் சத்துருக்களை மேற்கொள்ளுவதும் பாவங்கள் நெருங்காதபடி அசுத்தங்கள் மேற்கொள்ளாதபடி தூய்மையாய் வாழுவதும் ஆவியினாலேயே ஆகும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை தனது வாசஸ்தலமாக்கி கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3 காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஏன் தேவன் கொடுத்தார்? ஏன் பரிசுத்த ஆவியை தேவன் வைத்திருக்கிறார்? அந்நிய பாசை பேசுவதற்காக என்றும் வரங்களையும் வல்லமையாக தருவதற்கும் என்றும் சிலர் எண்ணக்கூடும். ஆனால் அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் பரிசுத்த ஆவியை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதே அந்த காரணமாகும். புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு என்று ரோமர் 15:15 வேதம் கூறுகிறது. பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு என்ற பதத்தை ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். பலியை பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் கர்த்தர் அக்கினி அபிஷேகத்தை தந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி எங்களுக்குள் வரும்போது பாவ சுபாவங்களையும் அசுத்தங்களையும் சுட்டெரிக்கிறது. மாம்சத்தில் கிரிகைகள் செய்கிற அசுத்த ஆவிகளின் கிரிகைகளையும் சுட்டெரிக்கிறது. ஆம், பரிசுத்த ஆவியானவர் வேதம் அக்கினிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை காணலாம். வேதம் சொல்லுகிறது, சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் ஜெருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடுவார் என்று எசாயா 4:3. தேவ பிள்ளைகளே, எப்போதுமே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருங்கள். பரிசுத்த ஆவி எங்களிலே பொங்கி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய அக்கினி எங்களை மதிலாக நின்று காத்துக்கொள்ளும். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும் படிக்க எப்பொழுதும் தேவனை சோதரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று 2 தெசலோனிக்கர் 2:13 காண்கிறோம். ஆம் என்பார்ந்த ஜனங்களே, இப்படியாக தேவ செய்திகளை ஆவிக்குரிய ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேகர் நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு தேவன் கொடுத்த சுலாக்கியத்துக்காக நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம். அதோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்களோடு கூட இந்த நாளின் வசனத்தின் மூலமாய் பேசும். சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை கேட்கும்படி, தியானிக்கும்படி, கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவராய் சர்வ வல்லவராய் இருக்கிறதுனாலே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் இந்த வசனங்களை தேவன் அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது. எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கும். உம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் தியானத்துக்கென்று மார்க் எழுதின சுவிசேஷம் 10:27 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனிதர்கள் தொழில்நுட்பத்திலும் மருத்துவத்திலும் விஞ்ஞானத்திலும் எவ்வளவோ வளர்ந்திருக்கிற இந்த நாட்களிலும் பல வேளைகளிலே நமக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் திருப்திகரமான பதில் கிடைப்பதில்லை. ஏன், இந்த பெருந்தொற்று சம்பந்தமாய் உள்ள பல கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்காத ஒரு நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள், கடவுளுக்கு தான் தெரியும். சிகிச்சையில இருக்கிற ஒரு சிலருக்கு சில வேளைகளிலே அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறவங்க சொல்றாங்க, எங்களால் என்னென்ன முடியுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடித்து விட்டோம், இனி நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், அவருக்கு சித்தமானால் அவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். இன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் மனுஷனால் கூடாதவைகள் என்பது நிறைய இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். இங்க இருக்கிற இடத்துல என்னோட சேர்ந்து சொல்வீங்களா, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னதின் பின்னணி என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:17 இப்படி வாசிக்கிறோம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதுகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் ஒரு வழியிலே போய்கொண்டிருக்கிற வேளையிலே ஒருவன் ஓடி வந்து, வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு தலைவனாயிருந்தான் என்று லூக்கா 18 அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்தஸ்து உள்ளவன், நல்ல பதவியில் உள்ளவன். ஆனால் அவன் புரிந்து கொண்டான், எனக்கு தெரியாத சில காரியங்கள் இந்த ஆண்டவராக இயேசுவுக்கு தெரியும். அதை உணர்ந்ததினாலே ஆண்டவரிடத்திலே அவன் வந்தான். ரெண்டாவது, அவன் ஓடி வந்தான் என்று வாசிக்கிறோம். அவசரமாய் வருகிறான். அவன் கேட்ட கேள்வியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அவன் அறிந்ததினாலே சீக்கிரமாய் துரிதமாய் ஆண்டவரிடத்தில் இதற்கு பதில் வேண்டும் என்பதனால் ஓடி வந்தான். மூன்றாவது, அவருக்கு முன்பதாக அவன் முழங்கால் படியிடுகிறான். தன்னையே ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்துகிறான். ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தோடு அவன் வருகிறான். எந்த மனிதனும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வியை இந்த மனுஷன் இயேசுவிடம் கேட்கிறான். கேள்வி என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்ன உடனே பலர் நினைப்பது மரித்த பின்பு. நித்திய காலமாய் வாழ்வதுதான் நித்திய ஜீவன் என்று அநேகர் நினைக்கிறார்கள். நிறைய பேர் இந்த நித்திய ஜீவனை குறித்தும் தேவன் கொடுக்கிற அந்த நித்தியமான வாழ்க்கை குறித்தும் நினைக்கும் பொழுது அவங்க பல பாடல்களில் அதை வெளிப்படுத்துவாங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என்னைக்கோ தூரமாக அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது போல அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17:3 இப்படி சொல்லியிருக்கிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். திரும்ப வாசிக்கிறேன், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இது வெறும் மூளை அறிவல்ல. எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாய் அவரை அறிந்து அவரால் அறியப்பட்டிருக்க வேண்டும். பல வேளைகளில் சில மனுஷரிடத்துல பேசும்போது அவங்க பெருமைக்காக சொல்லுவாங்க, அவர் எனக்கு தெரியுங்க, இவர் எனக்கு தெரியுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டே வருவாங்க. ஒரு மனுஷன் இதை கேட்டுட்டே இருந்தார், இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் மனுஷனை எப்போ பார்த்தாலும் தன்னுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்கார், அவரை தெரியும் இவரை தெரியும், கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டார். நீங்கள் சொல்கிறீங்களே, அவருக்கு உங்களை தெரியுமான்னு கேட்டார். நமக்கு அவரை தெரியுங்கிறது வேற, அவருக்கு நம்மை தெரிந்திருக்க வேண்டும். அதான் அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். தேவனை அறிந்திருக்கிற அந்த அனுபவமே நித்திய ஜீவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அறிதலை குறித்து சொல்லும் பொழுது கலாத்தியர் 4:9 இப்படி சொல்லுகிறார், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. அழக சொல்றார் பாருங்க, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஒரு கேள்வி அங்க கேட்கிறார். சொல்றாரு, நீங்கள் தேவனை அறிந்து கொண்டீர்கள், தேவனும் தேவனால் நீங்கள் அறியப்பட்டும் இருக்கிறீர்கள். அப்ப தேவனோடு அப்படிப்பட்ட தகப்பன் பிள்ளை என்ற உறவுக்குள்ள வந்த பிறகு நீங்க எப்படிங்க வெறுமையான வழிபாடுகளுக்கும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திருப்ப முடியும் என்று இங்கே வாசிக்கிறோம். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேவனை உண்மையாக அறிந்தும் அவர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்த பின்பும் வீணான காரியங்களுக்கு அடிமைகளாக போக விரும்புவது எப்படி? நித்திய ஜீவனை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது

அந்த உறவிலே நம்மால் பூமியிலே வாழ முடியும், அதை அனுபவிக்க முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் அந்த வாலிபன் கேட்ட கேள்விக்கு நாம் வருவோம். அவன் கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்வியை ரொம்ப கவனமா நம்ம கேட்போம் என்று சொன்னால், அதில் அவன் கேட்கல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்கல. அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்வது என்பது வேறு, சுதந்திரித்துக் கொள்வது என்பது வேறு, முற்றிலும் வேறுபட்ட ரெண்டு காரியங்கள். ஒரு செல்வந்தரிடம், பெரிய பணக்காரர் வச்சுக்கோங்களேன், அவரிடத்தில் போய், ஐயா உங்கள் சொத்துக்கள் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுவாரு, என் சொத்துக்களை நீ பெற்றுக்கொள்ள உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடியும், உன்னை என்னுடைய மகனாக மகளாக தத்தெடுத்து கொள்ள முடியும். அப்பொழுது நீ ஒன்றுமே செய்யாமல் என்னுடைய எல்லா சொத்துகளும் உனக்கு உடையதாக மாறும். புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். செல்வந்தரின் சொத்துக்களை எந்த மனிதனும் சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அதை அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிறவர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளதான் முடியும். எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? தேவனுடைய மகனாய் மகளாய் நான் மாறும் பொழுது. எப்படி நான் தேவனுடைய மகனாய் மகளாய் மாற முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என் பாவத்தை, என் சாபத்தை, என்னுடைய ஜென்ம பாவம், எல்லா பாவத்தையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டு என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார் என்று அவரை விசுவாசித்து யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெற்றவர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். அவர் சொன்ன பதில் என்ன? Mark 10:19 வாசிக்கிறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொறுசாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். ஆண்டவர் இந்த மனுஷனிடத்துல பேசும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த சம்பாஷணையில ஆண்டவர் தேவன் கொடுத்த 10 கட்டளைகளை அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆனால் இதுல ஒரு வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 10 கட்டளைகளில் முதல் 4 கட்டளைகள் தேவனோடு கூட இருக்கிற உறவை குறித்தது, மீதமுள்ள 6 கட்டளைகள் மனுஷனுக்கும் சக மனுஷனுக்கும் உள்ள உறவை குறித்ததான கட்டளைகள். முதலாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள கட்டளைகளை குறித்து நாம் வாசித்துருவோம், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வருவோம். ஏன் ஆண்டவர் இப்படி மனுஷருக்கும் மனுஷருக்கும் உள்ள கட்டளைகளை மாத்திரம் அவனுக்கு சொன்னார்? யாத்திராகமம் 20:3-8 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவன் கொடுத்த 1 கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 4 வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அடுத்து சொல்வார், நீ அதை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். 7 வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 8 வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. வாசிக்கும் பொழுது இந்த முதல் 4 கட்டளைகளை குறித்து ஆண்டவர் இந்த மனுஷன் வாலிபன்ட்ட சொல்லல, ஆனால் சக மனுஷர்களுக்கு இடையே இருக்கிற அந்த உறவுகளை குறித்த கட்டளைகளை மாத்திரம் ஆண்டவர் அவனுக்கு சொல்றார். 10:20 இப்படி வாசிக்கிறோம், அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். ரொம்ப திட்டவட்டமா அவன் சொல்றான், போதகரே, நான் நீங்க சொன்ன எல்லாத்தையும், மனுஷருக்கு இடையே இருக்கிற எல்லா கட்டளைகளையும் நான் சின்ன பிள்ளையிலிருந்து அப்படியே கை கொண்டு வருகிறேன் என்று அவன் சொன்னான். அர்த்தம் என்ன? சக

மனுஷரோடு இருக்கிற உறவில் நான் எந்த இடத்திலும் தவறவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த தப்பும் செஞ்சது இல்லைங்க. அவங்க வார்த்தையில அவங்க என்ன சொல்றாங்க, தெரிந்து செய்யவில்லை, தெரியாமல் செய்திருக்கலாம். இதை நாம கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும். மார்க் 10:21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவர் பார்க்கிறாரு இவன் இந்த கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறேன் சொல்றானே அப்படின்னு சொல்லி அவனிடத்துல ஆண்டவர் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறார். மனித உறவுகள் அனைத்தும் சரியாக இருந்தும் தேவனோடு கூட இருக்கிற உறவில் குறை இருக்கும் என்றால் அனைத்துமே வீண் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு கட்டளையை உடைச்சாலும் 10 கட்டளைகளையும் உடைத்ததாகத்தான் வேதம் கருதுகிறது. வாலிபனுக்கு ஆண்டவர் கொடுத்த அடுத்த ஆலோசனை என்ன? மார்க் 10:21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியம், பூலோகத்தில் உன்னுடைய வங்கிகள் இவைகளெல்லாம் ஒருவேளை நிறைந்திருக்கலாம்ப்பா பணத்தினால், ஆனால் பரலோகத்தில் நீ ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை. பூமியில் பொக்கிஷங்களை வச்சிருக்கிற, ஆனால் பரலோகத்தில் ஒரு பொக்கிஷமும் இல்லை. அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. அடுத்தது சொல்கிறாரு, சிலுவையை எடுத்துக்கொள், என்னை பின்பற்றி வா. இதை அவன் கேட்ட உடனே மார்க் 10:22 இப்படி வாசிக்கிறோம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். காரணம் என்ன? தேவன் பேரில் வைத்த அன்பை காட்டிலும் அவனுடைய உலக ஆஸ்திகளின் மேல் அதிக அன்பு அவன் வைத்திருந்தான். இந்த உலக ஆஸ்திகள் அவனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டது. 2 உதாரணங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆபிராம் என்ற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். வெள்ளி, பொன், மிருக ஜீவன்கள் நிறைய இருந்த மிகப்பெரிய ஒரு சீமானாய் ஆபிராம் இருந்தார். இந்த ஆபிராமுக்கு 100 தேவன் ஏற்கனவே சொன்னபடி அவனுக்கு ஒரு மகனை தேவன் கொடுத்தார். அவன் நல்ல வாலிபனாக அவன் வந்த நிலையிலே தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய நேசகுமாரன், உன்னுடைய ஒரே குமாரன், அவனை நீ அழைத்து கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திலே அவனை பலியிடு என்று ஆண்டவர் சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் ஒரு தயக்கமும் இல்லாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். அவருடைய எதிர்காலமே அந்த பிள்ளை, இவருடைய சந்ததியை எடுத்து செல்ல வேண்டியது இந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, நான் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எதுவும் தேவனிடத்திலிருந்து என்னை பிரிக்காது. இன்றைக்கு உலகத்தில் வாழும் அநேக மக்களுக்கு இந்த மனப்போராட்டம் உண்டு. இந்த உலகில் உள்ள சில காரியங்கள் மேல் அவர்களுடைய பற்று, சிலருக்கு பணம், சிலருக்கு நண்பர்கள், சிலருக்கு பொழுதுபோக்கு, இப்படி பல காரியங்களில் இவர்கள் பற்று வைத்திருக்கிறதுனாலே தேவன் பேரில் வைக்கும் அன்பிலே குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். 2 ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில் வசதிகள், நல்ல அந்தஸ்து எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் எப்பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ அப்போ என்ன சொல்றாருன்னா,
எனக்கு இருக்கிற எல்லாமே அவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் குப்பை, இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தனக்கு இருந்த அந்தஸ்து, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் சென்ற ஒருவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்றைக்கு சிந்தித்து பாருங்க, எது உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கிறது? எது உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம் தேவன் பேரில் நான் அன்பு வைத்திருக்கிறேனா இல்லையா என்பதை? ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனோடு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? உலகத்தோடும், வேலைக்காகவும், குடும்பத்தோடும், பிள்ளைகளோடும், உங்களுடைய மொபைல் போனோடும் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தேவன் பேரில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம். இது ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நாம் புரிந்து கொள்வதற்காக. பல நேரங்களிலே நாம் வாயிலே பேசுகிறது வேறாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறை வேறாக இருக்கு. இந்த வாலிபன் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்தபோது அவன் வந்த விதம், அவருக்கு முன்பதாக மண்டிட்ட விதம், அவரிடத்தில் கேட்ட கேள்வி எல்லாம் பார்க்கும்பொழுது தேவன் பேரில் எவ்வளவு பிரியமானவன் என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் தேவன் தோற்றத்தின்படி தீர்ப்பு அளிக்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன். அவன்கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொன்னார், அன்பு கூர்ந்தாரு. அப்புறம் சொல்றாரு, உனக்கு உள்ளவைகளை நீ விற்று தரித்திரர் கொடு, உன் சிலுவையை எடு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வசனம் சொல்லுகிறது, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மன மடிந்து துக்கத்தோட போய்விட்டான். இப்போ சீஷர்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அவன் போயிட்டான். மார்க் 10:25 ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். ஐஸ்வர்யவான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் யாரை குறித்து சொல்றார்னா, தேவன் பேரில் வைத்திருக்கும் அன்பை காட்டிலும் தன்னுடைய பணத்தின் மேலும் தன்னுடைய உலக பொருட்களின் மேலும் அதிக அன்பு வைத்திருக்கிற ஒரு மனுஷனை குறித்து தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். பண ஆசை. அடுத்தது பாருங்களேன், உடனே நடக்கிற காரியம் 26 வசனத்துல அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஐஸ்வர்யவான்களே போக முடியாதா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு, அப்படி ஆனால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷராலே இது கூடாததுதான், இயல்பாக என்னால் இந்த உலகத்தின் காரியங்களை வெறுக்க முடியாது, இயல்பாக நானாகவே என்னுடைய காரியங்களில் ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியாது, ஆனால் நான் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, இயேசுவனிடத்தில் விசுவாசம் வைத்து நான் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் இதை செய்வதற்கு எனக்கு பலத்தை தருகிறார். அந்த ஆர்வம், அந்த விருப்பம் நமக்கு வரட்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நிறைய நேரங்களில் எனக்கு முடியாது, இது நடக்காது, எப்படின்னு தெரியாது, இப்படி தான் நிறைய நேரங்களை நம்ம பேசுகிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது, நிறைய காரியங்களை நாம் யோசிக்கிறோம். எனக்கென்று யார் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு அநேக மனுஷரிடத்தில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, மனுஷரால் இது கூடாதது தான், மனுஷருடைய உதவி பல நேரங்களில் நமக்கு கிடைக்காது, ஆனால் ஆண்டவர் சொல்றார் தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேட்பது எல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, எனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவைகளெல்லாம் ஏற்ற வேளையில் நீர் கொடுப்பவர், ஆனால் உம்மோடு கூட தகப்பன் பிள்ளை என்ற அந்த உறவிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு நல்ல பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவரை மகிழ்விக்கிறவனாயிருப்பான். அவன் நல்ல மகன், நல்ல மகள், அப்படிப்பட்டவர்களாய் நாம் பரலோக தேவனுக்கு, தகப்பனுக்கு நாம் மாறும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு தேவனால் எல்லாம் கூடும். அடுத்து சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு
எல்லாம் கூடும். இந்த செய்தியை நான் இப்படி முடிக்க விரும்புகிறேன். இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறும் பொழுது நம்மால் முடியாததை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நம்மால் முடியாததை செய்து முடிக்க தேவனே நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வசனங்களுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் கிருபை செய்தீர், கற்றுக்கொள்ள உதவி செய்தீர், அதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் சூழ்நிலை மாறுமா? என் பிரச்சனை தீருமா? என் வியாதி என்னை விட்டு அகலுமா என்று ஒரு அங்கலாய்ப்போடு உட்கார்ந்திருந்தால் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து பலப்படுத்தி உம்மால் எல்லாம் கூடும் என்பதை அவர்கள் வாழ்க்கையில அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லாவற்றின் மேலும் வைக்கும் அன்பை காட்டிலும் உங்க மேல அதிகமான அன்பை வைக்க ஆண்டவர் உதவி செய்யும். நீர் மாத்திரமே நல்லவர், நீர் மாத்திரமே மாறாதவர், நீர் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர், அதற்காக நன்றி. நம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புவிக்கிறோம். காத்துக்கொள்ளும் மகிமையான சாட்சிகளை எழுப்போம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். ஆகவே எல்லாரும் சேர்ந்து

0: Amen.
1: எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம்,
0: ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே,
1: உம்மை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரே
0: உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே
1: சொல்ல போகிறோம்.

பரலோகத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நன்மையினால நம்மளை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர், கிருபையினாலே நம்மை நிரப்புகிற ஆண்டவர். சேர்ந்து எல்லாரும் கரங்களை திருச்சாமை சொல்லுவோம்.

கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்மையில் இறங்கி நமக்காக ஆறுதல் செய்யவும் நமக்கு உதவி செய்யவும் அவர் உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். எதற்காக தேவனை ஆராதிக்கிறோம்? தேவ சமூகத்தில் எதற்காக தேவனை தொழுது கொள்ளுகிறோம்? ஜீவன் தந்த தேவன், சுகம் கொடுத்த ஆண்டவர். அவர் நமக்கு ஜீவனை தராவிட்டால் கிருபையாய் இந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு அளித்திருக்கிறாரே. ஆகவே அதை நினைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தணுமே, தேவனை துதிக்கணுமே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்யணுமே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு முழு இருதயத்தோடு அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.

கிருபை என்னும் உள்ளது. தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்தாரே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரத்திலும் நடத்தினாரே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர்களை கட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆராதனையின் அபிஷேகம் உங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. கர்த்தர் உங்களை நடத்துவார், பயப்படாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை நடத்துவார்.

0: ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையினால, பிரசன்னத்தினால், அளவிட முடியாத தேவ மகிமையினால எங்களுடைய ஆராதனை நேரத்தை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: மலையடிவாரத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் அது. அங்கே ராஜு என்ற வயதான ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு மாட்டு வண்டியும் இரண்டு காளைகளும் இருந்தன. அது மிகவும் பழையதாக இருந்தாலும் அது அவருடைய வாழ்க்கைக்கு மிக உபயோகமான ஒன்றாக இருந்தது. ஒரு மழைக்காலத்திலே மேகங்கள் அடர்ந்து வந்தன. மழை பெய்ய தொடங்கியது. வானமே திறந்தது போல பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது. மழையினால் வெளியே வர முடியாதபடி கிராமத்து மக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளிலே பூட்டி கிடந்தனர். ஆனால் மாட்டு வண்டியின் சொந்தக்காரரான ராஜு மாட்டு வண்டியிலே தன்னுடைய காளைகளை பூட்டி கொண்டு கிராமத்திலே தெரு தெருவாக சென்று கொண்டிருந்தார். ஊரில் அத்தனை பேரும் வீடுகளில் அடைந்து கிடந்தாலும் இவருக்கென்று ஒரு பணி இருந்தது. அது என்ன? ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவையான காய்கறிகளை கடைகளிலிருந்து வாங்கி கொண்டு வந்து வீடு வீடாய் விநியோகம் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய கிராமத்து மக்கள் மேல் அவருக்கு இருந்த அக்கறையும் கரிசனையும் இதன் மூலம் வெளிப்பட்டது. அவரது உடையெல்லாம் நனைந்து போனாலும், அவருடைய காளைகளின் நடை தளர்ந்தாலும், ஒவ்வொரு வீட்டின் தேவைகளும் சந்திக்கப்படும் வரை தொடர்ந்து அவர் சென்று கொண்டே இருந்தார். மழை சற்று குறைந்தது. கிராமத்து மக்கள் அனைவருக்கும் இவர் மேல் நன்றி உணர்வு பெருகியது. சாதாரண மாட்டு வண்டி வைத்திருந்தாலும் மக்கள் மேல் அவர் வைத்திருந்த கரிசனை அனைவருடைய உள்ளத்தையும் தொட்டது. அவர்கள் பெற்றுக்கொண்டது காய்கறிகள் மட்டுமல்ல, எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சி பிரகாசத்தை அவர் உண்டு பண்ணினார். அது அடைமழை காலமானாலும் ராஜுவும் அவர் மாட்டு வண்டியும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றனர். சாதாரணமாக அவர் செய்த அந்த உதவி அனைவரையும் மகிழச் செய்தது. இன்றும் நாம் இருக்கும் சூழ்நிலையில் நம்முடைய தெருவில் இருப்பவர்களுக்கு, நம்மோடு பணி செய்பவர்களுக்கு நாம் எப்படி பயனுள்ளவர்களாய் இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்த்து நாம் செயல்படுவோமா? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா?

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம். கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருடங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களில் கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீரோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒருபிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்து மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரியின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டளை மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவனை கீழ் வீட்டுக்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரி எஸ்தர் தேவகுமார் அவர்களின் சாட்சி பாகம் மூன்றினை இப்பொழுது கேட்போம்.
2: வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இரண்டு சகோதரிகளும் தொடர்ந்து என்னை பார்க்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வர்றாங்கன்றதுனால நான் என்ன செய்வேன்னா, என் இந்து விக்கிரகங்கள் எல்லாத்தையும் நல்லா அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுருப்பேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஐயோ அவங்க வந்திருக்காங்களே, அவங்க முன்னாடி இருக்க அப்படின்னு யோசிப்பேன். பட் அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, ஒன்றுமே அதை பற்றி என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லலை. நீங்கள் இப்படிலாம் கும்பிட்றீங்களே, இது விக்கிரகமாச்சே, அதுக்கு கண் இருக்கா காது இருக்கா, அப்படிலாம் எதுவுமே அவங்க என்கிட்ட கேட்கலை. பரவாயில்ல சிஸ்டர், இருக்கட்டும், அது உங்களுடைய பக்தி, பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் இயேசுவையும் தேடுங்க, நீங்கள் இதெல்லாம் தேடி பார்த்துட்டீங்க, ஒரு தடவை நீங்கள் இயேசுவை முயற்சி பண்ணுங்கள். இப்படி தான் அவங்க என்கிட்ட ரொம்ப அன்போடு கூட பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய வார்த்தையை என்னால் தட்ட முடியல. அவங்க ரொம்ப அன்பாக அவங்க இதே கோபமாக என்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன். அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன், உங்கள் தெய்வம் இப்போ வந்த தெய்வம், என் தெய்வம் ஆதி பராசக்தி, ஆதியிலேருந்தே இருக்குது, அதுதான் வானத்தை பூமி உண்டாக்கி இருக்குது அப்படின்லாம் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க ரொம்ப அன்போடு கூட ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுவாங்க. என்கிட்ட தர்க்கம் பண்ண மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, எந்த சாபமும் சாபமான வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. இயேசுவை பற்றி மாத்திரம்தான் அவங்க, இயேசுனுடைய அன்பை மாத்திரம்தான் எனக்கு சொல்லுவாங்க. நான் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, இவங்க என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, ஸோ இந்த வீட்டில் இருந்தவங்க நம்மளை தொடர்ந்து தேடி வருவாங்க, வீட்டை மாற்றிடலாம். ரெண்டாவது, எனக்கு அந்த வீட்டில் வாடகையும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏற்கனவே அந்த வீட்டை நானும் என் கணவரும் ஒரு காலத்தில் ஒத்தி வீட்டில் நாங்கள் அந்த வீட்டையே அதே வீட்டில் இருந்தோம். அந்த பழக்கத்தில் தான் மறுபடியும் அந்த வீட்டில் போய் நான் குடியிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வேலையும் இல்லை, எனக்கு அதுக்கு வாடகையும் கொடுக்க முடியல, அடுத்து நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு இப்போ எனக்கு தகுந்தது போல் ஒரு சின்ன வீடாக பார்க்கணும், நான் அதுக்காக வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேறு வீடு பார்த்து. ரெண்டாவது, இவங்களுடைய தொந்தரவு நமக்கு வேண்டாம், இவங்களை முகத்தை என்னால் முறிக்கவும் முடியல. கோவப்பட்டாங்கன்னா கோவப்பட்டு பேசிடலாம், அப்படியும் அவங்க என்கிட்ட பேசலை. இவங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டை மாற்றிடணும்னு சொல்லிட்டு வேறு ஒரு வீடு மாற்றிட்டேன். எனக்கு ஒருத்தவங்க உதவி செய்தாங்க, அவங்க மூலமாக சொல்லி எடுத்து ஒரு வீடு மாற்றிட்டேன். அது மாற்றினா அந்த ஹவுஸ் ஓனர் சிஎஸ்ஐ கிறிஸ்டின், சிஎஸ்ஐ சர்ச் போகிற கிறிஸ்டின். பட் பேரளவில் அவங்க பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு உறவு அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம எப்படி இந்து கோவில் போவோமோ வருவோமோ அது மாதிரி அவங்களும் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வந்துடுவாங்க. அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ரத்தம் கூட புசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நாலேஜ் கூட அவங்கக்கிட்ட கிடையாது. ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்குது, அதை புசிக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் அவங்க அதெல்லாம் செய்வாங்க, சினிமா பார்ப்பாங்க, எல்லா இதுவும் உண்டு. என்னை எதுவுமே தடை பண்ண மாட்டேன், அவங்களோட நானும் உட்காந்து சினிமா பார்ப்பேன். அவங்க வீட்டில் மூணுமே ஆண் பிள்ளைங்கிறதுனால என்ன ஒரு பெண் பிள்ளை மாதிரி அவங்களுடைய மக மாதிரி என்னை வச்சுக்கிட்டாங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியில் அவங்க மூலமாகவே எனக்கு ஒரு ஜாப்பும் கிடச்சிது. நான் 9வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு பெரிய ஞானம்லாம் கிடையாது. பட் ஏன்னா நான் படித்த ஸ்கூல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுன்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் உண்டு. அப்போ அந்த இடத்துல உனக்கு எனக்கு ஒரு சூப்பர்வைசர் வேலை கிடச்சிது. அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்குறேன். என் பிள்ளையும் அவங்க பார்த்துக்கிருவாங்க, என்னையும் நல்லா ஒரு மக மாதிரி கவனிச்சுக்கிருவாங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. அங்கே அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது அங்கே அவங்களுடைய அண்ணன் மகள் ஒரு பொண்ணு, ரட்சிக்கப்பட்ட ஒரு மக, என்ன செய்கிறேன்னா ஷீலாவாம் சர்ச்சுக்கு போகிறாள். நம்ம மதுரையில் சினிமினி பிரியா தியேட்டர் அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த சர்ச், ஷீலாவாம் என்ற சபை, அந்த சபைக்கு அவங்க போய்கிட்டிருக்கா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வர்ற, அவள் வர வந்தோடனே அவங்க மாமா வீடு, அது என்னோடய ஹவுஸ் ஓனர் வீடு வந்து அவளுக்கு மாமா வீடு. அவள் வந்திருக்கும்போது அப்போ என் கூட பேசுகிறாள். என்னோடய வயதை ஒத்த பெண், திருமணமாகலை. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். அப்படி பேசும்போது அவள் என்னை கூப்பிட்றா, அக்கா நாளைக்கு நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு ஒரு தடவை வாங்கலை அப்படின்னு கூப்பிட்றா. கூப்பிட்டா, இல்லைம்மா வேண்டாம் நான் வரல அப்படின்னு அவட்ட சொல்கிறேன். இல்லைக்கா ஒரே ஒரு தடவை எனக்காக வந்து பாருங்கள் அப்படின்னு என்னை கூப்பிட்றா. கூப்பிட்டா நான் யோசிக்கிறேன், இல்லைம்மா வேண்டாம் நான் வரல, உங்கள் தெய்வம் இப்போ வந்த தெய்வந்தான், எங்கள் தெய்வங்கள்லாம் ஆதியிலேருந்தே வந்த தெய்வம், நான் அதில் ரொம்ப இன்டீரியலாக நான் போனாலு, அதனால் என்னையெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க, உங்களால் முடியாது, அதனால் வேண்டாம் நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு அவகிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். அவ்வளோ ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட ஆர்கியூ பண்ணல, நான் தான் ஆர்கியூ பண்ணுறேன். அவள் ரொம்ப பரிவாக பாசமாக ரொம்ப, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டான். அவளோட கண்கள் வந்து வாலிப பிள்ளை ஒரு என்னுடைய ஏஜ் தான், கிட்டத்தட்ட 22 வயசு அந்த ஏஜில் தான் இருப்பாள் அவ்வளோ ஒரு டீச்சர். அவள் கண்லேருந்து கண்ணீர் மடமடமடன்னு கண்ணீர் வருது. கண்ணீரை விட்டுட்டு என்ன, அக்கா எனக்காக ஒரு தடவை சர்ச்சுக்கு வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்றா. அந்த கண்ணீரை பார்த்த உடனே என்னால் மறுப்பு சொல்ல முடியவே முடியல, ஆச்சரியமாக இருந்தது. எனக்காக என் சொந்த பந்தங்கள் அலலை, என்னை எல்லோரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. மதுரையில் நாங்கள் மெயினான இடத்துல குடியிருந்ததுனால அந்த நாட்களில் வர்ற எல்லா சொந்த பந்தங்களும், நம்ம குமாரி வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், சூப்பராக சமைப்பா, வேலைக்காரவங்களாம் இருக்காங்க, நல்ல சாப்பாடு எப்போயும் எங்கள் வீட்டில் பானை அழிஞ்சிட்டே தான் இருக்கும், எப்போவும் விருந்தாளி இருந்துகிட்டே இருப்போம். எல்லோரும் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியாது, அவ்வளோ வந்து எங்கள் வீட்டில் அனுபவிச்சுட்டு போனவங்களும் எங்கே போனாங்கன்னு தெரியாது, யாரும் எங்களை விசாரிக்கலை, யாரும் எங்களை கேட்கலை, சாப்பிட்டோமான்னு கேட்க எங்களுக்கு யாரும் கிடையாது. எங்கள் குழந்தைய நாங்கள் அப்படி வளர்த்தோம், ஆனால் அவளுக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு நம்மளை கேட்ட உடனே கண்ணீரை வடிக்கிறாளே, என் சொந்த பந்தங்களுக்கு, என்னுடைய ரத்த உறவுகளுக்கு வர வேண்டிய கண்ணீர். இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, எங்கள் அப்பா போயிட்டு நான் வரேன்னு சொன்னவர் என்னுடைய காரியங்கள் அவருடைய இருதயத்தை ரொம்ப பாதித்து படுத்த படுக்கையாயிட்டார். அவருக்கு முதுக எலும்புக்குள்ளே ஒரு பெரிய சதை வளர்ந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவர் படுக்கையில் பெரிய ஆப்ரேஷன் செய்து அதுலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கே 2 வருஷம். ஸோ பெற்ற தகப்பனையும் என்னால் பார்க்க முடியல, நானும் போய் அங்கே பார்க்க முடியாது. இப்போ இந்த சூழ்நிலையில் எனக்காக ஒரு பெண் கண்ணீர் விடுறாளே அப்படின்றது என்னை உள்ளத்தை என்னை வெகுவாக அசைச்சிருச்சு. அப்போது எனக்கு ரொம்ப ஆடிட்டேன். அப்போ அவட்ட சொன்னேன், மா அழாத, உன் கண்ணீர் என்னை என்னமோ பண்ணுது, தயவு செஞ்சு அழாத, உன் கண்ணீருக்காக நான் வரேன், ஆனால் ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு ஒரு நாள் மாத்திரம்தான், அதுக்கப்புறம் நீ என்னை கூப்பிடக்கூடாது சரியா அப்படின்னு கேட்குறேன். சரிக்கா நான் கூப்பிட மாட்டேன், நீங்கள் வாங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷம், வரே வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. மறுநாள் அவள் என்னை கூப்பிட்டு போகிறான், நான் என் மகளும் போகிறோம், அவளோட கூட போகிறோம், ஷிலவாம் சர்ச்சுக்கு போகிறோம். போயிட்டு அவள் எனக்கு அடுத்த லைனில் உட்காந்துருக்கா, என்னை முன் லைனில் என்னை உட்கார வச்சுட்டு அடுத்த லைனில் பின்னாடி எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கா. அவங்க ஆராதனை நடந்தது, எனக்கு ஒரு பாட்டுன்னு தெரியாது, கைத்தட்டி ஜெபிக்கணும் எதுவும் எனக்கு தெரியாது, நான் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்குறேன். அப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாங்க, அவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரசங்கம் முடிய போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு நான் ஒரு காரியத்தை அங்கே பார்க்குறேன். அந்த பாஸ்டருக்கு பின்னாடி, அவர் பேர் பாஸ்டர் ஜேசுதாஸ், அதுக்கு பின்னாடி தான் அவர் பேர்லாம் எனக்கு தெரியும், அப்போ எனக்கு எதுவும் தெரியாது. அவருக்கு பின்னாடி சுவரில் இருந்து ஒரு பெரிய ஒரு டார்ச், பெரிய டார்ச்சை வச்சு ஒரு அடித்தா ஒரு வெளிச்சம் எப்படி வருமோ அந்த வெளிச்சம் எனக்கு நேராக அடி, அந்த வெளிச்சம் எனக்கு நேராக கடந்து வந்தது. அந்த வெளிச்சம் என் முகத்துக்கு நேராக வந்து என் முகத்தோடு வந்து அந்த வெளிச்சம் நின்னுது. அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்டது, மகளே இன்றைக்கே ஞானஸ்தானம் எடு. ஏன்னா நான் சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வந்தது, இன்றைக்கு ஒரு நாள் அது கூட உன்னுடைய கண்ணீருக்காக, அதுக்கப்புறம் என்னை சர்ச்சுக்கு கூப்பிடக்கூடாது, அப்படி தான் நான் சொல்லி வந்தேன். ஆனால் ஆண்டோருக்கு தெரியும் இந்த ஒரு நாளை விட்டாச்சுன்னு அவளை பிடிக்க முடியாது. ஆனால் தெளிவாக அந்த நாளில் அந்த தரிசனம் எனக்கு ஆண்டு, நான் ஓப்பன் ஐஸில் லிட்ரலாக பார்க்குறேன் அந்த வெளிச்சம் எனக்கு நேராக, ஏன்னா எனக்கு கண்ணை மூடி ஜபிக்கணும்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்துட்ருக்கேன். அப்போ அந்த வெளிச்சம் எனக்கு நேராக வந்து என் முகத்தில் முன்னாடி நிற்கிது, மகளே இன்றைக்கே ஞானஸ்தானம் எடு என்ற சத்தம், மெல்லி அமர்ந்த சத்தம் எனக்கு கேட்குது. ஞானஸ்தானனா எனக்கு என்ன தெரியாது, அது எனக்கு விளங்கலை, அது அந்த சத்தம் எனக்கு என்ன அர்த்தம்னு விளங்கலை. அப்போ முழிக்கிறேன் நான். அப்போ 2வது முறையும் அந்த சத்தம் கேட்குது, மகளே இன்றைக்கே ஞானஸ்தானம் எடு. இந்த சத்தம் கேட்டு முடித்த அடுத்த நிமிஷம் பாஸ்டர் அங்கே சொல்கிறாங்க, எதிர்பாராத விதமாக இன்னைக்கு ஒரு குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க, வேறு யாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா எதிர்பாராத விதமாக இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கே வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன். பல வருஷங்களாக நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டுருக்காங்க. நீங்களும் யாராவது ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறீங்களான்னு கேட்ட உடனே எனக்கு என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியல. நான் உடனே எழும்பி நின்று பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் தாங்கன்னு கையை நீட்டி இப்படி தான் கேட்குறேன். நான் நினச்சது என்னென்னா ஏதோ ஒரு பூஜை பொருள் எதுனா தருவாங்க, அதை கொண்டு போய் நம்ம என்னுடைய பூஜை அறையில் வச்சு நம்ம அதை பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் கேட்குறேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு ஞானஸ்தானம் அவரை பாஸ்டர்னு சொல்லலாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஞானஸ்தானம் தாங்கன்னு. அப்போ தான் அவர் என்னை முதல் முறையாக பார்க்குறாரு. அப்போ நீங்கள் யார் சிஸ்டர், எங்கேருந்து வரீங்க எனக்கு தெரியலன்னும் போது என்னை கூட்டிகிட்டு போன அந்த சகோதரி எழும்பி சொல்கிறா, எங்கள் மாமா வீட்டில் குடியிருக்கிறாங்க, இவங்க ஒரு யங் விடோவாக இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்குது, நான் தான் இன்றைக்கி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படியா, அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, சரி ஆண்டவருக்கு ஆள் சேர்த்தா போதும், உடனே மதத்துக்கு ஆள் சேர்த்தா போதும் அப்படின்னு அவங்க சேர்க்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க சிஸ்டர், இப்போ ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா வேதத்தில் நீங்கள் இன்னும் இயேசுவை பற்றி நீங்கள் நிறைய அறையணும், சத்தியத்தில் வேதத்தில் இயேசுவை பற்றி நிறைய இருக்குது, அதை நீங்கள் அறியணும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இருக்குது, அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், இப்போ கொடுக்க முடியாது, நீங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் சொன்னேன், என்னுடைய உள் மனசில் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம இங்கே வரோம், இனிமேல் நம்ம இங்கே வரமாட்டோம், ஏன்னா அவட்ட நான் அப்படி தான் சொல்லி வந்திருக்கேன், இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன். அப்போ நான் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் இன்றைக்கி எனக்கு கொடுக்கலனா எனக்கு என்றைக்கும் வேண்டாம், நான் வரமாட்டேன், நீங்கள் இன்றைக்கி கொடுத்தா எனக்கு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். அப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை, அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவர் ஒரு ஜபம் பண்ணார். ஜபம் பண்ணிவிட்டு, சரி சிஸ்டர், உங்களை கர்த்தர் நடத்துகிறார்னு எனக்கு தெரியுது, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். அது வந்து சின்ன ஒரு குரூப் உட்காந்து ஞானஸ்தானம் எடுக்க போகிறவங்க சத்தியத்தை கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் அவங்களோட உட்காந்து அந்த சத்தியத்தை கேளுங்கன்னு அவங்க ஞானஸ்தானத்தை குறித்து சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு தெரியுது இவங்க தண்ணிக்குள்ளே முக்கி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதனுடைய அர்த்தம்லாம் எனக்கு அப்போ எனக்கு சரியாக விளங்கலை. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா மாற்று உடையும் நான் கொண்டு போகலை, மாற்றி கட்டுறதுக்கு ட்ரெஸ் எதுவும் என்கிட்ட இல்லை. அப்போ என்னை கொண்டுட்டு போன பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பா. ஸோ உடனே அவங்க வீட்டுக்கு அவள் தம்பியை அனுப்பி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லி உடனடியாக அந்த இடத்துல எனக்கு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எனக்கும் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தார். நான் என்ன சொல்ல வரேன், என்ன ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஞானஸ்தானத்தில் அந்த தண்ணியில் என்னை முக்கி என்னை தூக்குறாரு, என்னை தூக்குன உடனே நான் பார்த்த காட்சி என்னென்னா, ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு அப்படியே விலகி போகிறத நான் பார்த்தேன். என்னை விட்டு விலகி போகுது, அப்படியே பார்க்குறேன், ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு விலகி போகுது. அந்த ஞானஸ்தானம் சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால, அந்த சத்தம் என்னை கேட்ட சத்தத்துக்கு நான் உடனே கீழ்ப்படிஞ்சதுனால, தேவன் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு அங்கே வச்சுருந்தார். அதனுடைய ஆழம் என்ன எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு சத்தம் கேட்டோம், அதை நம்ம செய்யணும் அவ்வளோதான். உடனே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். எடுத்த உடனே பாஸ்டர் எனக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, உங்களுக்கு நான் ஏன் இப்படி ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு எனக்கே தெரியல, ஆனால் இது ஒரு பெரிய தேவனுடைய திட்டமாக இருக்குது, பரலோகத்தில் உங்களை குறித்து மிகுந்த சந்தோஷம் இருக்குது, உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் நிற்கிறத நான் பார்க்குறேன், ஆண்டவர் உங்களை உலகம் முழுவதும் எடுத்து பயன்படுத்த போகிறாருன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு என்னை அனுப்பிட்டாங்க. நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வேற்று உடையை மாற்றிட்டு அந்த உருவம் என்னை விட்டு போன கருப்பு உருவம் என்னை விட்டு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை, மனசில் ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம். சரின்னு சந்தோஷமாக அந்த மகளோட கூட நானும் பிள்ளையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரோம். என் கையில் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்துருந்தாங்க, அந்த புதிய ஏற்பாடு புக்கையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்துட்டு ஏற்கனவே எனக்கு ஒரு சகோதரி ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்துருந்தாங்க, பட் நான் அதை படிக்கலை, செய்யல, வீட்டுக்குள்ளே கடந்தது, அதை நான் என்ன ஏதுன்னு கூட நான் பார்த்ததே இல்லை. அந்த அங்கே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா நான் இப்போ கிறிஸ்தவள் ஆயிட்டேன்றது எனக்கு தெரியுது, நான் கிறிஸ்தவள் ஆயிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா என்னை கிறிஸ்தவ மதத்தில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படி தான் சொல்லப்படுது, அதை மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டேன். இது ஒரு மதம், நம்மளும் கிறிஸ்தவளாக மாறிட்டோம். ஸோ அப்போ அவங்க மதத்தில் இருக்கிறவங்க சொன்னால் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளோட கூட வந்து அந்த அம்மாட்ட, அவங்க அப்போ தான் ரத்தத்தை பொறிச்சிட்ருக்கிறாங்க ஆட்டோட ரத்தத்தை, அவங்கக்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன், அம்மா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்தது பாருங்கள் கோவம், நீ யாரை கேட்டு இந்த வேலை செஞ்ச, உங்கள் வீட்டிலேருந்து வந்து உங்கள் அத்தை மாமா வந்து கேட்டாங்கன்னா நாங்கள்லாம் என்ன பதில் சொல்கிறது, அதுவும் நீ போயும் போயும் பெந்தகோஸ்தே சபையில் போய் நீ ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறியே, எனக்கு அந்த சபை வித்தியாசம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நீ அங்கே போய் நீ ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறியே, அவங்க வெள்ளைச்சாலை தான் கட்டணுன்னுவாங்க, நகையெல்லாம் கலட்டணும்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது பைபிள் தான் படிக்கணுன்னுவாங்க, நீ கதை புஸ்தகம் எடுத்தால் கீழே வைக்க மாட்டேன், நீ அப்படி படிப்ப, நீ அதெல்லாம் செய்யாமல் இருப்பியா, சினிமா பார்க்காம இருப்பியா, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவள் நீ ஏன் போய் எப்படி போய் ஞானஸ்தானம் எடுத்த, என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க, பயங்கரமாக திட்டுறாங்க கத்துறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, படபடபடன்னு அந்த வந்த சமாதான சந்தோஷம்லாம் அந்த நிமிஷத்தோடு என்னை விட்டு போயிருச்சு, கை காலெலாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது அங்கே போனால் நான் சினிமா பார்க்கக்கூடாதா, கதை புஸ்தகம் படிக்கக்கூடாதா அப்படின்லாம் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். ஆமாம் அவங்க அப்பெல்லாம், அப்போ உங்கள் சபைக்கு வந்தால் இதெல்லாம் செய்யலாமா, ஆ அதெல்லாம் செய்யலாம், அப்போ உங்கள் பாஸ்டர் ஒன்றுமே சொல்ல மாட்டாரா, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார், பாஸ்டரே சினிமாலாம் பார்ப்பார். அப்போது எனக்குள்ளே இன்னும் குழப்பம் அதிகமாகிடுச்சு, என்னடா கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இத்தனை பிரிவுகள் இருக்கா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, சிஎஸ்ஐ இருக்குது, பிரதரன் இருக்குது, லுத்தரன் இருக்குது, ஆர்சி இருக்குது, வரிசையாக சொல்கிறாங்க, அப்போ இத்தனை பிரிவுகள் இருக்குது. அப்போது நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், இத்தனை பிரிவுகள் இருக்குது ஓகே, ஆனால் பைபிள் ஒன்று தானே அப்படி கேட்குறேன். ஆமாம் பைபிள் ஒன்று தான். அப்போ அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி யார் செய்கிறா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க முழிச்சாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு போன பொண்ணு சொன்னால் அது பெந்தகோஸ்தில் தான் செய்கிறாங்க. அப்போ ஏன் உங்களதில் இத்தனை பிரிவு, பைபிள் என்ன சொல்லுதோ அது தானே கேட்கணும், அதன்படி தானே நடக்கணும், ஏன் உங்களுக்குள்ள இத்தனை பிரிவுகள் இருக்குது, தெய்வம் ஒன்று தானே, இயேசு மட்டும்தானே தெய்வம், ஏன் இப்போ இத்தனை பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட க்வெஸ்சன் கேட்டேன். அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, என்னடா நம்ம தெய்வங்கள் தான் 30 முக்கோடி இருக்குது, ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றுன்னு பார்த்தோம், ஒரு தெய்வமும் நம்மளை காப்பாற்றலை, நம்ம கண்ணீருக்கு பதில் சொல்லலை, நம்ம கேள்விக்கு பதில் கொடுக்கலை. கடைசியாக நான் பழைச்சப்போ கூட நான் திரும்பி ஹாஸ்பிட்டலில் திரும்பி படுத்து அழுதேன், உன்னை இதனால தான் கல்லில் செஞ்சு வச்சுருக்கா, உனக்கு கண்ணே இல்லையா, உனக்கு கர்ணியே இல்லையா, நான் உன் பிள்ளை வாழ்க்கையில் இவ்வளோ கதறேன், கண்ணே இல்லையா, நீ என்கிட்ட வந்து பேச மாட்டியா அப்படிலாம் நான் கதறினேன். அப்போலாம் அவ்வளவு கதறினேன், ஆனால் ஒரு தெய்வமும் எனக்கு வந்து பேசலை. ஆனால் ஒரே நாள் தான் போனேன், அந்த வெளிச்சம் வந்துச்சு, என்கிட்ட பேசிச்சு, ஞானஸ்தானம் எடுத்தேன். இங்கே இப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்போ அது என்னது, எனக்கிட்ட வந்த வெளிச்சம் என்னது, ஏன் இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு பயம், ஒரு கலக்கம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டனோ, நம்ம தெய்வங்களுக்கு நம்ம பெரிய துரோகம் பண்ணிட்டனோ அப்படின்ற ஒரு கலக்கமும் பயமும் என்னை பிடிச்சிட்டு, யாரைக்குள்ளே வந்தால் விக்கிரகங்கள் எல்லாம் அப்படியே அந்த சினிமாவில் காட்டினா மாதிரி அப்படி ஆடுது, அந்த ரூமே எனக்கு ஆடுது, ரூமே அப்படி தலைகீழாக ஆடுது, எல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்குது, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ உயிரோடு இருக்கக்கூடாது, நீ உயிரோடு இருக்கக்கூடாது, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது, பதறுது, வேர்த்து ஊத்துது, ஐயோயோ நான் என்ன செய்ய, கடவுள் யார், உண்மையான கடவுள் யார் இருக்கா அப்படின்னு கத்துறேன் கதறேன். அப்போ திடீர்னு என் உள்ளத்துக்குள்ளே இருந்து, என் இருதயத்துக்கு உள்ளே இருந்து யாரோ பேசுறது போல ஒரு குரல் சொல்லுது, ஒரு கையில் இருக்க அந்த புஸ்தகத்தை எடுத்து பிரித்து படி அப்படின்னு ஒரு எனக்கு என்னுடைய உள்ளான உணர்வுலேருந்து அந்த சத்தம் தெரியுது எனக்கு. அப்போ வேகமாக கையில் இருந்த அந்த புதிய ஏற்பாடை எடுத்து நான் வேகமாக பிரிக்கிறேன். பிரித்தா அதில் ஒரு வசனம் வருது, என் கண் கரெக்டாக அந்த வசனத்தை பார்க்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 இப்படியாக சொல்லுது, விசுவாசத்திற்கு உள்ளாகி ஞானஸ்தானம் பெற்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதனுடைய அர்த்தம் எனக்கு அப்போ விளங்கலை, ஆனால் ஒன்று தெரியுது, நம்பிக்கையோடு தானே நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், நமக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் வந்துச்சு, சத்தம் கேட்டுச்சு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சோம், அதை நம்பினோம், நம்பிதான ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்போ அதை விசுவாசத்துக்குள்ளாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு வசனம் இருக்கே. அப்போ ரட்சிக்கப்படுவான்னும் போது ஏதோ ஒரு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு அந்த வார்த்தையை படித்த மாத்திரத்திலே எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு, எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். சரி ஓகே அப்படின்ட்டு சமாதானம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜெபிக்கணும் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, சமாதானமாயிட்டேன். அன்று இரவு சமாதானத்தோடு நான் என் பிள்ளையும் படுத்தோம், தூங்கினோம். காலையில் எழும்பி எப்பயும் போல் என்னுடைய வேலைக்கு ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், வேலைக்கு கிளம்பி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கு தான் அழகாக ட்ரெஸ் பண்ணி என் வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணி அன்னைக்கு நான் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிக்கு போகிறேன். போனால் ஒரு நல்ல மனிதன், நல்ல மனிதன், எனக்கு ரொம்ப எங்களை பாதுகாப்பாக, இன்னொரு வாலிப பெண்ணும் அங்கே வேலை பார்க்குறா, நல்ல பாதுகாப்பான ஒரு சகோதரன் தான். வேலைக்கு போனேன். அன்றைக்கி போயிட்டு நான் அன்றைக்கி வேலைக்கு போன இடத்துல என்ன நடந்ததோ தெரியாத அந்த சகோதரனுக்கு திடீர்னு சொல்லி அவருடைய மனநிலைமை எப்படி ஆச்சோ தெரியாது. நான் சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என் கையில் ஒரு பேப்பர் சின்ன ஒரு பேப்பர் கொடுத்தாரு. அந்த பேப்பரை பிரித்து நான் படித்தேன். படித்த மாத்திரத்தில் அதில் தேவையில்லாத ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. அந்த வார்த்தையை படித்தோன்னே மனம் ரொம்ப கலங்கிட்டேன். நான் ஐ வாண்ட் யூன்னு எழுதியிருந்தார். அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனம் கலங்கிட்டேன். என் பக்கத்துலேருந்து அந்த வாலிப பெண்ணுக்கிட்ட அதை நான் காட்டினேன். என்னம்மா நீ இத்தனை நாள் இதிலேருந்து வேலை பார்த்துருக்க, நீ அவ்வளோ நல்ல அழகான வாலிப பிள்ளை, உனக்கு இப்படி எதுவும் பிரச்சனை வரல, நானும் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கேன், இது வரைக்கும் நம்மளை ரொம்ப நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு கூட வரமாட்டாங்க, என்னம்மா இப்படி நடந்திருக்கு, தெரியலக்கா என்னக்கா செய்ய போகிறீங்க, இப்படி அவர் எழுதுவார்னு எனக்கு தெரியாதுக்கா, நானும் நாளிலேருந்து வேலைக்கு வரமாட்டேன், உங்களை இன்னைக்கு இப்படி கேட்டார்னா நாளைக்கு என்ன எப்படி கேட்பார், நானும் நாளையிலேருந்து வேலைக்கு வரலக்கா. சரி இல்லைம்மா நானும் நாளையிலேருந்து வேலைக்கு வரல அப்படி, நீ வந்தாலும் கேட்டாலும் சொல்லிவிடு இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டு குழந்தையும் கொண்டுட்டு நம்மளும் செத்துடணும். சரி இயேசுவை நம்பி போகணும், ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆனால் எடுத்த அன்னைக்கே வரக்கூடாத ஒரு பெரிய உபத்திரம் வந்திருக்கு, அதனால் நம்ம இனி நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, குழந்தையும் கொண்டுட்டு நானும் செத்துடணுன்ற ஒரு முடிவோடு கூட வீட்டுக்கு வரேன். எனக்கு அது ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிங்கிறதுனால சயனைடு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, உடனே செத்துடலாம். அந்த முடிவோடு கூட நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கேன். ரொம்ப மனம் காலையில் கிளம்பி போன அந்த சந்தோஷம் சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரும்போது இல்லை, முகம் வாடிட்டு. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அந்த தாயின் தகப்பனும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பிள்ளை முகம் சரியில்லையே அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க. என்னம்மா உன் முகம் ஒரு மாதிரி இருக்க, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் இல்லைம்மா, வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், வீட்டுக்குள்ளே வந்து அழுதுட்டுருந்தேன், அது எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்துட்டு என் கூட இருந்துட்டு கேட்டாங்க என்ன நடந்தது என்ன சொல்லு சொல்லுன்னு. இல்லைம்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க. நான் நாளையிலேருந்து அங்கே வேலைக்கு போகலை. சரி ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது, நீ போகலைன்னா பரவாயில்ல, நம்ம வேலை வேலை பார்த்துக்கலாம், நீ இரு அப்படின்ட்டு அவங்க எங்கேயோ கல்யாணத்துக்காக கல்யாண ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறாங்க. அப்போது அவங்களுக்குள்ள மூணு பிள்ளைங்களும் பயல்களும் மூணு அவங்க சிஎஸ்ஐ சர்ச்சு அந்த சர்ச் கட்டுமான பணிக்காக அந்த சர்ச்சில் அண்ணா நகரில் அன்றைக்கி கன்வென்ஷன் வச்சுருக்காங்க, ஒரு மூணு நாள் கன்வென்ஷன் வச்சுருக்காங்க. அந்த கன்வென்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அக்காவை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, அக்கா ஒரு மாதிரி இருக்கா, அதனால் அந்த சகோதரர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போயிடுங்க, நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு நாங்கள் நேரடியாக அங்கே வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னை கூப்பிடுறாங்க, நீ கிளம்பி வா, நீ வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம், நீ தனியாக இருக்க வேண்டாம், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லை நான் வரல, நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவங்க திருமண ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறதுனால அந்த மூன்று சகோதர பிள்ளைங்கக்கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் அக்காவை கூப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு கன்வென்ஷன் நடந்துட்டுருக்காங்க, அக்காவை கூப்பிட்டு போயிடுங்க, நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு நானும் அப்பாவும் அப்படியே வரோன்னு சொல்கிறாங்க. நான் மாட்டேன் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியாது, நீ எதுனா பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு என்னை கம்பல் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என் அறைக்குள்ளே வந்தேன், நான் உடனே எல்லா என்னுடைய அறையுடைய கதவு எல்லா ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு நான் வணங்கின விக்கிரகங்களை கொஞ்சம் எனக்கு இந்த சிலைகளை எடுத்து எனக்கு முன்னாடி வச்சேன். நான் கையில் இருந்த அந்த பைபிளையும் எடுத்து எனக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நான் முழங்கால் பட்டது போல் உட்கார்ந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ நான் விக்கிரகங்களை பார்த்து சொன்னேன், நான் பிறந்ததுலேருந்து நான் உன்னை தான் வணங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றை தான் தெரியும், வேறு யாரையும் தெரியாது. நீ உண்மையுள்ள தெய்வமாக இருந்தா இன்றைக்கி எனக்கு வேறு வழியில் என்னை கூப்பிட்றாங்கன்னு அங்கே போகணும். நீ உண்மையான தெய்வமாக இருந்தா எப்படி குமாரகுருவுக்கு இறங்கி வந்து அமுது கொடுத்து பேச வச்சு திருஞான சம்பந்தராக்குனியோ, அதுபோல் எனக்கு நீ இறங்கி வந்து நான் போகிற வழியிலேயே நீ இறங்கி வந்து நான் தான் உண்மையுள்ள தெய்வம், நீ வான் என்னை கூப்பிட்டு வரணும். அப்படி இல்லை, இயேசு தான் உண்மையுள்ள தெய்வமாக இருந்தா எனக்கு இன்றைக்கி இயேசு இறங்கி வரணும், நான் நேரடியாக பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன், என் கிட்ட பேசணும். இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி வந்து நான் தற்கொலை பண்ணிடுவேன். இல்லை அல்லாஹ் தெய்வமா எனக்கு பேசணும், அப்படி இல்லையா நான் ராத்திரி வந்து தற்கொலை பண்ணுவேன், எழுதி வச்சுட்டு பண்ணுவேன், உலகத்தில் தெய்வமே ஒன்று இல்லை, அப்படி ஏதாவது ஒரு தெய்வம் இருக்குன்னு இருந்தால் நானும் என் பிள்ளையும் சாகிற இந்த ரத்தப்பலி அந்த தெய்வத்தின் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் நான் அவங்களோட கூட அந்த கூட்டம் நடக்கிற அந்த இடத்துக்கு கடந்து போகிறேன். அந்த மைதானத்தை வச்சு கூட்டம் நடக்குது, அந்த இடத்துக்கு நான் கடந்து போகிறேன். நான் இப்படி கேட்டுக்கிட்டே தான் போகிறேன், என் தெய்வம் எனக்கு வரணும், இடையிலே வந்து என் கிட்டே பேசணும், என் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரணும், இப்படி கேட்டுகிட்டே தான் நான் போகிறேன். அப்படி போகும்பொழுது அந்த கிரவுண்டுக்குள்ளே போகிறேன், நான் என் கண்ணை வந்து அன்று திறந்து எனக்கு தெரியல, பட் அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அந்த கிரவுண்டு ஃபுல்லாக பார்க்குறேன், ஒரு மேகம் அப்படியே இறங்கி அந்த கிரவுண்டு ஃபுல்லாக நிற்கிது. மற்றவங்க கண்ணுக்கு தெரியல, ஆனால் என் கண்ணுக்கு அது நல்லா தெளிவாக தெரியுது. அப்படியே மேகம் இறங்கி நிற்கிது. அது இதுதான் தேவனுடைய மகிமை அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போனேன், போய் அவங்க போய் அவங்களோட கூட உட்கார்ந்தேன். உட்கார்ந்து தாவிதை போல நடனமாடி அந்த பாடல் பண்ணாங்க. அந்த பாடல் என்னை ரொம்ப தொட்டுச்சு. அப்போது அவங்க அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்த சகோதரன் அந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த மெசேஜ் வந்து எப்படி எனக்கு தெரியுதுன்னா, நான் உட்கார்ந்துருக்கேன், என்னுடைய இருதயம் ரெண்டு டோர் மாதிரி திறந்துருக்கு. நான் பார்க்குறேன், அப்படியே நான் என்ன நானே நான் பார்க்குறேன், என் இருதயம் அப்படியே ரெண்டு டோர் மாதிரி திறந்துருக்கு. எங்கேயோ தூரத்தில் ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணுற அந்த பிரசங்கம் எனக்கு முன்னாடி பக்கத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுறது போல் இருக்குது. அந்த வார்த்தையெல்லாம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே போகுது. இது வேதத்தில் இருக்குது, இது பின் நாட்களில் தான் எனக்கு தெரியும். லீதியால் தேசத்தினுடைய ஸ்திரீயினுடைய இருதயத்தை கத்த திறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அதே போல தான் அன்னைக்கு என்னுடைய அனுபவம் நடந்தது. அன்னைக்கு எனக்கு தெரியாது, பின்னாடி நான் வேதத்தை படித்த நாட்களில் நான் அதை தெரிஞ்சிட்டேன். அப்புறம் அதை பார்த்தேன், அதை ப்ரேயரெல்லாம் முடிஞ்சிச்சு. அது ப்ரேயர்லாம் முடிக்கும்போது லாஸ்ட் ப்ரேயர் பண்ணும்போது அவர் ப்ராஃபஸி பண்ணுறார், தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்போ என்னுடைய பெயரை சொல்லி, விஜயகுமாரி என்ற அந்த பெயரை சொல்லி, நிறைய பேருக்கு அங்கே அதே மாதிரி சொன்னார். அதில் என்னுடைய பெயரையும் சொன்னார், சொல்லி விஜயகுமாரி என்ற ஒரு சகோதரி இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆகார போல் கையில் ஒரு குழந்தையோடு வந்திருக்கிறீங்க, நீங்கள் தத்தளித்த ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க, விதவையாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நூல் கிடச்சா போதும், நான் அதை பிடிச்சிட்டு நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நூல் கூட பிடிக்க முடியல, தத்தளிப்பாக இருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி ராத்திரி உண்மையான தெய்வம் யாரோ அந்த தெய்வம் என்கிட்ட இன்றைக்கி பேசலைன்னா, இயேசு தெய்வம்னா என்கிட்ட நேராக பேசணும், இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த சகோதரி வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார், கூப்பிட்றார், ஆல்டர் கால் கொடுக்குறாரு. நான் அப்போ என்ன நினைக்கிறேன்னா, நான் மட்டும்தான் விஜயகுமாரின்னு இருப்பேனா, எத்தனையோ நான் ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்காங்க, எத்தனையோ பேர் இதில் இருப்பாங்க, நான் மட்டும்தான் அப்படி இருக்கேனா அப்படின்ட்டு நான் அதை போக மறுத்துட்டேன். நான் போகலை, நான் இருந்துட்டேன். அப்புறம் ப்ரேயரெல்லாம் முடிச்சிட்டாங்க, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். அப்புறமும் அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த இடத்த விட்டு என்னை நகலை ஆண்டவர் விடலை, நகர எனக்கு விடலை, திரும்பவும் எனக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, தயவு செஞ்சு சகோதரியே நீங்கள் வாங்க, இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாது, உங்களுக்காக ஆண்டவர் அழுகிறாரு, தயவு செஞ்சு நீங்கள் வாங்க, என்ன இந்த என்ன இந்த இடத்த விட்டு என்னால் நகல முடியல, நீங்கள் ஓடி வாங்கன்றார். அவர் அந்த சொன்ன மாத்திரத்தில் நான் எப்படி அந்த இடத்துக்கு போனேன்னு எனக்கு தெரியாது. கண்ணை மூடிட்டு வேகமாக எந்திரிச்சு போயிட்டேன். யாரோ நடுவில் என்னை தடுத்தாங்க, தட்டி விட்டுட்டு நேராக நான் அங்கே போயிட்டேன், அவர் முன்னாடி போயிட்டேன். அவர் முன்னாடி போயிட்ட உடனே கேட்டார், நீங்கள் தான் விஜயகுமாரி? அப்போ எனக்கு அவர்கிட்ட மறுக்க முடியல, ஆமாம் நான் தான் விஜயகுமாரி, நான் உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொன்னேன்னா, ஆமாம் சரி நீங்கள் முழங்கால் போடுங்க நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னார். நான் முழங்கால் போட்டு கண்ணை திறந்து கை கூப்பி கண்ணை திறந்து தான் இருந்தேன். அவர் எனக்காக அவர் ஒரு ஆஃப் ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க, எனக்காக ஜெபிக்கும்படியாக அவருடைய கையை எனக்கு நேராக கொண்டு வந்தார் என் தலையில் வைக்கும்படியாக. நான் கண்ணை திறந்து இப்படி தான் பார்த்துட்டே இருந்தேன். அவருடைய கையை என் கிட்ட கொண்டு வந்து என் தலை மேலே வைக்க போகிறாரு, அவருடைய கை அப்படியே மாறிடுச்சு. நான் பார்க்குறேன் ஒரு வெள்ளை அங்கி தரித்து அந்த அங்கி அப்படியே தொங்குது அவர் கையிலேருந்து. அவர் போட்டிருந்தது ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் தான், ஆஃப் ஹேண்ட் தான், ஆனால் முழு அங்கி அந்த கையிலேருந்து ஒரு ஒயிட் அங்கி தொங்குது. அந்த கை வந்து அப்படியே ஒரு ரோஸ் கலரில் ரோஜா பூ மாதிரி அந்த மெல்லிய அவ்வளோ ஒரு சாஃப்ட் அந்த கை, அழகான ஒரு கை, அதில் ஒரு தழும்பு, அந்த தழும்போடு அந்த கரம் வந்து என் தலையை தொடுது. என்னை தொட்டது அவர் அந்த போதிச்சுட்டு இருந்தவர் தான், ஆனால் என்னை தொட்டது வேற கரம், அவர் தொடலை வேற கரம். அப்போ தான் எனக்கு தெரியுது இது இயேசுனுடைய கரம். அவர் தொட்ட அடுத்த செகண்டு என் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது. அந்த கண்ணை என் கட்டின ஆண்டவர் திறந்தார். திறந்த மாத்திரத்தில் ஒரு பெரிய ஒளி, நம்ம காலையில் சூரியன் எழும்புனா எப்படி சிகப்பாக ஒரு உருண்டையாக ஒரு ஒளி இருக்கும், அது மாதிரி ஒரு 100 சூரியன் சேர்ந்தா எப்படி ஒரு ஒளி இருக்குமோ அந்த ஒளி எனக்கு நேராக வந்து அப்படியே என் மேலே இறங்க ஆரம்பிச்சது. அந்த ஒளியினுடைய தாக்கம், அந்த அபிஷேகம் என்னால் தாங்க முடியல, கத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஸ்தோத்திரமன்னெல்லாம் தெரியாது, ஸ்தோத்திராண்டவரேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். கத்தி உருண்டு பரண்டு தேவன் அன்னைக்கு என்ன அளவில்லாமல் கத்தர் அவருடைய அன்புனால் அன்னைக்கு நிரப்புனார். அவருடைய ரத்தம் சொட்டா வந்து என் மேலே அப்படியே விழுந்தது. கத்தி கதறின, ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே, அந்த இடம் பூரா உருண்டு கத்துனேன். அப்போ என்னை தொட்ட அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், ஜீசஸ் உங்களை டச் பண்ணார் சொல்லிட்டு அவரால் நிற்க முடியல, சேரில் போய் உட்காந்துட்டாங்க, அதுக்கு மேலே அவரால் முடியல. அவ்வளோ ஒரு வல்லமை அன்னைக்கு இறங்கி சந்தித்தது, என்ன பயங்கரமான ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு, பவுல் சொல்கிறது போல் சொல்ல முடியாத ஒரு பேரின்பம், எண்ணி முடியாததும் சொல்ல முடியாததுமான ஒரு பயங்கரமான ஒரு பேரின்பம், ஒரு பெரிய சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்பினது. அந்த செகண்டோட எனக்கு இருந்த அந்த ஃபிட்ஸ், அந்த ஹிஸ்டீரியா வியாதி, எனக்கு இருந்த சைனஸ் ப்ராப்ளம், ரெண்டாவது என் கணவர் இறந்து போன அந்த துக்கம், ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் நான் தற்கொலை தான் பண்ணுவேன், அந்த துக்கம் யாராலையும் எடுத்துப்பட முடியாது, அந்த துக்கம் எல்லாம் அந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் என்னை விட்டு எல்லாம் போயிடுச்சு. அப்படியே என்னுடைய சரீரம் மிகவும் லகுவாகி நான் வானத்தில் பறக்கிறது போல ஒரு அனுபவம், என்னால் எலும்பி கூட நிற்க முடியல. 2 பேர் கை தாங்கலாக தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு போனவங்க அக்காவுக்கு இப்படி நடந்ததுன்னு சொன்னாங்க, அவங்களால நம்பவே முடியல, எத்தனை வருஷ காலமாக நம்ம கேட்குறோம் நமக்கெல்லாம் கிடைக்காத அனுபவம் இவளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த நிமிஷத்தில் இருந்து என்னுடைய வாழ்க்கை அப்படியே புதுசாக மாறிடுச்சு. வேதத்தில் சொல்லப்பட்டபடி அந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் வந்தது. வேதம் சொல்லுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினேன். அப்போ நான் ஏதோ ஒரு புதுசாக, இந்த உலகமே எனக்கு ஒரு புதிய உலகம் போல் தெரியுது, நான் புதுசாக ஏதோ பிறந்த ஒரு குழந்தை போல் எனக்குள்ளே பயங்கர ஒரு சந்தோஷம் சமாதானம். இயேசு சொல்றார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம்ன்றார். அந்த சமாதானம் அந்த சந்தோஷம் சொல்லி யார்கிட்டையாவது சொல்லணும் போல எனக்கு தவிச்சிட்டு வரேன், அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். வீட்டுக்குள்ளே வந்த நிமிஷத்தில் இப்போ என்னுடைய நான் வச்சிருந்த எல்லா விக்கிரகங்களையும் பார்த்த உடனே எனக்கு அது பெரிய ஒரு அருவறுப்பு போல தெரிஞ்சது. உடனே அந்த பிள்ளைகளையே கூப்பிட்டு எல்லாவற்றையும், யாரும் எனக்கு சொல்லலை எடுங்க இதெல்லாம், எதுவும் எனக்கு யாரும் சொல்லலை. அந்த நிமிஷம் என் கண் திறந்த அந்த நிமிஷம் என் வாழ்க்கை மாறிச்சு. வந்தேன், எல்லாத்தையும் எடுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களை கொண்டு போய் போடுங்க, என் வீட்டை சுத்தப்படுத்தின, ஜாதகம் 10,000 கொடுத்து எழுதி வச்ச ஜாதகம் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சேன். நான் வச்சிருந்த வெள்ளி விளக்கு, வெண்கல விளக்கு, எல்லா விளக்கு அப்பயே அந்த நாட்களே கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு அதை எல்லாத்தையும் விற்றோம். அதில் அதை கொண்டு கடலில் போடணும்னு அப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ எல்லாத்தையும் விற்றுட்டோம். அந்த அடையாளங்கள் எதுவுமே எனக்கிட்ட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இரவிலிருந்தே நான் ஆண்டவரோடு கூட என்ன எனக்குள்ள ஒரு உள்ள உணர்வு, எலும்பு முழங்கால் போடு, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, அந்த உள்ள எனக்குள்ள ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருக்கும். நான் எலும்பி ஜபம் பண்ணுவேன், முழங்கால் போட்டு ஜெபிப்பேன். நான் எப்படி முழங்கால் போட்டு உட்கார்ந்து ஜெபிக்கணும், பாதி முழங்கால் போட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் புதுசு இல்லையா, என்னால் ரொம்ப நேரம் முழங்கால் போட முடியாது. அந்த பாதி முழங்கால் போட்டு உட்கார்ந்தவாறு ஜெபிப்பேன். அப்படியே லிட்ரலாக எனக்கு முன்னாடி வெண்மையாக ஒரு உருவம் எனக்கு முன்னாடி முழங்கால் பொடிட்டு உட்கார்ந்து என் கையை பிடித்து ஜெபிக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில் நான் அன்றைக்கு பெற்றுக்கொண்டேன். எனக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வெண்மை வஸ்திரம் தரித்தவராய் எனக்கு முன்னாடி முழங்கால் பொடிட்டு என் கையை பிடிப்பார். நாங்கள் ரெண்டு பேரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எனக்கு தெரியாது மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்படணும், இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்வார், இந்த ஹவுஸ் ஓனருக்காக ஜெபம் பண்ணேன், அந்த அம்மாவனுடைய ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு, தேசத்துக்கு ஜெபம் பண்ணு, இப்படி ஒன்றுன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அவர் சொல்ல சொல்ல நாங்கள் இருவருமா கை கோர்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த நாட்கள் அப்படி என்னை ஆண்டவர் நடத்தினார். அப்படி நடத்தும் பொழுது தான் ஆண்டவர் நான் தூங்கிட்டு இருப்பேன், என்னை தட்டி எழுப்புவர், மகளே 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் படி, ஒரு நாள் எழுப்பி 8வது அதிகாரம் படி, இப்படி ஒவ்வொரு அதிகாரத்தை எனக்கு படிக்கி சொல்லும்படியாக என்னை தட்டி எழுப்பி அந்த சத்தம் எனக்கு கேட்கும். அப்போ நான் எழும்பி நான் வேதத்தை படிப்பேன். எனக்கு வேதம் எடுக்க தெரியாது எந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ பைபிளில் முன்னாடி இன்டெக்ஸில் எல்லாம் இருக்கும், அதுலேருந்து பார்ப்பேன், பார்த்து எடுத்துட்டு அந்த அதிகாரம் எடுத்து படிப்பேன். எனக்கு அர்த்தம் புரியாது, ஆண்டோட்ட கேட்பேன், ஆண்டோரே எனக்கு இது அர்த்தம் புரியலப்பா, எனக்கு சொல்லித்தாங்கப்பான்னு கேட்பேன். ஆண்டோர் தான் சொல்லி கொடுப்பார். இப்படியே நான் ஆண்டோருக்குள்ளே வளர ஆரம்பித்தேன். வளரும்போதே ஒரு வாரத்துக்குள்ளேயே மறுபடியும் ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார், மகளே யோவான் 14வது அதிகாரம் எடுத்து படி, 16வது அதிகாரம் படி. அப்போ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களிடத்தில் வந்து உலகத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் அவரே உங்களை நடத்துவார் அப்படின்ற வசனத்தெல்லாம் படித்தேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் எழுதப்பட்டபடி, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்கள் இருதயங்களில் ஊற்றுகிறார். இந்த வசனத்தெல்லாம் படித்தப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்குள்ளே வந்துட்டீங்களே, ஏசப்பா எனக்குள்ளே வந்துட்டீங்களே, அது யார் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்பேன். கேட்கும்போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், மகளே நான் மறித்து உயிரோடு எழும்பி நான் பரத்துக்கு போயிட்டேன், ஆவியாக இருக்கிறேன், இப்போ பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அந்த பூமியில் கிரியை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் இப்போ நீ கழுவப்பட்டு பரிசுத்தமாக இருக்க, என்னுடைய ரத்தம் உன்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவிடுச்சு, இப்போ நீ பரிசுத்தமாக இருக்க, இப்போ நீ வெறும் பாத்திரமாக இருந்துட்ட அப்படின்னா முன்னை விட இன்னும் பயங்கரமான 7 ஆவி உனக்குள்ளே வந்து உன் வாழ்க்கையை கெடுத்துரும். இப்போ பரிசுத்த ஆவியானவராக நான் உனக்குள்ளே வரணும். இப்போ உன் கூட இருக்கிற அனுபவம் வேற, உனக்குள்ளேயே நான் வந்து உலாவுகிற அனுபவம் வேற. நீ அதை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும் போது தான் நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், நீ சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும், நீ எனக்காக நீ வாழ முடியும், எனக்கு நீ சாட்சியாக நிற்க முடியும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு யாரோ அப்பா பிதாவே என்று அழைக்க துணிந்தேன் என்ற பில்கி ஷேக் அவங்க புஸ்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க. அந்த புஸ்தகத்தை நான் படிக்கும் பொழுது அவங்க எப்படி அபிஷேகம் பெற்றாங்க, அவங்க ஒரு பெரிய அபுதாபியில் பெரிய ஒரு இளவரசி, அவங்க ஆண்டவருக்குள்ளே வர முடியாது, ஆண்டவரே அவங்கள சந்திக்கிறார், ஆண்டவரே சந்தித்து ஆண்டவரே ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவரே அபிஷேகம் கொடுத்து அவங்கள நடத்துகிறார். அந்த புஸ்தகத்தை நான் முழங்காலில் நின்று அவங்க அபிஷேகம் பெற்ற அந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன். அதை வாசிக்கும்போது அவங்க அபிஷேகம் பெற்ற அந்த காரியத்தை முழங்காலில் வாசிக்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு பெரிய அக்னி இறங்க ஆரம்பிச்சிச்சு, ஒரு பெரிய நெருப்பு என் மேலே இறங்க ஆரம்பிச்சது. இறங்க ஆரம்பிச்சோன்னே என் மூக்குலேருந்து அக்னி பறக்குது, என் காதுலேருந்து அக்னி பறக்குது, என் சரீரத்துலேருந்துலாம் அக்னி போகுது, அப்படியே எனக்கு மூச்சு முட்டுது. அந்த நேரத்தில் எனக்கு வாய் திறந்து அந்நிய பாஷை பேசணும் அப்படின்றது எனக்கு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கல, எனக்கு தெரியல. அந்த நேரம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்னால் தாங்க முடியல. அந்த அணைப்பையும் அந்த அக்னியையும் என்னால் தாங்கவே முடியல. அப்போது நான் என்ன எனக்கு பயந்துட்டு ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு தள்ளிட்டேன். அப்படின்னு தள்ளும்போது தான் எனக்கு தெரியுது, லிட்ரலாக ஒரு ஆளை தள்ளுனா எப்படி இருக்குமோ அதை போல் அந்த அனுபவம் எனக்கு தெரியுது. நான் ஒரு ஆளை தள்ளினதை போல் தள்ளிட்டேன். அப்புறம் ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு தெரியல எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறேன். அந்த இரவே ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். மறுநாள் ஒரு டீச்சர் வராங்க, சென்சஸ் எடுக்க வராங்க. அவங்கக்கிட்ட நான் இந்த இதெல்லாம் என் நிறைய ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்கிறேன். அவங்க என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு மாடி மேலே ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒருவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போய் இவங்க சொல்கிறாங்க, என்னை பற்றி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது ரெண்டு ஒயிட் ட்ரெஸ் போட்ட சகோதரி அங்கே அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க அந்த பிரதர் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த சிஸ்டர் அபிஷேகம் பெறணுன்றாங்க, நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இரண்டு சகோதரி என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் அந்த சொப்பனம். அந்த சொப்பனம் பார்த்துட்டு நான் காலையில் எழும்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆண்டவர் காட்டின அதே சொப்பனம் மாதிரி காலையில் அந்த சகோதரி சென்சஸ் எடுக்கிறதுக்காக, டீச்சர்ஸ் தான் சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா, சென்சஸ் எடுத்துட்டு கடைசியாக எங்கள் வீட்டை தான் சென்சஸ் எடுக்க வராங்க. வரும்பொழுது அவங்க என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு, சிஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். நீங்கள் ஏசப்பா வைட்டுக்கொண்டீங்களா? ஆமாம் சிஸ்டர், நான் இப்படி கனவு பார்த்தேன், நீங்கள் அந்த கனவில் வந்தீங்க, நான் அபிஷேகத்தை குறித்து என்னை காண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை இப்போ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க, அங்கே ஒரு பிரதர் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஜோம் பண்ணிட்டுருக்காரு, நம்ம போய் அவரை பார்க்குறோம், அங்கே ரெண்டு சகோதரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு வராங்க, அவங்க என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே வச்சு எனக்கு அபிஷேகம் கிடைக்கிது, இப்படி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னோடனே அவங்க ஆர்சியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, சீக்ரெட் கிறிஸ்டினாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பிரதர் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாரு, அவங்க சிபிஎம் போகிறாங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறேன். உடனே எனக்கு ஒரே பெரிய சந்தோஷம், நம்ம சொப்பனத்தில் பார்த்தது மாதிரியே நடக்குதே. எப்படி பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கொர்நேலி வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பி அங்கே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்களோ, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் அது இருக்கிறது. அதுபோல் ஒரு அனுபவம் என் வாழ்க்கையிலையும் வருகுது. அப்போது எனக்கு தெரியாது, இப்போ வேதத்தை படிக்கும்போது எனக்கு புரியுது. அப்போ அவங்களோட கூட நான் அந்த இடத்துக்கு சந்தோஷமாக போகிறேன். அதே மாதிரி அந்த பிரதர் அங்கே ஜோம் பண்ணிகிட்ருக்கிறாரு, அவங்கக்கிட்ட என்னை கூப்பிட்டு போய் சொல்லிகிட்ருக்கிறாரு. என்னுடைய சாட்சி நான் பிரதர்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். சொல்லிகிட்டு இருக்கும்போதே ரெண்டு சகோதரிகள் ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்க அங்கே வராங்க. ஏன்னா சிபிஎம் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு தனியாக இருக்கிற ஒரு பிரதரை பார்க்குறதுக்கு போகவே மாட்டாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க, நாங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணி பஸ்ஸில் போகும்போது எங்களுக்கு ஆண்டோர் பேசினார், நீங்கள் இறங்கி போய் பிரதரை பாருங்கன்னு. நான் என்ன இப்படி பேசுகிறாரு, நம்ம அப்படி போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த ஸ்டாப்புக்கும் போயிட்டோம். அப்போவும் எங்களை ஆண்டோர் விடலை, நீங்கள் அங்கே போங்க, திரும்ப போங்கன்னு நாங்கள் ஆண்டவர் பேசினார், அதனால தான் நாங்கள் வந்தோம். அப்போ அந்த பிரதர் சொன்னார், சிஸ்டர் உங்களை ஆண்டவரே நடத்துகிறாருன்றதுக்கு இதுதான் சாட்சி, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உங்கள் கூட போங்க, சபையில் வச்சு அபிஷேகம் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நான் அவங்களோட கூட என் மகளையும் கூட்டிகிட்டு அவங்களோட போயிட்டோம். அன்னைக்கு சரியாக காத்திருப்பு கூட்டம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஈவினிங் ஜபம் நடக்குது. அந்த ஈவினிங் ப்ரேயர்லேயே என் மகளுக்கு எதுவுமே தெரியாது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கப்புறம் அவளும் என்னோட கூட உட்காந்து ஜெபிப்பா, சொல்லி கொடுப்பேன் ஜெபிப்பா, அவ்வளோதான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஈவினிங் செக்ஷன்லேயே என் மகள் மேலே அபிஷேகம் வந்துட்டு, அபிஷேகம் இறங்கி அன்னைய பாஷையில் பேசுகிறா, அவன் முழங்கால்லாம் அப்படியே பிஞ்சிட்டு, அந்த அளவுக்கு அபிஷேகத்தில் நிரம்பி 5 வயது பிள்ளை அபிஷேகத்தில் குதிக்கிறா. அவளுக்கு அபிஷேகம் கிடச்சிட்டு எனக்கு கிடைக்கல, ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணக்கூட எனக்கு பலன் இல்லை அந்த அளவுக்கு. நான் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு ஸ்தோத்திரம் பண்ணுற, எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. அவளுக்கு அபிஷேகம் கிடச்சிட்டு அந்த செக்ஷனும் முடிஞ்சிட்டு, அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சே, அபிஷேகம் நமக்கு கிடைக்கலையே. அப்போ அந்த சகோதரி சிஸ்டர்ஸ்லாம் எங்களை உள்ளே கூப்பிட்டு வச்சு எங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசி, பயப்படாதீங்க, ஈவினிங் நைட்டு காத்திருப்பு கூட்டம் நமக்கு இருக்குது, நைட் செக்ஷன் 10 மணிக்கு இருக்குது, அதில் நம்ம ஜோம் பண்ணுவோம், நீங்கள் அபிஷேகம் பெற்றுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தனியாக இருந்து

ஏன் நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் பட்னியாக கடந்து செத்தாலும் சாவனை தவிர அபிஷேகம் கிடைக்காம நான் போக மாட்டேன்னு ஆண்டவரிடம் சொல்கிறேன். அப்படி நான் இந்த இடத்துல பட்னியாக இருந்து இறந்துட்டா சுற்றி இருக்கிறவங்கலாம் உங்களை தான் பேசுவாங்க, பைத்தியக்காரி மாதிரி வந்து அபிஷேகம் அபிஷேகன்ட்டு இந்த பொண்ணு செத்து போச்சு பாருன்னு உங்களை தான் பேசுவாங்கப்பா, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி, நான் செத்தால் நான் விடமாட்டேன்டவரே, எனக்கு அபிஷேகம் கொடுக்கணும்னு நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்பான்ட்டு கேட்குறேன், எனக்கு நீங்கள் 6 மணி நேரம் என்னை இங்கே அபிஷேகத்தில் நிரப்பணும், இவங்களாம் இவ்வளோ நேரம் ஜபிக்கிறாங்களே, எனக்கு 6 மணி நேரம் அபிஷேகத்தில் என்னை நிரப்பணும், அன்னைய பாஷை பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன். இவங்களாம் ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு இவங்களாம் ஒரே மாதிரி பேசுன மாதிரி இருக்குது, எனக்கு புது பாஷையாக வேணும் அப்படின்னு நான் ஆண்டுகிட்ட என்னையும் அறியாமல் நான் அப்படியே ஜபிக்கிறேன். அப்படி ஜபிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் இரவு செக்ஷன் அதே மாதிரி ஆரம்பிக்குது. நான் அங்கே இருக்கிற ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டேன். தூணை பிடிச்சிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் என்னை அபிஷேகிக்காமல் நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்ட்டு கரெக்டாக. அப்போ எனக்கு வந்து பக்கத்தில் வந்து இன்னைக்கு விசுவாசத்தோடு கேளுங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சரியாக ஒரு 10:30 இருக்கும், 10:30 சனிக்கிழமை இரவு 10:30 சரியாக ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. திடீர்னு என்னுடைய நாவில் ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு ஊசியை கொண்டு வந்து நாக்கில் வச்சு சுரீர்னு சுட்டா எப்படி இருக்குமோ அந்த உணர்வு, அந்த அபிஷேகம் மேலே வல்லமையாக இறங்கின உடனே அந்த உணர்வு என்னுடைய நாக்கில் சுரீர்னு யாரோ வச்சு ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு ஊசி வச்சு திருப்பி நம்ம சுட்டு விட்ட மாதிரி ஒரு உணர்வு, அது வந்த உடனே கட கட கட கடகடன்னு எனக்குள்ளேருந்து அன்னிய பாஷை பொங்கி வர ஆரம்பிச்சிட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே புரியலை, கண்ணீர் ஓடுது. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷையில் பேசுகிறேன், அவங்க பேசாத ஒரு புதிய பாஷையில் நான் அந்நிய பாஷையில் பேசிகிட்ருக்கிறேன். நரம்பியாவில் அங்கே பல நாளாக பல வருஷங்களாக கேட்டுட்ருக்கிறவங்க அபிஷேகம் பெறலை. அப்படியே நான் அபிஷேகத்தில் நரம்பி அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கும்போது நான் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். இப்போ வரங்கள் இருக்குது, 9 வரங்கள் இருக்குது, இதில் தீர்க்க தரிசனம் இருக்குது, செயல்படுது, எதுவும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார் அபிஷேகம் பெறணும், ஸோ அபிஷேகம் பெற ஜெபிக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் அந்த நேரமே நான் அன்னை பாஷை பேசி ஒரு சகோதரிக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். நீங்கள் இத்தனை வருஷமாக அபிஷேகத்துக்கு ஜெபிக்கிற, ஆனால் உனக்குள்ளே விசுவாசமே இல்லை, விசுவாசம் இல்லாமல் எப்படி நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்க முடியும், உன் இருதயத்தை எனக்கு ஒப்புக்கொடு, விசுவாசி இப்போ நான் உன்னை அபிஷேகிப்பேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க கதறிட்டு ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அங்கேருந்த சகோதரிலாம் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. சொல்கிறாங்க உங்கள் மேலே பயங்கரமாக ஆண்டுடைய வல்லமை இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த போதகர் சொன்னார், உங்களை கர்த்தரே நடத்துகிறாருன்னு தெரியுது, நீங்கள் இங்கேயே தான் வரணுன்று நாங்கள் சொல்ல மாட்டோம், உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்புனார். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பின்பு என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நானும் ஆண்டவருமா தனி அறையில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர்கிட்ட கேட்டால் அடுத்த ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு போது என் வாழ்க்கையை ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் தரிசனமானார். மகளே ராமேஸ்வரம் போன்னு சொன்னார். அங்கே எனக்கு ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு தாய் தகப்பன பெற்ற தாயின் தகப்பனும் அந்த அன்பு இல்லாத எனக்கு பெற்ற தாய் தகப்பனுடைய அன்பா அவங்களுடைய அன்பு எனக்கு பாஸ்டர் பவுலோஸ் சரோஜம்மா அவங்களுடைய அன்பு எனக்கு கிடைச்சது. அவங்க ராமேஸ்வரம் கத்தர் போச்சனர் அங்கே போனோடனே அவங்களுடைய அன்பு எனக்கு கிடைச்சது. அங்கே வச்சு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிச்சார். வாயனை நடத்த தேவன் நடத்த ஆரம்பித்தார். ஒரு தாய் தகப்பனுமா இருந்து அவங்க என்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தாங்க. என் வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் கட்டினார். அதுக்கு அப்புறமா நாங்கள் கத்தர் எங்களை மறுபடியுமா நாங்கள் குடும்பமாக இருந்து நாங்கள் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் தூத்துக்குடிக்கு நீங்கள் போக என்று சொல்லி ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தாரு. அதன் பின்பு நாங்கள் தூத்துக்குடிக்கு கடந்து வந்தோம். தூத்துக்குடியில் வந்து குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கோம். எங்களுடைய மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் அவளுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, பெரிய பிள்ளைகள் இருக்காங்க. அதே போல் என்னுடைய தகப்பனாரும் பெரிய மந்திரவாதியாக இருந்தவரையும் அவரையும் கர்த்தர் சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவரும் தன்னுடைய 86வது வயதில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு வருடம் உயிரோடு இருந்து 87 வயதில் அவரும் பரலோகம் கடந்து சென்றார். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் கட்டினார். என்னுடைய ஊழியத்தில் தேவன் என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஊழியத்தை கொடுத்த தரிசனங்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், வரங்களை கொடுத்தார். கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய பெரிதான கிருபை. எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்து, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்து, உளையான சேற்றில் விழுந்திருந்து, தேவனை அறியாமல் இருந்து, இனி யார் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற பெரிய கேள்விக்குறியோடு கலங்கி நின்று, கண்ணீரோடு நின்று,
வழி தெரியாத திகைத்து நின்ற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கடந்து வந்து என் வாழ்க்கையை இந்த அளவிற்கு தேவன் நடத்துவார் என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் விதவைகளாக இருக்கலாம், கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், பல கஷ்டத்தின் பாதையிலே போராட்டத்தின்

இனி என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்றதான ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்து கொண்டிருக்கலாம். இல்லை என்னை போல தற்கொலை செய்து கொண்டு வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்றதான சூழ்நிலையில நீங்கள் கடந்து போகிறவர்களாகவும் இருக்கலாம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். என்னை சந்தித்த இயேசு கிறிஸ்து, நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட உண்மையில இந்த வானத்தை பூமியை படைத்த தெய்வம் யார், என்னோடு பேச வேண்டும். அதை போல நீங்களும் நிச்சயமா கேளுங்க. அப்படி கேட்கும்போது உண்மையுள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களால கண்டு கொள்ள முடியும். உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையை மாற்றின அதே தேவன் இந்த 20வது நூற்றாண்டில் உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். என் வாழ்க்கை இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். வரங்களை கொடுத்து தேவன் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாக உங்களையும் ஏன் இந்த பாதையில் ஆண்டுகிட்ட கேட்பேன், ஏன் இப்படிப்பட்ட கஷ்டமான பாதையில் நான் கடந்து வர வேண்டும் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு ஆண்டவர் சொன்ன பதில், அநேகரை நீ ஆறுதல் படுத்தும்படியாய், அநேகரை ரட்சிப்புக்குள்ள ஆக்கும்படியாய் இந்த பாதையில் நான் உன்னை நடத்திட்டு வந்தேன். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். என் வார்த்தையின்படி உன்னை நான் எனக்கென்று என் தாயின் கருவிலே முன்கரித்து நான் தான் மகள் இந்த பாதையில் உன்னை நடத்தி வந்தேன். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமர் கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களையும் கூட ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையும் மாறணும், உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரணும். இயேசுதான் அந்த சந்தோஷம். அநேகருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றணும். அதற்காகவும் நீங்க இந்த நாளில் ஒப்பு கொடுங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூரத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். மத்தேயு 19:29. சீன தேசத்து கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படும் உபத்திரவங்களை சித்தரிக்க ராண்டி அல்கான் என்பவர் எழுதிய சேஃப்லி ஹோம் என்ற தன்னுடைய புத்தகத்தை மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸின் குடும்பத்திற்கு அர்ப்பணம் செய்திருந்தார். அவர் அந்த புத்தகத்தில், நான் இந்த புத்தகத்தை ஆஸ்திரேலியாவை விட்டு இந்தியாவுக்கு வந்து இந்திய குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செய்த மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கும் 1999 January 23 கலவர கும்பலால் எரித்து கொல்லப்பட்ட 10 வயது நிரம்பிய பிலிப் ஸ்டெயின்ஸுக்கும் 6 வயது நிரம்பிய திமோதி ஸ்டெயின்ஸுக்கும் தன் கணவனும் பிள்ளைகளும் எரித்து கொல்லப்பட்டாலும் எனக்கு அவர்கள் மேல் கசப்போ வருத்தமோ இல்லை. எனக்கு ஒரே ஒரு விருப்பம்தான் உண்டு, இந்திய தேசத்தின் மக்கள் அனைவரும் தங்களுக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவில் வளர வேண்டும் என்று சொன்ன எஸ்தர் ஸ்டெயின்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு தகுதியானவர் என்று தேவன் என் தகப்பனை தெரிந்து கொண்டதால் நான் தேவனை துதிக்கிறேன் என்று சொன்ன கிளாடிஸ் ஸ்டெயின்ஸுக்கும் இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தியாக உள்ளம் கொண்ட மிஷனரி குடும்பத்திற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். எப்படியாவது இந்திய தேசத்தில் இருக்கும் குஷ்டரோகிகள் சுகமடைய வேண்டும், அவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர்கள் பல வருடங்களாக இந்தியாவிலே சேவை செய்தனர். எதிர்ப்புகள் வந்த போதிலும் அவர்கள் செல்வ செழிப்பான தங்கள் தேசத்துக்கு திரும்பிச் செல்ல நினைக்கவில்லை. தங்கள் உயிரே போனாலும் இந்தியாவுக்காக சேவை செய்வோம் என்று சேவை செய்தனர். ஆம் பிரியமானவர்களே, இவர்களின் வரிசையில் இன்னும் எத்தனை எத்தனையோ மிஷனரிகள் நம் தேசத்துக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். தேவன் இவர்களுடைய ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களை கொள்ளைப்பொருளாய் தருவாராக, சபைகளை ஆத்துமாக்களால் நிரப்புவாராக, நம் மிஷனரிகளை தேவன் பாதுகாப்பாராக, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் போன்ற எண்ணற்றவர்களை தேவன் இந்திய தேசத்தில் எழுப்புவாராக

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மத்தேயு சுவிசேஷம் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3 அதன் 11 வசனத்தை ஒருவர் சத்தமாய் படியுங்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்க்கமான ஒரு வெளிப்பாட்டை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு பின் வருகிறவர் என்று சொல்லுகிறார். எனக்கு பின் வருகிறவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்கிற ஒரு வெளிப்பாட்டையும் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசியாக உருவாக்கப்படுகிற காலம் ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திற்கும் மல்கியா தீர்க்கதரிசியினுடைய அந்த காலத்திற்கும் இடைப்பட்ட காலங்கள் பல நூற்றாண்டுகள் இருண்ட காலமாக இருந்தது. அன்றைக்கு தீர்க்க தரிசனம் இல்லை, வார்த்தைகள் வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி எழுப்புகிற ஒரு காலம் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். எப்படிப்பட்ட ஜனங்களோடு பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த வாழ்ந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களா? இல்லை. வேதவாரர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், விகற்பமான கேள்விகளை கேட்கிறவர்கள். நல்லது என்று தெரிந்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கூட்டம். ஒருவேளை என்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்குமோ தெரியவில்லையே, என் பிரசங்கம் இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்ல. என்னால் ஏனென்றால் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் கடினமாக இருந்தது. அன்பானவர்களே என்று பேசவில்லை. எப்படி பேசினார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்று பேசினார். வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகளை கேட்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தாலும் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. எல்லாரும் அவரண்டை ஓடி வந்தார்கள். அவர் மேல் ஒரு விசேஷித்த மரியாதையை வைத்தார்கள், அவர் மேல் ஒரு அன்பை வைத்தார்கள். அவரை விட்டு ஜனங்கள் விலகி போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞான ஸ்நானம் கொடுத்தது யாருதான்? யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவே என்கிட்ட தான் ஞான ஸ்நானம் எடுத்தாரு அப்படின்னா அவருக்குள்ளே எவ்வளவு பாருங்க அந்த தாக்கம் இருந்திருக்கும். ஆனால் அதை அவர் வெளிப்படுத்தவில்லை, ஜனங்களுக்கு அதை சொல்லவில்லை. அவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறார், நான் எதற்காக வந்தேன் என்றால் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, என்னையே நீங்கள் இவ்வளவு விகற்பமாய் பார்க்கிறீர்களே, என் பிரசங்கத்தை இவ்வளவு விகற்பமாய் கேட்கிறீர்களே, என்னுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு ஏற்றுக்கொள்கிறீர்களே, நான் அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பது கூட நான் பாத்திரன் அல்ல, எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தாக்கம், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னை சார்ந்தல்ல, என்னை சார்ந்தல்ல, எனக்கு பின்னாலே பரலோகத்திலிருந்து ஒருவர் அனுப்பப்பட்டிருக்கிறார், அவரை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? தனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்ட அவர் விரும்பவில்லை. அல்லேலூயா. தனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டவர் எதிர்பார்க்கவில்லை, தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று ஆள் சேர்க்கவில்லை. அவருடைய ஒரே பிரதானமான நோக்கம், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரே இயேசு, அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும், நான் அல்ல, எனக்கு பின்னாலே வருகிறவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் என்னிலும் பெரியவர். ஹாலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லவராய் இருக்கிறார், என்னிலும் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த பகுதிகளைத்தான் தியானிக்கப் போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிலே வல்லவராக இருக்கிறார் என்று வேத புஸ்தகத்திலிருந்து 3 காரியத்தை உங்களுக்கு நான் தொடர்ந்து பேசி ஜபிக்க நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதலாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 11, ரோமர் 11, 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறாரே. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் எதிலே வல்லவர்? வேதம் சொல்லுகிறது, அவர் திரும்பவும் ஒட்ட வைக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கை நிலைகளை அங்கே சொல்லுகிறார். அவர்கள் வெட்டப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்கள். அவருடைய கிளைகள் வெட்டப்பட்டதைப் போல இருக்கிறது. தேவனோடு உள்ள உறவுகள் வெட்டப்பட்டு விட்டது. தேவனோடு உள்ள ஐக்கியம் வெட்டப்பட்டு விட்டது. அவரை சார்ந்திருந்தவர்கள், அவருக்காக வாழ்ந்தவர்கள், இப்போ இந்த மரத்தினுடைய கிளை வெட்டப்படுவது போல இவருடைய வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? மறுபடியும் தேவன் அவர்களை ஒட்ட வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய நிலைகளை பார்க்கும் பொழுது தேவனோடு உள்ள உறவுகள் வெட்டப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடி. அப்போ இந்த கொடி படர வேண்டும் என்றால், இந்த கொடி கனி கொடுக்க வேண்டும் என்றால், இந்த கொடி வளர்ந்து வர வேண்டும் என்றால், அந்த செடியோடு என்ன செய்திருக்கணும்? இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் எழுதியிருக்கிறது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவோடு நிலைத்திருக்காத பட்சத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மேல வர முடியாது. இயேசுவோடு நிலைத்திருக்காத பட்சத்தில் கனி கொடுக்க முடியாது. இயேசுவோடு நிலைத்திருக்காத பட்சத்திலே அவருடைய எல்லைகள் விரிவாக்கப்பட முடியாது. வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசுவோடு நிலைத்திருக்கிற மனிதன் தான் வாழ்க்கையில உன்னத ஆசீர்வாதங்களை பெற முடியும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் வெட்டப்பட்ட நிலையில இருப்போம் என்றால் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பனோடு உள்ள உறவு வெட்டப்பட்டது. எவ்வளவு அருமையான சாப்பாடு, எவ்வளவு அருமையான பாதுகாப்பு, எவ்வளவு அருமையான சுதந்திரம், எவ்வளவு அருமையான வீடு, நல்ல ஐக்கியம், இவை எல்லாவற்றையிலும் இருந்து அவன் தன்னை பெயர்த்து கொண்டு போகிறான். யாரோ ஒருத்தருடைய ஆலோசனை, யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல், வெளியே வந்துவிடு, அங்கே இருக்காதே என்று அந்த தூண்டுதலின் பேரிலே தகப்பனை விட்டு வெளியே வருகிறான். இப்பொழுது இளையகுமாரன் வெட்டப்பட்ட ஒரு நிலை. சில காலங்கள் தகப்பனுக்கும் அந்த பிள்ளைக்கும் தொடர்பு இல்லை, தகப்பனுக்கு அந்த பிள்ளைக்கும் உறவில்லை, அப்பா என்று கூப்பிடக்கூடிய நிலைமை இல்லை, தன் பிள்ளையை பார்த்து கூப்பிடக்கூடிய நிலைமை அங்கே இல்லை. காரணம், தூரதேசத்திலே கெட்டு போய் கிடக்கிறான். ஆனாலும் அந்த தகப்பனுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? என்னைக்காவது ஒரு நாள் எழும்பி வருவான், என்னைக்காவது ஒரு நாள் உணர்வடைந்து வருவான், என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை சரிப்பட்டு வருவான், ஒரு நாள் அவன் திருந்துவான், அப்படிதான் நினைக்கிறாரு. கெட்டு போகணும், அப்படியே போகணும்னு ஆண்டவர் நினைக்கலையா? தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அப்படி நினைக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் ஒரு நாள் அப்படி நினைக்க மாட்டார். ஆனாலும் இளையகுமார் தகப்பனோடு உள்ள உறவில் வெட்டப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. என்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள உணர்வு வருதோ அன்னைக்கு அவங்களுக்குள்ள வாழ்க்கையில் திருந்திடுவான்னு அர்த்தம். உணர்வு வந்துட்டுனா திருந்திடுவாங்க. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறது. உணர்வு, சில நேரம் பிரசங்கம் கேட்போம், உணர்வு வராது. ஆண்டுடைய வார்த்தை கேட்போம், உணர்வு வராது. யாருக்கோ பேசுகிறாங்க, யாருக்கோ சொல்கிறாங்க. தாவீது தன் வாழ்க்கையில் பாவம் செய்து விட்டோமே, ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு அற்று போய்விட்டதே என்று அவன் உணர்வடைந்தான். உணர்வடையும் பொழுது 51 எழுதுகிறார். பாருங்க என்ன எழுதுகிறார், ஆண்டவரே என்னை மன்னியும், திரும்ப எனக்கு அதை தாரும், எயிசோப்பினால் என்னை சுத்திகரியும். கேட்கிறான் அந்த உறவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், தகப்பனோடு உள்ள உறவு வெட்டப்பட்டது இளையகுமாரனுக்கு. ஆனால் உணர்வடைந்தான். நான் எழுந்து, அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கு பாருங்க, அவன் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தலை தெரிக்க முடியும். அப்படிப்பட்ட சுக வாழ்வு துளிர்க்க முடியும். மறுபடியும் தகப்பனோடு ஒட்ட வைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். அதான் சொல்றார், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். உணர்வடைந்தவன் மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. யோனா ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மனுஷன். தேசத்துக்கு என்ன சொல்லணுமோ, உலகத்துக்கு என்ன சொல்லுமோ, அவன் சொல்ல வேண்டிய வார்த்தையை தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்ல, தீர்க்கதரிசி போய் சொல்லும். அதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. ஆண்டவர் சொல்றார், நினிவே பட்டணம், அழிக்க போறேன், ஆனா ஒரு ஒரு எச்சரிப்பு நீ போய் சொல்லு, இன்னும் 40 நாள் டைம் கொடுக்குறேன், நினிவே கவிழ்க்கப்படும், ஜனங்களுக்கு போய் சொல்லு. அந்த வார்த்தைகளை வாங்கினான். ஆனால் அந்த யோனாவோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகவில்லை. யோனா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில வெட்டப்பட்ட ஒரு நிலை எதனால தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யாதிருந்தபடினாலே. அவனுக்கு தெரியும், எப்படி தெரியும், துணிந்தே போகிறான், தெரிந்தே போகிறான். நினைவுக்கு போக மனம் இல்லாமல் தர்சிஷுக்கு போக கப்பல் ஏறினான். அப்ப தெரியாம போகல. சிலருக்கு வாழ்க்கையில் தெரியாம சில தவறுல விழுந்துருவாங்க, தெரியாம சில காரியத்துல மாட்டிக்கிடுவாங்க, தெரியாம சில காரியத்துல அவர்களுடைய வாழ்க்கையில சிக்கிக்கொள்வார்கள். அவங்க உணர்வடைஞ்சு வந்துடுவாங்க, ஆனால் அந்த தெரிஞ்சே போய் மாட்டுறாங்க பாருங்க, சீக்கிரம் வர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய அடி வாங்கி தான் அது திருந்தோம். நான் ஏதோ உங்களை சொல்கிற மாதிரியே நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். அல்ல இல்லையா சொல்ல பார்க்கல. தெரிந்தே சில தவறு, தப்புன்னு தெரியும், இது தவறுன்னு தெரியும், ஆனாலும் அதில் போய் விழுவோம் பாருங்க, அதில் போய் மறுபடியும் மாட்டுவோம் பாருங்க. இவனுக்கு தெரியும், தவறான டிக்கெட் எடுத்து தவறான கப்பலில் ஏறி உட்கார்ந்து பிரயாணப்படுகிறோம் என்று தீர்க்கதரிசிக்கு தெரியும். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த கப்பலை நகர்த்தாமலே ஆண்டவர் நிறுத்தியிருக்கலாம். ஆண்டவர் செய்ய நினைச்சு முடிஞ்சா கண்டிப்பாக செஞ்சிருக்கலாம். நின்ன இடத்துல அந்த கப்பலை நிறுத்தி வைக்க ஆண்டவரால் முடியுமா முடியாதா? முடியும். ஒருவேளை அப்படி கப்பல் நிறுத்தி வச்சிருந்தா, 1 மாதம் ஆண்டவர் நிறுத்தி வச்சிருந்தார்னா, இந்த யோனாவும் கப்பலுக்குள்ளேயே படுத்து நல்லா என்ன செஞ்சிருப்பான், தூங்கிக்கிட்டே இருந்திருப்பான், நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, போக வச்சிருவோம், பிரயாணத்தை தொடர வச்சிருவோம், கப்பலில் பிரயாணத்தை தொடங்க செய்து நடுக்கடலில் போய் அங்கே தான் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. தப்புறதுக்கு வழியே இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, உணர்வடைய வேண்டும். அவன் நினைக்கிறான் செத்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாது. நான் இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை விடவே மாட்டாரு. நம்ம எங்க போனாலும் கர்த்தர் விட மாட்டாரு. நம்மளை எதற்கு தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு யோனாக்கு பதிலாக இன்னொரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம், இன்னொரு தேவ மனுஷன் அனுப்பி

நீங்கள் தேவ சித்தத்தை செய்யாதவனாய், தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவனாய் இவன் வாழ்க்கை வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. அவன் நினைச்சிருப்பான், யாரையாவது கொண்டு செய்யட்டும், யாரையாவது கொண்டு ஊழியம் செய்யட்டும், யாரையாவது கொண்டு ஜனங்களை திருத்தட்டும், நான் வரவே மாட்டான் சொல்றாரு. நீ தான் வரணும், உன்னதான் நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய நோக்கத்தை பாருங்க, விடவே இல்லை. இப்போ போய் அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்றான், 40 நாள்ல நினைவே கவிழ்க்கப்படும், ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் தங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, ஜனங்கள் உபவாசித்தாங்க, ரெட்டுடித்தாங்க, சாம்பல்ல உட்கார்ந்தாங்க, அழுதாங்க. அந்த தேசத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக தான் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லமை உள்ளவர். தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது மறுபடியும் ஒட்ட வைத்தார். இளையகுமாரன் உணர்வடைந்த போது மறுபடியும் ஒட்ட வைத்தார். இவன் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, ஆண்டவரே நீர் சொல்லுகிற இடத்திற்கு நான் போய்விடுவேன், நீர் சொன்னபடி நான் நடப்பேன் என்று சொன்னானே பாருங்கள், மறுபடியும் ஒட்ட வைத்தார். இஸ்ரவேலர்கள் உலர்ந்து போன எலும்புகளாய் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். எசேக்கியேல் 37 சொல்லுகிறார்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போனோம். உலர்ந்து போன எலும்புகள், ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, தேவனோட ஐக்கியம் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி உலர்ந்து போய் கிடக்கிறாங்க, சிதறி கிடக்கிறாங்க. சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடி அவர்களை ஒட்ட வைக்கிறார். 14 சொல்லுகிறது, என் ஆவியை படிப்பேன், படிங்க, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதை செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் மறுபடியும் உயிரடைவீர்கள். நீங்கள் சிதறி போனவர்களாய் அல்ல, நீங்கள் சேனைகளாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு தெரியுமா? மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவெளியில் தேவ வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். எங்கேயோ வெட்டப்பட்டிருக்கிறோமா? ஏதோ ஆண்டவரோடு உள்ள உறவில வெட்டப்பட்டிருக்கிறோமா? தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் வெட்டப்பட்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், என் ஆவியை அனுப்பி, என் வல்லமையை அனுப்பி, என்னுடைய பிரசன்னத்தை அனுப்பி, என்னுடைய வல்லமை உனக்குள்ளே அனுப்பி, மறுபடியும் நான் ஒட்ட வைக்க வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உலர்ந்து போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிற, உன்னை ஒரு சேனையாய் மாற்ற விரும்புகிறேன், உன்னை நான் உயிரடைய செய்ய விரும்புகிறேன். 2 வாசியுங்கள், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6 அதன் 16 வசனத்தை படிக்கலாம். தானியேல் 6:16 வாசியுங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கையின் சிங்க கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். 20 வசனத்தை கூட படியுங்கள். 20 வசனம், ராஜா வெளியே வந்தபோது உரத்த சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலே கேட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தூதனை அனுப்பி கட்டி போட்டார். போதும், வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ மனிதனாகிய தானியேல் தேவனுக்கு பிரியமான மனுஷன். தானியேல் தேவனுக்கு பிரியமான மனுஷன். எவ்வளவு உயர்வுகள், எவ்வளவு வாழ்க்கையில் மேன்மைகள் வந்த போதிலும் தேவனோடு உள்ள காரியத்தில் உண்மை உள்ளவராய் வாழ்ந்த தேவ மனுஷன். சிலர் பதவி வரும்பொழுது, உயர்வு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் சமூகத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் தேவ மனுஷனாகிய தானியேல் அப்படி அல்ல. எந்த நிலையில் உயர்த்தப்பட்டாலும், எந்த நிலையில் வாழ்க்கையில் மேலே வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகியே போகலை, தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா இருக்கும் பொழுது 3 ஜெபம் பண்றார். தானியேல் தினமும் 3 ஜெபிக்கிற மனுஷன்.
இப்ப தானியேலுக்கு

தீமை செய்ய வேண்டும் என்று தன்னோடு இருக்கிற தனக்கு மேலே இருக்கிறவர்கள் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டி ராஜாவினிடத்திலே சொல்லி இவரை சும்மா விடக்கூடாது, எப்படியாயிலும் இவனை பழி வாங்க வேண்டும், இவனை அழிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் வந்த போதிலும் முன்பு செய்து வந்தது போலவே தினமும் மூன்று வேளையிலும் ஜபம் பண்ணினார். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியும் மூணு நேரம் ஜபம் பண்றாரு, பிரச்சனை வந்ததுக்கு பிற்பாடும் மூணு நேரம் ஜபம் பண்றாரு. அல்லேலூயா. அல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். எல்லாம் அவருக்கு எதிராக இருக்கிற நேரத்திலும் ஜபத்தை விடல, சாதகமா இருக்கிற நேரத்திலும் ஜபத்தை விடல. உண்மையான ஒரு தேவ மனுஷன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தேவனுடைய தொடர்பில் இருந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் இவன் மேல ஒரு எரிச்சல், ஒரு கோபம். எப்பொழுதுமே ஆண்டவரோட இருக்கிற மனுஷனுக்கு மேல உலகம் எரிச்சலா இருக்கும், ரொம்ப கோபப்படுவாங்க. காரணமே இருக்காது, எரிச்சலா இருக்கும், என்னன்னே தெரியாது, எரிச்சலா இருக்கும். தேவனோடு இருக்கிற மனுஷனுக்கு உலகம் ஒத்துக்கிடவே ஒத்துக்கிடாது, உலகம் பிடிக்கவே பிடிக்காது. கவனிங்க, இவனை அழிக்க திட்டமிடுகிறான், ஆனால் ராஜாவுக்கு அதில் இஷ்டம் இல்லை. ராஜாவுக்கு தானியேலின் மேல் ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆனால் ஜனங்கள் சொல்லுகிறபடினாலே அவர் சட்டத்தை மீற முடியாது, சொல்லுகிற காரியத்திற்கு இணைந்துதான் போக வேண்டும். ஆனாலும் சிங்கக்கபியில் போடுறதுக்கு எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணி விட்டுட்டு சொல்கிறாரு, போப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா? ஹல்லேலூயா. உன் கூட இருக்கிறார்ப்பா, ஒன்றும் உனக்கு நடக்காது, போ பாருங்க. உள்ள சிங்கக்கப்பிக்குள்ளே தேவ மனுஷனை தூக்கி போட்டாச்சு. ஸ்தோத்திரம், ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய் என்ன செய்தார், கட்டி போட்டார். நான் நினைக்கிறேன் தானியல் அந்த சிங்கக்குண்டுக்குள்ளே போய் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் யாருக்கு தூக்கம் வரல தெரியுமா? ராஜாவுக்கு தூக்கம் வரல. என்னாச்சோ தெரியல, என்னாச்சோ தெரியல, என்னாச்சோ தெரியல. சம்பந்தப்பட்ட மனுஷன் நல்லா தூங்குறான், சம்பந்தம் இல்லாத மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், உலகத்தில் அப்படி தான் பாருங்கள். ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறான், ஏதோ ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறான், ஏதோ ஒரு சூழ்நிலை, தன்னை அறியாத ஒரு காரியம் அவனை சுற்றி இருக்கிறது, அவங்க கூட நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க. அதை கேள்விப்பட்டிருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு என்ன வராது, தூக்கமே வராது, தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. சோத்து எப்படியாவது இதை ஒரு பத்து பேருக்கு என்ன செய்யணும், சொல்லி ஆகணும். தூக்கம் வராது எதுன்னா சொல்லாமல் தூக்கம் வராது. எப்படியாவது ஒரு பத்து பேருக்கு, உங்களுக்கு விஷயம் ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, இப்படி ஆக்கும். நீங்கள் கேள்விப்பட்டீர்களா, கேள்விப்பட்டீர்களா? சோத்துரும், இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு தெரியாததுனால தான் நான் சொல்லித்தாரேன், என் மனசை போட்டு அமைச்சிக்கிட்டே இருக்குது, எப்படியாவது ஒரு பத்து பேருக்கு இந்த நியூஸை என்ன செஞ்சிரு, சொல்லிடு சொல்லிடு. அப்படி ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லும்போது சொல்லுவோம், நான் சொன்னதா யாருக்கும், அல்லேலூயா, நான் சொன்னதாட்டு யாருக்கும் சொல்லாதீங்க. பத்து பேருக்கும் ஃபோன் பண்ணி நான் சொன்னதா யாருக்கும் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கேட்டிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இப்போ தூக்கம் வராது. இந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், யெகோவா இறைம்பாங்க, யெகோவா நிச்சயம்பாங்க, அது எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுபாங்க. இந்த கேள்விப்பட்டிருக்காங்க பாருங்க, இப்போ கேட்ட பத்து பேருக்கும் இப்போ நிம்மதி இல்லை, சொன்ன பத்து பேர் இப்போ நல்லா தூங்குறாங்க. அப்பா மனசுக்குள்ளே இருந்தது யார்கிட்டையும் ஒரு பத்து பேர்ட்டு என்ன செஞ்சோம், சொல்லியாச்சு. இப்படி சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்பவுமே நம்ம உலகம் ரசிக்கப்பட்டிருக்கோம். பத்து பேருக்கு சுவிசேஷம் சொல்லாமல் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்க யாராவது சொல்கிறோமா? இல்லைங்க. இந்த பத்து பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும், எனக்கு யாருக்காவது ஒரு பத்து பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும், இல்லைனா எனக்கு சாப்பிட முடியல, எனக்கு தூங்கவே முடியலன்றமா? இல்லை. ஆனால் ஒரு கெட்ட விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை ஒரு பத்து பேருக்கு எப்படியாவது என்ன செய்யணும், சொல்லி. இப்போ அந்த பத்து பேருக்கு நிம்மதி இல்லை, அவங்க நினைக்கிறாங்க சோத்தர் இதை எப்படியாவது ஒரு பத்து பேருக்கு என்ன செய்யணும், சொல்லணுமே, சொல்லலாம்னா நமக்கு நிம்மதி இல்லை. இப்படி தான் ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லாக என்ன செய்யுது. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், கெட்ட விஷயம் அல்ல, நல்ல விஷயங்களை சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு பத்து பேருக்கு இயேசுவனை ரட்சிக்கிறார், இயேசுவனை குணமாக்குகிறார், இயேசுவனை விடுவிக்கிறார், சோத்துறோம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ அழகாக இருக்கும். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க தோத்துரு, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். ஆமென். கவனிங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரல, தானியேல் தூங்கி கொண்டிருக்கிறான். இவன் எப்பொழுது விடியும், ஐயோ என்ன நடந்தது அப்படி நீங்க வந்து பார்த்தா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றேன், பிரச்சனைக்குரிய தேவ மனிதர்கள் இந்த உலகத்தின் காரியங்களை கண்டு பயந்து போகிறவர்கள் அல்ல, உலகத்தின் காரியங்களை கண்டு சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. அவர்களுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. ஹல்லேலூயா. வரட்டுமே, பிரச்சனை பார்த்துக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரியா.
அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? வல்லவராய் இருந்தார், வல்லவராய் இருந்தார். எத்தனையோ பாடுகளுக்களும் சூழ்நிலைகளுக்களும் போராட்டங்களுக்களும் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சில சேதங்களை உண்டு பண்ண சத்துரு நினைக்கலாம். அருமையான வசனம் சொல்லுகிறது, சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. ஆமென். சேதம் ஒன்றும் வராதபடிக்கு அவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். இந்த உலகம் நம்மளை சேதப்படுத்த நினைக்குது, இந்த சமுதாயம் சேதப்படுத்த நினைக்குது, குடும்ப ஆசீர்வாதத்தை சத்துருவானவன் சேதப்படுத்த நினைக்கிறான், குடும்ப உறவுகளை சேதப்படுத்த நினைக்கிறான், வாழ்க்கையில் எழும்பி வருகிற எத்தனையோ பிரச்சனைகளினாலே நம்மை சேதப்படுத்த நினைக்கிறான், நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிற பொருளாதாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் அழிக்கவும் சேதப்படுத்தவும் நினைக்கிறான். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரோடு கூட இருக்கிற தேவ மனிதர்களை, ஆண்டவரோடு கூட வாழ்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. உன் சரீரம் சேதப்படாது, உன் ஆத்துமா சேதப்படாது, உன்னுடைய வாழ்க்கை சேதப்படாது. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கையை சேதப்படுத்த முடியாது, உன் விசுவாசத்தை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதங்களை சேதப்படுத்துவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அவர் நம்மை தப்புவிக்க சத்தமா சொல்லுங்க, வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, எனக்கு பின்னே வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, எபேசியர் 3:20 வாசிங்க. எபேசியர் 3:20 படிக்கலாம். நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைவுகள் ஒன்று இருக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்கு, நம்முடைய வேண்டுதல் ஒன்று இருக்கு, நம்முடைய விசுவாசம் ஒன்று இருக்கு. நம்ம சில காரியத்தை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் ரொம்ப தாழ்வாகவே நினைக்கிறோம். ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும், ஒரு சின்ன வீடு கட்டினா போதும், ஒரு சின்ன வாகனம் வாங்கினா போதும், சோத்துறோம், ஏதோ சின்ன குடும்பம் தானே அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம். இது இப்படியே இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாகவே செய்வாராம். அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாய் செய்கிறவர், நீ நினைப்பதற்கு அதிகமாய் செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய நினைவுகள் அப்படிதான், மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அப்படித்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை அழைச்சார் பாருங்க. மனுஷனுடைய அந்த நினைவுக்கும் தேவனுடைய நினைவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டாரு, உன் தேசத்தையும், 12 சொல்றாரு ஆதியாகமத்தில், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ உன் குடும்பத்தோட எந்த உறவும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்து உன் தேசத்தோட எந்த உறவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுறணும். எனக்கு சொத்து வேணும், எனக்கு சுகம் வேணும், எங்கள் அப்பாவுக்கு சொத்து எனக்கும் வேணும் அப்படிலாம் இருக்க கேட்கக்கூடாதுப்பா. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போது ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, என்னோட கர்த்தர் பேசுகிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆபிரகாமனுடைய தகப்பனாகிய தேராக என்று சொல்லுகிறவன் விக்கிரகங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இப்படி இப்போ இந்த காலத்துலாம் உலகம் என்ன சொல்லும்? பாரு, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, நம்ம ஊரை விட்டுட்டு, நம்முடைய எல்லாத்தையும் விட்டுட்டு, இயேசு என்ன ரட்சித்தார், இயேசு என்ன ரட்சித்தார், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும் நீ போனியன்னா பாரு, ஒரு நாள் வரும், பிச்சை தான் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்றும் வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், தேசம் வேண்டாம், உறவு வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு என்ன அழைச்சாரு, இயேசு என்ன கூப்பிட்டுட்டாருன்னு போறா பாரு. பாரு, ஒரு நாள் நீ உணருவாய், நல்லா யோசித்துட்டு போ. நம்ம சொல்லுவோம், என்ன வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவே போதும். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது, ஒன்றும் வேண்டாப்பா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வர்றாருனா, ஆபிரகாமுடைய நினைவுகளுக்கு மேலாக கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிற தெரியுமா? பூமி தாங்க கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாராம்.
ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மனிதனுடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். மனுஷன் நினைக்கலாம், உங்களை பார்த்து சொல்லலாம், பாரு நாங்கெல்லாம் நல்லா தானே இருக்கோம், நாங்கெல்லாம் நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீ தானே எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் ஜெபம் கூட்டம் கூட்டம் தோத்துறோம் தோத்துறோம், எப்போ பார்த்தாலும் இரவும் பகலும் பாராம ஆண்டவரேன்னு போறீ, என்ன நடக்குது உனக்கு, என்னதான் நடக்குது? நாள் ஒன்று வரும், நாள் ஒன்று வரும், அவர் உங்களை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவார். யோசேப்பை தூக்கி குழியில் தூக்கி போட்டுட்டு யோசேப்பு செத்து போயிட்டான், இதோடு அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு வரான். காலம் ஒன்று வந்தது, கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். ஹல்லேலூயா. மனுஷன் நினைத்தான் யோசேப்பு அழிஞ்சான்னு, கர்த்தர் நினைத்தார் யோசேப்பின் வாழ்வு என்மதாப்பா உயரப்போகுது. ஒரு நாள் வருது, ஒரு நாள் வருது, கர்த்தர் அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை ஒரு உயர்ந்த நிலையிலே பதவியில் அவனை உட்கார வைத்திருக்கிறார். அவங்க கிட்ட இவன் அத்தனை வரை சாக்கு பையை எடுத்துக்கிட்டு பஞ்ச காலத்தில் ஆகாரம் வாங்க வரும் பொழுது யோசேப்பு நினைச்சான், நீ நினைச்ச நான் செத்தேன்னு. ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், எங்க வச்சிருக்காரு பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நினைவுகள் பெரிதாய் இருக்கிறது. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய், எல்லாரும் சொல்லுங்க அதிகமாய், கொஞ்சம் மெதுவா சொல்லிருங்க அதிகமாய். அல்லேலூயா. அந்த வார்த்தை அழுத்தி சொல்லுங்க, அதிகமாய் செய்ய வல்லமை. ஆமே. நடக்காது நடக்காது, உனக்கு நடக்காது, உலகம் சொல்லுது உனக்கு நடக்காது, உன் குடும்பத்துக்கு இதெல்லாம் லைக் இல்லை, உன் வீட்டுக்கு இதெல்லாம் வராது, நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு சாத்தியமே இல்லை. ஏ சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே போட்டோம், கர்த்தர் ஒன்று அடுத்த படி அடுத்த படி அடுத்த படி அடுத்த படி அடுத்த படி ஏற ஏற ஏற ஒரு நாளில் உன்னை ஒரு ஸ்தானத்தில் உட்கார வைப்பார். அப்பா அவன் பார்த்து சொல்லுவான், ஹல்லேலூயா, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கலையே, இவங்க இப்படி வாழ்வார்கள் நான் நினைக்கலையே, இவங்க இப்படி உயர்வார்கள் நான் நினைக்கலையே. என் ஆண்டவர் யார் தெரியுமா? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர். இது நடக்க போகுது உங்களுக்கு, இது உங்களுக்கு நடக்க போகுது, உங்க வீட்டில் நடக்க போகுது, உங்க குடும்பத்தில் நடக்க போகுது. நீ தேறவே மாட்டான்னு சொன்னாங்க, நீ வாழ்க்கை உயரவே மாட்டான்னு சொன்னாங்க. நாள் ஒன்று வருது, காலங்கள் இருக்கிறது, சத்துருக்குடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. உன் காது கேட்க சொன்னார்களே, அவர்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உன் நிலைமைகளை மாற்ற போறாரு. செய்ய ஆமென் வல்லமை உள்ளவர், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒட்ட வைக்க, மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவர். அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். அவர் நமக்கு அதிகமாய் செய்ய வல்லவர். எல்லார ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லார ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து, எந்த சேதமும் உனக்கு வருவதில்லை, எந்த சேதமும் உனக்கு வருவதில்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஒரு சேதமும் உனக்கு வராது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒரு சேதமும் வராது. உன்னை தப்புவிக்கும்படியாகவும் உன்னை ரட்சிக்கும்படியாகவும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றப் போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சரணம் மட்டும் கரங்களை தட்டி நம்ம பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஏய்மை.

Que Mike y Mike. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எனக்கு பின்னாலே வருகிறவர் என்னிலும் அல்லவர், அவர் ஓட்ட வைக்க வல்லவர். ஹல்லேலூயா. மறுபடியும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமா இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, தருவாராக. தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் தேவன் தந்த வார்த்தைகளுக்காக. நன்றி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு அந்த நாளில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். வியாதிகள், பலவீனங்கள், விக்கினங்கள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சத்துருவின் கிரியைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

Thank you, Jesus. Nandri Anduvare, Thudikkuromappa, Thudikkuromappa, Thudikkuromappa. It is a time to worship the Lord. It's a time to tell Lord how much you love Him. அவரை எவ்வளவாய் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகிற நேரம்.

லீட்ஸ் அஸ் எங்களுக்கு முன்பதாய் சொல்லுகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோணல்களை சபைப்படுத்துகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த அற்புதமான வல்லமைக்காகவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹாலிலூயா. பெரியவராய், பரிசுத்தராய், சர்வ வல்ல

இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கும் பார்வோனுடைய சேனைக்கும் இடையிலே சிக்கி நின்ற பொழுது பார்வோன் நினைத்தான், இவங்களுக்கு வழியே கிடையாது, இவங்களுக்கு இனி வழியே கிடையாது, இவர்கள் என்னுடைய கையில் சிக்கிக் கொண்டார்கள் என்று நினைத்தான். ஆனால் பாதை காட்டுகிற ஒரு தேவன், பாதை இல்லாத இடத்திலே பாதை காட்டுகிற தேவன், அவர்களுக்கு முன்பதாக செங்கடலிலும் ஒரு பாதையை திறந்து கொடுத்தாரே, அந்த தேவனுக்கு முன்பதாக பார்வோன் தலை குனிந்து நின்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கு முன்பதாய் சென்று பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாக, பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிற தெய்வமாக நமக்கு முன்பதாய் செல்லுகிறதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah.

கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏராளமானவர், தாராளமானவர். ஹாலிலூயா, ஹாலிலூயா. அவர் குறைத்து கொடுக்கிற தெய்வம் அல்ல, அவர் தன்னுடைய கரத்தை குறுக்குகிறவர் அல்ல, அவர் கரத்தை நீட்டி நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஹாலிலூயா, ஹாலிலூயா சொல்லுங்களேன்.

ஆண்டவரே பாச்சலுங்க, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவர். சொல்ல முடியுமா சத்தமா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? நீர் ஒருவரே எனக்கு போதும். லார்ட், யூ ஆர் மோர் தன் இனப் ஃபார் மீ, யூ மோர் தன் இனப் ஃபார் மீ லார்ட். Thank you, Jesus. நீர் எனக்கு போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஏராளமாய் தாராளமாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் குறைவாய் அல்ல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.

மேன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், ஆண்டவரே பொருளாதாரத்திலே குறைவுபட மாட்டேன், இதிலுமே எனக்கு ஒரு குறைவு கிடையாது. நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.

சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நான் தேடுகிறதினால், உம்மை நான் தேடுகிறதினால், உம்மை நான் தேடுகிறதினாலே என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறீர். Lord, you are able to fulfill all my needs. You are able to fulfill all my needs. You are Jehovah Jireh, Yehovah Yireh. என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் காலை வழியிலும் தகப்பனே, உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you for the great privilege to come into your presence and to worship your heavenly Father. To make your heart glad. உடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் எங்களை நிறுத்தியிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். We have come with a lot of questions. எங்களுடைய இருதயங்களில் கேள்விகள் உண்டு, இருதயங்களில் அநேக யோசனைகள் உண்டு. ஆண்டவரே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் தாமே. இதனாலில் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கட்டும். எல்லாருடைய இருதயத்தையும் கதை திறந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: மலையடிவாரத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் அது. அங்கே ராஜு என்ற வயதான ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு மாட்டு வண்டியும் இரண்டு காளைகளும் இருந்தன. அது மிகவும் பழையதாக இருந்தாலும் அது அவருடைய வாழ்க்கைக்கு மிக உபயோகமான ஒன்றாக இருந்தது. ஒரு மழைக்காலத்திலே மேகங்கள் அடர்ந்து வந்தன. மழை பெய்யத் தொடங்கியது. வானமே திறந்தது போல பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது. மழையினால் வெளியே வர முடியாதபடி கிராமத்து மக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளிலே பூட்டி கிடந்தனர். ஆனால் மாட்டு வண்டியின் சொந்தக்காரரான ராஜு மாட்டு வண்டியிலே தன்னுடைய காளைகளை பூட்டிக் கொண்டு கிராமத்திலே தெரு தெருவாக சென்று கொண்டிருந்தார். ஊரில் அத்தனை பேரும் வீடுகளில் அடைந்து கிடந்தாலும் இவருக்கென்று ஒரு பணி இருந்தது. அது என்ன? ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவையான காய்கறிகளை கடைகளிலிருந்து வாங்கி கொண்டு வந்து வீடு வீடாய் விநியோகம் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய கிராமத்து மக்கள் மேல் அவருக்கு இருந்த அக்கறையும் கரிசனையும் இதன் மூலம் வெளிப்பட்டது. அவரது உடையெல்லாம் நனைந்து போனாலும் அவருடைய காளைகளின் நடை தளர்ந்தாலும் ஒவ்வொரு வீட்டின் தேவைகளும் சந்திக்கப்படும் வரை தொடர்ந்து அவர் சென்று கொண்டே இருந்தார். மழை சற்று குறைந்தது. கிராமத்து மக்கள் அனைவருக்கும் இவர் மேல் நன்றி உணர்வு பெருகியது. சாதாரண மாட்டு வண்டி வைத்திருந்தாலும் மக்கள் மேல் அவர் வைத்திருந்த கரிசனை அனைவருடைய உள்ளத்தையும் தொட்டது. அவர்கள் பெற்றுக்கொண்டது காய்கறிகள் மட்டுமல்ல, எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சி பிரகாசத்தை அவர் உண்டு பண்ணினார். அது அடைமழை காலமானாலும் ராஜீவும் அவர் மாட்டு வண்டியும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றனர். சாதாரணமாக அவர் செய்த அந்த உதவி அனைவரையும் மகிழச் செய்தது. இன்றும் நாம் இருக்கும் சூழ்நிலையில் நம்முடைய தெருவில் இருப்பவர்களுக்கு, நம்மோடு பணி செய்பவர்களுக்கு நாம் எப்படி பயனுள்ளவர்களாய் இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்த்து நாம் செயல்படுவோமா? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா?

1 தீமோத்தேயு 5 அதிகாரம். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு

சுகபோகமாய் வாழ்கின்றவள், உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாயிருந்தவளுமாகிய பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். இளவயதுள்ள விதவைகள் அதிலே சேர்த்து கொள்ளாதே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகின்றவர்களாயும் வீணலுவாரியங்களாகவும் தகாத காரியங்களை பேசுகின்றவர்களாயிருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கின்றதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கின்றேன். ஏனெனில் இதற்கு முன்பே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவார்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகியால் அந்த பாரத்தை அதின் மேல் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கின்ற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகின்றவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டும். போரடிக்கின்ற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கின்றான் என்றும் வேதவாக்கியம் சொல்லுகின்றதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பட்ச பாதத்தோடே ஒன்றும் செய்யாமல் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாக கட்டளையிடுகின்றேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு நேரிடுகின்ற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது.

நாசரேத்தின் எளிய தச்சராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒரே குழப்பம், அட்டர் கன்ஃபியூஷன். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 40 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிருத்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர் வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என் ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும், அப்பொழுது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே, புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 4 அத்தியாயம் 4-5 வசனங்கள். சத்தியத்துக்கு செவிசாய்க்க மறுத்து கட்டுக்கதைகளை நாடி செல்லும் காலம் வரும், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. They will turn their ears away from the truth and turn aside to myths, but keep your head in all situations. நான் யோவான் ஸ்நானகனின் ரசிகன், அவரை ரசிப்பதில் ஆபத்தே கிடையாது. ஏனெனில் அவர் எவரையும் தன்னிடமாய் கவராமல் இயேசுவிடம் திருப்பி விடுவார். யோவானது ரசிகர் அனைவரும் இயேசுவின் ருசிகராகி விடுவர். நமது நவீன ஊழியர் பலரை அவரோடு ஒப்பிடுகையில் வேறுபாடுகளையும் தரக்குறைவையும் கண்டு தலை கவிழ்ந்து துக்கிக்கிறேன். இதோ ஒரு சில ஒப்புமைகளில் காண்கிற வேறுபாடுகள். விசித்திர மனிதனான யோவான் ஸ்நானன் அற்புதம் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்தினார். இன்றைய தீர்க்கர்களின் நிலை எத்தனை முரண்பாடாயிருக்கிறது! அற்புதங்களில் ஆர்வம் காட்டி மக்களின் மனதிலோ எவ்வித மாற்றத்தையும் உண்டாக்குவதில்லை. வரவிருக்கும் நியாய தீர்ப்பை சொல்லி யோவான் ஸ்நானன் மக்களை எச்சரித்தான். நவீன பிரசங்கிகளோ நல்ல காலம் புறக்குது என்று குறி சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் மனந்திரும்பாத மார்க்கத் தலைவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று வரவேற்றார். இன்றைய பிரசங்கிமாரோ அர்ப்பணிப்பற்ற பேராயர்களுக்கும் ஆக்கமற்ற ஆயர்களுக்கும் புகழ் பாடுகிறார்கள். உலகின் ஒளியை குறித்து சாட்சி பகர்ந்த யோவானுக்கு முரணாக இவர்கள் தூதர்களின் தரிசனங்களைத்தான் பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்குகிறவரா அல்லது வெறுமனே பிரச்சனைகளைத்தான் தீர்ப்பவரா என்ற குழப்பமே தற்காத செய்திகளின் விளைவாயிற்று. ஆனால் யோவான் ஸ்நானகனோ
தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்குவார். அவர் அக்னியினால் பதரை சுட்டரிப்பார் என்று பரிசுத்தமாக்குகிறவராக, புனிதப்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான். பாவத்திற்கு பரிகாரமாக இயேசுவை பிரதானமாக முன்னிறுத்தினார். நடைமுறை கிறிஸ்தவத்தை பறைசாற்றிய யோவான், மக்கள் தங்கள் உடைமையில் 50% எளியவருக்கு கொடுக்கும்படி கற்பித்தார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் கேட்ட பொழுது, 2 ஆடைகள் உள்ளவன் ஒன்றுமில்லாத ஒருவனுக்கு கொடுக்க கடவன், அப்படியே உங்கள் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுங்கள் என்றார். நவீன ஊழியர்களோ, அற்புதம் தேவையானால் தசம பாகத்தையும் காணிக்கையும் தங்களுக்கு அனுப்ப மக்களை தூண்டுகிறார்கள். வரி வசூலிப்பவர்களையும் காவலர்களையும் லஞ்சம் பொருளாசையை விட்டு ஓடும்படி யோவான் ஸ்நானன் எச்சரித்தார். இக்கால ஊழியரோ வரி ஏய்ப்பவர்களையும் கருப்பு பண முதலைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார்கள். அப்பொழுதுதான் தங்களுக்கு கூடுதல் காணிக்கை கிடைக்கும் என்று எண்ணுகிறார்களோ? அரசனாக இருந்தாலும் ஏரோது அவனது உபச்சாரத்தை கண்டித்து உணர்த்திய யோவான் சிறையில் அடைக்கப்பட்டார், சிரமம் இழந்தார். ஆனால் ஊழல் அரசியல்வாதிகளை பாராட்டுவதும், அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதும் நவீன தீர்க்கர்களுக்கு பழகி போன பாடம். இவர்களுக்கு மாலையும் பாராட்டும் கிடைக்கின்றன. நாம் எச்சரிக்கையாயிருப்போம். யோவான் அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும் என்றான். இவர்களோ இயேசுவின் நாமத்தில் தங்களைத்தான் உயர்த்துகிறார்கள். யோவான் தனது சீடருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தான். இன்றைய சுகமளிப்பு ஊழியரோ தங்களை பின்பற்றுவோரை எதற்கென்றாலும் தங்களுக்கு எழுத கேட்கிறார்கள், அதோடு காணிக்கையும் அனுப்ப மறந்துவிடக்கூடாது. யோவான் உடையிலும் உணவிலும் எளிமையாயிருந்தான். தோலுடை உடுத்திருந்தான். வெட்டுக்களையும் காட்டுத்தேனுமே அவனுடைய ஆகாரமாயிருந்தது. இன்றைய சுவிசேஷகர்களின் ஆடம்பரத்தையும் சுகபோகத்தையும் பார்க்கும் எளிய விசுவாசிகளுக்கு ஒரே குழப்பம், அட்டர் கன்ஃபியூஷன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் பிரசங்கிமாருக்கு, வாலிப பிரசங்கிமாருக்கு, ஊழியருக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். மக்கள் விரும்புவதை அல்ல, அவர்களுக்கு தேவையானதை பிரசங்கியுங்கள். டோன்ட் ப்ரீச் டு பீப்புள் வாட் தே வாண்ட், ப்ரீச் டு தம் வாட் தே நீட். பிரபலமாக விரும்பாதிருங்கள், முயற்சி எடுக்காதிருங்கள். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். உங்களை மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்துங்கள். திருச்சித்தமே என்னுடைய உணவு என்று சொல்லவும் அதன்படியே நடக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். பந்தா, பகட்டு, ரீல் விடுதல், இவை எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் அகராதியிலிருந்தும் ஊழியத்திலிருந்தும் அறவே ஒழித்து கட்டுங்கள். சத்தியத்துக்கு செவிசாய்க்க மறுத்து கட்டுக்கதைகளை நாடி செல்லும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. எங்கள் மகாபெரிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து பெண்களிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போன்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாது என்று சொன்னார். இன்றைக்கு அவரையும் இன்றைய நவீன ஊழியரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களை தலைகுனிய செய்யும் குறிப்புகளை இன்று நாங்கள் தியானித்தோம். இவ்வளவாய் இறங்கி மற்ற ரகமாய் போய்கொண்டிருக்கிற எங்களுடைய கிறிஸ்தவத்திற்கு மறுபடியும் யோவான் ஸ்நானகனை போன்ற ஊழியக்காரரை, அஞ்சா நெஞ்சம் படைத்த தீர்க்க தரிசிகளை திரும்ப நீர் எழுப்பித்தர மாட்டீரா? வேண்டும் ஆண்டவரே. இன்றைய எங்களுடைய தேவை தீர்க்க தரிசிகள் தான். பாவத்தை பாவம் என்று கண்டித்து உணர்த்தி, பரிசுத்தத்திற்கு மக்களை கூவி அழைத்து, பகட்டுக்கும் பந்தாவுக்கும் டாட்டா சொல்லி, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்கிற கோட்பாட்டிலேயே வாழ, உழைக்க, ஊழியம் செய்ய, மக்களை அழைக்கும், அவர்களை பயிற்றுவிக்கும்,
அவ்வித பரிசுத்த மனிதரை ஒரு சிலரையாவது ஆண்டவரை எங்கள் தலைமுறையில நீர் எழுப்பித்தர மாட்டீரா? திருச்சபைக்கு தீர்க்க தரிசிகள் எவ்வளவாய் தேவை ஆண்டவரே! இன்றைய ஊழியங்களுக்கு தீர்க்க தரிசிகள் எவ்வளவாய் தேவை ஆண்டவரே! கர்த்தாவே, இந்த பெரிய தேவையை நீர் சீக்கிரமாக எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் ஊழியருக்காக நான் செபிக்கிறேன். அவர் செய்கிறார், இவர் செய்கிறார் என்று சொல்லி காப்பி அடித்து அவர்களுக்கென்று நீர் நியமித்திருக்கிற தனிச்சிறப்பு வாய்ந்த வரிசையை, தனிச்சிறப்பு வாய்ந்த ஊழிய அழைப்பை அவர்கள் இழந்து விடாதபடி, திருவசனத்தின்படியும் யோவான் போன்ற தீர்க்கதரிசிகளைப் போலவும், இயேசு கிறிஸ்துவை போலவும், பவுலை போலவும், ஆதி அப்போஸ்தலரை போலவும் தங்கள் வாழ்க்கையை மனத்தெளிவுடன் அவர்கள் அமைத்துக் கொள்ள, அவ்விதமே ஊழியம் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு உதவுவீராக. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

ஹல்லேலூயா. எல்லா தேவர்களை பார்க்கிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, தேவ பலனை நமக்கு தருகின்ற ஆண்டவர். எப்பெல்லாம் வாழ்க்கையிலே சோர்ந்து தளர்ந்து போகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு பலன் தந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், பலன் இல்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கி நீரே ஆண்டவரே, திடமில்லாத நேரத்திலே திடமனம் தந்து என்னை நீர் நடத்தி நீரே ஆண்டவரே. வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் மனம் தளர்ந்தது உண்டு, சோர்ந்து போனது உண்டு. ஆனாலும் அந்த நேரத்தில் உம்முடைய பலனை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தின தெய்வம் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எல்லாரும் இணைந்து சொல்ல போகிறோம், அந்த பலனை எங்களுக்கு தாரும், இந்த திடனை எங்களுக்கு தாரும். இன்னும் இன்னும் கர்த்தருக்காக நாங்கள் நிற்கும்படியாக அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக.

வழியில நடக்க முடியுமா? இந்த பாதையில போக முடியுமா? எத்தனையோ தடுமாற்றங்கள், கால்கள் இடறுகிற சூழ்நிலைகள், தொடர்ந்து பயணம் செய்ய முடியுமா என்கிற கேள்வியில் வாழ்க்கையில் எழும்பி வரும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார், பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சோர்ந்து போக கர்த்தர் நமக்கு விடவில்லை. இப்பொழுதெல்லாம் உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறோமோ, இப்பொழுதா தேவ பலன் எனக்கு தேவை என்று கேட்கிறோமோ, அப்பொழுதா அவருடைய பலனை நமக்கு தருவாரா? ஆண்டவர், இன்னும் அந்த பலம் எங்களுக்கு வேண்டப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது பலன் உண்டாகும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்க ஆண்டவரிடத்தில்

ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வார்த்தையில உண்மையுள்ள தேவன். எத்தனை பேர் இந்த காலவெளியில உண்மையாய் சொல்ல முடியும், அவர் ஒருபோது என்னை விட்டு விலகவில்லை, அவர் ஒருபோது என்னை கைவிடவில்லை, கைவிட

ஆமென். அவரை துதிப்பதும் உன்னதமான தேவனை கீர்த்தனம் பண்ணுவதும் அது எவ்வளவு மகிமையாயிருக்கிறது, அது எவ்வளவு ஏற்றதாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோமா, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் தானே, நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஒரு சரணத்தை பாடி நம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

காக்கும் கரம் கொண்டு கர்த்தர் என்னை பாதுகாத்தார். யோர்தான் நதி போன்ற சூழ்நிலைகள் எழும்பி வந்த போதிலும் கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தார். ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத நேசர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினார், எங்களை நடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். மத்தேயு 19:29. சீன தேசத்து கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படும் உபத்திரவங்களை சித்தரிக்க ராண்டி அல்கான் என்பவர் எழுதிய சேஃப்லி ஹோம் என்ற தன்னுடைய புத்தகத்தை மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸின் குடும்பத்திற்கு அர்ப்பணம் செய்திருந்தார். அவர் அந்த புத்தகத்தில், நான் இந்த புத்தகத்தை ஆஸ்திரேலியாவை விட்டு இந்தியாவுக்கு வந்து இந்திய குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செய்த மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கும் 1999 ஜனவரி 23 கலவர கும்பலால் எரித்து கொல்லப்பட்ட 10 வயது நிரம்பிய பிலிப் ஸ்டெயின்ஸுக்கும் 6 வயது நிரம்பிய திமோத்தி ஸ்டெயின்ஸுக்கும் தன் கணவனும் பிள்ளைகளும் எரித்து கொல்லப்பட்டாலும் எனக்கு அவர்கள் மேல் கசப்போ வருத்தமோ இல்லை. எனக்கு ஒரே ஒரு விருப்பம்தான் உண்டு, இந்திய தேசத்தின் மக்கள் அனைவரும் தங்களுக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவில் வளர வேண்டும் என்று சொன்ன எஸ்தர் ஸ்டெயின்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு தகுதியானவர் என்று தேவன் என் தகப்பனை தெரிந்து கொண்டதால் நான் தேவனை துதிக்கிறேன் என்று சொன்ன கிளாடிஸ் ஸ்டெயின்ஸுக்கும் இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தியாக உள்ளம் கொண்ட மிஷனரி குடும்பத்திற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். எப்படியாவது இந்திய தேசத்தில் இருக்கும் குஷ்டரோகிகள் சுகமடைய வேண்டும், அவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர்கள் பல வருடங்களாக இந்தியாவிலே சேவை செய்தனர். எதிர்ப்புகள் வந்த போதிலும் அவர்கள் செல்வச் செழிப்பான தங்கள் தேசத்துக்கு திரும்பிச் செல்ல நினைக்கவில்லை. தங்கள் உயிரே போனாலும் இந்தியாவுக்காக சேவை செய்வோம் என்று சேவை செய்தனர். ஆம் பிரியமானவர்களே, இவர்களின் வரிசையில் இன்னும் எத்தனை எத்தனையோ மிஷினரிகள் நம் தேசத்துக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். தேவன் இவர்களுடைய ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களை கொள்ளை பொருளாய் தருவாராக, சபைகளை ஆத்துமாக்களால் நிரப்புவாராக, நம் மிஷினரிகளை தேவன் பாதுகாப்பாராக, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் போன்ற எண்ணற்றவர்களை தேவன் இந்திய தேசத்தில் எழுப்புவாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 11:10 நாம் வாசி கேட்போம். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். அதனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவனை அடையாளம் காட்டுகிறார். அது எப்படி அப்படின்னாக்கா, ஏற்கனவே எழுதப்பட்டபடி, இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் உன் வழியை உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்று யோவானை குறித்து அடையாளம் காட்டுகிறார். அதிலையும் பழைய ஏற்பாட்டிலே இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளதை இவர் என்ன செய்கிறார், இங்கே மென்ஷன் பண்ணுறார், இங்கே வந்து குறிப்பிடுகிறார். அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3:1 அது எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:1, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதருமான தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த தூதன், வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக முன்னே அனுப்பப்பட்ட தூதனாக யோவான் ஸ்தானகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளம் காட்டுறார். யோவான் ஸ்தானகன் ஆண்டவர் அடையாளம் காட்டுறார், இதோ தேவா ஆட்டுக்குட்டி, இவர் பாதரட்சியை அவுப்பதுக்கு நான் தகுதி அல்ல, இவர் நான் வந்து தண்ணியினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், இவர் ஆவினால் என்ன செய்யப்படுறாரு, ஜலத்தினால ஆவினாலையும் ரத்தத்தினாலையும் என்ன செய்யப்படுறாரு, அவர் ஞானஸ்தானம் கொடுப்பார் அக்னினாலையும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக தேவனுடைய குமாரனாக யோவான் அங்கே அறிமுகம் பண்ணுறார். அதே யோவானை ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், இவர் தான் எனக்கு முன்பாக அனுப்பப்படுகிற தேவ தூதன் என்ன சொல்கிறார், நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான் அப்படின்றார். எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார். இன்னைக்கு வழியை ஆயத்தம் பண்ணப்பட்ட முன் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லணும். ஏனென்றால் அவருடைய 2வது வருகையில் நாம் உட்காந்துருக்கிறோம். ஆமென். இன்றைக்கி 2வது வருகைக்கு நாம் என்ன ஆயத்தப்படுத்தணும், யோவான் வழி ஆயத்தப்படுத்தினான், ஆண்டவர் வரப்போகிறாரு மனம் திரும்புங்கள்னு எச்சரிப்பு கொடுத்தான், மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், ஊழியம் பண்ணான். இன்றைக்கி 2வது வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிற நீ நானும் தான் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட யோவான்கள். ஆமென். இந்த யோவானாக இருக்கிற நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம், இன்றைக்கி வழி ஆயத்தப்படுத்துகிறோமா, மக்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துகிறோமா, இன்றைக்கி ஆத்தும் ஆதாயம் பண்ணுகிறோமா? பாருங்கள், ஆண்டவர் அன்பானிலே இன்றைக்கி அதை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறார். அந்த 11வது வசனத்தில் மத்தேயு 11:11 சொல்கிறாரு, திரியினிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அந்த பெண்கள் வயிற்றில் பிறந்த இந்த நாள் முதல் கொண்டு உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அப்படி பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானகனைப் போல ஒரு பெரியவனும் கிடையாதான்றார். ஒரு பெரியவனும் இல்லைன்றார். அப்படி சொல்லிட்டு ஒருவனும் எழும்பினதில்லை ஆகிலும், அந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அப்படிப்பட்ட பெரியவனாக இருக்கிற யோவானை பார்க்கிலும் ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். அப்போ பாருங்கள், யோவான் ஸ்நானகனை விட பரலோக ராஜ்யத்தில் ஒரு சின்ன போஸ்டிங்கில், சின்ன வேலையில், சின்ன இடத்த நீ பிடிச்சிருந்தா அது போதும், யோவான் ஸ்நானகனை விட நீ பெரியவன்டான்ற. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை என்னையும் மதிக்கிறார், உனக்கு எனக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுக்குறார், இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா யோவானை விட பெரியவன் ஒருத்தனும் இல்லைன்றார். ஸ்திரீன் இடத்துல பிறந்தவன் அந்த யோவான் ஸ்நானகன் இன்னைக்கு பரலோகத்தில் அவர் கூட இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி நீ நானா அந்த பரலோகத்தில் போய் ஒரு சின்ன இடத்த பிடிச்சாலே யோவான் ஸ்நானகன் விட பெரியவன்டா நின்றுன்றார். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த பரலோகத்து மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரலோகத்தில் இன்றைக்கி நம்ம பூலோகத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு என்னென்னோ செய்கிறோம், புரியுதா? இன்றைக்கி என்னென்னோ செய்கிறோம். அந்த இந்த இந்த இன்ஜெக்ஷன் இந்த கொரோனாவுக்கு பிடிக்கிறதுக்கு வாங்கிறதுக்கு அவனும் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி க்யூவில் நிற்கிறானோ, இடத்த பிடிக்கிறானோ. இன்றைக்கி அதேபோல் இன்றைக்கி உண்மையிலே நான் சொல்கிறேன், என் பொண்ணுக்கு எல்கேஜி சீட்டு வாங்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது இங்கே நெய்வேலியில். அந்த ஸ்கூலில் போயிட்டு மூணு நாளைக்கு முன்னாடி சீட்டு போட்டு வச்சுக்கிறாங்க, இடம் பிடிக்கிறாங்களாம் க்யூவில் நிற்கிறதுக்கு. எல்லோரும் சொல்கிறாங்க, முதல் வருஷம் சொன்ன உடனே கோட்டை விட்டோம், ரெண்டாவது வருஷம் போயிட்டு நானும் அதே போல் ஒரு ஆளை செட் பண்ணி மூணு நாளைக்கு முன்னாடியே நிற்க வச்சாச்சு. ஒரு எல்கேஜியில் சீட்டு வாங்கிறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், விழிப்பாக இருக்கிறோம். அன்பான்லே, பரலோகத்தில் சீட்டு வாங்கிறதுக்கு, பரலோகத்தில் போகிறதுக்கு நம்ம என்னத்தை முயற்சிகளை எடுத்தோம், என்ன பிரயாசப்பட்டோம். சிறியவனாக இருக்கிறவன் பரலோகத்தில், அந்த சிறியவன் பெரியவன் என்று எப்படி பரலோகத்தில் கணக்கிடப்படுகிறதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணலாமா? உண்மையிலே கேள்வி தானே அது. சிறியவன் என்று எப்படி இட போடுறாரு, பெரியவன் என்று எப்படி? அதாவது நீ சின்னவனாக போய் பரலோகத்தில் நீ உக்காந்தாலே நீ யாருக்கு பெரியவனாக இருக்கிற? யோவான் ஸ்நானகன் பெரியவன். அப்போ பரலோகத்தில் எந்த தகுதியை வச்சு நம்மளை சின்னவன் பெரியவன் ஆண்டவர் இட போடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அதுக்கு ஆன்சர் எங்கே ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் அழகாக மத்திய ஐந்தில் வந்து காமிச்சார் எனக்கு. என்ன பாருங்கள், மத்திய ஐந்தாவது அதிகாரம் 19வது வசனத்தில் இன்னைக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையும் மீறி, சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்போ பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் பெரியவன் என்று எதை வச்சு கணக்கு பண்ணுறாரு, எதை வச்சு எடை போடுறாரு, எதை வச்சு மெஷர் பண்ணுறாரு அப்படின்னாக்கா இந்த மத்தேயு 5:19 வச்சு தான். ஆமென். இந்த மத்தேயு 5:19 வச்சு தான் இன்றைக்கி எடை போடுறாரு, பரலோகத்தில் நீ பெரியவனாக இருக்கிறியா சிறியவனாக இருக்கிறியான்னு. அப்போ பாருங்கள், இவ்விதமாய் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், ஆண்டவர் சொன்ன அந்த கற்பனைகள், அந்த ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகள், ஆண்டவர் சொன்ன அன்பாயிரு, தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, நீடிய சாந்தமாயிரு, மன்னிக்கிற இருதயத்தை கொண்டுரு, இப்படிப்பட்ட அந்த கற்பனைகள் ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லிட்டு போனாரோ அந்த கற்பனைகளை கை கொண்டு சிறிதானது ஒன்றையும் மீறி, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஒதுக்கப்பட்டு இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த கற்பனையெல்லாம் மீறி, சிறிதானது ஒன்றையும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன். இன்றைக்கி இப்படி சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு ஞாபகம், ஒருத்தனுடைய ஞாபகம் தான் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா பாருங்கள், இது இந்த 19 சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து 17:18 சொல்கிறார். 17:18 மத்தேயோ 5:17 என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுறதுக்கே வந்தேன். அப்போ நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நியாயப்பிரமாணத்துக்கு எகேன்ஸ்டாக நான் செயல்பட வரல. இன்றைக்கி ஆண்டவர் மேலே குற்றச்சாட்டே யூதர்கள் என்ன வைத்தாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறான், மீறுறான். ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த அது சனிக்கிழமை ஓய்வு நாள் இவர் என்ன செய்கிறாரு, மீறுறாரு. ஓய்வு நாளில் போய் எல்லாரையும் சுகப்படுத்துகிறாரு, இப்படி நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறாரு, இவர் மீறுறாரு அப்படின் தான் அவர் மேலே குற்றச்சாட்டே வைத்தாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை நான் மீறுறதுக்காக நான் வரல, அதை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்கிறாங்க. ஒன்று கூட ஒழிந்து போகாது. ஏன்னா இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, அந்த நியாயப்பிரமாணம் ஆண்டவரால் மோசேக்கு அருளப்பட்டது. அதில் ஒன்றும் குறைவில்லாத, அது கரெக்டாக நிறைவேற்றது தான் வந்தேன், அது நிறைவேற்றி முடித்தார். ஒரு மனுஷனால் அது நிறைவேற்ற முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து அதை நிறைவேற்றி பழுதற்ற பலியாக அவர் என்ன செஞ்சார், அவர் பலியாக நமக்காக என்ன செஞ்சார், இந்த நியாயப்பிரமாணத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டு தான் அவர் இறந்தார், அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தான் சொல்கிறார், ஒரு எழுத்தும் அவர் என்ன செய்யலை, அதில் மறிக்கலை, அது ஒரு எழுத்தும் ஒழிந்து போகாது. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், அப்போ எந்த கற்பனைகள், அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த கற்பனைகள், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட அந்த கற்பனைகள் மோசேயினால், ஒரு சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி, எதையும் மீறி அதை போதிக்கிறவன், அவர்களுக்கு அவிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் இன்றைக்கி பரலோகராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அதுதான் திரும்பி அடுத்தது 20வது வசனத்தில் சொல்லி முடிக்கிறாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ பரலோகத்தை நீ பிரவேசிக்கணும்னாலே அவர்களை காட்டிலும் உங்கள்கிட்ட அதிக நீதியை எதிர்பார்க்கிறார், என்கிட்ட அதிக நீதியை எதிர்பார்க்கிறார், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்ற பக்தர்கிட்ட அதிக நீதியை எதிர்பார்க்கிறார். இந்த அதிக நீதி எது எது அப்படின்னாக்கா, ஆண்டவர் மத்தேயு 5:6-7 பைபிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் சொல்கிறாரோ அதுதான் அதிக நீதி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, அது 10 கட்டளையில் 1, அதை நம்ம கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டவர் இங்கே கூடுதலாக அதிக நீதியில் ஒன்றே நீ வழி நடத்துகிறாருன்னா, அடுத்தவனை கோச்சிக்க கூடாதுன்றது அதிக நீதின்றார். கோபித்து கொள்ளாதல் இருப்பது அதிக நீதின்றார். கொலை செய்யாதிருப்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நீதி, ஆனால் கோபித்து கொள்ளாதிருப்பது அதிக நீதி. அப்போ இதையும் நீ கை கொண்டு போதிக்கிறவனாக இருந்தாக்கா நீ பெரியவனாக இருக்க, இல்லைன்னா நீ சின்னவனாக இருப்ப. ஆனால் அந்த சின்ன ஒரு போஸ்ட் கூட கிடைச்சாலும் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார், யோவானை விட நீ என்னவாயிட்ட, பெரியவனாக இருப்பேன்னு. அன்பவன்லே, இன்றைக்கி நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நாம் என்ன முயற்சி எடுத்தோம், அந்த பரலோக ராஜ்யம் இன்றைக்கி பாருங்கள், மத்தேயு 11:13 இன்றைக்கி சொல்கிறார், இது 12 யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இது வரைக்கும், எது வரைக்கும், அப்போ இன்றைக்கி உன் காலம் வரைக்கும் என் காலம் வரைக்கும் யோவான் ஸ்நானன் காலத்திலேருந்து இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது தான். என்ன தான் பலவந்தம் பண்ணப்படுகிறதுனா, கம்பல் பண்ணப்படுகிறார். எப்பா திரும்பி வாங்க, கம்பல் பண்ணுறாரு, வாங்க வருந்தி கூப்பிட்றாரு, கெட்டு போயிடாத, நரகத்துக்கு போயிடாத, நரகத்துக்கு போயிடாத, கம்பல் பண்ணப்படுகிறது, கட்டாயப்படுத்தப்படுகிறது. அந்த பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். யாரெல்லாம் சரி கப்பல் பண்ணி கூப்பிட்றானே, சில பேர் என்ன செய்வான், நீனு வேண்டா வெறுப்பாக வருவான் ஆலயத்துக்கு, நீ எப்படியாவது கம்பல் பண்ணி கூப்பிடு, வருந்தி கூப்பிடு, இன்னைக்கு வருந்தி கூப்பிட்டு எப்படியாவது அவனை உட்காந்து ஆலயத்தில் உட்கார வச்சு ஆண்டவுடைய வார்த்தையை கேட்கவை, ஆண்டவுடைய வார்த்தை அவனை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ கட்டாயப்படுத்தப்படுகிறதுன்னாரு. இன்னைக்கு உண்மையிலே சில பேர் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, கட்டாயப்படுத்துறேன்னு நினைப்பான். உண்மையிலே நேற்று நல்ல ஒரு சாட்சி கேட்டேன், ஒரு கலா அப்படின்ற ஒரு பிரகாஷ் அப்படின்ற ஒரு அம்மா சாட்சி. அப்போ அந்த அம்மாட்ட ஒருத்தர் இன்ட்ரிவியூ பண்ணுறார், இந்த கிறிஸ்தவர்களை பார்த்தாலே எல்லாரும் மதம் மாற்றுறாங்க, எல்லாரும் இப்படி செய்கிறாங்க, எல்லாரும் ஆண்டுகிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி மதம் மாற்றுறத வேலையை பண்ணுறாங்களே, நீங்கள் அதுக்கு எப்படி நினைக்கிறீங்கன்னொடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நம்ம மதம் மாற்றுற வேலையெல்லாம் நாங்கள் செய்யலை, அவன் நரகத்தில் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் எனக்கு அது அப்படி தான் எனக்கு உணர்த்தினாருன்னார். என்னென்னா, அவங்க இந்துவாக இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டு அவங்க ஜெபிக்கிறதுலாம் ஆண்டவர் செஞ்ச உடனே அவங்க சொன்னாங்களாம், ஏசு எனக்கு மட்டும்தான் நினச்சாங்களாம். எப்படி, என் புருஷன் எனக்கு மட்டும்தான் நினைப்பாங்க, ஆனால் இயேசுவை என்ன நினச்சாங்களாம், ஏசு இவ்வளோ நீங்கள் ஜெபிச்சா இவ்வளோலாம் தரீங்களே, நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும், மற்றவங்க யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் உன்னை பற்றி, முந்தாண்டிலே நான் உன்னை முடிச்சு வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்போ தான் ஏசு ஆண்டவர் என்ன சொன்னாராம், படி லூக்கா 19 எடுத்து படி அப்படின்னாராம். அதில் லாஸ்டர் ஐஸ்வர்யவான் கதை, அந்த கதையை படித்த உடனே அவங்க தேம்பி தேம்பி அழுது ஒப்பு கொடுத்தான். என்னென்னா, லாஸ்டரு அவன் ஆபிரகாம் மடியில் இருந்தான், பிச்சைக்காரனாக இருந்தவன், பணக்காரனாக இருந்த ஐஸ்வர்யவான் எங்கே இருந்தான், நரகத்தில் அவன் வாழ்ந்தான். அவன் சொல்கிறான், ஐயோ இந்த அந்த லாஸ்டர் அனுப்பி அங்கே என் அண்ணன் தம்பிங்களாம் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு போய் சொல்லு நரகம் உண்டு பரலோகம் உண்டுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னா, அப்போ ஆபிரகாம் சொல்கிறாராம், டேய் அங்கே தீர்க்க தரிசிகளும் ஊழியக்காரனும் சொல்கிறத உன் அண்ணன் தம்பி கேட்டாலே போதும், அவன் செத்து போனவன் வந்து சொன்னால் தான் கேட்பான்ல, அவன் கேட்க மாட்டான்னு. அப்போ பாருங்கள், அந்த நரகம் நீ தப்பிக்கணும்ன்ட்டு இன்றைக்கி பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நரகத்துக்கு தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பரலோகத்தை பற்றி நீ என்ன செய் கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு சொல்லு, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவன் ஆத்மா நரகத்தில் போய் சாவக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி சுவிசேஷம் பலவந்தம் பண்ணப்படுகிறதாம். இப்போ புரிஞ்சிச்சா? இன்றைக்கி நாம் இன்றைக்கி ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற நீ நானும் எல்லாருமேலையும் உந்த கடமை. அதனால் அந்த அம்மா என்ன செஞ்சு அன்னியிலிருந்து சுவிசேஷத்தை யார் பார்க்குறவங்க போகிறவங்கலாம் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்குது சொல்லிகிட்ருக்குறேன் அப்படின்னு. இது மதம் மாத்திர வேலை கிடையாது, உன் ஆத்மாவை தப்பு வைக்கிற வேலை, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலை, நரகத்திலேருந்து தப்பிக்கிற வேலைன்ற அந்த பெரிய வேலையை தான் இன்றைக்கி உன்கிட்ட கொடுத்துருக்குறாரு. அதை செய்ய யோவான் சானகனை விட பெரிய ஆளாக நீ பரலோகத்தில் பெரியவனாக இருப்பா என்று சொல்கிறார். ஒப்பு கொடுப்போம்மா, செபிப்போம்மா. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசினீரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய அழைப்பை மறந்து, எங்களுடைய ஆண்டவரே வேலையை மறந்து நாங்கள் கண் சுருகி போய் இருக்கிறோம் ஆண்டவரே, சுயநலமாக இருக்கிறோம். அதெல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய நாமத்தை நிரூபிக்க, உம்முடைய சுவிசேஷத்தை பலவந்தப்படுத்த, அநேகரை ஆண்டவரே ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க, அந்த நரகத்துக்கு தப்பிவிக்க என்னை எங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீரே கிருபை காட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.
2: இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமானுடைய சதி திட்டத்தினாலே யூதருக்கு விரோதமாய் சட்டம் எழுதப்படுகிறது. யூத ஜனங்கள் அழுது முறையிடுகிறார்கள். மொர்தெகாய் ரெட்டொடுத்தி கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது எஸ்தர் என்ன செய்கிறாள் என்றால் ஆள் அனுப்பி விசாரிக்கிறாள். விசாரிக்கும் போது மொர்தெகாய் சொல்லிவிடுகிறான், நீ ராஜாவினிடத்தில் பேசு, நம்முடைய காரியத்துக்காக பேசு என்று சொல்லும்போது எஸ்தர் சில காரணங்களை சொல்லி பின்வாங்க பார்க்கிறார்கள். அப்பொழுது மொர்தெகாய் தெளிவாய் சொல்லிவிட்டார்கள், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும், ஆனால் உனக்கு அழிவு வரும் என்பதில் சந்தேகமில்லை என்று ஒரு எச்சரிப்போடு மொர்தெகாய் சொல்லும்போது எஸ்தர் என்ன செய்கிறார்கள் என்றால் மொர்தெகாய்க்கு மீண்டும் சொல்லி அனுப்புகிறார்கள், நாம் உபவாசிக்கலாம், நானும் தாதிமார்களும் இங்கே உபவாசிக்கிறோம், நீங்களும் ஜனங்களும் உபவாசியுங்கள், அதன் பிறகு நான் ராஜாவின் இடத்திலே செல்லுகிறேன் என்று சொல்லி எஸ்தர் உபவாசிக்கிறாள். உபவாசித்து செபித்து அதன் பிறகு அரண்மனைக்கு போகிறாள். பல நேரத்தில் நாம் இதே போல தான் பல காரணங்களை முன்வைத்து அவரிடத்தில் செல்லாமல் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான், அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்கும் பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவரிடத்துல தைரியமாய் நெருங்கும் சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். இவள் காரணங்களை சொல்லி இவளுக்கான இடத்தில் இருந்த மட்டும் இவளுக்கு ராஜாவின் தயை என்றால் என்னவென்று தெரியவில்லை, அதை அவள் ருசி தெரியவில்லை. எப்பொழுது இந்த காரணங்களையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு ராஜாவின் இடத்தில் போனாளோ, வேதம் சொல்லுகிறது ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயை கிடைத்தது. ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை நீட்டினான், அதுதான் தயவின் செங்கோல். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது எஸ்தர் கிட்ட வந்து அந்த கோலின் நுனியை தொட்டாள். தயையை ருசிக்க வேண்டுமா? கர்த்தரிடத்திலே அவரிடத்திலே அவர் அண்டையிலே நெருங்க நெருங்க நம்மால் தேவனுடைய தயவை ருசித்து அறிய முடியும். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய தயையின் செங்கோலை நீட்டி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவர் அண்டை நெருங்கி அதை தொட்டு ருசிக்க போகிறீர்கள்? யோவான் நிருபம் எழுதும் போது 1 யோவான் 1:1 சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீர்களா? எங்கள் கைகளால் தொட்டதுமான அவருடைய வார்த்தை. நெருங்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். யார் தேவனை நெருங்குகிறார்களோ அவருடைய தயவை ருசித்தறிவார்கள். இங்கே ராஜாவின் பொற்செங்கோல் நீட்டப்பட்டு எஸ்தர் அந்த கோலை தொட்ட மாத்திரத்தில் ராஜாவின் இடத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? உன் விண்ணப்பம் என்ன? உனக்கு என்ன செய்யணும் நீ கேளு, ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் என்று. அப்படி என்றால் தயையை ருசித்தறிகிறவனுக்கு ஆமேன், விண்ணப்பங்களுக்கான பதிலை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். பரலோக ராஜா நெருங்கி அண்டிக் கொண்டு அவருடைய தயவை ருசித்தறிந்து அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். தள்ளி நிற்க மட்டும் தயையை குறித்து கேட்கதான் முடியுமே தவிர ருசித்தறிய முடியாது. 4வது அதிகாரத்தில் ராஜாவின் தயையை குறித்து எஸ்தர் கேள்விப்படுகிறார், ஆனால் 5வது அதிகாரத்தில் கிட்ட வந்தபோது அதை ருசித்தறிகிறாள். தூரத்திலிருந்து கேள்விப்படுவதை விடவும் கிட்டே வந்து தொட்டு ருசித்தறிவது மேன்மை. இந்த மேன்மையை அடைய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, தயையுள்ளவர் நீரும், உங்கள் தயவினால் எங்களை நிற்க வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய தயவை நாங்கள் ருசித்தறியும்படிக்கு எங்களை இன்னும் கிட்டி சேர்த்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே ஆவியினாலே ஆகும் என்கிற தலைப்பிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சக்கரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவருடைய ஒத்தாசையும் துணையும் இருந்தால்தான் உங்களால் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். குமாரனாகிய இயேசு உலகத்திற்கு வந்து இரத்தம் சிந்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ வழிமுறைகளை ஏற்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி உங்களை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஜீவியம் செய்வதும் சத்துருக்களை மேற்கொள்ளுவதும் பாவங்கள் நெருங்காதபடி அசுத்தங்கள் மேற்கொள்ளாதபடி தூய்மையாய் வாழுவதும் ஆவியினாலேயே ஆகும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை தனது வாசஸ்தலமாக்கி கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3 காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஏன் தேவன் கொடுத்தார்? ஏன் பரிசுத்த ஆவியை தேவன் வைத்திருக்கிறார்? அந்நிய பாசை பேசுவதற்காக என்றும் வரங்களையும் வலிமையாக தருவதற்கும் என்றும் சிலர் எண்ணக்கூடும். ஆனால் அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் பரிசுத்த ஆவியை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதே அந்த காரணமாகும். புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு என்று ரோமர் 15:15 வேதம் கூறுகிறது. பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு என்ற பதத்தை ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். பலியை பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் கத்தர் அக்கினி அபிஷேகத்தை தந்தருகிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி எங்களுக்குள் வரும்போது பாவ சுபாவங்களையும் அசுத்தங்களையும் சுட்டெரிக்கிறது. மாம்சத்தில் கிரிகைகள் செய்கிற அசுத்த ஆவிகளின் கிரிகைகளையும் சுட்டெரிக்கிறது. ஆம், பரிசுத்த ஆவியானவர் வேதம் அக்கினிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை காணலாம். வேதம் சொல்லுகிறது, சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் ஜெருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடுவார் என்று ஏசாயா 4:3. தேவ பிள்ளைகளே, எப்போதுமே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருங்கள். பரிசுத்த ஆவி எங்களிலே பொங்கி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய அக்கினி எங்களை மதிலாக நின்று காத்துக்கொள்ளும். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும் படிக்கு எப்பொழுதும் தேவனை சோத்தடிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று 2 தெசலோனிக்கர் 2:13 காண்கிறோம். ஆம் என்பார்ந்த ஜனங்களே, இப்படியாக தேவ செய்திகளை ஆவிக்குரிய ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

சிந்திப்போம் செயல்படுவோம். சில நாய்களுக்கும் ஒரு சிறுத்தைக்கும் இடையில ஒரு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எந்த விலங்கு வேகமா ஓடுதுன்னு கண்டுபிடிக்கவே அந்த போட்டியை கண்டு களிக்க ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்துச்சு. யாரு முதல்ல வருவாங்கறத அறிஞ்சுக்கிட எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. நாய்கள் வரிசையில நின்னுகிட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில ஒரு கூண்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கூண்டுக்குள்ள ஒரு சிறுத்தை இருந்துச்சு. வானை நோக்கி துப்பாக்கி சுடப்பட்டுச்சு. போட்டி ஆரம்பமாச்சு. போட்டியில கலந்துகிட்ட எல்லா நாய்களும் வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆனா சிறுத்தை தன்னுடைய கூண்டை விட்டு வெளியே வரவே இல்லை. போட்டியை பார்க்க கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம். என்ன நடந்தது? ஏன் சிறுத்தை ஓடல? ஆளுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமும் உண்டாச்சு. போட்டி ஒருங்கிணைப்பாளர் மைக்ல எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னாரு. எல்லாரும் அமைதியான உடனே அவர் பேச ஆரம்பிச்சாரு. சில சமயங்களில் நீங்கள் சிறந்தவர் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிப்பது ஒரு அவமானம். சிறுத்தை அதன் வேகத்தை வேட்டையாடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தும். அதன் வேகத்தையும் வலிமையையும் சில நாய்களுக்கு நிரூபிக்க வேண்டியதில்லை. ஆமாங்க, அவர் சொல்றது எவ்வளவு உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சூழ்நிலைகள்ல நாம சிறந்தவங்க அப்படிங்கறத எல்லாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யறதுனால நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும், பணச்செலவு பொருட்செலவு ஏற்படும், நம்முடைய ஆற்றலும் விரயமாகும். தேவையில்லாதவங்க கிட்ட, தகுதியற்றவங்க கிட்ட நம்முடைய திறமைய புத்திசாலித்தனத்தை நிரூபிக்காம இருக்கிறதே புத்திசாலித்தனம். மனுஷங்களுடைய நல்லெண்ணம் நமக்கு வேண்டாம், கடவுளுடைய நல்லெண்ணம் நமக்கு இருந்தா போதும். இதத்தான் தேவ மனுஷராகிய பவுலும் சொல்றாரு. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனா இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனா இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனா இருக்க முடியாது. ஆமாங்க, கிறிஸ்துவுக்கு நாம நல்ல பணியாளரா இருக்கணும்னா நாம மனுஷங்க கிட்ட நம்முடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 32 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம்.
2: Let us again read Proverbs chapter 3 verse 32.
1: நீதிமொழிகள் 3:32.
2: Proverbs 3 verse 32.
1: மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது.
2: For the perverse person is an abomination to the Lord, but his secret counsel is with the upright.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நேற்றைக்கு நாம் இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் தியானித்தோம்.
2: By the grace of God, we meditated the first part of this verse.
1: மாறுபாடு உள்ளவன் யார்?
2: Who is the perverse person?
1: அந்த மாறுபாடு ஏன் தேவனுக்கு அருவருப்பானது என்பதை கவனித்தோம்.
2: And we also saw why that perverseness is an abomination to the Lord.
1: இன்றைக்கு நாம் இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம்.
2: Today we going to meditate the second part of this verse.
1: ஒருபுறம் மாறுபாடு உள்ளவனை பற்றி வேதம் எழுதும்போது,
2: When the Bible writes on one side about this perverse person,
1: அவன் எப்படி கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானவன் என்று சொல்லும் பொழுது,
2: Like how it says that he is abomination to the Lord,
1: அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா நீதிமான்களை பற்றி பேசுகிறது.
2: When you look at the next part, it speaks about the upright.
1: அவர்கள் மேல தேவனுடைய கோபம் அல்ல, அவர்கள் மேல் தேவனுடைய விசேஷித்த ஒரு தயவு வெளிப்படுகிறது.
2: So here we can see a special favor that is revealed towards them, not the wrath of the Lord.
1: தேவன் இந்த நீதிமான்கள் மேல் தான் வைத்திருக்கிற பிரியத்தை இங்கே எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தால், அவருடைய ரகசியத்தை அவர்களோடு அவர் வைக்கிறார்.
2: So how is the Lord revealing his delight that he has upon his upright by revealing his secret to them?
1: தம்முடைய ரகசியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார்.
2: The Lord shows or reveals the secret to them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: உண்மையில நீங்க பார்ப்பீர்களானா, தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக நாம தெரிந்திருக்கிற அறிவு, நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஞானத்தெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு உண்மையில பார்த்தா எல்லாமே ரகசியம்தான் மிச்சம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம்.
2: So truly to say, when you compare the knowledge or the things that we know before the knowledge of the Lord, it is always a little thing or nothing that we know in this world.
1: உண்மையா பார்த்தா மீதம் எல்லாமே நமக்கு ரகசியம்தான்.
2: So everything is actually a secret to us.
1: அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் உண்டாக்கின சிருஷ்டித்த உலகத்தை இன்னும் மனிதனால முழுவதுமா அறியவே முடியல.
2: That is why man is not able to understand and discover the entire part of the world that has been created by the Lord.
1: அதாவது இந்த பூமியில இருக்கிற வைகளையே அவனால் இன்னும் ஆராய்ஞ்சு பண்ணி முடிக்கல.
2: He is not able to even invent and find out the things of this world yet.
1: ஒரு முறை ஒரு கட்டுரையில படித்தேன், இந்த பூமியில உள்ள பறவைகளை இன்னும் முழுசா மனுஷன் ஃபுல்லா இதுவரைக்கும் எல்லாத்தையுமே இன்னும் டாக்குமெண்ட் பண்ணாத எத்தனையோ பறவைகள் இருக்கிறதா.
2: So I read in an article once that the man has not yet recorded all the birds that are present in this world yet.
1: அதே போல மீன்கள் இருக்கு பாருங்க, அதுல ஏறத்தாழ 90% மீன் வகைகளை அல்லது கடல் வாழ் பிராணிகளை 90% இன்னும் டாக்குமெண்டே பண்ணலையா.
2: And also when you look at these fishes or water bodies, water creatures, 90% of them are yet to be registered or recorded by men.
1: இன்னும் டாக்குமெண்ட் பண்ணவே முடியல.
2: They are not able to document them.
1: அதே போல விலங்குகளையே இன்னும் மனுஷன் கண்ணால பார்க்காத விலங்குகள் இன்னும் உலகத்துல இருக்கான்.
2: And among animals there are many animals which is yet to be seen by man.
1: ஆச்சரியமா இருக்கிறது.
2: It is really surprising.
1: நம்ம இங்க ராத்திரி ஏறினா உலகத்தினுடைய பூமியினுடைய அடுத்த எல்லைக்கு நம்ம பறந்து போகக்கூடிய விமான சேவைகள் நமக்கு இருக்கு.
2: We have an air transport today where we can fly from one part of this world to the other part in overnight.
1: உலகம் முழுவதையும் என்னமோ படம் பிடிக்கிற கூகுள்ன்றாங்க, சேட்டலைட்ன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இவ்வளவு வச்சுக்கிட்டு ஆண்டவர் உண்டாக்கின இந்த பயணம் செய்யக்கூடிய பூமியில உள்ள எல்லாத்தையுமே மனுஷனால கண்டுபிடிக்க முடியல.
2: They also call many satellites, other Google things where they can even take the picture of the earth, but having all these things of men, they are not able to find out and record the all the things that are present in this world created by God.
1: இன்னும் வந்து solar system னு சொல்ற நம்முடைய சூரியனை மையமாய் வைத்து சுற்றுகிற இந்த planets இருக்கு பாருங்க, இத இன்னும் முழுசா அறிய முடியல.
2: And to say men has not yet found out or discovered the entire thing of the solar system which has the sun at the center.
1: நம்முடைய பூமிக்கு இருக்கிற சந்திரன் இருக்கு பாருங்க, அத வந்து இன்னும் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ண முடியல.
2: Man is not able to even discover or invent the entire moon that belongs to this earth.
1: He's not able to explore the entirety of the moon. அந்த முழு சந்திரனையும் இன்னும் அவனால ஆராய்ச்சி பண்ண முடியல.
2: So he is not able to explore the entirety of this moon yet.
1: அதான் இன்னைக்குள்ள நிலைமை.
2: And that is the present situation.
1: சரி, பூமியை தான் நம்மளால அல்லது ஆண்டவருடைய கிரியைகள் சிருஷ்டிப்பதா நம்மளால முழுசா அறிய முடியாம அது பெரும்பாலானோ நமக்கு வந்து ரகசியமா இருக்குன்னு பார்த்தா.
2: So when you see at least these worldly things, the things of the world, that is the creation of the world, remains a mystery which is not able to be explored fully.
1: நம்முடைய சொந்த வாழ்க்கை எடுத்து பாருங்களே, இதுவுமே நமக்கு ஒரு பெரிய மிஸ்டரி தான்.
2: So when you consider your own life, it is also a mystery to us.
1: நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை பத்தி நமக்கு எல்லாமே தெரியுமானா தெரியல.
2: If we ask, do you know everything about your body? No, we don't know.
1: நம்முடைய மூளையை பற்றி எல்லாம் தெரியுமானாலும் தெரியல.
2: If we ask, you know full everything about your brain, we will not know it.
1: நம்முடைய குடும்பம் நடத்துறோம் பாருங்க, அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமாப்பானா, அதுவும் நமக்கு ஒண்ணும் தெரியல.
2: If we ask about your family, do you know everything about your family? We don't know anything about your family.
1: நம்ம பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, from day one நம்ம அவங்களை பார்க்கறோம், அந்த பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு ஃபுல்லா தெரியுமானாலும் அதுவும் முழுசா தெரியல.
2: Even if you ask about your children whom you know from day one, we don't know fully about them.
1: நம்முடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள், நமக்கு வர்ற போராட்டங்கள், துன்பங்கள், இதற்கு காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அதுல ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்ம முடிக்காத, நம்ம இன்னும் கண்டுபிடிக்காத, பதில் சொல்ல முடியாத ரகசியமான எத்தனையோ கேள்விகள் மனுஷனுடைய அவன் சொந்த வாழ்க்கையில இருக்கு.
2: Even if you try to analyze the problems, the struggles, the strife that men faces in his life, there are still many unresolved questions in his life.
1: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
2: It is really surprising.
1: மனுஷன் வாழ்றதே ஒரு அற்பமான 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் தான்.
2: So men live mostly by almost 70 or 80 years only in this world.
1: இந்த 70 ஆண்டுகளை அவனால ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடியல.
2: But he is not able to analyze the entire time of his life in this time.
1: நீங்க 70 வருஷத்தை விட்டுருங்க.
2: Just live behind the 70 years.
1: ஒரு நாளை உங்களால ஆராய்ஞ்சு பார்க்க முடியுமா?
2: Will you be able to analyze one single day?
1: இயேசு சொன்னாரு, நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமாப்பா?
2: Jesus said, do you know what happens tomorrow?
1: அப்படின்னா அர்த்தம் என்ன? 24 மணி நேரத்தை கூட நம்மளால ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடியல.
2: So it means that we are not able to analyze even 24 hours of a day.
1: ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு.
2: Each and every day is a mystery to us.
1: அது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது.
2: It is a big secret and mystery.
1: இப்போ யோசித்து பாருங்க, நீங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பையும் அறிய முடியல.
2: So now think about this, you are not able to understand or know the creation of God.
1: நம்முடைய வாழ்க்கையே நமக்கு பெரும்பாலும் ரகசியமாவே இருக்கு.
2: And also most and majority of our life remains a mystery to us.
1: அதே வேளையில இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விதமா தேவனை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டரின்னு பாருங்க.
2: And besides this, just consider God, and God is also a big secret and mystery to us.
1: நான் யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவர் உண்டாக்கின சிருஷ்டித்த வைகளே ஒரு மனுஷன் முழுசா புரிஞ்சுக்க முடியலையே.
2: When man is not able to understand the creation that is made by God so much,
1: ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையே ஆராய்ந்து பார்க்க முடியலையே.
2: A human is not able to analyze his own life and find out.
1: எங்க இதெல்லாம் உண்டாக்கின கர்த்தர ஒரு மனுஷன் முழுசா தெரிஞ்சுக்க முடியுமா?
2: So will a man be able to understand God who has created all these things?
1: நம்ம ஊர்ல சொல்றாங்க, கற்றது கை மண் அளவாம், கல்லாதது உலக அளவுன்னு சொல்றாங்க.
2: So here in our world they say known is a drop, unknown is an ocean.
1: நான் நினைக்கிறேன், இந்த டிராப்னு இருக்கோம் பாருங்க, இந்த டிராப்ல ஒரு மைக்ரான் கூட நமக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது.
2: So when you consider this drop, we don't know even one micron of the drop about God.
1: ஏன் தெரியுமா? அவர் அவ்வளவு ஞானமுள்ளவர்.
2: It's because he is so wise.
1: அவர் அவ்வளவு மகத்துவமுள்ளவர்.
2: He is so great.
1: அவர் அவ்வளவு விரிந்து பரந்தவர்.
2: He is so great and widespread.
1: அவரை வந்து எந்த மனுஷனும் தன்னுடைய டெக்ஸ்ட் புக் நாலேஜ்ல, தன்னுடைய வொக்காபுலரியில, தன்னுடைய வார்த்தைகளால, தன்னுடைய ஞானத்தினால,
2: முழுவதுமா
1: அறியவே
2: முடியாது.
1: அவருடைய மகத்துவங்கள், அவருடைய வல்லமைகள் பெரும்பாலானவை வந்து ரகசியமாகவே இருக்கிறது.
2: Most of the greatness and most of the power of God remains a mystery to us.
1: நீங்கள் நீதிமொழிகள் 25:2 வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 25:2,
1: காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மைனே போட்டிருக்கு.
2: It's said it is the glory of God to conceal a matter.
1: எப்படி காரியத்தை மறைக்கிறது அவருக்கு மேன்மையா?
2: So it is his glory to conceal a matter.
1: எவ்வளவு உண்மை இது?
2: How true it is.
1: நீங்க ஒரு பிசினஸ் எடுத்துக்கொள்ளுங்களேன்.
2: When you consider a business,
1: அந்த பிசினஸ்ல வந்து அந்த பிசினஸ்னுடைய வெற்றியின் ரகசியத்தை மறைக்கிறது தான் அந்த கம்பெனிக்கு மேன்மை.
2: So the glory or greatness of the company is to hide or conceal the greatest thing behind that
1: success. அதை வந்து மறைச்சிருவாங்க.
2: They will hide that the secret recipe.
1: அந்த சீக்ரெட்டான வைத்திருக்கிற கால்குலேஷன்ஸ் மறைச்சிருவாங்க.
2: They will conceal that secret calculation of that.
1: அதனால தான் அவங்க முன்னணி கம்பெனிகளாக வெளியே வர்றாங்க.
2: That's why they come as the first or top companies in
1: ஒரு நாடு எவ்வளவு காலம் வல்லரசு நாடா இருக்க முடியும் தெரியுமா?
2: So how long a country can be a powerful country?
1: எவ்வளவு காலம் அவங்க நிறைய ரகசியங்களை உள்ள வச்சிருக்காங்களோ அவ்வளவுதான்.
2: So how long they conceal matters within themselves only to that extent.
1: ரகசியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாடு தொடர்ந்து ஒரு வல்லரசு நாடா இருக்கவே முடியாது.
2: Once the secrets are broken and shown or revealed to this world, then that cannot become a powerful country.
1: நான் நினைக்கிறேன் மனுஷன் இதை கண்டுபிடிச்ச கொஞ்சத்தையே ரகசியப்படுத்தி வச்சிருக்கிறான்னா தேவாதி தேவன் எவ்வளவு ரகசியங்களை வைத்திருப்பார்.
2: So when man can hide and conceal little things which he has found out, then how much God would have concealed.
1: அதேதான் மோசேயில எழுதும்போது நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 29:29 வாசித்தால்,
2: That's what when Moses writes in Deuteronomy chapter 29:29,
1: மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் அப்படின்னு வாசிக்கும்.
2: The secret things belongs to the Lord our God, but the things revealed belongs to us and to our sons forever, that we may observe all the words of this law.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ தேவன் அப்படின்னு யோசிக்கும் போது முதலாவது அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, First he has secret things. அவருக்கு வந்து secret possessions, நிறைய காரியங்களை அவர் ரகசியமாக தன்னோடு வைத்திருக்கிறார்.
2: So when you consider God, first he has the secret possessions with him.
1: இரண்டாவது அவர் வைத்திருக்கிற secret அப்படினு யோசிச்சீங்கனா, தேவனோட தேவனை குறித்த எல்லாமே நம்ம அறிய முடியாது. வேதத்துல வெளிப்படுத்தப்பட்டது பாத்தீங்கனா, நம்முடைய தேவனுக்கு ரகசியமான இன்னொன்னு கூட இருக்கு. அது என்னன்னா சங்கீதம் 27:5 பாருங்க.
2: So there is one more thing secret with the Lord you can find in Psalm 27:5.
1: தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்.
2: For in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me, he shall set me high upon a rock.
1: நீங்கள் அதே போல சங்கீதம் 31:19 வாசிப்பீர்களானால்,
2: So if you read Psalm 31:19 and 20,
1: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உம்முடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர்.
2: Oh how great is your goodness which you have laid up for those who fear you, which you have prepared for those who trust in you in the presence of the sons of men. You shall hide them in the secret place of your presence from the plots of man. You shall keep them secretly in a pavilion from the strife of tongues.
1: முதலாவது தேவன் ரகசிய காரியங்களை வைத்திருக்கிறார், secret possessions.
2: First the Lord has secret possessions.
1: இரண்டாவது அவர் என்ன வைத்திருக்கிறார்னா secret places, நமக்காக ரகசிய இடங்களை அவர் வைத்திருக்கிறார்.
2: Second the Lord has secret places for us.
1: அதான் இங்க வாசிக்கிறோம்.
2: That's what we read here.
1: அவர் கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறார்.
2: He shall hide us in his pavilion in the secret place.
1: அவருடைய சமூகத்தின் மறைவிலே என்னை மறைக்கிறார்.
2: He shall hide me in the secret place of his presence.
1: கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார்.
2: In the secret place of his tabernacle he shall hide me.
1: சங்கீதம் 91:1 நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
2: Psalm 91:1 is familiar verse to us.
1: உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது.
2: Here it starts as he who dwells in the secret place of the Most High.
1: அப்போ நம்முடைய தேவனுக்கு ரகசியமான காரியங்கள் மாத்திரமல்ல ரகசியமான இடங்களும் அவருக்கு உண்டு.
2: So it means our God not only has secret possessions but also secret places.
1: மூன்றாவது ஒன்று அவருக்கு ரகசியமானது வச்சிருக்கிறாரு.
2: And third thing that he has secret with him.
1: 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 9 முதல் 10 பாருங்க.
2: First Kings chapter 19 verses 9 and 10.
1: அங்கே எலியா வந்து ஓரேப் மட்டும் ஓடி போய் ஒரு கெபியில தங்கி கொண்டிருக்கிறாரு.
2: So here Elijah ran up to Horeb and he was in a cave there.
1: அங்கே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படினு கேட்டார்.
2: So here the word of the Lord came to him and he said to him, what are you doing here Elijah?
1: அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காய் வெறு பக்தி வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொன்னார்.
2: So he said, I have been very zealous for the Lord God of hosts, for the children of Israel have forsaken your covenant, torn down your altars and killed your prophets with the sword. I am alone, I am left and they seek to take my life.
1: நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்.
2: I'm the one left alone.
1: எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க.
2: So everyone have turned back.
1: எல்லாருமே உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க.
2: Everyone have broken the covenant.
1: மிச்சோனா நான் ஒரு ஆளு தான், என்ன விட்ட ஆளே இல்ல.
2: I'm the only one left alone and there's no one other than me.
1: இப்ப கர்த்தர் அவண்ட பேசுறாரு.
2: Now the Lord spoke with him.
1: 18 வசனத்துல பார்த்தா,
2: Verse 18 says,
1: பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தஞ்செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்.
2: Here he says, yet I have reserved 7000 in Israel, all whose knees have not bowed to Baal and every mouth that has not kissed him.
1: எப்படி?
2: How is it?
1: இவர் சொல்றாரு, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்.
2: He says, I'm the only one left.
1: என்ன தவிர வேற யாருமே இல்ல.
2: There is no one except me.
1: நான் ஒருத்தன் தான்.
2: But I am the only one.
1: ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாத 7000 பேரை நான் மீதியா வச்சிருக்கிறேன்.
2: But the Lord says, I have 7000 people whom you are unaware where I have reserved them for you.
1: ரகசிய காரியங்கள்,
2: secret possessions,
1: ரகசிய இடங்கள்,
2: secret places,
1: ரகசிய மக்கள்,
2: secret people.
1: தேவன் அவரோட ரகசிய அறைகள்ல, ரகசிய இடங்கள்ல நாம் அறியாத மக்களை தேவன் ஒளித்து வைத்திருக்கிறார்.
2: The Lord has hidden his people in secret places where we don't know.
1: யாருக்குமே தெரியாம தேவன் அவர்களை மறைத்து வைத்திருக்கிறார்.
2: The Lord has hidden them which is away from everyone.
1: தீர்க்கதரிசி கூட தெரியல, ஆனா கர்த்தர் மறைச்சு வச்சிருந்தார்.
2: Even prophet doesn't know but the Lord has hidden them.
1: நீங்க இன்னும் நீங்க 1 சாமுவேல் 16 அதிகாரம் 11 வசனம் வாசிங்கனா,
2: If you read 1 Samuel 16 and verse 11,
1: அங்க அந்த சம்பவத்தின் பின்னணி முதல்ல சொல்றேன்.
2: I will tell you the background of this.
1: அந்த சாலமோன் என்கிற சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டுக்கு வர்றாரு.
2: So here Samuel the prophet came to the house of Jesse.
1: அப்போ வந்து அங்க தேவன் வந்து அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்காக இவர் அனுப்பி இருக்கிறாரு.
2: So here the Lord has sent him to anoint the next king of Israel.
1: தைல கொம்ப எடுத்துட்டு இவர் வந்த உடனே,
2: when he took the oil and when he brought there,
1: அவங்கள முதலாவது பையன் வர்றான் பாருங்க, 6 வசனத்துல, அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் அப்படின்னு சொல்றான்.
2: So when his first born came named Eliab, in verse 6 it says, he said, surely the Lord's anointed is before him.
1: பார்த்த உடனே இவன் நினைக்கிறார் இவன் தான்.
2: So once he saw, he immediately confirmed that he is the one.
1: இவனை விட்ட வேற ஆள் இல்ல.
2: There is no one except him.
1: அப்படியே ஒவ்வொன்னா வந்துட்டே வர்றாங்க. 7 பிள்ளைங்க கடந்து போயிட்டாங்க.
2: So there came one after the other 7 children.
1: நீ 10 வசனத்துல படித்தீங்கன்னா,
2: verse 10 says,
1: இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான்.
2: Jesse made 7 of his sons to pass before Samuel.
1: இப்ப 11 வசனம் பாருங்க.
2: Verse 11.
1: உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாய் கேட்டான். ஈசாயை கேட்டான்.
2: And Samuel said unto Jesse, are here all thy children?
1: அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
2: And he said, they remained at the youngest.
1: ஆரம்பத்துல தீர்க்க தரிசிக்கு பார்த்தா இந்த இளையவன் கண்ணுக்கு தெரியல.
2: So initially this younger son was not known or seen by this prophet.
1: அவருடைய ரேடார்லயே அந்த பையன் இல்ல.
2: He was not found in his radar.
1: ஆனா இன்னும் ஒருவன் இருக்கிறான்.
2: But there's one more one left.
1: இன்னொருவன் இருக்கிறான்.
2: There is one more left.
1: கர்த்தர் வந்து நாம் அறியாத மக்களை தேவன் வந்து மறைச்சு வைக்கிறாரு.
2: The Lord hides people who are unaware to us.
1: நிறைய வழியில நமக்காக ஆசீர்வாதமாகும்படி தேவன் நம்ம தெரியாத இடங்கள்ல

0: அர்த்தம்.
1: சோ தி லார்ட்ஸ் பிளான் இஸ் டு ஃபீட் देम ड्यूरिंग தி டைம் ஆஃப் ஃபேமின்.
0: ஆனா இந்த ஜனங்களுக்கு தெரியல, இந்த எகிப்து தேசத்துல யார் நமக்கு ஆகாரம் கொடுக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது.
1: பட் தீஸ் பீப்பிள் டசன்ட் நோ who is going to provide them food in this land of Egypt.
0: சரி, அந்த ராஜாட்ட கெஞ்சியாவது நம்ம வாங்கிரலாம்னு சொல்லி காசெல்லாம் எடுத்துட்டு போறாங்க.
1: So they thought at least we can plead and beg and get this food from the king, and so they took all the money.
0: ஆனா சம்பவங்கள் நமக்கு தெரியும்.
1: But we know the incidents.
0: நீண்ட நாட்களாக அவங்க வந்து தன்னுடைய சொந்த சகோதரனாகிய அல்லது சொந்த மகனாகிய யோசேப்பு தான் இந்த எகிப்துக்கு அதிபதியா இருக்கிறான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல.
1: They are not aware that only their own brother and own son Joseph is the ruler of this Egypt.
0: கர்த்தர் அந்த ஒரு மகனை மறைத்து அந்த தேசத்துல வைத்திருந்தார்.
1: The Lord has hidden this one son and he kept him in Egypt.
0: நான் சொல்லுவேன், ஒவ்வொரு இடத்திலயும் நீங்க பார்ப்பீங்களானா, தேவன் தமக்கு பிரியமானவர்களை என்ன பண்றார்னா, மறைத்து வைத்து தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார்.
1: So each and every places when you see, you can find people whom the Lord has hidden and the Lord uses them for himself.
0: நிறைய வேளையில நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு நத்தானியல் கேட்டது போல நாம கூட சிலர் கேட்கலாம்.
1: So like how Nathaniel asked, will there any good come from Nazareth? We will also be asking similarly.
0: தங்களுடைய துப்பரிகிற ஸ்பைஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, உளவு பார்க்கிறவர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா, மற்ற நாடுகள்ல இவர்கள் வந்து சாதாரண பிரஜைகளை போல சுற்ற விட்டு அவர்களுக்கு வேண்டிய டாக்குமெண்டேஷன் எல்லாம் கொடுத்து ரகசியமா எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்காக உலக நாடுகள்ல பெரும்பான்மையானவை என்ன பண்றாங்கன்னா, அங்க இப்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க.
1: So they most of their power lies with the spies of their country whom they will send to other nations, that they will just move around like ordinary people and try to collect and document the secrets of that nation and give it to their nation.
0: யாருக்குமே தெரியாது இவங்க இந்த நாட்டில இருந்து வந்திருக்காங்கன்னு.
1: No one is aware that they came from the other country.
0: இவர்கள் இதெல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது.
1: They don't know that they are gathering information about them.
0: ஆனா எல்லா நாடுகளிலும் ஸ்பைஸ் வந்து, இந்த நாட்டு ஸ்பை அங்க இருப்பார், அங்க இருக்கிற ஸ்பை இங்க இருப்பார்.
1: But in every country you can find spies of the other countries living in their country.
0: மனுஷனே இப்படி ரகசிய மனிதர்களை அங்கும் இங்கும் அவன் வந்து பத்திரப்படுத்தி ஒளித்து வைக்க முடியுமானா, நம்முடைய தேவன் எவ்வளவு ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு யோசிப்பார்.
1: If human himself can hide people and keep secret places and secret people, then how much our God could hide people for us.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: So secret things, ஆண்டவர் secret possessions, ஆண்டவர் தமக்காக ரகசிய காரியங்களை வைத்திருக்கிறது மாத்திரமல்ல,
1: first not only the secret possessions the Lord keeps for us,
0: ரகசிய இடங்களை வைத்திருக்கிறது மாத்திரமல்ல,
1: not only the Lord has secret places,
0: ஆண்டவர் ரகசிய மனிதர்களை ரகசியமாய் ஒளித்து வைக்கிறது மாத்திரமல்ல,
1: not only secret people for the Lord.
0: நீங்கள் நாம வாசித்த நீதிமொழிகள் 3 அதிகாரம் 32 வசனம் வாசிக்கும்போது,
1: if read Proverbs chapter 3 and verse 32,
0: நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம்.
1: We read that his secret counsel is with the upright.
0: அதாவது இங்கிலீஷ்ல என்ன கொஞ்சம் விளக்கமா இருக்கு, அதுல வந்து எப்படி போட்டிருக்குன்னா, ரகசிய ஆலோசனை நீதிமான்களோடு, தேவனுடைய ரகசிய ஆலோசனை நீதிமான்களோடு இருக்கிறதுன்னு வாசிக்கும்.
1: So in English we read that his secret counsel is with the upright.
0: அப்பனா அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு வந்து ரகசிய திட்டங்களும் உண்டு.
1: So it means that the Lord has secret plans as well.
0: தேவன் ரகசிய திட்டங்களை வைத்திருக்கிறார்.
1: The Lord has secret plans.
0: அதை யார்கிட்ட வச்சிருக்கிறார்னா, நீதிமான்கள்ட்ட ஆண்டவர் ஒப்பு வச்சிருக்கிறார்.
1: And the Lord has committed that to is upright ones.
0: நீங்கள் சங்கீதம் 25:14 ஐ வாசிப்பீர்களானால்,
1: if read Psalm 25:14,
0: அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
1: Here we read the secret of the Lord is with those who fear him.
0: தம்முடைய நமக்கு பயந்தவர்கள்ட்ட ரகசியங்களை வச்சிருக்கிறாராம்.
1: The Lord has kept his secret with those who fear him.
0: ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுவாரு.
1: When prophet Amos says, he says very beautifully.
0: நீங்கள் ஆமோஸ் 3:6-7 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: if you read the book of Amos chapter 3:6-7,
0: அவர் சொல்லுகிறார், ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ?
1: If a trumpet is blown in a city, will not the people be afraid? If there is calamity in a city, will not the Lord have done it?
0: கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார்.

0: என்று வாசிக்கிறோம்.
1: Surely the Lord God does nothing unless he reveals his secret to his servants the prophets.
0: அப்போ ஆண்டவர் என்ன பண்றார்னா, ஒரு காரியத்தை செய்யிறதுக்கு முன்னால ரகசியமாக அதற்கு திட்டமிடுகிறார்.
1: So before the Lord does a thing he actually plans secretly about it.
0: தேவனுடைய ரகசியங்களை எந்த மனிதனும் ஆராய்ந்து அறியவே முடியாது.
1: No man can find out and analyze and find out the secrets and plans of God.
0: எப்பொழுது எங்கே என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது.
1: No one knows what, where, how it happens.
0: நாம நினைக்கிறோம் நம்முடைய ஞானத்தினால எல்லா தேவ ரகசியங்களையும் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி.
1: We think that we can understand and know all the secret plans of God through our wisdom.
0: மனுஷன் நினைக்கிறான் தன்னுடைய பலத்தினாலும் தன்னுடைய அதிகாரத்தினாலும் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்லி.
1: Human think that they can bring out all the secrets by their power and by their might.
0: ஆனால் அது செய்யவே முடியாது என்பது தேவனுடைய வார்த்தை.
1: But the word of God is that he cannot do it.
0: அப்படி அவன் செய்யவே முடியாது.
1: He cannot do it at all.
0: நீங்கள் உதாரணமாக ஏரோது ராஜாவை பார்ப்பீர்களானால்,
1: ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கன்சிடர் கிங் ஹெரோட்,
0: ஒரு நாள் காலையில வானசாஸ்திரிகள் வந்து சொல்லுகிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டாங்க.
1: One day wise men came to him and asked, where is he that is born king of the Jews?
0: அப்போ அவருக்கு ஒரே திகில், பயமடைந்து போயிட்டான்.
1: So he was totally trembled then.
0: என்ன இது, நான் ராஜாவா இருக்கும்போது இன்னொரு ராஜா யூதர்களுக்கு பிறந்திருக்கிறாரா?
1: So when I am a king here, how can there be another king who is born for the Jews?
0: யார் அது, எங்க பிறந்திருக்கிறாரு?
1: Who is he and where he is born?
0: அவன் தெரிந்து கொள்வதற்கு அவன் ரொம்ப
1: பிரயாசப்பட்டான்.
0: அப்போ அவன் உடனே அங்க கோர்ட்ல இருந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு வேதத்துல ஏதாவது எழுதியிருக்கான்னு கண்டுபிடிச்சா, உடனே அவங்க சொல்ற ஏற்கனவே சொல்லி இருக்கு, பெத்லகேம்ல இயேசு பிறப்பார் அப்படின்றது அவங்க இடத்த பாயிண்ட் பண்ணிட்டாங்க.
1: So he immediately called all the people, the chief priests in the court and asked, is there something written in the word of law about this? And they said that it is already written in the book of Isaiah that he will be born in Bethlehem.
0: அப்ப இடத்த அவர் கண்டுபிடிச்சிட்டாரு.
1: Now he has found out the place.
0: அப்ப சொல்றாரு, ஓகே இடம் நம்ம சின்ன இடம் தானே, நமக்கு தெரியாதா?
1: So this place is very small place, we know it very well.
0: இது ஒரு சின்ன கிராமம்.
1: This is a very small village.
0: கிராமத்தை போய் நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்ல.
1: It is not difficult to find out the small village.
0: அவ எப்படியாவது பிள்ளையை பிடிச்சிரலாம்.
1: So we can easily find out the child.
0: அப்படினு சொல்லிட்டு ரொம்ப கூலா உட்கார்ந்திருக்காரு.
1: So he was very cool there.
0: இவர் சொல்றார் அந்த சாஸ்திரிகள்ட, சரி நீங்க போய் பணிஞ்சிட்டு வந்துட்டு எங்க இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க, நான் வந்து அந்த நானும் பணிஞ்சிக்கிறேன். ரொம்ப ரொம்ப இவர் ரொம்ப ஞானமா சொல்ற மாதிரி இவர் சொல்றாரு.
1: So he told very smartly as if he is so wise. He told the wise men, you go and you worship that king and you tell me so that I will also go and worship the king.
0: அப்போ இந்த சாஸ்திரிகள் போறாங்க, தேவனால் எச்சரிக்கப்பட்டு திரும்ப வர வல்ல வேற வழியா போயிட்டாங்க.
1: So these wise men went and on the way they were being warned by the Lord, they took other way and went away.
0: போ இவனுக்கு கோபம் வருது.
1: Now he is very furious.
0: நான் நம்புறேன் இவன் ஃபர்ஸ்ட் போய் தேடி இருப்பான்னு நினைக்கிறேன்.
1: So I think that he would have first gone and searched for the child.
0: எல்லாம் தேடி பார்த்தா அவனால கண்டுபிடிக்க முடியல.
1: So he tried searching it but he could not find the child.
0: கடைசில பாத்தீங்கன்னா அந்த பெத்லகேம்ல அத்தனை ஆண் பிள்ளைகளையும் அவன் கொன்று போடுகிறான்.
1: So at last he killed all the male child in Bethlehem.
0: அப்ப அந்த ரிப்போர்ட் அவனுக்கு வரும்போது எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு கொலை பண்ணிட்டோம் அப்படினு சொன்ன உடனே,
1: Now when he received the report that he has killed all the male child of Bethlehem,
0: அவன் நினைச்சிருப்பான், சரி நம்ம இனிமே நமக்கு தப்புறதுக்கு யாரும் கிடையாது.
1: He would have thought there is no one who can escape from me now.
0: அவனுக்கு தெரியல, ஆண்டவர் இவன் திட்டம் போடுறதுக்கு முன்னாலே கர்த்தர் அவன் தப்பித்து போகிறதுக்கு பிள்ளையாகி இயேசுவை சுமந்து கொண்டு போறதுக்கு அவனுடைய தகப்பனுக்கு ஏற்கனவே தேவன் திட்டத்தை கொடுத்துட்டாரு.
1: But he is not aware that our Lord has already planned to pave a way of escape to our little child Jesus through his father.
0: நம்முடைய தேவனுக்கு எத்தனையோ ரகசிய திட்டங்கள் உண்டு.
1: Our God has many secret plans.
0: நாம வந்து நாமளே இவ்வளவு சின்ன மூளையை வச்சுக்கிட்டு இவ்வளவு திட்டங்கள் போடுறோம்னா நம்முடைய தேவன் எவ்வளவு திட்டமிடுவார்.
1: When we can plan out so many things by having small brain, how much will our God plan out?
0: அதுல ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
1: And what is more special here?
0: தேவனுடைய திட்டங்களும் அவருடைய ஆலோசனைகள் மாத்திரமல்ல,
1: not only the plans and counsel of God,
0: அந்த திட்டத்தின் அந்த ஆலோசனைகளின் ரகசியத்தை நீதிமான்களுக்கு தேவன் வெளிப்படுத்துறாராம்.
1: But the Lord reveals that secret and counsel to the upright.
0: அப்ப அவர் யாருக்கு விருப்பமா இருக்கறங்களோ, அவருக்கு யார் பிரியமா இருக்கறங்களோ அவங்களுக்கு அவர் அதை வெளிப்படுத்துறார்.
1: So it means that the Lord will reveal that secret to the one who is pleasing to him.
0: இது ரொம்ப ஆச்சரியமானது, நினைப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது.
1: This is really surprising and is really happy to think about it.
0: எல்லா ரகசியத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்த போறது கிடையாது.
1: The Lord is not going to reveal all the secrets to everybody.
0: எதை யாருக்கு யாருக்கு வெளிப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும்.
1: The Lord knows what secret to reveal to whom.
0: எந்த காலத்துல எதற்காக வெளிப்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும்.
1: The Lord knows what time and at what season he is supposed to reveal it.
0: நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அநேக சம்பவங்கள்ல அநேக சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் சில நீதிமான்களுக்கு தன்னுடைய பெரிய பெரிய திட்டங்களை முன்னமே தேவன் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார்.
1: So if you read the Bible, you can find out certain instances and certain incidents where the Lord has revealed his plans in prior to the servants of God.
0: ஆதியாகமம் 6 அதிகாரம் 13 வசனம் பாருங்களேன்.
1: If you read Genesis chapter 6 and verse 13.
0: அப்ப கர்த்தர் நோவாவுட பேசுறாரு, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினாலே நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன்.
1: Here God said to Noah, I have determined to make an end of all flesh, for the earth is filled with violence through them. Behold, I will destroy them with the earth.
0: உலகத்தை வந்து அழிக்க போகிறார் அப்படின்றத யாருக்குமே ஆண்டவர் சொல்லல. வெறும் உத்தமனாகிய நீதிமானாகிய நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
1: The Lord did not reveal the secret of destroying this world to anybody else, but only to his servant Noah, who was upright and righteous.
0: நீங்கள் இதே போல ஆதியாகமத்தின் புத்தகம் 18 அதிகாரம் 16 இருந்து 18 வாசிப்பீர்களானால்,
1: Again if you read Genesis chapter 18 verses 16 to 18,
0: அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி அனுப்பி விட்டான்.
1: Then the men rose from there and looked towards Sodom, and Abraham went with them to send them on the way.
0: அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ?
1: And the Lord said, Shall I hide from Abraham what I am doing, since Abraham shall surely become a great and mighty nation, and all the nations of the earth shall be blessed in him?
0: ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனா?
1: Shall I hide from Abraham?
0: மறைக்க மாட்டேன்னு சொல்லி சோதோம் கொமோரா நாட்டினுடைய அழிவை குறித்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார்.
1: And the Lord said that he will not hide, and he revealed the secret how he is going to destroy the city of Sodom and Gomorrah.
0: இந்த தண்டனை வரப்போகிறது அப்படின்னு உலகத்துக்கே தெரியாவிட்டாலும் ஆண்டவர் தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்த
1: Though the entire world doesn't know that destruction gonna come upon them, but the Lord revealed it to his own servant.
0: நீங்கள் இதே போல நோவாவின் காலத்துக்கு யோனாவின் காலத்துக்கு வருவீர்களானால் அங்கேயும் யோனாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கும்படி நினிவேக்கு அனுப்பினதை நீங்க பார்க்கலாம்.
1: And also when you come to the time of Jonah, you can see the way the Lord has sent his word of warning to Jonah that he might warn the people in Nineveh.
0: இது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல.
1: No one is aware of this.
0: எல்லாரும் பெண் கொள்றாங்க, பெண் கொடுக்கறாங்க, வாழ்க்கை வந்து சகஜமா எப்பவும் நடக்கிறது போல நடந்து கொண்டே இருக்கிறது.
1: So everyone life was going as usual. They are getting married, they are giving in marriage, and everything is going as per routine.
0: எதுவுமே ஒன்னும் மாற்றம் வரப்போறது மாதிரியே தெரியல.
1: So it appeared as if nothing gonna change.
0: ஏதாவது ஒரு பெரிய அழிவு வரப்போகுன்றது எந்த ஒரு சைனுமே கிடையாது.
1: There is no sign of destruction to anybody.
0: சமீபத்துல நமக்கு ஒரு இந்த புது வருட ஆராதனைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு 3 சரியான மழை, பயங்கரமான மழை வந்து சென்னை மற்றும் கடலோர பகுதிகளில் தமிழ்நாட்டில் வந்தது.
1: So recently before this new year we had a severe rainfall for 3 which hit the Tamil Nadu and coastal borders of Tamil Nadu.
0: ஆனா ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்கப்படல.
1: But there was no prior information given about that.
0: No warning. யாருக்குமே தெரியாது.
1: No one knew about it.
0: அப்போ எல்லாருக்கும் என்ன, நீங்க ஒரு வார்னிங்கும் கொடுக்கல, ஒரு வானிலை அறிக்கை இல்ல, திடீர்னு மழை வந்துருச்சு.
1: So everyone asked, you never gave any warning or any kind of weather report, but suddenly we had a rainfall.
0: அப்போ வானிலை ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கே இது பெரிய ஆச்சரியமா இருக்கு.
1: So then the meteorologist said, it is really a surprise to us.
0: நாங்க என்னமோ நினைச்சோம், பார்த்தா இவ்வளவு மழை வந்திருக்குது.
1: We thought something else, but it was a great downpour.
0: எங்களுக்கே இது ஒரு பெரிய மிஸ்டரியா இருக்கு.
1: It was really a mystery to us.
0: நானே அந்தக்கு ஆண்டவர் வந்து இந்த அழிவுகளை வந்து நம்ம எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சீரா போயிட்டு இருக்கு நினைக்கும்போது யாருமே விளங்கிக் கொள்ள முடியாத நேரத்துல, எதிர்பாராத நேரத்துல திடீரென்று அழிவுகள் வந்தது. ஆனால் தமக்கு பிரியமானவர்களுக்கு, நீதிமான்களுக்கு, உத்தமர்களுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தினார்.
1: Those days even when no one knows, when their life was going casual, but suddenly a destruction came, but before that the Lord revealed his plan about his destruction to his beloved ones.
0: அழிவை குறித்து மாத்திரமல்ல, இன்னும் பல காரியங்களை குறித்து ஆண்டவர் தம்முடைய குறிப்பிட்ட மக்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
1: Not only regarding this destruction, but the Lord has also revealed about many other things to his most beloved and pleasing ones.
0: உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்களானால்,
1: for example if you can see,
0: ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 லிருந்து 14 பாருங்க.
1: Genesis chapter 15 verses 13 to 14.
0: கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார்,
1: the Lord said to Abraham,
0: உன் சந்ததியார் தங்கள் உடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியக்கடவாய்.
1: And he said to Abraham, know certainly that your descendants will be strangers in a land that is not theirs, and will serve them, and they will afflict them 400 years.
0: இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்கள் உடனே புறப்பட்டு வருவார்கள்.
1: And also the nation whom they serve I will judge, afterward they shall come out with great possessions.
0: எவ்வளவு துல்லியமா கர்த்தர் சொன்னார் பாருங்க.
1: So how meticulously the Lord told everything.
0: ஆபிரகாம் இப்ப சந்ததியே இல்ல.
1: Abraham never had any descendant then.
0: அப்போ சந்ததி இல்லாத காலத்திலே உன் சந்ததிகள் வந்து எப்படி வந்து இந்த எகிப்து தேசத்துல 400 வருஷத்துல அடிமையா இருப்பாங்க, அதுக்கப்புறமா எப்படி பெரிய கொள்ளை எடுத்துக்கொண்டு வெளியே போவாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னாலே சொல்லிட்டாரு.
1: Even in the time when Abraham did not have any descendant, the Lord told him that your descendants shall be strangers in Egypt, and then they will come out with great plunder.
0: இதை போல நிறைய காரியங்களை வேதத்துல அடுக்கி கொண்டே போகலாம்.
1: So we can also list out many kind of such incidents in the Bible.
0: உதாரணமாக எரேமியாவை பற்றி நீங்க படிக்கும் பொழுது, எரேமியாவுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாபிலோன்ல 70 வருஷம் அவங்க கைதிகளாக அகதிகளாக இருப்பாங்க அப்படின்றத கர்த்தர் முன்னாலே அறிவிச்சிருந்தாரு.
1: For example if you read about Jeremiah, you can see where the Lord revealed in prior how the Israelites will be under captivity for 70 years in Babylon.
0: அதே போல ஏசாயா ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எப்படி இந்த சைரஸ் அப்படின்ற ராஜாவை ஆண்டவர் எழுப்பி எப்படி அவன் மூலமா ஒரு பெரிய ஒரு விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் அப்படின்றத கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார்.
1: And also when you read in Isaiah, you can see how the Lord revealed to him that how the Lord will deliver this people of Israel from this captivity through Cyrus the king.
0: தானியேல பார்ப்பீர்களானா, அவனுக்கு தரிசனத்தையும் விளக்கங்களையும் கர்த்தர் கொடுத்து தேவன் வந்து எப்படி 4 சாம்ராஜ்யங்கள் எழும்பி வரும், அந்த தேசங்கள் எப்படி இருக்கும், அவருடைய நாட்கள் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்.
1: And to Daniel you can see how the Lord revealed about the four monarchies that will come, how they will rise, how they will live, how their life would be, everything through dream.
0: அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்குள்ள ஞானிகள் ஒருத்தரு கூட தென்படாத, அவங்களால புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்கள் எல்லாம் தேவன் வந்து தம்முடைய தாசர்களுக்கு வெளிப்படுத்தினார்.
1: So when you look at all these things, the Lord has revealed all these secrets which is not even known to wise men of those ages but to his own beloved people.
0: நம்முடைய தேவன் அறியாத ஒரு ரகசியமும் கிடையாது.
1: There is no secret that a God doesn't know.
0: அவர் வெளிப்படுத்த முடியாத எந்த ரகசியமும் கிடையாது.
1: And there is no secret that he cannot reveal.
0: நீங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால்,
1: If you come to 2 Kings chapter 6 verse 12,
0: அப்போ எலியா எலிசா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுகிறாங்க. அந்த சத்துருக்கள் சொல்றாங்க, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேல் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் அப்படின்னு சொல்றாங்க.
1: So here the enemies of Elisha said, none my lord O king, but Elisha the prophet who is in Israel tells the king of Israel the words that you speak in your bedroom.
0: எப்படி இருக்கு பாருங்க,
1: how it is now,
0: பெட்ரூம்ல பேசிட்டு இருக்கிறத ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொல்லி இஸ்ரவேல் ராஜாக்கு சொல்ல சொல்றாராம்.
1: So what you speak in bedroom, the Lord says the same to the prophet, and he will say to the king of Israel.
0: நினைக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது.
1: So when you think about it, it is really surprising.
0: எல்லா ரகசியங்களும் அவர் கையில இருக்கு.
1: So all the secrets are with him.
0: எதை யாருக்கு எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
1: The Lord knows which secret to reveal to whom at what time.
0: நம்ம லைஃப்ல கூட கர்த்தர் வந்து எதை எப்பொழுது எங்கே நமக்கு வெளிப்படுத்துறோம் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
1: Even in our life the Lord knows what, when and to whom he should reveal the things.
0: நீங்க உதாரணமாக அப்போஸ்தலனாகிய யோவானை எடுத்துக்கொள்வீர்களானால்,
1: for example if we consider apostle John,
0: அவரை நாடுகடத்தி பத்மோ என்கிற தீவுல கொண்டு போய் அவரை வச்சிட்டாங்க.
1: So they took him to as exile to the Patmos island.
0: அந்த இடத்துல கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளாக இந்த மனிதன் மாறுகிறார்.
1: So on the day of God he was taken up by the spirit of God.
0: அங்கே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய வெளிப்படுத்தல் கொடுக்கப்படுகிறது.
1: And there he received a great revelation.
0: எதை கர்த்தர் வெளிப்படுத்தினார்?
1: What did the Lord reveal to him?
0: வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் பாருங்க.
1: Revelation chapter 1 and verse 1.
0: சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம்.
1: The revelation of Jesus Christ, which God gave him to show to his servants the things that must soon take place, he made it known by sending his angel to his servant John.
0: அந்த நாடு கடத்தப்பட்ட தீவுக்கு யாருமே உள்ள போக முடியாது.
1: So to this island where he was taken as an exile, no person can enter in.
0: யாருமே அவர்ட்ட பேச முடியாது.
1: No one can speak with him.
0: யாரும் நடக்கிற காரியங்களை சொல்ல முடியாது.
1: No one can say the incident that is happening to him.
0: எந்த செய்தியும் பரிமாற முடியாது.
1: No information can be transferred to him.
0: ஆனால் வேதம் சொல்ல கர்த்தர் என்ன செஞ்சாராம், தூதனை அனுப்பி சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினாராம்.
1: But here the Lord sent an angel and he made it known to him whatever things that is happening.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் சொல்றேன், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துறார்.
1: I tell you the Lord reveals a secret to his beloved ones.
0: யாருக்கு வெளிப்படுத்துறார் தெரியுமா?
1: You know to whom will he reveal?
0: தம்முடைய பாதைகள்ல நடக்கறாங்க பாருங்க, அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு.
1: The Lord reveals the secrets to the one who walks in his ways.
0: இன்னொரு கூட நான் சொல்லுவேன்.
1: I can tell you one more thing.
0: நீங்கள் எரேமியா 33:3 வாசிக்கும் போது,
1: if you come to Jeremiah chapter 33,
0: அங்கே தேவன் ரொம்ப அருமையாக சொல்லுகிறாரு.
1: Here the Lord is very beautifully.
0: அவர் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
1: Here the Lord is called to me and I will answer you and I will tell you great and mighty things which you do not know.
0: எப்போ அறிவிப்பார்?
1: When he will show.
0: அவரை நோக்கி கூப்பிடும் போது.
1: When he called to him.
0: இன்னொருதமா சொன்னா, அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார்.
1: In other words, unto the saints who call unto him, the Lord reveals to them.
0: இது தானியேலுடைய வாழ்க்கையில எழுத்தின் பிரகாரமாய் நடந்தது.
1: So this happened literally in the life of Daniel.
0: நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல ஒருவராலும் கூடாது.
1: No one were able to tell the dream that was dreamt by Nebuchadnezzar and its interpretation.
0: இது ஒரு பெரிய டாஸ்க்.
1: This was a big task.
0: சொப்பனத்தையும் சொல்லணுமா, அதுக்கும் அர்த்தத்தையும் சொல்லணுமா?
1: They have to say the dream and its interpretation as well.
0: அவ்வளவு பயங்கரமான ஒரு வேலை இது.
1: So that was a big task for them.
0: ஆனா கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார்.
1: But the Lord revealed it to him.
0: எப்படி வெளிப்படுத்தினார்?
1: How did he reveal it?
0: தானியேலும் அவருடைய நண்பர்களும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள்.
1: When Daniel and his friends called unto the Lord.
0: அப்போ நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார்.
1: So when we call unto the Lord will reveal his secrets.
0: இன்னொன்னு, எப்போ தெரியுமா நமக்கு வெளிப்படுத்துறாரு?
1: And next when he will reveal it.
0: யோவான் 15:15 பார்ப்பீர்களானா?
1: If you read John 15:15,
0: நீங்கள் அங்க பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க.
1: Look at the word the Lord says.
0: இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை.
1: No longer do I call you slaves.
0: ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான்.
1: For the slave does not know what his master is doing.
0: நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
1: But I have called you friends for all things that I have heard from my father I have made known to you.
0: அப்போ யாருக்கு வெளிப்படுத்துறாருனா, அவரோடு நெருங்கி இருக்கிறாங்க பாருங்க, அவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு.
1: The Lord reveals his secret to the one who are close to him or who have a fellowship with him.
0: அவருடைய பரிசுத்தமானவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு.
1: He reveals it to the one who are the saints who call unto him.
0: அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு.
1: The Lord reveals the secrets to the one who call unto him.
0: அவரோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துறாரு.
1: The Lord reveals to the one who are close to him.
0: நீங்கள் 1 Corinthians 2:9-10 வசனங்களை வாசித்தால்,
1: If you read 1 Corinthians 2:9-10,
0: வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
1: So it is written, eyes has not seen, nor ear heard, nor have entered into the heart of man the things which God has prepared for those who love him.
0: ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
1: But God has revealed them to us through his spirit.
0: எப்படி வெளிப்படுத்தினார்?
1: How has he revealed?
0: அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord reveals to the one who have received his Holy Spirit.
0: அப்பனா அர்த்தம் என்னன்னா, உலகத்தில் உள்ள மனிதருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்றாரு.
1: So it means the Lord brings a difference between the men of this world and the Lord's people.
0: இந்த உலகத்துல நிறைய பேர் ரொம்ப கற்றிருக்கலாம், தேறி இருக்கலாம், அறிவு பெருகி இருக்கலாம்.
1: They might be people who are very wise, who are much educated, who know much thing in this world.
0: ஆனா யாருக்கு வந்து தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா தமக்கு பிரியமானவர்களுக்கு தான்.
1: But only to the one who are much pleasing to him the Lord reveals his secrets.
0: அவருடைய அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு.
1: The Lord reveals to the one who call unto him.
0: அவரோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு.
1: The Lord reveals to the one who are close to him.
0: அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு.
1: The Lord reveals to the one who are anointed by his Holy Ghost.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் இப்படி படித்து கொண்டே இருக்கலாம்.
1: You can read many incidents in the Bible like this.
0: தனி நபர்களை பற்றி,
1: about individual persons,
0: நடக்க போகிறவைகளை பற்றி,
1: about the things that going to happen,
0: வரப்போகும் ஆபத்துகளை பற்றி,
1: about the dangers that going to encounter,
0: கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை பற்றி,
1: about the goodness that the Lord has prepared,
0: தேவன் அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்.
1: Now and then the Lord has revealed.
0: எனக்கு இது ஒரு சம்பவம் படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தது.
1: When I read an incident, it was really surprising me.
0: ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது,
1: if you come to Genesis chapter 41,
0: அங்கே பார்வோன் என்கிற எகிப்தின் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது.
1: So here the king of Egypt, Pharaoh, had a dream.
0: அது ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை சொப்பனம் வருகிறது.
1: So here it was not once, but he had this dream twice.
0: ரெண்டு சொப்பனம் அவனுக்கு வந்தாலும் அவனுக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியல.
1: Though he had this dream twice, he could not understand the interpretation of the dream.
0: அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கிடைச்சிட்டு அந்த பேக்கேஜை எப்படி திறக்கிறதுன்னு தெரியல.
1: It is like you have got a package, but you don't know how to unwrap the package.
0: இன்னொரு விதமா சொன்னா, ஒரு பார்சல் வந்துருச்சு, அதுடைய அதுடைய அது பூட்டப்பட்டிருக்கு, அந்த போட்டு சாவி கூட வரல.
1: In other words, you have received a parcel and it has a lock on it, but you don't have the key to unlock it.
0: அது மாதிரி தான் அவர்ட்ட வந்து உட்கார்ந்திருக்குது.
1: That is how the dream was with Pharaoh.
0: என்ன சொப்பனம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு.
1: He knows what is the dream.
0: ஆனா அந்த சொப்பனத்தினுடைய மறைபொருள், அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்ற அந்த மறைபொருளை உடைக்கிறதுக்கு அவருக்கு முடியல.
1: But he was not able to break up the secret that is behind this dream.
0: அப்ப அவருடைய அரண்மனையில பேருக்குன நிறைய ஞானிகள் சாஸ்திரிகள் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க.
1: So he had all magicians, wise men in his court for namesake.
0: அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பா இத்தனை வருஷமா ரொம்ப பேர் வாங்கி சம்பளம் வாங்கி உட்கார்ந்திருக்காங்க.
1: So they are the one who have received so much of greatness, and they are the one who have received salary for this.
0: அவங்க எல்லாம் பெரிய ஞானிகள் என்று கருதப்பட்டாங்க.
1: They are called as wise men.
0: அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தா கூட ஒருத்தருக்குமே என்ன தெரியலன்னா ரகசியம் தெரியல.
1: Though he called everyone, no one could find out the secret.
0: அவங்க நினைக்கிறேன் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு புலப்பட்டதெல்லாம் சொல்லியிருப்பாங்க.
1: I think they would have given their own interpretation, whatever they could explore out of it.
0: ஆனால் கொஞ்ச தூரம் அவங்களால போக முடிஞ்சதை தவிர கடைசி வரைக்கும் அவருடைய முழு ரகசியத்தை அவர்களால சொல்லவே முடியல.
1: They were able to say only a part of it, but they were not able to say the entire secret behind it.
0: இது வந்து யோசேப் என்கிற மனிதன் கிட்டத்துல கடைசி வந்து சேர்ந்த போது,
1: so at last when this came to a man named Joseph,
0: அவர் சொல்லுகிற சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது.
1: Certain words which he uttered is really liked by me.
0: நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 25லிருந்து 32 குறித்து கொள்ளுங்க.
1: So you can note down Genesis chapter 41 verses 25 to 32.
0: அதுல என்ன கவர்ந்த சில வார்த்தைகள்,
1: certain words which attracted me here.
0: 25ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு,
1: verse 25 says,
0: தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார்.
1: God has showed Pharaoh what he is about to do.
0: என்ன பண்ணாரா?
1: What did God do?
0: கர்த்தரே அறிய பண்ணி இருக்கிறாரு.
1: God himself has showed Pharaoh what he is about to do.
0: கர்த்தர் இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார்.
1: The Lord has showed Pharaoh what he is about to do.
0: இதே வார்த்தையை திரும்ப நீங்க 28ஆம் வசனத்துல வாசிக்கலாம்.
1: You can read same word in verse 28.
0: இதுவே தேவன் தாம் செய்ய போகிறதே பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார்.
1: What God is about to do, he showeth unto Pharaoh.
0: திருப்பி 31ஆம் வசனம் பாருங்க.
1: Verse 31.
0: சாரி 32
1: 32
0: இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது.
1: And for that the dream was doubled unto Pharaoh twice. It is because the thing is established by God and God will shortly bring it to pass.
0: அப்போ ஆண்டவர் ரெண்டு முறை வந்து காண்பிக்கிறாராம்.
1: So the Lord has shown is twice.
0: ஆனா காண்பிச்சாலும் கண்ணுக்கு ஒண்ணு தெளிவு வரல.
1: Though the Lord has shown him twice, there is no clarity for his eyes.
0: ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு யாருக்கு ஆண்டவர் சாவியை கொடுத்திருந்தார்னா தேவ ஆவியை பெற்றவன்கிட்ட தான் சாவி இருந்தது.
1: But the Lord has given this key to the one who has received the Spirit of God.
0: அதனால தான் சொல்லுவேன் இந்த நீதிமொழிகள் அந்த வாஸ்தவம் பாத்தீங்களா, உத்தமனுக்கு தான் தம்முடைய ரகசியம் அவரோடு இருக்கு.
1: That's what we read in Proverbs. His secret counsel is with the upright.
0: கர்த்தர் வந்து எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்துறது இல்ல.
1: The Lord will not reveal it to everyone.
0: எல்லாருக்கும் சொப்பனம் வந்தாலும் வெளிப்பாடு யாருக்கு இருக்குனா உத்தமர்களிடத்துலதான்.
1: Though everyone have a dream, but the interpretation is with the upright alone.
0: இப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி.
1: So now someone have questions.
0: அப்போ நம்ம வருங்காலத்தை பற்றி எல்லாம் கர்த்தர் நம்மட்ட பேசுவாரா?
1: So will God speak about our future to us?
0: நம்ம தேசத்துல இருக்கிற வருங்காலத்தை பற்றி கர்த்தர் நம்மட்ட பேசுவாரா?
1: Will the Lord speak about the future of our nation to us?
0: நம்முடைய உலகத்தின் வருங்காலம் எப்படி இருக்கும்னு கர்த்தர் நம்மட்ட பேசுவாரா?
1: Will the Lord speak about the future of our world to us?
0: நிச்சயமாய் பேசுவார். நான் பேச மாட்டார் நான் சொல்ல மாட்டேன்.
1: Surely the Lord will speak. I don't say no to that.
0: ஆனால் தேவன் யாரிடத்தில் எப்பொழுது எங்கே எதற்காக பேச வேண்டும் என்பதை தேவன் தான் தீர்மானிக்கிறார்.
1: But it is God who decides what to speak, whom to speak and for what purpose to speak.
0: அதனால நாம அதுக்காக நாம ரொம்ப பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல.
1: So therefore we need not be bothered about that much.
0: இன்னைக்கு நிறைய சில பேர் நினைக்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: So some people will think that I have to know everything.
0: சில பேர் இன்னும் ஒருபடி மேல போயிடு என்கிட்ட சொல்லாம ஆண்டவர் செய்யவே மாட்டார்ன்ற மாதிரி போயிடுறாங்க.
1: Some people will say that the Lord will not do anything without revealing to me.
0: இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வியூ.
1: So this is some extreme view.
0: ஏன்னா ஆண்டவர் வந்து பார்வோனுக்கு தேசத்தில் நடக்க போகிறத சொன்னார்.
1: So it's because the Lord has told what the Lord's going to do to the nation to Pharaoh.
0: அதை விளக்கமாக வெளிப்படுத்தவும் ஆண்டவர் யோசேப்புக்கு ஆவியை தந்தார்.
1: The Lord also gave the spirit to Joseph that he might interpret it very clearly.
0: ஆனா இது டெய்லி நடந்த ஒரு காரியம் கிடையாது.
1: But this was not something that happened every day.
0: இது டெய்லி வருஷம் ஆண்டவர் வெளிப்படுத்திட்ட இல்ல.
1: So the Lord did not reveal it every year.
0: It was a one-time incident. இது ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம் தான்.
1: It was a one-time incident.
0: நீங்கள் வேதத்துல இத போல எத்தனையோ வெளிப்படுத்தல்கள் பாத்தீங்கன்னா it was a one-time incident. எப்போ தேவையோ கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார்.
1: When you see similar incidents in the Bible, they were all one-time incidents which the Lord revealed only one time.
0: நோவாவுக்கு உலகத்துக்கு வரப்போகிற பெரிய ஜலப்பிரளயத்தை பத்தி பேசினார் இல்லன்னு சொல்லல.
1: So the Lord spoke about the great destruction of what by floods to Noah.
0: அதுக்காக அவர் சாகர வரைக்கும் வருஷம் வருஷமா வந்து வந்து என்ன நடக்க போகுது, இந்த வருஷம் எங்க மழை பெய்ய போகுது, எங்க வந்து காற்றடிக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இல்ல.
1: So it doesn't mean that the Lord came every year and told him where it's going to rain, where it's going to flood, where it's going to blow wind.
0: வாழ்க்கையில வந்த வெளிப்பாடே ஒரே ஒரு முறை தான்.
1: So the revelation that came to him was only one time.
0: நிறைய பேர் வந்து இத பிடிச்சுக்கிறாங்க ரொம்ப முக்கியமா.
1: Many people will take hold of this thing.
0: அதனால வருஷந்தோறும் உட்கார்ந்துட்டு இந்த வருஷம் என்ன நடக்கும், அந்த வருஷம் என்ன நடக்கும்னு சொல்லி பட்டியல் போட்டுட்டு இருக்காங்க.
1: So therefore they list out saying what will happen this year, what will happen that year, next year.
0: நீங்க அந்த மாதிரி உட்கார்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க.
1: You don't sit and expect like that.
0: ஆண்டவர் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்தியால எல்லாம் நடக்க போகுது.
1: So as if the Lord going to reveal everything and then the Lord going to do everything in India.
0: அப்படி அவசியம் கிடையாது.
1: It is not necessary for that.
0: தேவையா அது நமக்கு தேவனுடைய செய்கைகளை வெளிப்படுத்த தேவனுடைய கிரியைகளை செய்ய அவசியமானால் நிச்சயமா யாருக்கு வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்துவார்.
1: So if the Lord wants to show or reveal his things to someone, he will surely reveal it to them.
0: ஆண்டவர் நம்முடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துகிறார்.
1: The Lord confirms our steps.
0: அவர் சில வேளையில நம்மை கட்டாயத்தின் பேர்ல கூட நம்முடைய பாதைகளை திருப்புறாரு.
1: Sometimes the Lord also turns our steps by compulsion.
0: முன்னாலே ஒரு உணர்வை தர்றாரு.
1: So he will give us a conviction earlier.
0: என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: I want to tell my personal opinion.
0: நமக்கு அறிய வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வேதத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார்.
1: The Lord has revealed everything in his Bible which we are supposed to know.
0: 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் அதிகாரம் 16-17.
1: 2 Timothy chapter 3 verses 16 and 17.
0: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
1: All scripture is given by inspiration of God.
0: தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளுமாய் இருக்கிறது.
1: And is profitable for doctrine, for reproof, for correction, for instruction, righteousness, that the man of God may be perfect, thoroughly furnished unto all good works.
0: 2 பேதுரு 1:3 வாசிக்கும்போது,
1: if you read 2 Peter 1:3,
0: 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3 மன்னித்துக் கொள்ளுங்கள்.
1: 2 Peter chapter 1 and verse 3.
0: அங்கே வாசிக்கிறோம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
1: We read according as his divine power has given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that has called us to glory and virtue.
0: ஒரு காரியத்தை சொல்ல
1: விரும்புறேன்.
0: நீங்க வந்து நடக்கிற சம்பவங்கள், இன்றைக்கு நடக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் உட்கார்ந்து தேவன் இதுல என்ன செய்யறாரு, எப்படி செய்ய போறாரு அப்படின்றதே உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு,
1: rather than looking at the current situation and trying to figure out what is happening and what is God trying to show or reveal through this,
0: கர்த்தருடைய வேதத்திலே கர்த்தர் நமக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதிலே நாம் கவனம் செலுத்தி,
1: if you show attention to find out what the Lord has told in his word and what the Lord is trying to reveal through his word,
0: நாம் செய்ய வேண்டியதை எத காரியங்களை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரோ அவைகளை நிறைவேற்றுவதில் நாம் கவனமா இருக்கணும்.
1: And we should be very careful to observe and fulfill the things which the Lord has commanded us to do.
0: சில பேரை பார்க்கறேன், அவர்கள் வந்து ஒரு விதமான அப்சஷன்ல இருக்காங்க. அது ஒரு விதமான ஒரு அவங்க வாஞ்சை, அதீத வாஞ்சையா அது என்னன்னு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரொம்ப ஆவிக்குரியவன் அப்படின்னா எனக்கு வருங்காலத்தை பத்தியெல்லாம் நான் நிறையா பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: So I think certain people are with such a kind of obsession where they say that if I am with a passion of God, then it means that I have to know about future.
0: அதுக்காக தனியா உபவாசம் இருக்கிறாங்க, ஜோம் பண்றாங்க.
1: So therefore they fast for it and they also pray for it.
0: ஆனா நீங்க வேதத்துலலாம் படிச்சீங்கன்னா, யோசேப்பும் சரி அதே போல நோவாவும் சரி தானியலும் சரி, இவங்க வந்து தேவை வராம இவங்க தங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு ஜெபம் பண்ணி எனக்கு நாளைக்கு இருக்கிறத எனக்கு இன்னைக்கே சொல்லணும்னு ஆண்டவர்ட்ட டிமாண்ட் பண்ணவே இல்லை.
1: But if you look at this Noah, Joseph or Daniel, when you see their instance, they never forced God or forced themselves and pray for, and they never forced God to reveal the thing that's going to happen tomorrow.
0: தானியல் ஜெபம் பண்ணார், உபவாசம் இருந்தார், எப்ப தெரியுமா?
1: Daniel prayed and fasted, we know when.
0: அவருக்கு வந்து கட்டளை வந்திருக்கு.
1: When there came a decree to him.
0: நீங்க வந்து ரகசியத்தை சொல்லலனா கொன்று போடுவேன்.
1: If you don't reveal the secret, then I will kill you.
0: அதுக்கு அவங்க டைமை வாங்கி ஆண்டவர்ட்ட கேட்டாங்க, ஆண்டவரே இத சொல்லுங்க, எங்களை நீங்க ஜீவனோடு தப்பு வைக்கணும்னு கேட்டாங்க.
1: So therefore they asked for some time and then they prayed that the Lord should deliver them from this.
0: இன்னைக்கு நிறைய பேர் வந்து, நான் வந்து இப்படி ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்துல என்ன நடக்கும்னு எனக்கு காமிக்கிறாருன்னு சொல்லி பெரிய பட்டியல் போடுறாங்க.
1: There are certain people today who says that I have prayed like this and the Lord has shown me a list of things that will happen in this year.
0: அவங்க அதை வைத்து தான் தங்களை தீர்க்கதரிசிகள் அப்படினு காட்ட விரும்பறாங்க.
1: And they also want to show themselves as prophets only through that.
0: ஆனா ரொம்ப வேதனையோட சொல்றேன், நான் யாரையும் குற்றப்படுத்த சொல்லல, வேதனையோட சொல்றேன், அதுல உள்ள பட்டியல்ல பெரும்பான்மையானவைகள் அந்த வருஷம் நடக்கிறது கிடையாது.
1: I'm not trying to accuse anybody, but I'm telling with pain that most of the things in their list doesn't happen in that year at all.
0: இன்னும் வேதனை என்னன்னு சொன்னா, அவங்க வந்து எதெல்லாம் சொல்லலையோ அதெல்லாம் நடந்திருக்கு.
1: And more grieving is that many things which they never uttered are actually happening.
0: ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட வேண்டியவைகள் அல்லது அறிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டியவைகள்லாம் வெளிப்படுத்தப்படாமலே இவர்கள் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது அது ரொம்ப மோசமான நிலையில முடிஞ்சிருக்கு.
1: So most important things that would happen have not been uttered by them, but they would be happening. And when they say it would be a good times, then would be the actually bad times.
0: பின்பு பாத்தீங்கன்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை வச்சுட்டு நான் அப்பமே சொல்லிட்டேன், இப்பமே சொல்லிட்டேன் என்று சொல்லி சமாளிக்கிறது நீங்க பார்க்கலாம்.
1: But then you can see them, they'll try to say that things, they try to extract things from the past and say that I've told it prior and earlier about this.
0: They manage their prophecy prophecies. See, this is not our job. இது நம்ம இப்படி செய்ய கூடாது.
1: So we should not do this.
0: நமக்கு ஆண்டவர் வேதத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has revealed his word to us.
0: கடைசி நாள் நம்மட்ட கேட்க போறதுன்னா வெளிப்படுத்தின சத்தியங்களை நீ கடைபிடித்தாயா, கீழ்படிந்தாயா?
1: On the last day the Lord going to ask us, have you followed and did according to the word that I have told you?
0: நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கு.
1: Our times are in his hands.
0: அவர் நம்முடைய காலத்துக்கு மிஞ்சியும் காரியங்களை நிறைவேற்றுவார்.
1: He will also fulfill things beyond our time.
0: எல்லாவற்றையும் நம்மட்ட சொல்லணும்னு தேவன் மேல எந்த கட்டாயமும் கிடையாது.
1: There is no compulsion on God that he should reveal everything to us.
0: ஆனால் எதை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை நம்முடைய நன்மைக்காக சொல்லுவார்.
1: But whatever he desires to reveal to us, he will do it for our good.
0: நீங்களும் தயவு செய்து ஆவிக்குரிய உச்ச கட்டம்ன்றது எனக்கு எல்லாமே முன்னாலேயே தெரிஞ்சிரணும் அப்படி நீங்க சொல்ல கூடாது.
1: So even you should not say as a being on the top of that spirit, you should not say that the Lord should reveal everything to you.
0: நான் சொன்னது போல பெரிய தீர்க்கதரிசியாகி எலியாவுக்கே தன்னை தவிர ஒரு 7000 பேர் இருந்தாங்கன்னு அவருக்கே தெரியல. கர்த்தர் சொல்லல அவர்ட்ட.
1: As I told you to this great prophet Elijah, he was not aware that there are other 7000 people other than him. The Lord has not revealed him to him.
0: நாம எல்லாமே தெரிந்தவர்களா நடமாடணும் நினைக்க கூடாது.
1: We should never think that we have to move around having known everything.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சில பேர் வந்து ஏதாவது நடந்துட்டா போதும், நடந்து முடிஞ்ச உடனே கர்த்தர் எனக்கு ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார் உடனே சொல்லிடுவாங்க.
1: So there are certain people, if something happens, they will come and say immediately the Lord has already revealed this to me.
0: எப்ப சொல்லுவாங்க தெரியுமா?
1: You know when they will say?
0: எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சொல்வாங்க.
1: After everything has happened.
0: கர்த்தர் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு.
1: The Lord has already told
0: me. எனக்கு போன மாசம் எனக்கு வெளிப்படுத்தினார்.
1: The Lord revealed this the last
0: போன வாரம் வெளிப்படுத்தினார்.
1: The Lord revealed it last week.
0: நான் சொல்றேன் இந்த மாதிரி அப்செஸ்டா இருக்காதீங்க.
1: I tell you don't be obsessed like this.
0: கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு யாருக்கு எங்கே எப்பொழுது எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார்.
1: The Lord knows what to reveal, when to reveal, whom to reveal and for what purpose to reveal to his beloved.
0: சில பேர் நினைக்கிறாங்க எங்கட்ட ஆண்டவர் எதுமே வருங்காலத்தை பத்தி சொல்லல, அப்போ நாம வந்து ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல போல இருக்கு அப்படினு சில பேர் சந்தேகம் வேற.
1: So some people have a doubt, since the Lord is not revealing anything to me, it means that I am not very much good in spiritual life.
0: என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்ட்ராங்கா இல்லையோ, எனக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு என்கிட்ட ஒன்னு சொல்லவே இல்லையே.
1: So they think my spiritual life is not strong because the Lord has not revealed what will happen the next year.
0: நான் சொல்லுவேன் கர்த்தர் இன்னைக்கும் பேசுறாரு.
1: But I tell you the Lord is still speaking
0: to me. எதன் வழியா பேசுறாரு?
1: How will he speak?
0: நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையிலே கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given everything that is required for us in his word.
0: ஆனால் அந்த சத்தியம் மாறாது.
1: But that truth will never change.
0: அவருடைய ரகசியத்தை தம்முடைய நீதிமான்களோடு வைக்கிறார்.
1: He has kept his secret with the upright.
0: நம் மூலமாகவும் நம்மை கொண்டும் நமக்குள்ளேயும் தேவன் செய்யப்போகிற காரியங்களை தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார்.
1: And the Lord also speaks certain things which is going to do through us and through us and by us.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய கவனம் எங்க இருக்கணும்னா,
1: where we should be occupied with?
0: ரகசியத்தின் மேல இல்ல,
1: not upon the secrets.
0: ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நீதிமானா இருக்கணும்னு நம்ம ஜெபமா.
1: But we should pray that I should be upright before you, Lord.
0: கர்த்தர் தம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு வெளிப்படுத்த வேண்டியவைகளை வெளிப்படுத்துவார்.
1: And the Lord will reveal the things that he is supposed to reveal to us according to his desire.
0: ஜெபமனோமா.
1: Shall we pray?
0: பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our holy and merciful Father, we praise you, Lord.
0: நீர் ரகசியங்களின் தேவன்.
1: Lord, you are a God of secrets.
0: நீர் ரகசியங்களை ஏற்ற காலத்திலே ஏற்ற மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்.
1: Lord, you are the one who reveals the secrets at the right time to the right people.
0: ஆண்டவரே நீர் தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது.
1: Lord, there is a crowd that you seek after, Lord.
0: அவர்கள் நீதிமான்களும் உத்தமர்களும் இந்த சந்ததியிலே வாழ்கிறவர்களை நீர் தேடுகிறீர் ஆண்டவரே.
1: Lord, you seek for the people who are righteous and upright in this generation.
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை தேடுகிறீர்.
1: Lord, you are seeking people who call unto you, Lord.
0: ஆண்டவரே உம்மை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை தேடுகிறீர்.
1: Lord, you are seeking people who truly worship you.
0: உமக்கு பயந்தவர்களை தேடுகிறீ.
1: You seek people who fear you.
0: ஆண்டவரே அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க கிருபை தா.
1: Lord, give us grace that we let us also be in that group, Lord.
0: நீர் எங்களுக்காக செய்கிறவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த உண்மை உள்ளவர்.
1: Lord, you are faithful to reveal things that you want to do to us, Lord.
0: ஆண்டவரே எங்களோடு இருந்து நீர் செய்கிறவைகளை வெளிப்படுத்துகிற தேவன்.
1: Lord, you are the one who will be with us and reveal the things that you're going to do for us.
0: எங்களுக்குள்ளே நிறைவேற்ற போகிறவைகளை நீர் நிறைவேற்றுவதற்கு வெளிப்படுத்துவதற்கு உண்மை உள்ள தேவன்.
1: Lord, you are faithful to reveal the things that you're going to do in us, Lord.
0: எங்களை தொடர்ந்து இரத்தத்துக்குள் மறைத்து பாதுகாத்து நீர் வெளிப்படும்.
1: Lord, continue to cover us under your blood and protect us.
0: உமக்கு முன்பாக நீதிமான்களாய் உத்தமர்களாய் வைத்துக்கொள்ளும்.
1: Lord, keep us as upright and righteous before you, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen. Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 நாளாகமம் 15:7. 1918 அக்டோபர் மாதம் செக்கோஸ்லோவாக்கியா என்ற ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டது. 1993 அது இரு வெவ்வேறு குடியரசாக பிரிக்கப்படும் வரை ஒரே நாடாக இருந்தது. இந்த தனி நாட்டை உருவாக்க அரும்பாடுபட்டவர் டாக்டர் தாமஸ் மசாரிக். இவர் தன்னுடைய சுயசரிதையில் செக்கோஸ்லோவாக்கியா என்ற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக தான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது என்று கூறியுள்ளார். மேலும் அவர், ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு நாம் முன்னேறும்போது கஷ்டங்கள் வரலாம், ஆனால் நம் லட்சியத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் அதை அடைய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்துள்ளார். அழிந்து போகக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குபவர்

தன் கைகளின் சுத்தத்திற்கும் மன உண்மைக்கும் தக்கதாக தேவன் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பினார். தாவீது நம்பியதைப் போலவே தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும் வாய்ப்பை தாவீது பெற்றார். அவருடைய காலத்தில் ஜனங்களை தேவனுக்கு நேராக அவர் வழி நடத்தினார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்முடைய அழைப்பிலும் நோக்கத்திலும் நாம் நிலைத்திருந்தால் நம்முடைய வெற்றி நிச்சயம். தேவன் நம் கைகளின் கிரியைகளுக்கு கண்டிப்பாக பலன் தருவார். ஆகவே நம் கைகளை தளர விடாமல் திடன் கொள்ளுவோம்.

ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்தின்கும் ராஜா. கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். உன்னதமான தேவனை ஆராதிக்கும்படி தேவன் தந்த இந்த நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு ஆயத்தமாக வண்ணமா எல்லாரும் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு உங்களை தாழ்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர்.

நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளிலும் இந்த வேளையிலே அப்பா இருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல அனுகூலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுகவும், நீர் எவ்வளவு வேணும் பெருகவும் வேணும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆவியிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை செய்யும். யார் யார் இந்த ஆராதனையில இணைந்து கொள்ள நீர் சித்தமாயிருக்கிறீர்களோ அவர்களை இணைந்து கொள்ள கிருபை செய்யும். அதற்கான அனுகூலங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கதர் சீக்கிரம் மாற்றப் போகிறீர்கள், நன்றி. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க நீர் எங்களை பழக்குவிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். மகிமைப்படுவதாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹாலலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.

மகிமை மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்த தேவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை கூட. ஹல்லேலூயா. ராஜனுக்கு, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். அவமே நாம் ஆராதிக்கிறவர், நம்மை என்றென்றும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.

சத்தம் வெளிப்படுவதாக, துதியின் சத்தம் எழும்புவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், அவருடைய நாமத்துக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக.

மறந்து, சூழ்நிலையை மறந்து, நிலைமையை மறந்து அவரை பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Thank you Father. ஆராதனைக்குரியவரே நன்றி. Hallelujah. Jesus, Jesus, Jesus. Amen. Thank you Father. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்புறீங்களா?

உன்னை மீட்டு கொண்டவர் சொல்லுகிறார். உனக்கு மாத்திரமல்ல, உன் தலைமுறைக்கும் சேர்த்து சொல்லுகிறார், இன்றைய சூழலை குறித்து ஒரு நாள் கலங்காதே. உன் ஓட்டம் எங்கே முடிய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீ சந்திக்கிற பிரதிகூலங்கள் அல்ல, உன்னை துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகளும் அல்ல, மனிதர்களும் அல்ல. தாயின் கற்பத்தில் தோன்றும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர். சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் இதற்கு பின்னாக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். எனவேதான் சொல்கிறார், இனி சீஷர்களை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி ஒரு நாட்களை வைத்திருக்கிறார் மகிழும்படியான. எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நாங்கள் துன்பத்தை கண்ட, வேதனை கண்ட, வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக எங்களை இன்பத்தை காண செய்யும். காரணம், துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தையும், வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையான பலனையும், முச்சடிக்கு பதிலாய் தேவதாறு விருட்சத்தையும், புலம்பலுக்கு பதிலாய் களிப்பையும் கொடுக்க வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன்.

ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம். கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருடங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் ஜோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களில் கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. அப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீரோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரியின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியில் இருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டளை மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவனை கீழ் வீட்டுக்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 14:25. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் யாரும் கிரியை செய்ய முடியாத காரியங்களில் சூழ்நிலைகளில் கடந்து வந்து உங்களை மீட்டு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பாடுகள், வேதனைகளாகிய வியாதி, வறுமை, பற்றாக்குறை, குடும்பத்தில் பிரிவுகள், பிள்ளைகளை குறித்த பாரம், இவற்றால் எப்படி மீள்வது, யார் நம்மை விடுவிப்பார்கள் என்றும், வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கிறவர்களே, உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளை மாற்றும்படி நீங்கள் அவைகளை மேற்கொள்ளும்படிக்கும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்றும், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமைப்பேன் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில் தம்மை 3 நிலைகளில் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாய் தைரியப்படுத்துகிறார். மத்தேயின் புஸ்தகம் 14 நாம் வாசிக்கையில், அங்கே சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு போகிறார்கள். போகிற வழியிலே கடலில் எதிர்காற்று அதிகமாயிருந்தபடியினால் படவு அலைகளினால் வேகமாக அலைவுண்டது. படவில் இருந்த சீஷர்கள் பயந்து நடுங்கி என்னவாகுமோ என்று கலங்கி நிற்கிற வேளையில், 4 ஜாமத்திலே, அதாவது நடு இரவு நேரத்தில், இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். பேதுருவையும் நடந்து வரும்படி தைரியப்படுத்தி அழைக்கிறார். பேதுருவும் ஜலத்தின் மேல் நடந்து இயேசுவிடம் செல்கிறதை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் பல வேளைகளில் இப்படிப்பட்ட நடுக்கடலின் அனுபவங்களும், எதிர்காற்றின் தீமைகளும், 4 ஜாமமாகிய இருள் போன்ற பிரச்சனைகளின் மத்தியில் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு இயேசுவே வெளிச்சமாகி இருளை அகற்றி போடும்படி உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். யோவானின் புஸ்தகம் 1:9 வாசிக்கின்றோம், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று, அவர்தாம் இயேசு. மேலும் நீங்கள் நினைக்கலாம், யாராலேயும் என்னை என் இக்கட்டுகளிலிருந்து, வியாதியில், மன போராட்டங்களிலிருந்து விடுவிக்க முடியாது என்று. ஆனால் யாருமே கிரியை செய்ய முடியாத 4 ஜாமத்தை போன்ற உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து காப்பாற்றி தைரியமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படிக்கு உங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். 2வதாய் தாகம் தீர்க்கிறார். யோவானின் புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில், அங்கே சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், அதை குறித்த அவமானங்கள், நிந்தைகள், வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் நிறைந்தவளாய், தன்னை யாரிடத்திலும் காட்டிக்கொள்ள விருப்பமில்லாதவளாய், தனிமையாக்கப்பட்டவளாய், தன் இருதயத்தில் யாவற்றையும் சுமந்தவளாய், ஒரு தாகத்தோடு, ஏக்கத்தோடு, என்றாவது ஒரு நாள் நம் இருதயத்தை யாரிடமாவது ஊற்ற வேண்டும், மனமிட்டு பேச வேண்டும் என்று தாகத்தோடு காத்திருக்கிறாள். 6 வேளையாகிய நடுப்பகல் வேளையில் ஒருவரும் தண்ணீர் மொழுவதற்கு வராத நேரத்தில் கிணற்றுக்கு செல்கிறாள். இயேசுவை காண்கிறாள். அவளை குறித்த அவளின் இருதயத்தில் உள்ளவைகளை இயேசு அறிந்து இருதயத்திற்கு ஏற்ற தாகத்தை தீர்க்கிற ஆறுதல் வார்த்தைகளை கேட்கிறாள். உடனே அந்த ஸ்திரீ தன் மனவேதனைகளை இயேசுவிடம் இறக்கிவிட்ட சந்தோஷத்தில் தெளிந்த இருதயத்தோடு இயேசுவை குறித்த நற்செய்தியை சொல்ல புறப்பட்டாள் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, அநேக வேளைகளில் நீங்களும் கூட இப்படிப்பட்ட மன போராட்டமான சூழ்நிலையில் கடந்து போகலாம். யாரிடம் நம் வேதனைகளை சொல்லுவது, ஆறுதல் எங்கே கிடைக்கும் என்று விரக்தியோடும் வெறுமையாய் போன இருதயத்தோடும், யாருமே பார்க்க முடியாத, கேட்க முடியாத 6 வேளையாகிய சூழ்நிலையில் இயேசு உங்களை பார்க்கிறார், விசாரிக்கிறார், ஆறுதல் படுத்தி மனபாரத்தை, தாகத்தை தீர்த்து வைக்கிறார். நீண்ட நாள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார். முடிந்தது என்று இருந்த காரியங்களில் இயேசு இன்றைக்கு ஜீவனை உண்டாக்குகிறார். ஜீவ தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3வதாய் தயவு செய்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில், அங்கே பவுலும் பவுலோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரும் கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறார்கள். போகிற வழியிலே கடற்பிரயாணத்தில் காற்று, மழையும், அலைகளின் சீற்றமும் அதிகமாயிருந்தமையினால் கப்பலில் பயணம் செய்தவர்கள் எல்லாரும் பயந்திருந்தார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்ள அநேக முயற்சிகளை எடுத்தார்கள், பிரயாசங்கள் பட்டார்கள். ஆனாலும் தொடர்ந்து சீற்றம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அநேக நாட்களாய் சூரியனும் நட்சத்திரங்களும் கூட காணப்படாமல் இருந்தது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாய் இருந்த வேளையில் இயேசு பவுலுடன் பேசுகிறார். பவுலே,
பயப்படாதே, உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தயவு பண்ணுவேன் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட பெருங்காற்றை போன்று முன்னேறி செல்ல விடாமலும், தேவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமலும், பல தடைகளும் போராட்டங்களும் கோலியாத்தை போல் வந்து வந்து நிற்கிறதே என்று பயந்தும் கலங்கி போயும், எப்படி பவுலின் பிரயாணத்தில் சூரியனும் நட்சத்திரங்களும் இல்லாதே அந்தகாரப்பட்டதோ, அப்படி உங்களின் சூழ்நிலைகள் எல்லாம் இருளாய் அந்தகாரப்பட்டு ஒருவரும் காண முடியாதபடிக்கு மீட்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சில விசேஷித்த தயவுகளை காண்பிக்கிறார். இருளான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக நியமிக்கப்பட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான கதவுகளை இன்றைக்கு திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் யாருமே கிரியை செய்ய முடியாத நான்காம் ஜாமமாக இருக்கலாம், அல்லது யாருமே பார்க்காத ஆறாம் மணி வேளையாக கூட இருக்கலாம், மற்றும் இருள் சூழ்ந்த மூடப்பட்ட நிலையாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு அவைகளின் மத்தியில் கடந்து வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை வார்த்தையை விசுவாசியுங்கள். அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மூடாய் கடந்து போய் கொண்டும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுவதுமாக இயேசுவிடம் ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. சில தேவ பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் பிரதர் நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம், காத்திருக்கிறோம், ஆனால் இந்தந்த காரியத்தில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா பிரதர், ரொம்ப காத்திருந்து காத்திருந்து உள்ளம் சோர்ந்து போகிறது, ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த விஷயத்துல கர்த்தர் தான் அற்புதம் செய்ய முடியும், மனுஷனால் முடியாது, நாங்க அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், ஆனா ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் செய்வார் என்கிற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது, ஆனா அதை நினைக்கும் போது சில நேரங்கள் எங்க உள்ளம் சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்களும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து எதிர்பார்ப்போடு காத்திருந்து நீங்களும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 23:18 வசனம், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவுண்டு, கண்டிப்பா முடிவுண்டு, நிச்சயமா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே சொல்கிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே ஒரு முடிவு உண்டு, நிச்சயமா உண்டு. அது அவ்வளவுதான், இனிமேல் நடக்காது அப்படிங்கிற சூழ்நிலை அல்ல, நிச்சயமா முடிவுண்டு, நான் அற்புதம் செய்வேன் என்பதை இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உணர்த்துகிறார். நம்ம யோசேப்பனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது கர்த்தர் தரிசனத்தை சொப்பனத்தை கொடுப்பார், ஆனால் நடந்த சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாகவே இருக்கும். யோசேப்பு உள்ளத்தில் வேதனை இருக்கும் இல்லையா? அவர் எப்போ ஆண்டவருடைய வாழ்க்கை மாறும், எப்போ ஏன் சகோதரர்களே என்னை விட்டுட்டாங்க, ஏன் சகோதரர்களே என்னை கொல்ல பார்த்தாங்க, நான் செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையில் இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாம அடிமையா இருக்கிறேன், எப்போ ஆண்டவரே, காத்திருந்து காத்திருந்து இருக்கலாம், ஆனா கர்த்தர் மேல ஒரு அளவற்ற நம்பிக்கை, ஆண்டவரையே சார்ந்து கொள்கிற தன்மை யோசேப்புக்குள் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். 105:17 பின்னாடி வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷன் அனுப்பப்பட்டார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பின்பு ராஜா கட்டவிழ்க்க சொன்னார், ஜனத்தின் அதிபதி அவரை உயர்த்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை ஆண்டவருடைய வார்த்தை புடமிட்டு கொண்டே இருந்தது. பின்பு கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார், அவருடைய வேலை வரும்போது கண்டிப்பா அற்புதம் செய்வார். அது வரைக்கும் சில தாமதங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்கும். நிச்சயமா முடிவு இருக்கு, ஆனா அந்த முடிவுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே அந்த அற்புதத்தை செய்வார். ரெண்டாவது, அவருடைய வசனம் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த அற்புதத்துக்கு நேராய். அந்த சூழ்நிலை வரும்போது யார் தடுத்தாலும் அந்த அற்புதம் கண்டிப்பாய் நடக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் முடிவுண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. தாவீது மேல அபிஷேகம் இருக்கு, சவுலுக்குள்ள பொல்லாதவி வந்துட்டது, அபிஷேகம் பெற்றவர் தான் ராஜாவாக இருக்கணும், ஆனா சவுல் அரசாட்சி செய்கிறார். அபிஷேகத்தை இழந்த சத்ருவினால் பிடிக்கப்பட்ட சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் தன் பிராணனை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறார், அண்டை ராஜாக்கள் இடத்துலலாம் போகிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்க, எப்போ ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும், காத்திருந்தார் ஆண்டவர். நிச்சயமாய் நாம் வாசிக்கிறோம், தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார், உங்களையும் உயர்த்துவார். அவர் சொல்லிட்டா யாராலும் மாற்ற முடியாது, நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இந்த நாளிலே நீங்கள் அந்த அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். இன்னும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். நம்ம கால தாமதமாகும் போது நமக்குள்ள சோர்வு வரும், போராட்டம் வரும், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு முழுவதும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருப்போம். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்து நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம்.
உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலம் காத்திருக்கிற காரியங்களுக்கு நிச்சயமாய் ஒரு முடிவு கொடுக்க போகிறீர். அற்புதம் செய்து ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

தகப்பனே உங்க மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவ

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைக்கிறேன். தேங்க்யூ டாட்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு தேவன் கொடுத்த சுலாக்கியத்துக்காக நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம். அதோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்களோடு கூட இந்த நாளின் வசனத்தின் மூலமாய் பேசும். சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கேட்கும்படி, தியானிக்கும்படி, கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் சர்வ வல்லவராய் இருக்கிறதுனாலே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஆண்டவரே இந்த வசனங்களை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் இந்த வசனங்களை தேவன் அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது. எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கும். உம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தியோ போய்க்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் தியானத்துக்கென்று மார்க் எழுதின சுவிசேஷம் 10:27 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனிதர்கள் தொழில்நுட்பத்திலும் மருத்துவத்திலும் விஞ்ஞானத்திலும் எவ்வளவோ வளர்ந்திருக்கிற இந்த நாட்களிலும் பல வேளைகளிலே நமக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் திருப்திகரமான பதில் கிடைப்பதில்லை. ஏன், இந்த பெருந்தொற்று சம்பந்தமாய் உள்ள பல கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்காத ஒரு நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள், கடவுளுக்கு தான் தெரியும். சிகிச்சையில இருக்கிற ஒரு சிலருக்கு சில வேளைகளிலே அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறவங்க சொல்றாங்க, எங்களால் என்னென்ன முடியுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடித்து விட்டோம், இனி நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், அவருக்கு சித்தமானால் அவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். இன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் மனுஷனால் கூடாதவைகள் என்பது நிறைய இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். இங்க இருக்கிற இடத்துல என்னோட சேர்ந்து சொல்வீங்களா, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னதன் பின்னணி என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:17 இப்படி வாசிக்கிறோம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதுகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் ஒரு வழியிலே போய்கொண்டிருக்கிற வேளையிலே ஒருவன் ஓடி வந்து, வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு தலைவனாயிருந்தான் என்று லூக்கா 18 அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்தஸ்து உள்ளவன், நல்ல பதவியில் உள்ளவன். ஆனால் அவன் புரிந்து கொண்டான், எனக்கு தெரியாத சில காரியங்கள் இந்த ஆண்டவராக இயேசுவுக்கு தெரியும். அதை உணர்ந்ததினாலே ஆண்டவரிடத்திலே அவன் வந்தான். ரெண்டாவது, அவன் ஓடி வந்தான் என்று வாசிக்கிறோம். அவசரமாய் வருகிறான். அவன் கேட்ட கேள்வியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அவன் அறிந்ததினாலே சீக்கிரமாய் துரிதமாய் ஆண்டவரிடத்தில் இதற்கு பதில் வேண்டும் என்பதனால் ஓடி வந்தான். மூன்றாவது, அவருக்கு முன்பதாக அவன் முழங்கால் படியிடுகிறான். தன்னையே ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்துகிறான். ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தோடு அவன் வருகிறான். எந்த மனிதனும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வியை இந்த மனுஷன் இயேசுவிடம் கேட்கிறான். கேள்வி என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்ன உடனே பலர் நினைப்பது மரித்த பின்பு. நித்திய காலமாய் வாழ்வதுதான் நித்திய ஜீவன் என்று அநேகர் நினைக்கிறார்கள். நிறைய பேர் இந்த நித்திய ஜீவனை குறித்தும் தேவன் கொடுக்கிற அந்த நித்தியமான வாழ்க்கை குறித்தும் நினைக்கும் பொழுது அவங்க பல பாடல்களில் அதை வெளிப்படுத்துவாங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என்னைக்கோ தூரமாக அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது போல அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 17:3 இப்படி சொல்லியிருக்கிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். திரும்ப வாசிக்கிறேன், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இது வெறும் மூளை அறிவல்ல. எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாய் அவரை அறிந்து அவரால் அறியப்பட்டிருக்க வேண்டும். பல வேளைகளில் சில மனுஷரிடத்துல பேசும்போது அவங்க பெருமைக்காக சொல்லுவாங்க, அவர் எனக்கு தெரியுங்க, இவர் எனக்கு தெரியுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டே வருவாங்க. ஒரு மனுஷன் இதை கேட்டுட்டே இருந்தார், இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் மனுஷன் என்ன எப்போ பார்த்தாலும் தன்னுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்காரு, அவரை தெரியும் இவரை தெரியும், கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டார். நீங்கள் சொல்கிறீங்களே அவருக்கு உங்களை தெரியுமான்னு கேட்டார். நமக்கு அவரை தெரியுங்கிறது வேற, அவருக்கு நம்மை தெரிந்திருக்க வேண்டும். அதான் அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். தேவனை அறிந்திருக்கிற அந்த அனுபவமே நித்திய ஜீவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அறிதலை குறித்து சொல்லும் பொழுது கலாத்தியர் 4:9 இப்படி சொல்லுகிறார், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. அழகா சொல்றாரு பாருங்க, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஒரு கேள்வி அங்க கேட்கிறார். சொல்றாரு, நீங்கள் தேவனை அறிந்து கொண்டீர்கள், தேவனும் தேவனால் நீங்கள் அறியப்பட்டும் இருக்கிறீர்கள். அப்ப தேவனோடு அப்படிப்பட்ட தகப்பன் பிள்ளை என்ற உறவுக்குள்ள வந்த பிறகு நீங்க எப்படிங்க வெறுமையான வழிபாடுகளுக்கும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திருப்ப முடியும் என்று இங்கே வாசிக்கிறோம். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேவனை உண்மையாக அறிந்தும் அவர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்த பின்பும் வீணான காரியங்களுக்கு அடிமைகளாக போக விரும்புவது எப்படி? நித்திய ஜீவனை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உண்மையாக அறிந்து அவரோடு நெருங்கி வாழும் அனுபவம், அதான் வேதம் சொல்லுகிற நித்திய ஜீவன். அப்போ இதனுடைய பொருள் என்ன? நித்திய ஜீவன் என்பது ஏதோ தூரத்தில் இனி வருகிற நாட்களிலே நாம் அனுபவிக்க போகிற ஒன்றல்ல. இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே இதை உள்ளவர்களாய் நம்மால் வாழ முடியும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது தேவனோடு கூட இருக்கிற உறவு, அந்த உறவிலே நம்மால் பூமியிலே வாழ முடியும், அதை அனுபவிக்க முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் அந்த வாலிபன் கேட்ட கேள்விக்கு நாம் வருவோம். அவன் கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்வியை ரொம்ப கவனமா நம்ம கேட்போம் என்று சொன்னால் அதுல அவன் கேட்கல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்கல. அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்வது என்பது வேறு, சுதந்திரித்துக் கொள்வது என்பது வேறு, முற்றிலும் வேறுபட்ட ரெண்டு காரியங்கள். ஒரு செல்வந்தரிடம், பெரிய பணக்காரர் வச்சுக்கோங்களேன், அவரிடத்தில் போய், ஐயா உங்கள் சொத்துக்கள் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுவார், என் சொத்துக்களை நீ பெற்றுக்கொள்ள உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடியும், உன்னை என்னுடைய மகனாக மகளாக தத்தெடுத்து கொள்ள முடியும். அப்பொழுது நீ ஒன்றுமே செய்யாமல் என்னுடைய எல்லா சொத்துக்களும் உனக்கு உடையதாக மாறும். புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். செல்வந்தரின் சொத்துக்களை எந்த மனிதனும் சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அதை அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிறவர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளதான் முடியும். எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? தேவனுடைய மகனாய் மகளாய் நான் மாறும் பொழுது. எப்படி நான் தேவனுடைய மகனாய் மகளாய் மாற முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என் பாவத்தை, என் சாபத்தை, என்னுடைய ஜென்ம பாவம், எல்லா பாவத்தையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டு என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார் என்று அவரை விசுவாசித்து யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெற்றவர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். அவர் சொன்ன பதில் என்ன? மார்க் 10:19 வாசிக்கிறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொறுசாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். ஆண்டவர் இந்த மனுஷனிடத்துல பேசும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த சம்பாஷணையில ஆண்டவர் தேவன் கொடுத்த 10 கட்டளைகளை அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆனால் இதுல ஒரு வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 10 கட்டளைகளில் முதல் 4 கட்டளைகள் தேவனோடு கூட இருக்கிற உறவை குறித்தது, மீதமுள்ள 6 கட்டளைகள் மனுஷனுக்கும் சக மனுஷனுக்கும் உள்ள உறவை குறித்ததான கட்டளைகள். முதலாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள கட்டளைகளை குறித்து நாம வாசித்துருவோம், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வருவோம். ஏன் ஆண்டவர் இப்படி மனுஷருக்கும் மனுஷருக்கும் உள்ள கட்டளைகளை மாத்திரம் அவனுக்கு சொன்னார்? யாத்திராகமம் 20:3-7 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவன் கொடுத்த 1 கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 4 வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அடுத்து சொல்வார், நீ அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். 7 வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 8 வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. வாசிக்கும் பொழுது இந்த முதல் 4 கட்டளைகளை குறித்து ஆண்டவர் இந்த மனுஷன் வாலிபன் சொல்லல, ஆனால் சக மனுஷர்களுக்கு இடையே இருக்கிற அந்த உறவுகளை குறித்த கட்டளைகளை மாத்திரம் ஆண்டவர் அவனுக்கு சொல்றார். மார்க் 10:20 இப்படி வாசிக்கிறோம், அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். ரொம்ப திட்டவட்டமா அவன் சொல்றான், போதகரே, நான் நீங்க சொன்ன எல்லாத்தையும், மனுஷருக்கு இடையே இருக்கிற எல்லா கட்டளைகளையும் நான் சின்ன பிள்ளையிலிருந்து அப்படியே கை கொண்டு வருகிறேன் என்று அவன் சொன்னான். அர்த்தம் என்ன? சக மனுஷரோடு இருக்கிற உறவிலே நான் எந்த இடத்திலும் தவறவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த தப்பும் செஞ்சது இல்லைங்க. அவங்க வார்த்தையிலே அவங்க என்ன சொல்றாங்க, தெரிந்து செய்யவில்லை, தெரியாமல் செய்திருக்கலாம். இதை நாம கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும். மார்க் 10:21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவர் பார்க்கிறாரு இவன் இந்த கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறேன் சொல்றானே அப்படின்னு சொல்லி அவனிடத்துல ஆண்டவர் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறார். மனித உறவுகள் அனைத்தும் சரியாக இருந்தும் தேவனோடு கூட இருக்கிற உறவில் குறை இருக்கும் என்றால் அனைத்துமே வீண் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு கட்டளையை உடைச்சாலும் 10 கட்டளைகளையும் உடைத்ததாகத்தான் வேதம் கருதுகிறது. வாலிபனுக்கு ஆண்டவர் கொடுத்த அடுத்த ஆலோசனை என்ன? மார்க்கு 10:21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியம், பூலோகத்தில் உன்னுடைய வங்கிகள் இவைகளெல்லாம் ஒருவேளை நிறைந்திருக்கலாம்ப்பா பணத்தினால், ஆனால் பரலோகத்தில் நீ ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை. பூமியில் பொக்கிஷங்களை வச்சிருக்கிற, ஆனால் பரலோகத்தில் ஒரு பொக்கிஷமும் இல்லை. அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. அடுத்தது சொல்கிறாரு, சிலுவையை எடுத்துக்கொள், என்னை பின்பற்றி வா. இதை அவன் கேட்ட உடனே மார்க்கு 10:22 இப்படி வாசிக்கிறோம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். காரணம் என்ன? தேவன் பேரில் வைத்த அன்பை காட்டிலும் அவனுடைய உலக ஆஸ்திகளின் மேல் அதிக அன்பு அவன் வைத்திருந்தான். இந்த உலக ஆஸ்திகள் அவனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டது. 2 உதாரணங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆபிராம் என்ற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். வெள்ளி, பொன், மிருக ஜீவன்கள் நிறைய இருந்த மிகப்பெரிய ஒரு சீமானாய் ஆபிராம் இருந்தார். இந்த ஆபிராமுக்கு 100 தேவன் ஏற்கனவே சொன்னபடி அவனுக்கு ஒரு மகனை தேவன் கொடுத்தார். அவன் நல்ல வாலிபனாக அவன் வந்த நிலையிலே தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய நேச குமாரன், உன்னுடைய ஒரே குமாரன், அவனை நீ அழைத்து கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திலே அவனை பலியிடு என்று ஆண்டவர் சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் ஒரு தயக்கமும் இல்லாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். அவருடைய எதிர்காலமே அந்த பிள்ளை, இவருடைய சந்ததியை எடுத்து செல்ல வேண்டியது இந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, நான் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை நான் விட்டுவிட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில எதுவும் தேவனிடத்திலிருந்து என்னை பிரிக்காது. இன்றைக்கு உலகத்தில் வாழும் அநேக மக்களுக்கு இந்த மனப்போராட்டம் உண்டு. இந்த உலகில் உள்ள சில காரியங்கள் மேல் அவர்களுடைய பற்று, சிலருக்கு பணம், சிலருக்கு நண்பர்கள், சிலருக்கு பொழுதுபோக்கு, இப்படி பல காரியங்களில் இவர்கள் பற்று வைத்திருக்கிறதுனாலே தேவன் பேரில் வைக்கும் அன்பிலே குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். 2 ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில் வசதிகள், நல்ல அந்தஸ்து எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் எப்பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ அப்போ என்ன சொல்றார்னா, எனக்கு இருக்கிற எல்லாமே அவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் குப்பை, இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தனக்கு இருந்த அந்தஸ்து, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் சென்ற ஒருவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்றைக்கு சிந்தித்து பாருங்க, எது உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கிறது? எது உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம் தேவன் பேரில் நான் அன்பு வைத்திருக்கிறேனா இல்லையா என்பதை? ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோடு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? உலகத்தோடும், வேலைக்காகவும், குடும்பத்தோடும், பிள்ளைகளோடும், உங்களுடைய மொபைல் ஃபோனோடும் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தேவன் பேரில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம். இது ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நாம் புரிந்து கொள்வதற்காக. பல நேரங்களிலே நாம் வாயிலே பேசுகிறது வேறாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறை வேறாக இருக்கு. இந்த வாலிபன் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்தபோது அவன் வந்த விதம், அவருக்கு முன்பதாக மண்டியிட்ட விதம், அவரிடத்தில் கேட்ட கேள்வி எல்லாம் பார்க்கும்பொழுது தேவன் பேரில் எவ்வளவு பிரியமானவன் என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் தேவன் தோற்றத்தின்படி தீர்ப்பு அளிக்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன். அவன்கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொன்னார், அன்பு கூர்ந்தார். அப்புறம் சொல்றாரு,

ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். ஐஸ்வர்யவான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் யாரை குறித்து சொல்றார்னா, தேவன் பேரில் வைத்திருக்கும் அன்பை காட்டிலும் தன்னுடைய பணத்தின் மேலும் தன்னுடைய உலக பொருட்களின் மேலும் அதிக அன்பு வைத்திருக்கிற ஒரு மனுஷனை குறித்து தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். பண ஆசை. அடுத்தது பாருங்களேன், உடனே நடக்கிற காரியம் 26 வசனத்துல, அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஐஸ்வர்யவான்ல போக முடியாதா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனாலே இது கூடாததுதான், இயல்பாக என்னால் இந்த உலகத்தின் காரியங்களை வெறுக்க முடியாது, இயல்பாக நானாகவே என்னுடைய காரியங்களில் ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியாது, ஆனால் நான் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, இயேசுவனிடத்தில் விசுவாசம் வைத்து நான் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, தேவன் இதை செய்வதற்கு எனக்கு பலத்தை தருகிறார். அந்த ஆர்வம், அந்த விருப்பம் நமக்கு வரட்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நிறைய நேரங்களில் எனக்கு முடியாது, இது நடக்காது, எப்படின்னு தெரியாது, இப்படி தான் நிறைய நேரங்களை நம்ம பேசுகிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது, நிறைய காரியங்களை நாம் யோசிக்கிறோம். எனக்கென்று யார் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு அங்கவாய்ப்பு அநேக மனுஷரிடத்தில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, மனுஷரால் இது கூடாதது தான், மனுஷருடைய உதவி பல நேரங்களில் நமக்கு கிடைக்காது, ஆனால் ஆண்டவர் சொல்றார், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேட்பது எல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, எனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவைகளெல்லாம் ஏற்ற வேளையில் நீர் கொடுப்பவர், ஆனால் உம்மோடு கூட தகப்பன் பிள்ளை என்ற அந்த உறவிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு நல்ல பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவரை மகிழ்விக்கிறவனாயிருப்பான். அந்த நல்ல மகன் நல்ல மகள் அப்படிப்பட்டவர்களாய் நாம் பரலோக தேவனுக்கு தகப்பனுக்கு நாம் மாறும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் எல்லாம் கூடும். அடுத்து சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த செய்தியை நான் இப்படி முடிக்க விரும்புகிறேன், இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறும் பொழுது நம்மால் முடியாததை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நம்மால் முடியாததை செய்து முடிக்க தேவனே நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் கிருபை செய்தீர், கற்றுக்கொள்ள உதவி செய்தீர், அதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் சூழ்நிலை மாறுமா, என் பிரச்சனை தீருமா, என் வியாதி என்னை விட்டு அகலுமா என்று ஒரு அங்கலாய்ப்போடு உட்கார்ந்திருந்தால், தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து பலப்படுத்தி உமால் எல்லாம் கூடும் என்பதை அவர்கள் வாழ்க்கையில அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லாவற்றின் மேலும் வைக்கும் அன்பை காட்டிலும் உங்க மேல அதிகமான அன்பை வைக்க ஆண்டவர் உதவி செய்யும். நீர் மாத்திரமே நல்லவர், நீர் மாத்திரமே மாறாதவர், நீர் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர், அதற்காக நன்றி. நம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புவிக்கிறோம், காத்துக்கொள்ளும் மகிமையான சாட்சிகளை எழுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: மலையடிவாரத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் அது. அங்கே ராஜு என்ற வயதான ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு மாட்டு வண்டியும் இரண்டு காளைகளும் இருந்தன. அது மிகவும் பழையதாக இருந்தாலும் அது அவருடைய வாழ்க்கைக்கு மிக உபயோகமான ஒன்றாக இருந்தது. ஒரு மழைக்காலத்திலே மேகங்கள் அடர்ந்து வந்தன. மழை பெய்ய தொடங்கியது. வானமே திறந்தது போல பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது. மழையினால் வெளியே வர முடியாதபடி கிராமத்து மக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளிலே பூட்டி கிடந்தனர். ஆனால் மாட்டு வண்டியின் சொந்தக்காரரான ராஜு மாட்டு வண்டியிலே தன்னுடைய காளைகளை பூட்டி கொண்ட கிராமத்திலே தெரு தெருவாக சென்று கொண்டிருந்தார். ஊரில் அத்தனை பேரும் வீடுகளில் அடைந்து கிடந்தாலும் இவருக்கென்று ஒரு பணி இருந்தது. அது என்ன? ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவையான காய்கறிகளை கடைகளிலிருந்து வாங்கி கொண்டு வந்து வீடு வீடாய் விநியோகம் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய கிராமத்து மக்கள் மேல் அவருக்கு இருந்த அக்கறையும் கரிசனையும் இதன் மூலம் வெளிப்பட்டது. அவரது உடையெல்லாம் நனைந்து போனாலும், அவருடைய காளைகளின் நடை தளர்ந்தாலும், ஒவ்வொரு வீட்டின் தேவைகளும் சந்திக்கப்படும் வரை தொடர்ந்து அவர் சென்று கொண்டே இருந்தார். மழை சற்று குறைந்தது. கிராமத்து மக்கள் அனைவருக்கும் இவர் மேல் நன்றி உணர்வு பெருகியது. சாதாரண மாட்டு வண்டி வைத்திருந்தாலும் மக்கள் மேல் அவர் வைத்திருந்த கரிசனை அனைவருடைய உள்ளத்தையும் தொட்டது. அவர்கள் பெற்றுக்கொண்டது காய்கறிகள் மட்டுமல்ல, எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சி பிரகாசத்தை அவர் உண்டு பண்ணினார். அது அடைமழை காலமானாலும் ராஜீவும் அவர் மாட்டு வண்டியும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றனர். சாதாரணமாக அவர் செய்த அந்த உதவி அனைவரையும் மகிழச் செய்தது. இன்றும் நாம் இருக்கும் சூழ்நிலையில் நம்முடைய தெருவில் இருப்பவர்களுக்கு, நம்மோடு பணி செய்பவர்களுக்கு நாம் எப்படி பயனுள்ளவர்களாய் இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்த்து நாம் செயல்படுவோமா? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா?

இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். ஆகவே எல்லாரும் சேர்ந்து

எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, உம்மை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே சொல்ல போகிறோம்.

பரலோகத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நன்மையினால நம்மளை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர், கிருபையினாலே நம்மை நிரப்புகிற ஆண்டவர். சேர்ந்து எல்லாரும் கரங்களை திருச்சாமை சொல்லுவோம்.

கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்மேல் இறங்கி நமக்காக ஆறுதல் செய்யவும் நமக்கு உதவி செய்யவும் அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். எதற்காக தேவனை ஆராதிக்கிறோம்? தேவ சமூகத்தில் எதற்காக தேவனை தொழுது கொள்கிறோம்? ஜீவன் தந்த தேவன், சுகம் கொடுத்த ஆண்டவர். அவர் நமக்கு ஜீவனை தராவிட்டால் கிருபையாய் இந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு அளித்திருக்கிறார். ஆகவே அதை நினைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தணுமே, தேவனை துதிக்கணுமே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்யணுமே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு முழு இருதயத்தோடு அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.

ஆராதிப்போம். முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனின் சேனைகள் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்தாரே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரத்திலும் நடத்தினாரே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆராதனையின் அபிஷேகம் உங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. கர்த்தர் உங்களை நடத்துவார், பயப்படாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை நடத்துவார்.

ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையினால, பிரசன்னத்தினால், அளவிட முடியாத தேவ மகிமையினால எங்களுடைய ஆராதனை நேரத்தை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.

பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

ஒன்று திமோத்தேயு 5 முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாயிருக்கின்றது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாயிருக்கின்றவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கின்றவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். 60 குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாயிருந்தவளுமாகிய பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். இளவயதுள்ள விதவைகள் அதிலே சேர்த்து கொள்ளாதே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகின்றவர்களாயும் வீணலுவாரியங்களாவும் தகாத காரியங்களை பேசுகின்றவர்களாயிருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கின்றதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கின்றேன். ஏனெனில் இதற்கு முன்பே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவார்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகியால் அந்த பாரத்தை அதின் மேல் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கின்ற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகின்றவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டும். பொரடிக்கின்ற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கின்றான் என்றும் வேதவாக்கியம் சொல்லுகின்றதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பட்ச பாதத்தோடு ஒன்றும் செய்யாமல் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாக கட்டளையிடுகின்றேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு நேரிடுகின்ற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூரத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். மத்தேயு 19:29. சீன தேசத்து கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படும் உபத்திரவங்களை சித்தரிக்க ராண்டி அல்கான் என்பவர் எழுதிய சேஃப்லி ஹோம் என்ற தன்னுடைய புத்தகத்தை மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸின் குடும்பத்திற்கு அர்ப்பணம் செய்திருந்தார். அவர் அந்த புத்தகத்தில், நான் இந்த புத்தகத்தை ஆஸ்திரேலியாவை விட்டு இந்தியாவுக்கு வந்து இந்திய குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செய்த மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கும் 1999 ஜனவரி 23 கலவர கும்பலால் எரித்து கொல்லப்பட்ட 10 வயது நிரம்பிய பிலிப் ஸ்டெயின்ஸுக்கும் 6 வயது நிரம்பிய திமோதி ஸ்டெயின்ஸுக்கும் தன் கணவனும் பிள்ளைகளும் எரித்து கொல்லப்பட்டாலும் எனக்கு அவர்கள் மேல் கசப்போ வருத்தமோ இல்லை. எனக்கு ஒரே ஒரு விருப்பம்தான் உண்டு, இந்திய தேசத்தின் மக்கள் அனைவரும் தங்களுக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவில் வளர வேண்டும் என்று சொன்ன எஸ்தர் ஸ்டெயின்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு தகுதியானவர் என்று தேவன் என் தகப்பனை தெரிந்து கொண்டதால் நான் தேவனை துதிக்கிறேன் என்று சொன்ன கிளாடிஸ் ஸ்டெயின்ஸுக்கும் இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தியாக உள்ளம் கொண்ட மிஷனரி குடும்பத்திற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். எப்படியாவது இந்திய தேசத்தில் இருக்கும் குஷ்டரோகிகள் சுகமடைய வேண்டும், அவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர்கள் பல வருடங்களாக இந்தியாவிலே சேவை செய்தனர். எதிர்ப்புகள் வந்த போதிலும் அவர்கள் செல்வச் செழிப்பான தங்கள் தேசத்துக்கு திரும்பிச் செல்ல நினைக்கவில்லை. தங்கள் உயிரே போனாலும் இந்தியாவுக்காக சேவை செய்வோம் என்று சேவை செய்தனர். ஆம் பிரியமானவர்களே, இவர்களின் வரிசையில் இன்னும் எத்தனை எத்தனையோ மிஷனரிகள் நம் தேசத்துக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். தேவன் இவர்களுடைய ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களை கொள்ளை பொருளாய் தருவாராக, சபைகளை ஆத்துமாக்களால் நிரப்புவாராக, நம் மிஷனரிகளை தேவன் பாதுகாப்பாராக, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் போன்ற எண்ணற்றவர்களை தேவன் இந்திய தேசத்திலே எழுப்புவாராக

பண்ணி இப்பொழுதும் ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்வுகளுக்குள்ள அந்த வெற்றி உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும். உம்முடைய சிலுவை மரணத்தினா எல்லாவற்றையும் சம்பாதித்து குடித்தவர், உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. ஓ ராமா ஷகலரஹந்தரவனமா.

நாசரேத்தின் எளிய தச்சராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒரே குழப்பம், அட்டர் கன்ஃபியூஷன். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 40:11 என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிற்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர் வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என் ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும், அப்பொழுது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே, புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 4:4-5. சத்தியத்துக்கு செவிசாய்க்க மறுத்து கட்டுக்கதைகளை நாடி செல்லும் காலம் வரும், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. They will turn their ears away from the truth and turn aside to myths, but keep your head in all situations. நான் யோவான் ஸ்நானகனின் ரசிகன், அவரை ரசிப்பதில் ஆபத்தே கிடையாது. ஏனெனில் அவர் எவரையும் தன்னிடமாய் கவராமல் இயேசுவிடம் திருப்பி விடுவார். யோவானது ரசிகர் அனைவரும் இயேசுவின் ருசிகராகி விடுவர். நமது நவீன ஊழியர் பலரை அவரோடு ஒப்பிடுகையில் வேறுபாடுகளையும் தரக்குறைவையும் கண்டு தலை கவிழ்ந்து துக்கிக்கிறேன். இதோ ஒரு சில ஒப்புமைகளில் காண்கிற வேறுபாடுகள். விசித்திர மனிதனான யோவான் ஸ்நானன் அற்புதம் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்தினார். இன்றைய தீர்க்கர்களின் நிலை எத்தனை முரண்பாடாக இருக்கிறது! அற்புதங்களில் ஆர்வம் காட்டி மக்களின் மனதிலோ எவ்வித மாற்றத்தையும் உண்டாக்குவதில்லை. வரவிருக்கும் நியாய தீர்ப்பை சொல்லி யோவான் ஸ்நானன் மக்களை எச்சரித்தான். நவீன பிரசங்கிகளோ நல்ல காலம் புறக்குது என்று குறி சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் மனந்திரும்பாத மார்க்கத் தலைவர்களை பார்த்து விரியன்பாம்பு குட்டிகளே என்று வரவேற்றார். இன்றைய பிரசங்கிமாரோ அர்ப்பணிப்பற்ற பேராயர்களுக்கும் ஆக்கமற்ற ஆயர்களுக்கும் புகழ் பாடுகிறார்கள். உலகின் ஒளியை குறித்து சாட்சி பகர்ந்த யோவானுக்கு முரணாக இவர்கள் தூதர்களின் தரிசனங்களைத்தான் பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்குகிறவரா அல்லது வெறுமனே பிரச்சனைகளைத்தான் தீர்ப்பவரா என்ற குழப்பமே தற்காத செய்திகளின் விளைவாயிற்று. ஆனால் யோவான் ஸ்நானகனோ
தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்குவார், அவர் அக்னியினால் பதரை சுட்டரிப்பார் என்று பரிசுத்தமாக்குகிறவராக புனிதப்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். பாவத்திற்கு பரிகாரமாக இயேசுவை பிரதானமாக முன்னிறுத்தினார். நடைமுறை கிறிஸ்தவத்தை பறைசாற்றிய யோவான் மக்கள் தங்கள் உடைமையில் 50% எளியவருக்கு கொடுக்கும்படி கற்பித்தார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் கேட்ட பொழுது, 2 ஆடைகள் உள்ளவன் ஒன்றுமில்லாத ஒருவனுக்கு கொடுக்க கடவன், அப்படியே உங்கள் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுங்கள் என்றார். நவீன ஊழியர்களோ அற்புதம் தேவையானால் தசம பாகத்தையும் காணிக்கையும் தங்களுக்கு அனுப்ப மக்களை தூண்டுகிறார்கள். வரி வசூலிப்பவர்களையும் காவலர்களையும் லஞ்சம் பொருளாசை விட்டு ஓடும்படி யோவான் ஸ்நானன் எச்சரித்தார். இக்கால ஊழியரோ வரி ஏய்ப்பவர்களையும் கருப்பு பண முதலைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார்கள். அப்பொழுதுதான் தங்களுக்கு கூடுதல் காணிக்கை கிடைக்கும் என்று எண்ணுகிறார்களோ? அரசனாக இருந்தாலும் ஏரோது அவனது உபச்சாரத்தை கண்டித்து உணர்த்திய யோவான் சிறையில் அடைக்கப்பட்டார், சிரமம் இழந்தார். ஆனால் ஊழல் அரசியல்வாதிகளை பாராட்டுவதும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதும் நவீன தீர்க்கர்களுக்கு பழகி போன பாடம். இவர்களுக்கு மாலையும் பாராட்டும் கிடைக்கின்றன, நாம் எச்சரிக்கையாயிருப்போம். யோவான் அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும் என்றான். இவர்களோ இயேசுவின் நாமத்தில் தங்களைத்தான் உயர்த்துகிறார்கள். யோவான் தனது சீடருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தான். இன்றைய சுகமளிப்பு ஊழியரோ தங்களை பின்பற்றுவோரை எதற்கென்றாலும் தங்களுக்கு எழுத கேட்கிறார்கள், அதோடு காணிக்கையும் அனுப்ப மறந்துவிடக்கூடாது. யோவான் உடையிலும் உணவிலும் எளிமையாயிருந்தான். தோலுடை உடுத்திருந்தான். வெட்டுக்களையும் காட்டுத்தேனுமே அவனுடைய ஆகாரமாயிருந்தது. இன்றைய சுவிசேஷகர்களின் ஆடம்பரத்தையும் சுகபோகத்தையும் பார்க்கும் எளிய விசுவாசிகளுக்கு ஒரே குழப்பம், அட்டர் கன்ஃபியூஷன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் பிரசங்கிமாருக்கு, வாலிப பிரசங்கிமாருக்கு, ஊழியருக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். மக்கள் விரும்புவதை அல்ல, அவர்களுக்கு தேவையானதை பிரசங்கியுங்கள். Don't preach to people what they want. Preach to them what they need. பிரபலமாக விரும்பாதிருங்கள், முயற்சி எடுக்காதிருங்கள். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். உங்களை மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்துங்கள். திருச்சித்தமே என்னுடைய உணவு என்று சொல்லவும் அதன்படியே நடக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். பந்தா, பகட்டு, ரீல் விடுதல், இவை எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் அகராதியிலிருந்தும் ஊழியத்திலிருந்தும் அறவே ஒழித்து கட்டுங்கள். சத்தியத்துக்கு செவிசாய்க்க மறுத்து கட்டுக்கதைகளை நாடி செல்லும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. எங்கள் மகாபெரிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து பெண்களிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போன்ற ஒரு பெரிய தீர்க்க தரிசி கிடையாது என்று சொன்னார். இன்றைக்கு அவரையும் இன்றைய நவீன ஊழியரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களை தலைகுனிய செய்யும் குறிப்புகளை இன்று நாங்கள் தியானித்தோம். இவ்வளவாய் இறங்கி மற்ற ரகமாய் போய்கொண்டிருக்கிற எங்களுடைய கிறிஸ்தவத்திற்கு மறுபடியும் யோவான் ஸ்நானகனை போன்ற ஊழியக்காரரை, அஞ்சா நெஞ்சம் படைத்த தீர்க்க தரிசிகளை திரும்ப நீர் எழுப்பி தர மாட்டீரா? வேண்டும் ஆண்டவரே. இன்றைய எங்களுடைய தேவை தீர்க்க தரிசிகள் தான். பாவத்தை பாவம் என்று கண்டித்து உணர்த்தி பரிசுத்தத்திற்கு மக்களை கூவி அழைத்து பகட்டுக்கும் பந்தாவுக்கும் டாட்டா சொல்லி நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்கிற கோட்பாட்டிலேயே வாழ, உழைக்க, ஊழியம் செய்ய மக்களை அழைக்கும், அவர்களை பயிற்றுவிக்கும்,
அபித பரிசுத்த மனிதரை ஒரு சிலரையாவது ஆண்டவரே எங்கள் தலைமுறையிலே நீர் எழுப்பித்தர மாட்டீரா? திருச்சபைக்கு தீர்க்க தரிசிகளை எவ்வளவாய் தேவை ஆண்டவரே! இன்றைய ஊழியங்களுக்கு தீர்க்க தரிசிகளை எவ்வளவாய் தேவை ஆண்டவரே! கர்த்தாவே, இந்த பெரிய தேவையை நீர் சீக்கிரமாக எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் ஊழியருக்காக நான் செபிக்கிறேன். அவர் செய்கிறார், இவர் செய்கிறார் என்று சொல்லி காப்பி அடித்து அவர்களுக்கென்று நீர் நியமித்திருக்கிற தனிச்சிறப்பு வாய்ந்த வரிசையை, தனிச்சிறப்பு வாய்ந்த ஊழிய அழைப்பை அவர்கள் இழந்து விடாதபடி, திருவசனத்தின்படியும் யோவான் போன்ற தீர்க்கதரிசிகளைப் போலவும், இயேசு கிறிஸ்துவை போலவும், பவுலை போலவும், ஆதி அப்போஸ்தலரை போலவும் தங்கள் வாழ்க்கையை மனத்தெளிவுடன் அவர்கள் அமைத்துக் கொள்ள, அவ்விதமே ஊழியம் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு உதவுவீராக. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

சங்கீதம் 39:3 நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம்

அருள்நாதர் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

என்று பாலைவனத்தில் முச்சரியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரி எஸ்தர் தேவகுமார் அவர்களின் சாட்சி பாகம் மூன்றினை இப்பொழுது கேட்போம்.
2: வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இரண்டு சகோதரிகளும் தொடர்ந்து என்னை பார்க்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வர்றாங்கன்றதுனால நான் என்ன செய்வேன்னா, என் இந்து விக்கிரகங்களை எல்லாத்தையும் நல்லா அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுருப்பேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஐயோ அவங்க வந்திருக்காங்களே, அவங்க முன்னாடி இருக்க அப்படின்னு யோசிப்பேன். பட் அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, ஒன்றுமே அதை பற்றி என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லலை. நீங்கள் இப்படிலாம் கும்பிட்றீங்களே, இது விக்கிரகமாச்சே, அதுக்கு கண் இருக்கா காது இருக்கா, அப்படிலாம் எதுவுமே அவங்க என்கிட்ட கேட்கலை. பரவாயில்ல சிஸ்டர், இருக்கட்டும், அது உங்களுடைய பக்தி, பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் இயேசுவையும் தேடுங்க, நீங்கள் இதெல்லாம் தேடி பார்த்துட்டீங்க, ஒரு தடவை நீங்கள் இயேசுவை முயற்சி பண்ணுங்கள். இப்படி தான் அவங்க என்கிட்ட ரொம்ப அன்போடு கூட பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய வார்த்தையை என்னால் தட்ட முடியல. அவங்க ரொம்ப அன்பாக அவங்க இதே கோபமாக என்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன். அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன், உங்கள் தெய்வம் இப்போ வந்த தெய்வம், என் தெய்வம் ஆதி பராசக்தி, ஆதியிலேருந்தே இருக்குது, அதுதான் வானத்தை பூமி உண்டாக்கி இருக்குது அப்படின்லாம் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க ரொம்ப அன்போடு கூட ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுவாங்க. என்கிட்ட தர்க்கம் பண்ண மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, எந்த சாபமும் சாபமான வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. இயேசுவை பற்றி மாத்திரம்தான் அவங்க, இயேசுனுடைய அன்பை மாத்திரம்தான் எனக்கு சொல்லுவாங்க. நான் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, இவங்க என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, ஸோ இந்த வீட்டில் இருந்தால் அவங்க நம்மளை தொடர்ந்து தேடி வருவாங்க, வீட்டை மாற்றிடலாம். ரெண்டாவது, எனக்கு அந்த வீட்டில் வாடகையும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏற்கனவே அந்த வீட்டை நானும் என் கணவரும் ஒரு காலத்தில் ஒத்தி வீட்டில் நாங்கள் அந்த வீட்டில் அதே வீட்டில் இருந்தோம். அந்த பழக்கத்தில் தான் மறுபடியும் அந்த வீட்டில் போய் நான் குடியிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வேலையும் இல்லை, எனக்கு அதுக்கு வாடகையும் கொடுக்க முடியல, அடுத்து நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு இப்போ எனக்கு தகுந்தது போல் ஒரு சின்ன வீடாக பார்க்கணும், நான் அதுக்காக வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேற வீடு பார்த்து. ரெண்டாவது, இவங்களுடைய தொந்தரவு நமக்கு வேண்டாம், இவங்கள முகத்தை என்னால் முறிக்கவும் முடியல, கோவப்பட்டாங்கன்னா கோவப்பட்டு பேசிடலாம், அப்படியும் இவங்க என்கிட்ட பேசலை. இவங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டை மாற்றிடணும்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடு மாற்றிட்டேன். எனக்கு ஒருத்தவங்க உதவி செய்தாங்க, அவங்க மூலமாக சொல்லி எடுத்து ஒரு வீடு மாற்றிட்டேன். அது மாற்றினா அந்த ஹவுஸ் ஓனர் சிஎஸ்ஐ கிறிஸ்டின், சிஎஸ்ஐ சர்ச் போகிற கிறிஸ்டின், பட் பேரளவில் அவங்க பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு உறவு அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம எப்படி இந்து கோவில் போவோமோ வருவோமோ அது மாதிரி அவங்களும் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வந்துடுவாங்க. அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ரத்தம் கூட புசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நாலேஜ் கூட அவங்கக்கிட்ட கிடையாது. ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்குது, அதை புசிக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் அவங்க அதெல்லாம் செய்வாங்க, சினிமா பார்ப்பாங்க, எல்லா இதுவும் உண்டு, என்னை எதுவுமே தடை பண்ண மாட்டேன். அவங்களோட நானும் உட்காந்து சினிமா பார்ப்பேன். அவங்க வீட்டில் மூணுமே ஆண் பிள்ளைங்கிறதுனால என்ன ஒரு பெண் பிள்ளை மாதிரி அவங்களுடைய மக மாதிரி என்னை வச்சுக்கிட்டாங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியில் அவங்க மூலமாகவே எனக்கு ஒரு ஜாப்பும் கிடச்சிது. நான் ஒன்பதாவது தான் படிச்சிருக்கேன், எனக்கு பெரிய ஞானம்லாம் கிடையாது. பட் ஏன்னா நான் படித்த ஸ்கூல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுன்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் உண்டு. அப்போ அந்த இடத்துல எனக்கு சூப்பர்வைசர் வேலை கிடச்சிது. அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்குறேன். என் பிள்ளையும் அவங்க பார்த்துக்கிருவாங்க, என்னையும் நல்லா ஒரு மக மாதிரி கவனிச்சுக்கிருவாங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. அங்கே அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது அங்கே அவங்களுடைய அண்ணன் மகள் ஒரு பொண்ணு, ரட்சிக்கப்பட்ட ஒரு மக, என்ன செய்கிறேன்னா ஷீலாவாம் சர்ச்சுக்கு போகிறாள். நம்ம மதுரையில் சினி மினி பிரியா தியேட்டர் அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த சர்ச், ஷீலவாம் என்ற சபை, அந்த சபைக்கு அவங்க போய்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வர்ற, அவள் வர வந்தோடனே அவங்க மாமா வீடு, அது என்னோடய ஹவுஸ் ஓனர் வீடு வந்து அவளுக்கு மாமா வீடு. அவள் வந்திருக்கும்போது அப்போ என் கூட பேசுகிறா, என்னோடய வயதை ஒத்த பெண், திருமணமாகலை. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். அப்படி பேசும்போது அவள் என்னை கூப்பிட்றா, அக்கா நாளைக்கு நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எங்கேயாச்சும் வச்சுக்கோ, ஒரு தடவை வாங்கலை அப்படின்னு கூப்பிட்றா. கூப்பிட்டா, இல்லைம்மா வேண்டாம் நான் வரல அப்படின்னு அவட்ட சொல்கிறேன். இல்லைக்கா ஒரே ஒரு தடவை எனக்காக வந்து பாருங்க அப்படின்னு என்னை கூப்பிட்றா. கிட்ட நான் யோசிக்கிறேன், இல்லைம்மா வேண்டாம் நான் வரல, உங்கள் தெய்வம் இப்போ வந்த தெய்வம் தான், எங்கள் தெய்வங்கள்லாம் ஆதியிலேருந்தே வந்த தெய்வம், நான் அதில் ரொம்ப இன்டீரியலாக நான் போனாலு, அதனால் என்னையெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க, உங்களால் முடியாது, அதனால் வேண்டாம் நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு அவகிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். அவ்வளோ ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட ஆர்கியூ பண்ணல, நான் தான் ஆர்கியூ பண்ணுறேன். அவள் ரொம்ப பரிவாக பாசமாக ரொம்ப, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டான். அவளோட கண்கள் வந்து வாலிப பிள்ளை ஒரு என்னுடைய ஏஜ் தான், கிட்டத்தட்ட 22 வயசு அந்த ஏஜில் தான் இருப்பாள். அவ்வளோ ஒரு டீச்சர், அவள் கண்லேருந்து கண்ணீர் மடமடமடன் கண்ணீர் வருது. கண்ணீரை விட்டுட்டு என்ன, அக்கா எனக்காக ஒரு தடவை சர்ச்சுக்கு வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்றா. அந்த கண்ணீரை பார்த்த உடனே என்னால் மறுப்பு சொல்ல முடியவே முடியல, ஆச்சரியமாக இருந்தது. எனக்காக என் சொந்த பந்தங்கள் அலலை, என்னை எல்லோரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. மதுரையில் நாங்கள் மெயினான இடத்துல குடியிருந்ததுனால அந்த நாட்களில் வர்ற எல்லா சொந்த பந்தங்களும், நம்ம குமாரி வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், சூப்பராக சமைப்பாள், வேலைக்காரவங்களாம் இருக்காங்க, நல்ல சாப்பாடு எப்போயும் எங்கள் வீட்டில் பானை அழிஞ்சிட்டே தான் இருக்கும், எப்போவும் விருந்தாலும் இருந்துகிட்டே இருப்பேன். எல்லோரும் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியாது, அவ்வளோ வந்து எங்கள் வீட்டில் அனுபவிச்சுட்டு போனவங்களும் எங்கே போனாங்கன்னு தெரியாது, யாரும் எங்களை விசாரிக்கலை, யாரும் எங்களை கேட்கலை, சாப்பிட்டோமான்னு கேட்க எங்களுக்கு யாரும் கிடையாது. எங்கள் குழந்தைய நாங்கள் அப்படி வளர்த்தோம், ஆனால் அவளுக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு நம்மளை கேட்ட உடனே கண்ணீரை வடிக்கிறாளே, என் சொந்த பந்தங்களுக்கு, என்னுடைய ரத்த உறவுகளுக்கு வர வேண்டிய கண்ணீர். இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, எங்கள் அப்பா போயிட்டு நான் வரேன்னு சொன்னவர் என்னுடைய காரியங்களை, அவருடைய இருதயத்தை ரொம்ப பாதித்து படுத்த படுக்கை ஆயிட்டார். அவருக்கு முதுக எலும்புக்குள்ளே ஒரு பெரிய சதை வளர்ந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவர் படுக்கையில் பெரிய ஆப்ரேஷன் செய்து அதுலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கே 2 வருஷம். ஸோ பெற்ற தகப்பனையும் என்னால் பார்க்க முடியல, நானும் போய் அங்கே பார்க்க முடியாது. இப்போ இந்த சூழ்நிலையில் எனக்காக ஒரு பெண் கண்ணீர் விடுறாளே அப்படின்றது என்னை, உள்ளத்தை என்னை வெகுவாக அசைச்சிருச்சு. அப்போது எனக்கு ரொம்ப ஆடிட்டேன். அப்போ அவட்ட சொன்னேன், மா அழாத, உன் கண்ணீர் என்னை என்னமோ பண்ணுது, தயவு செஞ்சு அழாத, உன் கண்ணீருக்காக நான் வரேன், ஆனால் ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு ஒரு நாள் மாத்திரம்தான், அதுக்கப்புறம் நீ என்னை கூப்பிடக்கூடாது சரியா அப்படின்னு கேட்குறேன். சரிக்கா நான் கூப்பிட மாட்டேன், நீங்கள் வாங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷம், வரே வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. மறுநாள் அவள் என்னை கூப்பிட்டு போகிறான், நான் என் மகளும் போகிறோம், அவளோட கூட போகிறோம், ஷிலவாம் சர்ச்சுக்கு போகிறோம். போயிட்டு அவள் எனக்கு அடுத்த லைனில் உட்காந்துருக்கா, என்னை முன் லைனில் என்னை உட்கார வச்சுட்டு அடுத்த லைனில் பின்னாடி எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கான். அவங்க ஆராதனை நடந்தது, எனக்கு ஒரு பாட்டும் தெரியாது, கைத்தட்டி ஜெபிக்கணும் எதுவும் எனக்கு தெரியாது, நான் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்குறேன். அப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாங்க, அவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரசங்கம் முடிய போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு நான் ஒரு காரியத்தை அங்கே பார்க்குறேன். அந்த பாஸ்டருக்கு பின்னாடி, அவர் பேர் பாஸ்டர் ஜேசுதாஸ், அதுக்கு பின்னாடி தான் அவர் பேர்லாம் எனக்கு தெரியும், அப்போ எனக்கு எதுவும் தெரியாது. அவருக்கு பின்னாடி சுவரில் இருந்து ஒரு பெரிய ஒரு டார்ச், பெரிய டார்ச்சை வச்சு ஒரு அடித்தா ஒரு வெளிச்சம் எப்படி வருமோ அந்த வெளிச்சம் எனக்கு நேராடி, அந்த வெளிச்சம் எனக்கு நேராக கடந்து வந்தது. அந்த வெளிச்சம் என் முகத்துக்கு நேராக வந்து என் முகத்தோடு வந்து அந்த வெளிச்சம் நின்னுது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, மகளே இன்றைக்கே ஞானஸ்தானம் எடு. ஏன்னா நான் சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வந்தது, இன்னைக்கு ஒரு நாள் அது கூட உன்னுடைய கண்ணீருக்காக, அதுக்கப்புறம் என்னை சர்ச்சுக்கு கூப்பிடக்கூடாது, அப்படி தான் நான் சொல்லி வந்தேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஒரு நாளை விட்டாச்சுன்னு அவளை பிடிக்க முடியாது. ஆனால் தெளிவாக அந்த நாளில் அந்த தரிசனம் எனக்கு ஆண்ட, நான் ஓப்பன் ஐஸில் லிட்ரலாக பார்க்குறேன் அந்த வெளிச்சம் எனக்கு நேரம். ஏன்னா எனக்கு கண்ணை மூடி ஜெபிக்கணும்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்துட்ருக்கேன். அப்போ அந்த வெளிச்சம் எனக்கு நேராக வந்து என் முகத்தில் முன்னாடி நிற்கிது. மகளே இன்றைக்கே ஞானஸ்தானம் எடு என்ற சத்தம், மெல்லி அமர்ந்த சத்தம் எனக்கு கேட்குது. ஞானஸ்தானனா எனக்கு என்ன தெரியாது, அது எனக்கு விளங்கலை, அது அந்த சத்தம் எனக்கு என்ன அர்த்தம்னு விளங்கலை. அப்போ முழிக்கிறேன் நான். அப்போது 2வது முறையும் அந்த சத்தம் கேட்குது, மகளே இன்றைக்கே ஞானஸ்தானம் எடு. இந்த சத்தம் கேட்டு முடித்த அடுத்த நிமிஷம் பாஸ்டர் அங்கே சொல்கிறாங்க, எதிர்பாராத விதமாக இன்றைக்கி ஒரு குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க, வேறு யாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா, எதிர்பாராத விதமாக இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கே வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன். பல வருஷங்களாக நம்ம ஆலயத்துக்கு வந்துட்ருக்காங்க. நீங்களும் யாராவது ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறீங்களான்னு கேட்ட உடனே எனக்கு என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியல. நான் உடனே எழும்பி நின்று, பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் தாங்கன்னு கையை நீட்டி இப்படி தான் கேட்குறேன். நான் நினச்சது என்னென்னா, ஏதோ ஒரு பூஜை பொருள் எதுனா தருவாங்க, அதை கொண்டு போய் நம்ம என்னுடைய பூஜை அறையில் வச்சு நம்ம அதை பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் கேட்குறேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு ஞானஸ்தானம், அவரை பாஸ்டர்னு சொல்லலாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஞானஸ்தானம் தாங்கன்னு. அப்போ தான் அவர் என்னை முதல் முறையாக பார்க்குறாரு. அப்போ நீங்கள் யார் சிஸ்டர், எங்கேருந்து வரீங்க எனக்கு தெரியலன்னும் போது என்னை கூட்டிகிட்டு போன அந்த சகோதரி எழும்பி சொல்கிறா, எங்கள் மாமா வீட்டில் குடியிருக்கிறாங்க, இவங்க ஒரு யங் விடோவாக இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்குது, நான் தான் இன்றைக்கி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படியா, அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, சரி ஆண்டவருக்கு ஆள் சேர்த்தா போதும், உடனே மதத்துக்கு ஆள் சேர்த்தா போதும் அப்படின்னு அவங்க சேர்க்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க சிஸ்டர், இப்போ ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா வேதத்தில் நீங்கள் இன்னும் இயேசுவை பற்றி நீங்கள் நிறைய அறியணும், சத்தியத்தில் வேதத்தில் இயேசுவை பற்றி நிறைய இருக்குது, அதை நீங்கள் அறியணும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இருக்குது, அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், இப்போ கொடுக்க முடியாது, நீங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் சொன்னேன், என்னுடைய உள் மனசில் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம இங்கே வரோம், இனிமேல் நம்ம இங்கே வரமாட்டோம், ஏன்னா அவட்ட நான் அப்படி தான் சொல்லி வந்திருக்கேன், இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன். அப்போ நான் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் இன்றைக்கி எனக்கு கொடுக்கலனா எனக்கு என்றைக்கும் வேண்டாம், நான் வரமாட்டேன், நீங்கள் இன்றைக்கி கொடுத்தா எனக்கு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். அப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை, அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவர் ஒரு ஜபம் பண்ணார். ஜபம் பண்ணிவிட்டு, சரி சிஸ்டர், உங்களை கத்தர் நடத்துகிறார்னு எனக்கு தெரியுது, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். அது வந்து சின்ன ஒரு குரூப் உட்காந்து ஞானஸ்தானம் எடுக்க போகிறவங்க சத்தியத்தை கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் அவங்களோட உட்காந்து அந்த சத்தியத்தை கேளுங்க. அவங்க ஞானஸ்தானத்தை குறித்து சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு தெரியுது இவங்க தண்ணிக்குள்ளே முக்கி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதனுடைய அர்த்தம்லாம் எனக்கு அப்போ எனக்கு சரியாக விளங்கலை. சரின்னு சொல்லிட்டு எனக்கு, ஏன்னா மாற்று உடையும் நான் கொண்டு போகலை, மாற்றி கட்டுறதுக்கு ட்ரெஸ் எதுவும் என்கிட்ட இல்லை. அப்போ என்னை கொண்டுட்டு போன பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பாள். ஸோ உடனே அவங்க வீட்டுக்கு அவள் தம்பியை அனுப்பி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லி, உடனடியாக அந்த இடத்துல எனக்கு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எனக்கும் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஞானஸ்தானத்தில் அந்த தண்ணியில் என்னை முக்கி என்னை தூக்குறாரு, என்னை தூக்குன உடனே நான் பார்த்த காட்சி என்னென்னா, ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு அப்படியே விலகி போகிறத நான் பார்த்தேன். என்னை விட்டு விலகி போகுது, அப்படியே பார்க்குறேன், ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு விலகி போகுது. அந்த ஞானஸ்தானம் சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால, அந்த சத்தம் என்னை கேட்ட சத்தத்துக்கு நான் உடனே கீழ்ப்படிஞ்சதுனால, தேவன் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு அங்கே வச்சுருந்தார். அதனுடைய ஆழம் என்ன எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு சத்தம் கேட்டோம், அதை நம்ம செய்யணும், அவ்வளோதான். உடனே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். எடுத்த உடனே பாஸ்டர் எனக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, உங்களுக்கு நான் ஏன் இப்படி ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு எனக்கே தெரியல, ஆனால் இது ஒரு பெரிய தேவனுடைய திட்டமாக இருக்குது, பரலோகத்தில் உங்களை குறித்து மிகுந்த சந்தோஷம் இருக்குது, உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் நிற்கிறத நான் பார்க்குறேன், ஆண்டவர் உங்களை உலகம் முழுவதும் எடுத்து பயன்படுத்த போகிறாருன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு என்னை அனுப்பிட்டாங்க. நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வேற்று உடையை மாற்றிட்டு அந்த உருவம் என்னை விட்டு போன கருப்பு உருவம் என்னை விட்டு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை, மனசில் ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம். சரின்னு சந்தோஷமாக அந்த மகளோட கூட நானும் பிள்ளையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரோம். என் கையில் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்துருந்தாங்க, அந்த புதிய ஏற்பாடு புக்கையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்துட்டு ஏற்கனவே எனக்கு ஒரு சகோதரி ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்துருந்தாங்க, பட் நான் அதை படிக்கலை, செய்யலை, வீட்டுக்குள்ளே கடந்தது, அதை நான் என்ன ஏதுன்னு கூட நான் பார்த்ததே இல்லை. அந்த அங்கே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா நான் இப்போ கிறிஸ்தவள் ஆயிட்டேன்றது எனக்கு தெரியுது, நான் கிறிஸ்தவள் ஆயிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா என்னை கிறிஸ்தவ மதத்தில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படி தான் சொல்லப்படுது, அது மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டேன். இது ஒரு மதம், நம்மளும் கிறிஸ்தவளாக மாறிட்டோம். ஸோ அப்போ அவங்க மதத்தில் இருக்கிறவங்க சொன்னால் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளோட கூட வந்து அந்த அம்மாட்ட, அவங்க அப்போ தான் ரத்தத்தை பொறிச்சிட்ருக்கிறாங்க ஆட்டோட ரத்தத்தை, அவங்கக்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன், அம்மா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்தது பாருங்க கோவம், நீ யாரை கேட்டு இந்த வேலை செஞ்ச, உங்கள் வீட்டிலேருந்து வந்து உங்கள் அத்தை மாமா வந்து கேட்டாங்கன்னா நாங்களாம் என்ன பதில் சொல்கிறது, அதுவும் நீ போயும் போயும் பெந்தகோஸ்தே சபையில் போய் நீ ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறியே, எனக்கு அந்த சபை வித்தியாசம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நீ அங்கே போய் நீ ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறியே, அவங்க வெள்ளைச்சேலை தான் கட்டணுன்னுவாங்க, நகையெல்லாம் கலட்டணும்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது பைபிள் தான் படிக்கணும்னுவாங்க, நீ கதை புஸ்தகம் எடுத்தால் கீழே வைக்க மாட்டேன், நீ அப்படி படிப்ப, நீ அதெல்லாம் செய்யாமல் இருப்பியா, சினிமா பார்க்காம இருப்பியா, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவள் நீ ஏன் போய் எப்படி போய் ஞானஸ்தானம் எடுத்த, என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க, பயங்கரமாக திட்டுறாங்க கத்துறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, படபடபடன்னு அந்த வந்த சமாதான சந்தோஷம்லாம் அந்த நிமிஷத்தோடு என்னை விட்டு போயிருச்சு, கை காலெலாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது அங்கே போனால் நான் சினிமா பார்க்கக்கூடாதா, கதை புஸ்தகம் படிக்கக்கூடாதா அப்படின்லாம் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். ஆமாம் அவங்க அப்பலாம், அப்போ உங்கள் சபைக்கு வந்தால் இதெல்லாம் செய்யலாமா, ஆ அதெல்லாம் செய்யலாம், அப்போ உங்கள் பாஸ்டர் ஒன்றுமே சொல்ல மாட்டாரா, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார், பாஸ்டரே சினிமாலாம் பார்ப்பார். அப்போது எனக்குள்ளே இன்னும் குழப்பம் அதிகமாகிடுச்சு, என்னடா கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இத்தனை பிரிவுகள் இருக்கா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, சிஎஸ்ஐ இருக்குது, பிரதரன் இருக்குது, லுத்தரன் இருக்குது, ஆர்சி இருக்குது, வரிசையாக சொல்கிறாங்க, அப்போ இத்தனை பிரிவுகள் இருக்குது. அப்போது நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், இத்தனை பிரிவுகள் இருக்குது ஓகே, ஆனால் பைபிள் ஒன்று தானே அப்படி கேட்குறேன். ஆமாம் பைபிள் ஒன்று தான். அப்போ அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி யார் செய்கிறா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க முழிச்சாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு போன பொண்ணு சொன்னால் அது பெந்தகோஸ்தில் தான் செய்கிறாங்க. அப்போ ஏன் உங்களதில் இத்தனை பிரிவு, பைபிள் என்ன சொல்லுதோ அது தானே கேட்கணும், அதன்படி தானே நடக்கணும், ஏன் உங்களுக்குள்ளே இத்தனை பிரிவுகள் இருக்குது, தெய்வம் ஒன்று தானே, இயேசு மட்டும்தானே தெய்வம், ஏன் இப்போ இத்தனை பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட க்வெஸ்சன் கேட்டேன். அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் எனக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, என்னடா நம்ம தெய்வங்கள் தான் 30 கோடி இருக்குது, ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றும்னு பார்த்தோம், ஒரு தெய்வமும் நம்மளை காப்பாற்றலை, நம்ம கண்ணீருக்கு பதில் சொல்லலை, நம்ம கேள்விக்கு பதில் கொடுக்கலை. கடைசியாக நான் பழைச்சப்போ கூட நான் திரும்பி ஹாஸ்பிட்டலில் திரும்பி படுத்து அழுதேன், உன்னை இதனால தான் கல்லில் செஞ்சு வச்சுருக்கா, உனக்கு கண்ணே இல்லையா, உனக்கு கர்ணியே இல்லையா, நான் உன் பிள்ளை வாழ்க்கையில் இவ்வளோ கதறேன், கண்ணே இல்லையான்னு என்கிட்ட வந்து பேச மாட்டியா அப்படிலாம் நான் கதறினேன். அப்போலாம் அவ்வளவு கதறினேன், ஆனால் ஒரு தெய்வமும் எனக்கு வந்து பேசலை. ஆனால் ஒரே நாள் தான் போனேன், அந்த வெளிச்சம் வந்துச்சு, என்கிட்ட பேசிச்சு, ஞானஸ்தானம் எடுத்தேன். இங்கே இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ அது என்னது, எனக்கிட்ட வந்த வெளிச்சம் என்னது, ஏன் இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு பயம், ஒரு கலக்கம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டனோ, நம்ம தெய்வங்களுக்கு நம்ம பெரிய துரோகம் பண்ணிட்டனோ அப்படின்ற ஒரு கலக்கமும் பயமும் என்னை பிடிச்சிட்டு, யாரைக்குள்ளே வந்தால் விக்கிரகங்கள் எல்லாம் அப்படியே அந்த சினிமாவில் காட்டின மாதிரி அப்படி ஆடுது, அந்த ரூமே எனக்கு ஆடுது, ரூமே அப்படி தலைகீழாக ஆடுது, எல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்குது, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ உயிரோடு இருக்கக்கூடாது, நீ உயிரோடு இருக்கக்கூடாது, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது, பதறுது, வேர்த்து ஊத்துது, ஐயோயோ நான் என்ன செய்ய, கடவுள் யார், உண்மையான கடவுள் யார் இருக்கா அப்படின்னு கத்துறேன் கதறேன். அப்போ திடீர்னு என் உள்ளத்துக்குள்ளே இருந்து, என் இருதயத்துக்கு உள்ளே இருந்து யாரோ பேசுறது போல ஒரு குரல் சொல்லுது, ஒரு கையில் இருக்க அந்த புஸ்தகத்தை எடுத்து பிரித்து படி அப்படின்னு ஒரு எனக்கு என்னுடைய உள்ளான உணர்வுலேருந்து அந்த சத்தம் தெரியுது எனக்கு. அப்போ வேகமாக கையிலிருந்த அந்த புதிய ஏற்பாடை எடுத்து நான் வேகமாக பிரிக்கிறேன். பிரித்தா அதில் ஒரு வசனம் வருது, என் கண் கரெக்டாக அந்த வசனத்தை பார்க்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 இப்படியாக சொல்லுது, விசுவாசத்திற்கு உள்ளாகி ஞானஸ்தானம் பெற்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதனுடைய அர்த்தம் எனக்கு அப்போ விளங்கலை. ஆனால் ஒன்று தெரியுது, நம்பிக்கையோடு தானே நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், நமக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் வந்துச்சு, சத்தம் கேட்டுச்சு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சோம், அதை நம்பினோம், நம்பிதான ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்போ அதை விசுவாசத்துக்குள்ளாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு வசனம் இருக்கே. அப்போ ரட்சிக்கப்படுவான்னும் போது ஏதோ ஒரு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு அந்த வார்த்தையை படித்த மாத்திரத்திலே எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு, எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். சரி ஓகே அப்படின்ட்டு சமாதானம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜெபிக்கணும் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, சமாதானம் ஆயிட்டேன். அன்று இரவு சமாதானத்தோடு நான் என் பிள்ளையும் படுத்தோம், தூங்கணும். காலையில் எழும்பி எப்பையும் போல் என்னுடைய வேலைக்கு ஃபெக்லசஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வேலைக்கு கிளம்பி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கு தான் அழகாக ட்ரெஸ் பண்ணி என் வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணி அன்னைக்கு நான் அந்த ஃபெக்லசஸ் கம்பெனிக்கு போகிறேன். போனால் ஒரு நல்ல மனிதன், நல்ல மனிதன், எனக்கு ரொம்ப எங்களை பாதுகாப்பாக, இன்னொரு வாலிப பெண்ணும் அங்கே வேலை பார்க்குறா, நல்ல பாதுகாப்பான ஒரு சகோதரன் தான். வேலைக்கு போனேன். அன்னைக்கின்னு போயிட்டு நான் அன்றைக்கி வேலைக்கு போன இடத்துல என்ன நடந்ததோ தெரியாத அந்த சகோதரனுக்கு திடீர்னு சொல்லி அவருடைய மனநிலைமை எப்படி ஆச்சோ தெரியாது. நான் சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என் கையில் ஒரு பேப்பர் கொடு, சின்ன ஒரு பேப்பர் கொடுத்தாரு. அந்த பேப்பரை பிரித்து நான் படித்தேன். படித்த மாத்திரத்தில் அதில் தேவையில்லாத ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. அந்த வார்த்தையை படித்தோன்னே மனம் ரொம்ப கலங்கிட்டேன். நான் ஐ வாண்ட் யூன்னு எழுதியிருந்தார். அது பாதம் பார்த்தோடனே எனக்கு ரொம்ப மனம் கலங்கிட்டேன். என் பக்கத்துலேருந்து அந்த வாலிப பெண்ணுக்கிட்ட அதை நான் காட்டினேன். என்னம்மா நீ இத்தனை நாள் இதிலேருந்து வேலை பார்த்துருக்க, நீ அவ்வளோ நல்ல அழகான வாலிப பிள்ளை, உனக்கு இப்படி எதுவும் பிரச்சனை வரல, நானும் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கேன், இது வரைக்கும் நம்மளை ரொம்ப நம்ம ரெண்டு பேரையும் ரொம்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு கூட வரமாட்டாங்க, என்னம்மா இப்படி நடந்திருக்கு, தெரியலக்கா என்னக்கா செய்ய போகிறீங்க, இப்படி அவர் எழுதுவார்னு எனக்கு தெரியாதுக்கா, நானும் நாளிலேருந்து வேலைக்கு வரமாட்டேன், உங்களை இன்னைக்கு இப்படி கேட்டார்னா நாளைக்கு என்ன எப்படி கேட்பார், நானும் நாளையிலேருந்து வேலைக்கு வரலக்கா. சார் இல்லைம்மா நானும் நாளையிலேருந்து வேலைக்கு வரல, அப்படி நீ வந்தாலும் கேட்டாலும் சொல்லிவிடு இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு குழந்தையும் கொண்டுட்டு நம்மளும் செத்துடணும். சார் இயேசுவை நம்பி போனோம், ஞானசனம் எடுத்தோம், ஆனால் எடுத்த அன்னைக்கே வரக்கூடாத ஒரு பெரிய உபத்திரம் வந்திருக்கு, அதனால் நம்ம இனி நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, குழந்தையும் கொண்டுட்டு நானும் செத்துடணுன்ற ஒரு முடிவோடு கூட வீட்டுக்கு வரேன். எனக்கு அது ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிங்கிறதுனால சயனைடு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, உடனே செத்துடலாம். அந்த முடிவோடு கூட நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கேன். ரொம்ப மனம் காலையில் கிளம்பி போன அந்த சந்தோஷம் சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரும்போது இல்லை, முகம் வாடிட்டு. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அந்த தாயின் தகப்பனும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு

அப்படின்ட்டு அவங்க எங்கேயோ கல்யாணத்துக்காக கல்யாண ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறாங்க. அப்போது அவங்களுக்குள்ள மூணு பிள்ளைங்களும் பயல்களும் மூணு அவங்க சிஎஸ்ஐ சர்ச்சு அந்த சர்ச் கட்டுமான பணிக்காக அந்த சர்ச்சில் அண்ணா நகரில் அன்னைக்கு கன்வென்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு மூணு நாள் கன்வென்ஷன் வச்சுருக்காங்க. அந்த கன்வென்ஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அக்காவை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, அக்கா ஒரு மாதிரி இருக்கா, அதனால் அந்த சகோதரர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போயிடுங்க, நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு நாங்கள் நேரடியாக அங்கே வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னை கூப்பிட்றாங்க, நீ கிளம்பி வா, நீ வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம், நீ தனியாக இருக்க வேண்டாம், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லை நான் வரல, நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவங்க திருமண ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறதுனால அந்த மூன்று சகோதர பிள்ளைங்கக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் அக்காவை கூப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு கன்வென்ஷன் நடந்துட்டுருக்கு, அங்கே அக்காவை கூப்பிட்டு போயிடுங்க, நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு நானும் அப்பாவும் அப்படியே வரோன்னு சொல்கிறாங்க. நான் மாட்டேன், வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியாது, நீ எதுனா பண்ணிட்டீன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு என்னை கம்பல் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என் அறைக்குள்ளே வந்தேன். நான் உடனே எல்லா என்னுடைய அறையுடைய கதவு எல்லா ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு நான் வணங்கின விக்கிரகங்களை கொஞ்சம் எனக்கு இந்த சிலைகளை எடுத்து எனக்கு முன்னாடி வச்சேன். நான் கையில் இருந்த அந்த பைபிளையும் எடுத்து எனக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நான் முழங்கால் பட்டது போல் உட்கார்ந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ நான் விக்கிரகங்களை பார்த்து சொன்னேன், நான் பிறந்ததுலேருந்து நான் உன்னை தான் வணங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்று தான் தெரியும், வேறு யாரையும் தெரியாது. நீ உண்மையுள்ள தெய்வமாக இருந்தா இன்றைக்கி எனக்கு வேறு வழி இல்லை, என்னை கூப்பிட்றாங்கன்னு அங்கே போகணும். நீ உண்மையான தெய்வமாக இருந்தா எப்படி குமாரகுருவுக்கு இறங்கி வந்து அமுது கொடுத்து பேச வச்சு திருஞான சம்பந்தராக்குனியோ, அதுபோல் எனக்கு நீ இறங்கி வந்து நான் போகிற வழியிலேயே நீ இறங்கி வந்து நான் தான் உண்மையுள்ள தெய்வம், நீ வான்னு என்னை கூப்பிட்டு வரணும். அப்படி இல்லை, இயேசு தான் உண்மையுள்ள தெய்வமாக இருந்தா எனக்கு இன்றைக்கி இயேசு இறங்கி வரணும், நான் நேரடியாக பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன், என்கிட்ட பேசணும், இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி வந்து நான் தற்கொலை பண்ணிடுவேன், இல்லை அல்லாஹ் தெய்வமா எனக்கு பேசணும், அப்படி இல்லையா நான் ராத்திரி வந்து தற்கொலை பண்ணுவேன், எழுதி வச்சுட்டு பண்ணுவேன், உலகத்தில் தெய்வமே ஒன்று இல்லை, அப்படி ஏதாவது ஒரு தெய்வம் இருக்குன்னு இருந்தால் நானும் என் பிள்ளையும் சாகிற இந்த ரத்த பலி அந்த தெய்வத்தின் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் நான் அவங்களோட கூட அந்த கூட்டம் நடக்கிற அந்த இடத்துக்கு கடந்து போகிறேன். அந்த மைதானத்தை வச்சு கூட்டம் நடக்குது, அந்த இடத்துக்கு நான் கடந்து போகிறேன். நான் இப்படி கேட்டுகிட்டே தான் போகிறேன், என் தெய்வம் எனக்கு வரணும், இடையிலே வந்து என் கிட்டே பேசணும், என் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரணும், இப்படி கேட்டுகிட்டே தான் நான் போகிறேன். அப்படி போகும்பொழுது அந்த கிரவுண்டுக்குள்ளே போகிறேன், நான் என் கண்ணை வந்து அன்று திறந்து எனக்கு தெரியல, பட் அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அந்த கிரவுண்டு ஃபுல்லாக பார்க்குறேன், ஒரு மேகம் அப்படியே இறங்கி அந்த கிரவுண்டு ஃபுல்லாக நிற்கிது. மற்றவங்க கண்ணுக்கு தெரியல, ஆனால் என் கண்ணுக்கு அது நல்லா தெளிவாக தெரியுது. அப்படியே மேகம் இறங்கி நிற்கிது. அது இதுதான் தேவனுடைய மகிமை அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போனேன், போய் அவங்க போய் அவங்களோட கூட உட்கார்ந்தேன். உட்கார்ந்து தாவிதை போல நடனமாடி அந்த பாடல் பாடினாங்க. அந்த பாடு என்ன, அந்த பாடல் என்னை ரொம்ப தொட்டுச்சு. அப்போது அங்கே அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்த சகோதரன் அந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த மெசேஜ் வந்து எப்படி எனக்கு தெரியுதுன்னா, நான் உட்கார்ந்துருக்கேன், என்னுடைய இருதயம் ரெண்டு டோர் மாதிரி திறந்துருக்கு. நான் பார்க்குறேன் அப்படியே, நான் என்ன நானே நான் பார்க்குறேன், என் இருதயம் அப்படியே ரெண்டு டோர் மாதிரி திறந்துருக்கு. எங்கேயோ தூரத்தில் ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணுற அந்த பிரசங்கம் எனக்கு முன்னாடி பக்கத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுறது போல் இருக்குது. அந்த வார்த்தையெல்லாம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே போகுது. இது வேதத்தில் இருக்குது, இது பின்னாட்களில் தான் எனக்கு தெரியும். லீதியால் தேசத்தினுடைய ஸ்திரீயினுடைய இருதயத்தை கத்த திறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அதே போல தான் அன்னைக்கு என்னுடைய அனுபவம் நடந்தது. அன்னைக்கு எனக்கு தெரியாது, பின்னாடி நான் வேதத்தை படித்த நாட்களில் நான் அதை தெரிஞ்சிட்டேன். அப்புறம் அதை பார்த்தேன், அதை ப்ரேயரெல்லாம் முடிஞ்சிச்சு. அது ப்ரேயர்லாம் முடிக்கும்போது லாஸ்ட் ப்ரேயர் பண்ணும்போது அவர் ப்ராஃபஸி பண்ணுறார், தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்போ என்னுடைய பெயரை சொல்லி, விஜயகுமாரி என்ற அந்த பெயரை சொல்லி நிறைய பேருக்கு அங்கே அதே மாதிரி சொன்னார். அதில் என்னுடைய பெயரையும் சொன்னார், சொல்லி விஜயகுமாரி

என்ற ஒரு சகோதரி இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆகார போல் கையில் ஒரு குழந்தையோடு வந்திருக்கிறீங்க. நீங்கள் தத்தளித்த ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க, விதவையாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு நூல் கிடச்சா போதும், நான் அதை பிடிச்சிட்டு நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நூல் கூட பிடிக்க முடியல, தத்தளிப்பாக இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி ராத்திரி உண்மையான தெய்வம் யாரோ அந்த தெய்வம் என்கிட்ட இன்னைக்கு பேசலைன்னா, இயேசு தெய்வம்னா என்கிட்ட நேராக பேசணும், இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த சகோதரி வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார், கூப்பிட்றார், ஆல்டர் கால் கொடுக்குறாரு. நான் அப்போ என்ன நினைக்கிறேன்னா, நான் மட்டும்தான் விஜயகுமாரின்னு இருப்பேனா? எத்தனையோ நான் ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்காங்க, எத்தனையோ பேர் இதில் இருப்பாங்க, நான் மட்டும்தான் அப்படி இருக்கேனா அப்படின்ட்டு நான் அதை போக மறுத்துட்டேன். நான் போகலை, நான் இருந்துட்டேன். அப்புறம் ப்ரேயரெல்லாம் முடிச்சிட்டாங்க, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். அப்புறமும் அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த இடத்த விட்டு என்னை நகலை ஆண்டவர் விடலை, நகரை எனக்கு விடலை. திரும்பவும் எனக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, தயவு செஞ்சு சகோதரியே நீங்கள் வாங்க, இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாது, உங்களுக்காக ஆண்டவர் அழுகிறாரு, தயவு செஞ்சு நீங்கள் வாங்க, என்ன இந்த என்ன இந்த இடத்த விட்டு என்னால் நகல முடியல, நீங்கள் ஓடி வாங்கன்றார். அவர் அந்த சொன்ன மாத்திரத்தில் நான் எப்படி அந்த இடத்துக்கு போனேன்னு எனக்கு தெரியாது. கண்ணை மூடிட்டு வேகமாக எந்திரிச்சு போயிட்டேன். யாரோ நடுவில் என்னை தடுத்தாங்க, தட்டி விட்டுட்டு நேராக நான் அங்கே போயிட்டேன், அவர் முன்னாடி போயிட்டேன். அவர் முன்னாடி போயிட்ட உடனே கேட்டார், நீங்கள் தான் விஜயகுமாரி? அப்போ எனக்கு அவர்கிட்ட மறுக்க முடியல, ஆமாம் நான் தான் விஜயகுமாரி, நான் உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொன்னேன்னா, ஆமாம் சரி நீங்கள் முழங்கால் போடுங்க நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னார். நான் முழங்கால் போட்டு கண்ணை திறந்து கை கூப்பி கண்ணை திறந்து தான் இருந்தேன். அவர் எனக்காக அவர் ஒரு ஆஃப் ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க, எனக்காக ஜெபிக்கும்படியாக அவருடைய கையை எனக்கு நேராக கொண்டு வந்தார் என் தலையில் வைக்கும்படியாக. நான் கண்ணை திறந்து இப்படி தான் பார்த்துட்டே இருந்தேன். அவருடைய கையை என் கிட்ட கொண்டு வந்து என் தலை மேலே வைக்க போகிறாரு, அவருடைய கை அப்படியே மாறிடுச்சு. நான் பார்க்குறேன், ஒரு வெள்ளை அங்கி தரித்து அந்த அங்கி அப்படியே தொங்குது அவர் கையிலேருந்து. அவர் போட்டிருந்தது ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் தான், ஆஃப் ஹேண்ட் தான், ஆனால் முழு அங்கி அந்த கையிலேருந்து ஒரு ஒயிட் அங்கி தொங்குது. அந்த கை வந்து அப்படியே ஒரு ரோஸ் கலரில் ரோஜா பூ மாதிரி அந்த மெல்லிய அவ்வளோ ஒரு சாஃப்ட் அந்த கை, அழகான ஒரு கை, அதில் ஒரு தழும்பு. அந்த தழும்போடு அந்த கரம் வந்து என் தலையை தொடுது. என்னை தொட்டது அவர் அந்த போதிச்சிட்டு இருந்தவர் தான், ஆனால் என்னை தொட்டது வேற கரம், அவர் தொடலை வேற கரம். அப்போ தான் எனக்கு தெரியுது இது இயேசுனுடைய கரம். அவர் தொட்ட அடுத்த செகண்டு என் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டது. அந்த கண்ணை என் கட்டின ஆண்டவர் திறந்தார். திறந்த மாத்திரத்தில் ஒரு பெரிய ஒளி, நம்ம காலையில் சூரியன் எழும்புனா எப்படி சிகப்பாக ஒரு உருண்டையாக ஒரு ஒளி இருக்கும், அது மாதிரி ஒரு 100 சூரியன் சேர்ந்தால் எப்படி ஒரு ஒளி இருக்குமோ அந்த ஒளி எனக்கு நேராக வந்து அப்படியே என் மேலே இறங்க ஆரம்பிச்சுது. அந்த ஒளியினுடைய தாக்கம், அந்த அபிஷேகம் என்னால் தாங்க முடியல, கத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஸ்தோத்திரமானெல்லாம் தெரியாது, ஸ்தோத்திராண்டவரேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். கத்தி உருண்டு பிறண்டு தேவன் அன்னைக்கு என்னை அளவில்லாமல் கத்தர் அவருடைய அன்புனால் அன்னைக்கு நிரப்புனார். அவருடைய ரத்தம் சொட்டா வந்து என் மேலே அப்படியே விழுந்தது, கத்தி கதறின, ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே அந்த இடம் பூரா உருண்டு கத்துனேன். அப்போ என்னை தொட்ட அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், ஜீசஸ் உங்களை டச் பண்ணார்னு சொல்லிட்டு அவரால் நிற்க முடியல, சேரில் போய் உட்காந்துட்டாங்க, அதுக்கு மேலே அவரால் முடியல. அவ்வளோ ஒரு வல்லமை அன்னைக்கு இறங்கி சந்தித்தது, என்ன பயங்கரமான ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு, பவுல் சொல்கிறது போல் சொல்ல முடியாத ஒரு பேரின்பம், எண்ணி முடியாததும் சொல்ல முடியாததுமான ஒரு பயங்கரமான ஒரு பேரின்பம், ஒரு பெரிய சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்பினது. அந்த செகண்டோட எனக்கு இருந்த அந்த ஃபிட்ஸ், அந்த ஹிஸ்டீரியா வியாதி, எனக்கு இருந்த சைனஸ் ப்ராப்ளம், ரெண்டாவது என் கணவர் இறந்து போன அந்த துக்கம், ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் நான் தற்கொலை தான் பண்ணுவேன், அந்த துக்கம் யாராலையும் எடுத்துப்பட முடியாது, அந்த துக்கம் எல்லாம் அந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் என்னை விட்டு எல்லாம் போயிடுச்சு. அப்படியே என்னுடைய சரீரம் மிகவும் லகுவாகி நான் வானத்தில் பறக்கிறது போல ஒரு அனுபவம், என்னால் எலும்பி கூட நிற்க முடியல,
இரண்டு பேர் கை தாங்கலாக தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு போனவங்க அக்காவுக்கு இப்படி நடந்ததுன்னு சொன்னாங்க. அவங்களால நம்பவே முடியல. எத்தனை வருஷ காலமாக நம்ம கேட்குறோம், நமக்கெல்லாம் கிடைக்காத அனுபவம் இவளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த நிமிஷத்தில் இருந்து என்னுடைய வாழ்க்கை அப்படியே புதுசாக மாறிடுச்சு. வேதத்தில் சொல்லப்பட்டபடி அந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் வந்தது. வேதம் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினேன். அப்போ நான் ஏதோ ஒரு புதுசாக, இந்த உலகமே எனக்கு ஒரு புதிய உலகம் போல் தெரியுது. நான் புதுசாக ஏதோ பிறந்த ஒரு குழந்தை போல் எனக்குள்ள பயங்கர ஒரு சந்தோஷம், சமாதானம். இயேசு சொல்றார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம்ன்றார். அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் சொல்லி யார்கிட்டையாவது சொல்லணும் போல எனக்கு தவிச்சிட்டு வரேன். அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். வீட்டுக்குள்ளே வந்த நிமிஷத்தில் இப்போ என்னுடைய நான் வச்சிருந்த எல்லா விக்கிரகங்களையும் பார்த்த உடனே எனக்கு அது பெரிய ஒரு அருவறுப்பு போல தெரிஞ்சது. உடனே அந்த பிள்ளைகளையே கூப்பிட்டு எல்லாவற்றையும், யாரும் எனக்கு சொல்லலை எடுங்க இதெல்லாம், எதுவும் எனக்கு யாரும் சொல்லலை. அந்த நிமிஷம் என் கண்ணு திறந்த அந்த நிமிஷம் என் வாழ்க்கை மாறிச்சு. வந்த எல்லாத்தையும் எடுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களாவது கொண்டு போய் போடுங்க. என் வீட்டை சுத்தப்படுத்தினேன். ஜாதகம் 10,000 கொடுத்து எழுதி வச்ச ஜாதகம் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சேன். நான் வச்சிருந்த வெள்ளி விளக்கு, வெண்கல விளக்கு, எல்லா விளக்கு அப்பயே அந்த நாட்களையே கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு அதை எல்லாத்தையும் விற்றோம். அதில் அதை கொண்டு கடலில் போடணும்னப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ எல்லாத்தையும் விற்றுட்டோம். அந்த அடையாளங்கள் எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இரவிலிருந்தே நான் ஆண்டவரோடு கூட என்ன, எனக்குள்ள ஒரு உள்ள உணர்வு, எலும்பு முழங்கால் போடு, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, அந்த உள்ள எனக்குள்ள ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருக்கும். நான் எலும்பி ஜபம் பண்ணுவேன், முழங்கால் போட்டு ஜெபிப்பேன். நான் எப்படி முழங்கால் போட்டு உட்கார்ந்து ஜெபிக்கணும், பாதி முழங்கால் போட்டு, என்னை ரொம்ப நேரம் புதுசு இல்லையா, என்னால் ரொம்ப நேரம் முழங்கால் போட முடியாது, அந்த பாதி முழங்கால் போட்டு உட்கார்ந்தவாறு ஜெபிப்பேன். அப்படியே லிட்ரலாக எனக்கு முன்னாடி வெண்மையாக ஒரு உருவம் எனக்கு முன்னாடி முழங்கால் பொடிட்டு உட்கார்ந்து என் கையை பிடித்து ஜெபிக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில் நான் அன்றைக்கு பெற்றுக்கொண்டேன். எனக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வெண்மை வஸ்திரம் தரித்தவராய் எனக்கு முன்னாடி முழங்கால் பொடிட்டு என் கையை பிடிப்பார். நாங்கள் ரெண்டு பேரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எனக்கு தெரியாது மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்படணும், இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்வார், இந்த ஹவுஸ் ஓனருக்காக ஜெபம் பண்ணு, அந்த அம்மாவனுடைய ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு, தேசத்துக்கு ஜெபம் பண்ணு, இப்படி ஒன்றுன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அவர் சொல்ல சொல்ல நாங்கள் இருவருமா கை கோர்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த நாட்கள் அப்படி என்னை ஆண்டவர் நடத்தினார். அப்படி நடத்தும் பொழுது தான் ஆண்டவர், நான் தூங்கிட்டு இருப்பேன், என்னை தட்டி எழுப்புவார். மகளே, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் படி, ஒரு நாள் எழுப்பி 8வது அதிகாரம் படி, இப்படி ஒவ்வொரு அதிகாரத்தை எனக்கு படிக்கி சொல்லும்படியாக என்னை தட்டி எழுப்பி அந்த சத்தம் எனக்கு கேட்கும். அப்போ நான் எழும்பி நான் வேதத்தை படிப்பேன். எனக்கு வேதம் எடுக்க தெரியாது எந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ பைபிளில் முன்னாடி இன்டெக்ஸில் எல்லாம் இருக்கும், அதுலேருந்து பார்ப்பேன். பார்த்து எடுத்துட்டு அந்த அதிகாரம் எடுத்து படிப்பேன். எனக்கு அர்த்தம் புரியாது, ஆண்டோட்ட கேட்பேன், ஆண்டோரே எனக்கு இது அர்த்தம் புரியலப்பா, எனக்கு சொல்லித்தாங்கப்பான்னு கேட்பேன். ஆண்டோர் தான் சொல்லி கொடுப்பார். இப்படியே நான் ஆண்டோருக்குள்ளே வளர ஆரம்பித்தேன். வளரும்போதே ஒரு வாரத்துக்குள்ளேயே மறுபடியும் ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். மகளே, யோவான் 14வது அதிகாரம் எடுத்து படி, 16வது அதிகாரம் படி. அப்போ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களிடத்தில் வந்து உலகத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் அவரே உங்களை நடத்துவார் அப்படின்ற வசனத்தெல்லாம் படித்தேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் எழுதப்பட்டபடி, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்கள் இருதயங்களில் ஊற்றுகிறார். இந்த வசனத்தெல்லாம் படித்தப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்குள்ளே வந்துட்டீங்களே, ஏசப்பா எனக்குள்ளே வந்துட்டீங்களே, அது யார் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்பேன். கேட்கும்போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், மகளே நான் மரித்து உயிரோடு எழும்பி நான் பரத்துக்கு போயிட்டேன், ஆவியாக இருக்கிறேன், இப்போ பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அந்த பூமியில் கிரியை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் இப்போ நீ கழுவப்பட்டு பரிசுத்தமாக இருக்க, என்னுடைய ரத்தம் உன்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவிடுச்சு, இப்போ நீ பரிசுத்தமாக இருக்க, இப்போ நீ வெறும் பாத்திரமாக இருந்துட்ட அப்படின்னா முன்னை விட இன்னும் பயங்கரமான 7 ஆவி உனக்குள்ளே வந்து உன் வாழ்க்கையை கெடுத்துரும்.
இப்போ பரிசுத்த ஆவியானவராக நான் உனக்குள்ள வரணும். இப்போ உன் கூட இருக்கிற அனுபவம் வேற, உனக்குள்ளேயே நான் வந்து உலாவுகிற அனுபவம் வேற. நீ அதை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும்போது தான் நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், நீ சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும், நீ எனக்காக நீ வாழ முடியும், எனக்கு நீ சாட்சியாக நிற்க முடியும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு யாரோ அப்பா பிதாவே என்று அழைக்க துணிந்தேன் என்ற பில்கிஷ் ஷேக் அவங்க புஸ்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க. அந்த புஸ்தகத்தை நான் படிக்கும்பொழுது அவங்க எப்படி அபிஷேகம் பெற்றாங்க, அவங்க ஒரு பெரிய அபுதாபியில் பெரிய ஒரு இளவரசி, அவங்க ஆண்டவருக்குள்ளே வர முடியாது, ஆண்டவரே அவங்கள சந்திக்கிறார், ஆண்டவரே சந்தித்து ஆண்டவரே ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவரே அபிஷேகம் கொடுத்து அவங்கள நடத்துகிறார். அந்த புஸ்தகத்தை நான் முழங்காலில் நின்று அவங்க அபிஷேகம் பெற்ற அந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன். அதை வாசிக்கும்போது அவங்க அபிஷேகம் பெற்ற அந்த காரியத்தை முழங்காலில் வாசிக்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு பெரிய அக்னி இறங்க ஆரம்பிச்சிச்சு, ஒரு பெரிய நெருப்பு என் மேலே இறங்க ஆரம்பிச்சது. இறங்க ஆரம்பிச்சோன்னே என் மூக்குலேருந்து அக்னி பறக்குது, என் காதுலேருந்து அக்னி பறக்குது, என் சரீரத்துலேருந்துலாம் அக்னி போகுது, அப்படியே எனக்கு மூச்சு முட்டுது. அந்த நேரத்தில் எனக்கு வாய் திறந்து அந்நிய பாஷை பேசணும் அப்படின்றது எனக்கு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கல, எனக்கு தெரியல. அந்த நேரம் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, என்னால் தாங்க முடியல. அந்த அணைப்பையும் அந்த அக்னியையும் என்னால் தாங்கவே முடியல. அப்போது நான் என்ன எனக்கு பயந்துட்டு என் ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு தள்ளிட்டேன். அப்படின்னு தள்ளும்போது தான் எனக்கு தெரியுது, லிட்ரலாக ஒரு ஆளை தள்ளினா எப்படி இருக்குமோ அதை போல் அந்த அனுபவம் எனக்கு தெரியுது. நான் ஒரு ஆளை தள்ளினதை போல் தள்ளிட்டேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு தெரியல எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறேன். அந்த இரவே ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். மறுநாள் ஒரு டீச்சர் வராங்க, சென்சஸ் எடுக்க வராங்க. அவங்கக்கிட்ட நான் இந்த இதெல்லாம் என் நிறைய ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்கிறேன். அவங்க என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு மாடி மேலே ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒருவர் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போய் இவங்க சொல்கிறாங்க, என்னை பற்றி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது ரெண்டு ஒயிட் ட்ரெஸ் போட்ட சகோதரி அங்கே அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க அந்த பிரதர் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த சிஸ்டர் அபிஷேகம் பெறணுன்றாங்க, நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இரண்டு சகோதரியும் என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் அந்த சொப்பனம். அந்த சொப்பனம் பார்த்துட்டு நான் காலையில் எழும்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆண்டவர் காட்டின அதே சொப்பனை மாதிரி காலையில் அந்த சகோதரி சென்சஸ் எடுக்கிறதுக்காக, டீச்சர்ஸ் தான் சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா, சென்சஸ் எடுத்துட்டு கடைசியாக எங்கள் வீட்டை தான் சென்சஸ் எடுக்க வராங்க. வரும்பொழுது அவங்க என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு, சிஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். நீங்கள் ஏசப்பா வைட்டுக்கொண்டீங்களா? ஆமாம் சிஸ்டர், நான் இப்படி கனவு பார்த்தேன், நீங்கள் அந்த கனவுல வந்தீங்க, நான் அபிஷேகத்தை குறித்து என்னை காண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன இப்போ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க, அங்கே ஒரு பிரதர் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருக்காரு, நம்ம போய் அவரை பார்க்குறோம், அங்கே ரெண்டு சகோதரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு வராங்க, அவங்க என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே வச்சு எனக்கு அபிஷேகம் கிடைக்கிது, இப்படி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னோடனே அவங்க ஆர்சியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, சீக்ரெட் கிறிஸ்டினாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பிரதர் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாரு, அவங்க சிபிஎம் போகிறாங்க, நீங்கள் வாங்க நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறேன். உடனே எனக்கு ஒரே பெரிய சந்தோஷம், நம்ம சொப்பனத்தில் பார்த்தது மாதிரியே நடக்குதே, எப்படி பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கொர்நேலி வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பி அங்கே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்களோ, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் அது இருக்கிறது, அது போல் ஒரு அனுபவம் என் வாழ்க்கையிலையும் வருகுது. அப்போது எனக்கு தெரியாது, இப்போ வேதத்தை படிக்கும்போது எனக்கு புரியுது. அப்போ அவங்களோட கூட நான் அந்த இடத்துக்கு சந்தோஷமாக போகிறேன். அதே மாதிரி அந்த பிரதர் அங்கே ஜோம் பண்ணிகிட்ருக்கிறாரு, அவங்கக்கிட்ட என்னை கூப்பிட்டு போய் சொல்லிகிட்ருக்கிறாரு, என்னுடைய சாட்சி நான் பிரதர்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். சொல்லிகிட்டு இருக்கும்போதே ரெண்டு சகோதரிகள் ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்க அங்கே வராங்க. ஏன்னா சிபிஎம் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு தனியாக இருக்கிற ஒரு பிரதரை பார்க்குறதுக்கு போகவே மாட்டாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க, நாங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணி பஸ்ஸில் போகும்போது எங்களுக்கு ஆண்டோர் பேசினார், நீங்கள் இறங்கி போய் பிரதரை பாருங்கன்னு. நான் என்ன இப்படி பேசுகிறாரு, நம்ம அப்படி போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த ஸ்டாப்புக்கும் போயிட்டோம். அப்போவும் எங்களை ஆண்டோர் விடலை, நீங்கள் அங்கே போங்க, திரும்ப போங்கன்னு எனக்கு ஆண்டோர் பேசினார், அதனால தான் நாங்கள் வந்தோம். அப்போ அந்த பிரதர் சொன்னார், சிஸ்டர் உங்களை ஆண்டவரே நடத்துகிறாருன்றதுக்கு இதுதான் சாட்சி, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உங்கள் கூட போங்க, சபையில் வச்சு அபிஷேகம் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே போல் நான் அவங்களோட கூட மகளையும் கூட்டிகிட்டு அவங்களோட போயிட்டோம். அன்னைக்கு சரியாக காத்திருப்பு கூட்டம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஈவினிங் ஜபம் நடக்குது. அந்த ஈவினிங் ப்ரேயர்லேயே என் மகளுக்கு எதுவுமே தெரியாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கப்புறம் அவளும் என்னோட கூட உட்காந்து ஜெபிப்பா, சொல்லி கொடுப்பேன், ஜெபிப்பா, அவ்வளோதான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஈவினிங் செக்ஷன்லேயே என் மக மேலே அபிஷேகம் வந்துட்டு, அபிஷேகம் இறங்கி அன்னைய பாஷையில் பேசுகிறா, அவன் முழங்கால்லாம் அப்படியே பிஞ்சுட்டு, அந்த அளவுக்கு அபிஷேகத்தில் நிரம்பி 5 வயது பிள்ளை அபிஷேகத்தில் குதிக்கிறா. அவளுக்கு அபிஷேகம் கிடச்சிட்டு எனக்கு கிடைக்கல. ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணக்கூட எனக்கு பலன் இல்லை அந்த அளவுக்கு. நானும் என்னால் முடிஞ்ச அளவு ஸ்தோத்திரம் பண்ணுற, எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. அவளுக்கு அபிஷேகம் கிடச்சிட்டு அந்த செக்ஷனும் முடிஞ்சிட்டு, அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சே, அபிஷேகம் நமக்கு கிடைக்கலையே. அப்போ அந்த சகோதரி சிஸ்டர்ஸ்லாம் எங்களை உள்ளே கூப்பிட்டு வச்சு எங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசி, பயப்படாதீங்க, ஈவினிங் நைட்டு காத்திருப்பு கூட்டம் நமக்கு இருக்குது, நைட் செக்ஷன் 10 மணிக்கு இருக்குது, அதில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் அபிஷேகம் பெற்றுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தனியாக இருந்து ஜெபிச்சுட்டே இருங்க. அப்போ நான் தனியாக போய் இருந்து ஜெபிக்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க இப்படி அபிஷேகம் பெறணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், அப்போ தான் நீ பலன் அடைய முடியும், நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கிடைக்கல, ஆண்டவரே நீங்கள் அபிஷேகம் கிடைக்காமல் நான் உபவாசத்தில் இருக்கேன், உபவாசத்தோடு தான் அந்த ஜெபிச்சிட்ருக்கேன். அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் இதே உபவாசத்தை நான் விட மாட்டேன், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், அபிஷேகம் நீங்கள் கொடுக்காமல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், இங்கேயே நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் பட்னியாக கடந்து செத்தாலும் சாவனை தவிர அபிஷேகம் கிடைக்காமல் நான் போக மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். அப்படி நான் இந்த இடத்துல பட்னியாக இருந்து இறந்துட்டா சுற்றி இருக்கிறவங்கலாம் உங்களை தான் பேசுவாங்க, பைத்தியக்காரி மாதிரி வந்து அபிஷேகம் அபிஷேகன்ட்டு இந்த பொண்ணு செத்து போச்சு பாருன்னு உங்களை தான் பேசுவாங்கப்பா, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி, நான் செத்தால் நான் விடமாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டுகிட்ட கேட்குறேன், எனக்கு நீங்கள் 6 மணி நேரம் என்னை இங்கே அபிஷேகத்தில் நிரப்பணும், இவங்களாம் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்களே, எனக்கு 6 மணி நேரம் அபிஷேகத்தில் என்னை நிரப்பணும், அன்னிய பாஷை பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன். இவங்களாம் ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு இவங்களாம் ஒரே மாதிரி பேசுன மாதிரி இருக்குது, எனக்கு புது பாஷையாக வேணும் அப்படின்னு நான் ஆண்டுகிட்ட என்னையும் அறியாமல் நான் அப்படியே ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் இரவு செக்ஷன் அதே மாதிரி ஆரம்பிக்குது. நான் அங்கே இருக்கிற ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டேன், தூணை பிடிச்சிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் என்னை அபிஷேகிக்காமல் நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்ட்டு கரெக்டாக. அப்போ எனக்கு வந்து பக்கத்தில் வந்து இன்னைக்கு விசுவாசத்தோடு கேளுங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சரியாக ஒரு 10:30 இருக்கும், 10:30 சனிக்கிழமை இரவு 10:30 சரியாக ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. திடீர்னு என்னுடைய நாவில் ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு ஊசியை கொண்டு வந்து நாக்கில் வச்சு சுரீர்னு சுட்டா எப்படி இருக்குமோ அந்த உணர்வு, அந்த அபிஷேகம் மேலே வல்லமையாக இறங்கின உடனே அந்த உணர்வு என்னுடைய நாக்கில் சுரீர்னு யாரோ வச்சு ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு ஊசியை வச்சு திருப்பி நான் சுட்டு விட்ட மாதிரி ஒரு உணர்வு, அது வந்த உடனே கடகடகடகடகடன்னு எனக்குள்ளே இருந்து அன்னிய பாஷை பொங்கி வர ஆரம்பிச்சிட்டு, அன்னிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே புரியல, கண்ணீர் ஓடுது, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அன்னிய பாஷையில் பேசுகிறேன், அவங்க பேசாத ஒரு புதிய பாஷையில் நான் அன்னிய பாஷையில் பேசிகிட்ருக்கிறேன். நரம்பியாவில் அங்கே பல நாளாக பல வருஷங்களாக கேட்டுட்ருக்கிறவங்க அபிஷேகம் பெறலை, அப்படியே நான் அபிஷேகத்தில் நரம்பி அன்னிய பாஷை பேசிகிட்டே இருக்கும்போது நான் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். இப்போ வரங்கள் இருக்குது, 9 வரங்கள் இருக்குது, இதில் தீர்க்க தரிசனம் இருக்குது, செயல்படுது, எதுவும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார் அபிஷேகம் பெறணும், ஸோ அபிஷேகம் பெற ஜெபிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அந்த நேரமே நான் அன்னிய பாஷை பேசி ஒரு சகோதரிக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், நீங்கள் இத்தனை வருஷமாக அபிஷேகத்துக்கு ஜெபிக்கிற, ஆனால் உனக்குள்ளே விசுவாசமே இல்லை, விசுவாசம் இல்லாமல் எப்படி நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்க முடியும், உன் இருதயத்தை எனக்கு ஒப்புக்கொடு, விசுவாசி, இப்போ நான் உன்னை அபிஷேகிப்பேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க கதறிட்டு ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அங்கேருந்த சகோதரிலாம் நேர் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, சொல்கிறாங்க உங்கள் மேலே பயங்கரமாக ஆண்டருடைய வல்லமை இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த போதகர் சொன்னார், உங்களை கர்த்தரே நடத்துகிறாருன்னு தெரியுது, நீங்கள் இங்கேயே தான் வரணுன்று நாங்கள் சொல்ல மாட்டோம், உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்புனார். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பின்பு என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நானும் ஆண்டவருமா தனி அறையில் ஜெபிக்க ஆரம்பித்தோம்.
ஆண்டோட்ட கேட்டால் அடுத்த ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு போது என் வாழ்க்கையை ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் தரிசனமானார். மகளே ராமேஸ்வரம் போன்னு சொன்னார். அங்கே எனக்கு ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு தாய் தகப்பன பெற்ற தாயின் தகப்பனும் அந்த அன்பு இல்லாத எனக்கு பெற்ற தாய் தகப்பனுடைய அன்பா அவங்களுடைய அன்பு எனக்கு பாஸ்டர் பவுலோஸ் சரோஜம்மா அவங்களுடைய அன்பு எனக்கு கிடைச்சது. அவங்க ராமேஸ்வரம் கத்தர் போச்சனர் அங்கே போனோடனே அவங்களுடைய அன்பு எனக்கு கிடைச்சது. அங்கே வச்சு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிச்சார். வாயனை நடத்த தேவன் நடத்த ஆரம்பித்தார். ஒரு தாய் தகப்பனுமா இருந்து அவங்க என்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தாங்க. என் வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் கட்டினார். அதுக்கு அப்புறமா நாங்கள் கத்தர் எங்களை மறுபடியுமா நாங்கள் குடும்பமாக இருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தூத்துக்குடிக்கு நீங்கள் போக என்று சொல்லி ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தாரு. அதன் பின்பு நாங்கள் தூத்துக்குடிக்கு கடந்து வந்தோம். தூத்துக்குடியில் வந்து குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கோம். எங்களுடைய மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் அவளுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க, பெரிய பிள்ளைகள் இருக்காங்க. அதே போல் என்னுடைய தகப்பனாரும் பெரிய மந்திரவாதியாக இருந்தவரையும் அவரையும் கர்த்தர் சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவரும் தன்னுடைய 86வது வயதில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு வருடம் உயிரோடு இருந்து 87 வயதில் அவரும் பரலோகம் கடந்து சென்றார். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் கட்டினார். என்னுடைய ஊழியத்தில் தேவன் என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஊழியத்தை கொடுத்த தரிசனங்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், வரங்களை கொடுத்தார். கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய பரிதான கிருபை. எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்து, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்து, உளையான சேற்றில் விழுந்திருந்து, தேவனை அறியாமல் இருந்து, இனி யார் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற பெரிய கேள்விக்குறியோடு கலங்கி நின்று, கண்ணீரோடு நின்று, வழி தெரியாத திகைத்து நின்ற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கடந்து வந்து என் வாழ்க்கையை இந்த அளவிற்கு தேவன் நடத்துவார் என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் விதவைகளாக இருக்கலாம், கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், பல கஷ்டத்தின் பாதையிலே, போராட்டத்தின் பாதையிலே, இனி என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்றதான ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்து கொண்டிருக்கலாம், இல்லை என்னை போல தற்கொலை செய்து கொண்டு வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்றதான சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போகிறவர்களாகவும் இருக்கலாம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். என்னை சந்தித்த இயேசு கிறிஸ்து, நான் அவர்கிட்ட கேட்டேன், உண்மையில இந்த வானத்தை பூமியை படைத்த தெய்வம் யார் என்னோடு பேச வேண்டும், அதை போல நீங்களும் நிச்சயமா கேளுங்க. அப்படி கேட்கும்போது உண்மையுள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களால் கண்டுகொள்ள முடியும். உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையை மாற்றின அதே தேவன் இந்த 20வது நூற்றாண்டில் உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். என் வாழ்க்கை இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். வரங்களை கொடுத்து தேவன் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாக உங்களையும், ஏன் இந்த பாதை ஆண்டுகிட்ட கேட்பேன், ஏன் இப்படிப்பட்ட கஷ்டமான பாதையில் நான் கடந்து வர வேண்டும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு ஆண்டவர் சொன்ன பதில், அநேகரை நீ ஆறுதல் படுத்தும்படியாய், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக்கும்படியாய் இந்த பாதையில் நான் உன்னை நடத்திட்டு வந்தேன். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். என் வார்த்தையின்படி உன்னை நான் எனக்கென்று என் தாயின் கருவிலை முன்கரித்து நான் தான் மகள் இந்த பாதையில் உன்னை நடத்தி வந்தேன். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமர். கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களையும் கூட ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையும் மாறணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரணும். இயேசுதான் அந்த சந்தோஷம். அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும். அதற்காகவும் நீங்கள் இந்த நாளில் ஒப்புக்கொடுங்க.

சிந்திப்போம் செயல்படுவோம். சில நாய்களுக்கும் ஒரு சிறுத்தைக்கும் இடையில ஒரு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எந்த விலங்கு வேகமா ஓடுதுன்னு கண்டுபிடிக்கவே அந்த போட்டிய கண்டு கழிக்க ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்துச்சு. யாரு முதல்ல வருவாங்கறத அறிஞ்சுக்கிட எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. நாய்கள் வரிசையில நின்னுகிட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில ஒரு கூண்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கூண்டுக்குள்ள ஒரு சிறுத்தை இருந்துச்சு. வானை நோக்கி துப்பாக்கி சுடப்பட்டுச்சு. போட்டி ஆரம்பமாச்சு. போட்டியில கலந்துகிட்ட எல்லா நாய்களும் வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆனா சிறுத்தை தன்னுடைய கூண்டை விட்டு வெளியே வரவே இல்லை. போட்டிய பார்க்க கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம். என்ன நடந்தது? ஏன் சிறுத்தை ஓடல? ஆளுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமும் உண்டாச்சு. போட்டி ஒருங்கிணைப்பாளர் மைக்ல எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னாரு. எல்லாரும் அமைதியான உடனே அவர் பேச ஆரம்பிச்சாரு. சில சமயங்களில் நீங்கள் சிறந்தவர் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிப்பது ஒரு அவமானம். சிறுத்தை அதன் வேகத்தை வேட்டையாடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தும். அதன் வேகத்தையும் வலிமையையும் சில நாய்களுக்கு நிரூபிக்க வேண்டியதில்லை. ஆமாங்க, அவர் சொல்றது எவ்வளவு உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சூழ்நிலைகள்ல நாம சிறந்தவங்க அப்படிங்கறத எல்லாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யறதுனால நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும், பணச்செலவு பொருட்செலவு ஏற்படும், நம்முடைய ஆற்றலும் விரயமாகும். தேவையில்லாதவங்க கிட்ட, தகுதியற்றவங்க கிட்ட நம்முடைய திறமைய புத்திசாலித்தனத்தை நிரூபிக்காம இருக்கிறதே புத்திசாலித்தனம். மனுஷங்களுடைய நல்லெண்ணம் நமக்கு வேண்டாம், கடவுளுடைய நல்லெண்ணம் நமக்கு இருந்தா போதும். இதத்தான் தேவ மனுஷராகிய பவுலும் சொல்றாரு. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனா இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாயிருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாயிருக்க முடியாது. ஆமாங்க, கிறிஸ்துவுக்கு நாம நல்ல பணியாளரா இருக்கணும்னா நாம மனுஷங்க கிட்ட நம்முடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை.

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மத்தேயு சுவிசேஷம் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3 அதன் 11 வசனத்தை ஒருவர் சத்தமாய் படியுங்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்க்கமான ஒரு வெளிப்பாட்டை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு பின் வருகிறவர் என்று சொல்லுகிறார். எனக்கு பின் வருகிறவர் எப்படிப்பட்டவராய்